0: இரண்டு நிபந்தனைகளை நாம் கை கொண்டால் மட்டுமே நம்மில் யாரையும் பயன்படுத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார்.
1: அன்பானவர்களே, நாம் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் இரண்டு தகுதிகள் நம்மிடம் காணப்பட வேண்டும். அத்தியாவசியமான அந்த தகுதிகள் எவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? திறமைகளும் தாழ்ந்துகளுமா, அல்லது அந்தஸ்தும் அதிகாரமுமா? மனிதர்களின் தனித்தன்மையோ செயல் திறமையோ தேவன் நம்மை உபயோகிக்க தெரிந்து கொள்ளும் தகுதிகள் அல்ல என்பதை வேதவசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. உதாரணமாக, இஸ்ரவேல் தேசத்தை வழி நடத்தும்படி தேவன் தாவீதை தெரிந்து கொண்ட போது அவன் மேய்ப்பனாகத்தான் இருந்தான். மரியாளை மேசியாவின் தாயாக தேவன் தெரிந்து கொண்ட போது அவள் ஒரு சிறு பெண் தான். பின்னே வா என்ற மறக்க முடியாத அழைப்பை பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த போது அவன் மீன் பிடிக்கிறவனாகத்தான் இருந்தான். மத்தேயு 4:18-19 வசனங்களில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இந்த இரண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கீழ்ப்படிந்ததினாலேயே தேவன் அவர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கும் தேவன் பயன்படுத்தும் மனிதர்களில் இவ்விரண்டு குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். தேவன் பயன்படுத்தும் மக்களில் நீங்களும் ஒருவரா?
0: அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1:26-31 அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் வார்த்தைகளை வாசிக்கிறேன். எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கொரிந்து திருச்சபை மக்கள் மத்தியில் பவுல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்தார். அது என்னவென்றால், அவர்கள் அப்பல்லோ, பேதுரு, பவுல் மற்றும் இயேசு கிறிஸ்து ஆகியோரின் பெயரின் அடிப்படையில் தங்களை தாங்களே பிரித்துக் கொண்டார்கள். 1 கொரிந்தியர்

0: ஒன்றாம் அதிகாரம் 12 வசனத்தை சற்று பாருங்களேன். உங்களில் சிலர், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேவாவை அதாவது பேதுருவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன் என்று வாசிக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற யாரையும் குறித்து மேன்மை பாராட்ட இடமில்லை என்று 30 வசனம் கூறுகிறது. ஆனால் தேவன் உபயோகிக்கும் மனிதர்களை குறித்து பவுல் கூறுவது என்ன என்பதை நாம் முதலாவதாக சிந்திக்கப் போகிறோம். நம்மை குறித்த கருத்துக்கள் அல்லது அபிப்பிராயங்கள் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. நம்மை குறித்து மற்ற மக்கள் கொள்ளும் அபிப்பிராயங்கள் ஏதோ ஒரு வகையில் நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் தேவன் நம்மை குறித்து எண்ணும் எண்ணம் என்ன என்பதை பார்க்கும்போது அதுவும் வேறொரு வகையில் நம்மை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. சில வேளைகளில் நாம் நம்மை குறித்து நாம் உள்ளவாறு நினைப்பதும் இல்லை, அல்லது நம் நிஜ நிலையை ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் தேவன் நம்மை திட்டமும் தெளிவுமாக நாம் இருக்கிற வண்ணமாக அறிந்திருக்கிறார். தேவன் நம் வாழ்க்கை பயணத்தின் திசையை மாற்றவும் அல்லது நம்மை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தவும் நம் வாழ்வினுள் வரும்போது, ஆண்டவரே, உம் பாதையில் நான் வருவதற்கு ஆயத்தமாக இல்லை என்று நீங்களும் நானும் சொல்வோமானால், அதற்கு தேவன், நீ கட்டாயமாக ஆயத்தத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். மேலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு சில சாக்குப்போக்குகளை சொல்ல முயற்சிக்கிறோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு தம் தெரிந்தெடுப்பை குறித்து தேவன் சொல்லும் உண்மைகளை நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 1:26 வசனத்தில் அதை நாம் காணலாம். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அழைக்கப்பட்ட உங்களில் மனித கண்ணோட்டத்தின்படி ஞானிகளும் வல்லவர்களும் பிரபுக்களும் யாருமே இல்லை என்று சொல்லப்படாமல் அநேகர் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவர்களின் தன்மை என்ன என்பதை குறித்து பவுல் 27 வசனத்தில் கூறியுள்ளார். அன்பானவர்களே, இங்கே பவுல் தேவனின் தெரிந்தெடுப்பை குறித்து சொல்லும்போது அவர் வலியுறுத்தும் உண்மைகளை கவனிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தேவன் உங்களையும் என்னையும் தேர்வு செய்தபோது பல வகைகளில் பரிசோதித்து பார்க்கவில்லை. நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள், உங்கள் நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தேவன் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. சர்வஞானியாகவும் சர்வத்தையும் அறிந்த தேவனாகவும் அவர் இருக்கின்றபடியால் உங்கள் நடத்தை எப்படிப்பட்டது என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். தேவனின் தேர்ந்தெடுப்பை நம் கருத்தில் கொள்ளும்போது நம் மனதில் வைக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், அவர் நாம் செய்யும் அல்லது செய்யாத செயலின் அடிப்படையில் அவர் நம்மை தேர்வு செய்வதே கிடையாது. அவர் செய்வது என்ன தெரியுமா? ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாகவும் அவர்களது பெருமையை தரையோடு தரையாக தாழ்த்து வண்ணமாகவும் பைத்தியமாக எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார். மேலும் மனிதர்களின் கண்களுக்கு பலவீனமாக தோன்றும் காரியங்களைக் கொண்டு பலமுள்ளவற்றின் பெருமையை தகர்க்க பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டார். இதன் மூலம் பலமுள்ளவற்றின் உண்மையான நிலை, உண்மையான ரூபம் என்ன என்பதை வெளிப்படுத்த விரும்பினார். 28 வசனத்தை சற்று பாருங்கள். முக்கியமாக இதில் உள்ள இழிவான என்ற பதத்தை பார்க்கும்படி கேட்கிறேன். இழிவான என்றால் பிறப்பு நிமித்தமாகவும் மற்ற எந்த வகையிலும் கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்பட முடியாதவர்கள் என்பதுதான் பொருள். 28 வசனத்தின்படி ஒன்றுக்குமே உதவ மாட்டார்கள், இவர்களால் என்ன பயன் என்று முத்திரையிடப்பட்ட எந்த ஒரு மனிதனாலும் தெரிவு செய்யவே முடியாத நபர்களை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஒருவேளை அந்த நபர்களின் பின்னணி ஏழ்மையானதாகவும் யாராலும் எண்ணி பார்க்க முடியாததாகவும் இருக்கிறது. இதைப்பற்றி பவுல் 28-29 வசனங்களில் கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நாம் சற்று முன் சிந்தித்த மற்றும் இப்பொழுது வாசிக்க கேட்ட 27-28 வசனங்களை பார்ப்போம் என்றால் நோக்கத்தோடு கூடிய வாக்கியங்கள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். எதற்காக தேவனின் தேர்ந்தெடுப்பு இன்ன இன்ன விதமாக இருக்கிறது என்பதற்கு இந்த வசனங்களில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. கவனியங்கள், ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். மேலும் தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடனே அவ்விதம் செய்தார். 28 வசனத்தில் நாம் பார்ப்பது போல உலகத்தில் உள்ள இழிவான வெறுக்கப்பட்ட காரியங்களை தேவன் தெரிவு செய்ததின் நோக்கம் எல்லாம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாகவே இருந்தது. எதற்காக தேவனின் தேர்ந்தெடுப்பு இவ்விதமாக இருந்தது என்பதை 30 வசனம் தெளிவுபடுத்துகிறது. மேன்மை பாராட்டுகிறவன் எவனும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகிறது. இந்த அனைத்து வசனங்களிலும் என் தேர்ந்தெடுப்பின் நோக்கம் என்ன, யாரை எந்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என தேவன் நம்மிடம் கூறுகிறார். முக்கியத்துவம் குறைந்த காரணங்களின் அடிப்படையில் தேவன் தேர்ந்தெடுப்பு செய்வதில்லை. மாறாக தாம் நிறைவேற்ற விரும்பும் தெளிவான நோக்கங்களின் அடிப்படையிலேயே தேவன் தேர்ந்தெடுப்பு செய்கிறார். தேவன் எந்த விதத்தில் உங்களை உருவாக்கி எந்த விதத்தில் உங்களை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதுதான் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் திட்டவட்டமான நோக்கமாகும். அவரின் பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் முக்கியத்துவம் பெற்றவர்கள். இது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். நம்மில் எத்தனை பேர் நான் ஒன்றுக்குமே உதவாதவன் என்று எண்ணிய வண்ணம் இருக்கிறோம்? கவலைப்படாமல் மகிழ்ந்திருங்கள். தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதை அவரே சொல்லியும் இருக்கிறார். தன் பிறப்பை குறித்தும் தன் குடும்ப பின்னணியை குறித்தும் பெருமை கொள்ள முடியாத மக்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை பவுல் கூறுகிறார். ஏதோ ஒரு சிறப்பான காரியத்தை நம் மூலம் செய்யும்படியாகவே ஒரு திட்டவட்டமான தீர்மானத்தோட நம்மை அவர் தெரிவு செய்துள்ளார் அன்பானவர்களே. ஆகவேதான் பவுல் 12 வசனத்திலே, நீங்கள் ஏன் அப்பல்லோவை குறித்தும் என்னை குறித்தும் பேதுருவை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டும்? மகத்துவமானவற்றை வெக்கப்படுத்தும்படியாகவே தேவன் மிக சாதாரணமானவைகளை உபயோகப்படுத்துகிறார். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களில் எல்லாம் உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். 29 வசனத்தில் எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன் பெருமை பாராட்ட முடியாது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். ஆமன்பானவர்களே, நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளும் செயலாக இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் இல்லை. அவ்விதம் பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். எபேசியர் 2:8-9 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அன்பானவர்களே, நாம் இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருப்போமானால் தேவன் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஒன்று, அவர் சொல்லும் காரியங்களுக்கு சம்மதம் தெரிவிப்பவர்களாகவும், இரண்டு, அவருக்கு கீழ்ப்படியவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர் கரத்தில் பயன்பட போகும் நாம் முற்றிலும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் நாம் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற நிலையிலேயே அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அவருடைய சொல்லுக்கு சம்மதம் தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம் இருதய வாஞ்சை தேவன் பேரில் சார்ந்திருத்தல் மிகவும் அவசியம். நீங்கள் ஆயத்தமாயிருந்தால் தேவனும் உங்களை உபயோகிக்க ஆயத்தம்தான். ஆனால் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளை தேவன் பயன்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் தேவனுக்கு இன்று வரை சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதாவது அவரால் பயன்படுத்த நான் ஆயத்தம் என்ற நிலையை அவர்கள் எட்டவில்லை. அன்பானவர்களே, நாம் ஆயத்தத்தோடும் அவருக்கு கீழ்ப்படிதலோடும் இருத்தல் அவசியமானது. அவரின் தேர்ந்தெடுப்பிலே மனிதனின் கர்வத்தை கசக்கி போடுகிறார். அவன் மலையாக நம்பியிருப்பவற்றை நாளடைவில் மறைந்து போக செய்கிறார். அவைகளை ஒன்றுமில்லாமல் போக செய்கிறார் என்று வேதம் அவரை குறித்து கூறுகிறது. எதற்காக தேவன் மனிதனின் பெருமைகளையும் இதுதான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லும் காரியங்களையும் ஒன்றுமில்லாமலாக்கி மலையென நம்பியிருக்கும் காரியங்களை தவிடுபடியாக்குகிறார்? நம் உள்ளத்தில் இருக்கும் நல்ல செயல்களை அழிப்பதற்காகவா தேவன் அவ்விதம் செயல்படுகிறார்? இல்லை அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஏதோ ஒன்றை சார்ந்து வாழ்வோம் என்றால் தேவன் அதை விரும்புவதில்லை. நம்மிலே நாமே பெருமை பாராட்டிக் கொள்ளும் நம்மிடம் காணப்படும் எந்த ஒரு காரியத்தையும் நம்மை விட்டு அகற்றி விடுகிறார். காரணம், நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என விரும்புகிறார். நாம் சார்ந்து வாழ விரும்பும் மற்ற எதுவும் மாயையே என்பது அவருக்கு தெரியும். அவையாவும் நமக்கு வலிமை தருவது போல தெரியும். ஆனால் அதனால் சாதிக்கப் போவது எதுவும் கிடையாது. அனுபவங்கள், கல்வி, சொந்த திறமைகளின் அடிப்படையில் நீங்கள் வாழ முடியாது. அவ்விதம் வாழவும் தேவன் அனுமதிப்பதில்லை. அதனால்தான் அவர் செய்வது என்ன தெரியுமா? நாம் மலையாக நம்பியிருக்கிற எல்லா ஆதாரங்களையும் அவர் சின்ன பின்னமாக்குகிறார். காரணம், நாம் அவரைத்தான் நம்பி வாழ வேண்டும் என்பது அவர் விருப்பம். உலகத்தின் பார்வையில் விலையேற பெற்றவற்றின் மேல் நம் ஆதாரம் இருக்கக்கூடாது. ஒருவேளை என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் சிலர், தேவன் என்னை மாத்திரம்தான் உபயோகிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவன் செய்வது என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிந்த, நன்கு அறிமுகமான, எல்லாராலும் எள்ளி நகையாடப்படுகின்ற நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களையே பயன்படுத்துவார். அப்பொழுது நீங்கள், எதற்காக தேவன் என்னை பயன்படுத்துகிறதில்லை என்ற கேள்விக்குறியுடன் தான் இருப்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவன் பெருமையுடன் இருக்கும் நபர்களை பயன்படுத்த மாட்டார். அவர் உடைந்து போன, பார்ப்பதற்கு தோரணையாக இல்லாத, படிப்பறிவு குறைந்த, எந்த திறமைகளையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத, தோல்விதான் என் வாழ்க்கையோ என எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களையே தேவன் பயன்படுத்துவார். எவர்களுடைய இருதயம் தேவனை சார்ந்திருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு சம்மதம் தெரிவிப்பவர்களாகவும், தேவன் விரும்புவதையே அவருடைய நிர்பந்தமான, இடைஞ்சலான, இறுக்கமான நிலைகளிலும் செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். என் வாழ்வை நான் சுத்தப்படுத்திக் கொண்டால் தேவன் என்னை உபயோகிப்பார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, அப்படியும் தேவன் உங்களை உபயோகிக்கப் போவதில்லை. அன்பு நேயர்களே, உண்மையாக நீங்கள் அவருக்கு சம்மதம் தெரிவித்து உங்கள் இருதயம் அவரை சார்ந்திருக்கும் போது மட்டுமே தேவன் உங்களை உபயோகிப்பார். நீங்களும் நானும் பூரணராகும் வரைக்கு அவர் காத்திருக்கப் போவதில்லை. எல்லாவற்றையும் சரி செய்த பிறகு அவரால் உபயோகப்படலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ? இல்லை அன்பானவர்களே, நாம் நம்மையே சரி செய்து கொள்ள முடியாது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலேயே அவரிடம் வரும்போது அவர் நம்மை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, நான் சொல்வதை சற்று எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு வேத உண்மைகளை கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் சொல்லிக் கொடுத்த வேத பகுதிகளை தேவன் வீணாக்கும்படி விட்டுவிடுவாரோ? அதன் மூலம் தேவன் உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். அவர்களையும் தேவன் தமக்கென்று பயன்படுத்துவதற்கு பெற்றோர்களாகிய நாம் நம் கடமைகளை செய்ய வேண்டும். தகப்பனாகிய நீங்கள் என்னால் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க முடியாது என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், வேதத்தின் ஒரு பகுதியை உங்கள் முன் அமர்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கு வாசித்து காட்டுங்கள். அதன் மூலம் தேவன் உங்களோடு பேசுவதை விளக்கி கூறுங்கள். இதனால் நீங்கள் செய்வது என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேவன் பயன்படுத்தும்படியாக ஆயத்தப்படுத்துகிறீர்கள். நீங்கள் பிள்ளைகளை தேவன் பயன்படுத்த வண்ணம் ஆயத்தப்படுத்துகிறீர்களா? தமக்கு சம்மதம் தெரிவிக்கும் மக்களின் இதயங்களிலே எப்பொழுதும் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பார்வையிலே உங்கள் வீட்டாரின் வாழ்வில் நடப்பது என்ன என்பதை நீங்கள் அறியீர்கள். தேவன் தமக்கு சம்மதம் தெரிவிக்கிறவர்களையும் தம்மை நம்ப ஆயத்தமாக இருக்கிறவர்களையுமே பயன்படுத்துகிறார். அவர் எப்பொழுதுமே சாதாரணமானவற்றையே பயன்படுத்துகிறார். பெருமை கொள்கிறவர்களையும் மேட்டிமை உள்ளவர்களையும் அவர் பயன்படுத்துவதில்லை. நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட, பேச்சாற்றல் மிக்க, திறமையுடைய மக்களை ஒரு பக்கத்தில் வைத்து சாதாரணமான மக்கள் செய்யும் செயல்களை அவர்கள் பார்க்கும்படி செய்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் மனிதனை அல்ல, தேவனையே போற்ற வேண்டும். மனிதனின் பெருமையை எப்பொழுதுமே தேவன் பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. காரணம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தன்னை மேன்மையாக எண்ணாமல் தேவனை மேன்மையாக எண்ணுகிறவர்களுக்கு கிட்டும் ஆசீர்வாதம் என்ன என்பதை 30 31 கூறுகிறது. அந்த வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். தேவ ஞானம் நமக்கு உண்டாயிருப்பதற்கு கிறிஸ்துவே காரணமாக இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 2:16 கூறுகிறது. நீதிமொழிகள் 9:10 பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயந்தால் மாத்திரமே ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே ஞானத்திற்கான ஆரம்பமாகவும் இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் தேவனை பணிந்து வணங்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவ ஞானம் இருக்குமே தவிர உலக ஞானம் மட்டும் இருக்காது. 1 Corinthians 1:31 பார்ப்போம் என்றால், தேவனுடைய நீதியும் நமக்கு இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய நீதி நிமித்தமாக மட்டுமே தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாக இருப்போம். மேலும் இந்த வசனத்தின்படி கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தமுமாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம் வாழ்வின் மூலமாக நம் வாழ்விலே கிரியை செய்கிறார். அவராலே மாத்திரம் நமக்கு மீட்பு கிட்டுகிறது. அது முக்காலத்திற்கும் பொருந்தும் மீட்பாகும். மேலும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எதை குறித்துதான் மேன்மை பாராட்ட முடியும்? நாமே நம்மை ரட்சிக்க முடியுமா? முடியாதே. நாமே நம்மை பாதுகாக்க முடியுமா? அதுவும் சாத்தியமாகாத செயல். சரி, நம்மிடம் இருக்கும் தாளந்துகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாமா? அதுவும் இயலாத ஒரு செயல்தான். யாக்கோபு 1:17 வேதம் கூறுவது என்னவென்றால், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அன்பு நேயர்களே, எந்த ஒரு நன்மையான பரிபூர்ணமான வரமும் பிதாவினிடத்திலிருந்து உண்டாகி அவரிடத்திலிருந்தே வருகிறது. அதனால் நீங்களும் நானும் எந்த வகையிலும் மேன்மை பாராட்டிக் கொள்வதற்கு வழியே கிடையாது. நாம் எவ்வளவாய் உபயோகம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை தீர்மானிப்பது எது? நாம் யார் என்பதோ, நம்மிடம் இருக்கும் செல்வங்களோ, நாம் செய்த செயல்களோ நாம் எவ்வளவாய் உபயோகமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை தீர்மானிக்காது. நாம் தேவனுக்கு தெரிவிக்கும் சம்மதமும் அவரில் நமக்கு இருக்கும் விசுவாசமுமே தேவன் நம்மை உபயோகப்படுத்துவதற்கு தீர்மானிக்கும் காரணிகளாக அமைகின்றன. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். எதற்காக தேவன் சில மக்களை உபயோகப்படுத்துவதில்லை தெரியுமா? அவர்கள் தேவனுடைய வழிக்கு ஏற்ப உபயோகிக்கப்பட விருப்பமின்றி காணப்படுகின்றனர். நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களையே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணி உபயோகப்படுத்தப் போகிறார். நீங்களும் நானும் தேவனிடம் சென்று, தேவனே, உம்முடைய மிகப்பெரிய நோக்கம் நிறைவேற்றப்பட யாருமே அறியாத அளவுக்கு மிக சிறிய அளவிலே என்னை பயன்படுத்தும் என்று கேட்க வேண்டும். அந்த தன்மையைத்தான் தம் பிள்ளைகளிடமிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த தன்மையோடு இருக்கும் பட்சத்தில்தான் தேவன் உங்களை எங்கு எடுத்துச் சென்றாலும் அங்கே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பீர்கள். நம்மில் ஒரு சிலரை நாம் நினைத்து பார்த்திராத அளவிற்கு அதிகமாக தேவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, தேவனின் தரிசனத்தை கண்டறிந்து நாம் மேலும் உண்மையுள்ளவர்களாகவும் அவரது உன்னத நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் அவரது பிள்ளைகளாக இருக்கிற நாம் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பயன்படுத்தப்பட ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். கலாத்தியர் 6:14 உள்ள வார்த்தைகளைப் போல பவுலுடன் சேர்ந்து, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். இதுவே உங்கள் நோக்கமாகவும் வாஞ்சையாகவும் இருக்குமே என்றால், நண்பனே, தாம் தேர்ந்தெடுத்த நோக்கத்திற்காகவே தேவன் உங்களை முழுவதுமாக பயன்படுத்துவார். மற்றவர்களை பார்த்து என்னையும் தேவன் அவிதமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லாதீர்கள். காரணம், தேவன் உங்களை எங்கு வைத்திருக்கிறாரோ அங்கே உங்களை மிகவும் சிறப்பாக நடத்தி அந்த இடத்தில் வைத்து எதை நிறைவேற்ற எண்ணுகிறாரோ அதை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார். சில வேளைகளில் நாம் சில காரியங்களை உலக பார்வையிலே பார்த்து அது முக்கியமல்ல என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் நாம் நித்தியத்திற்கு செல்லும்போது எதை நாம் பைத்தியமாகவும் சாதாரணமாகவும் ஒன்றுமில்லாததாகவும் பார்த்தோமோ
1: அவையெல்லாம் எதிர்மாறாகவே இருக்கும். நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வியெல்லாம், நாம் தேவனால் உபயோகிக்கப்பட ஆயத்தமா? நம் வாழ்விற்கான தேவனின் பெரிய நோக்கத்திற்கு நாம் சரி என்று சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதே.
2: தேவன் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் செய்யும்படி ஊழியங்களை வைத்திருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் செய்தியாளர், தேவனுக்கு நாம் பயனுள்ளவர்களாயிருக்க நாம் தேவனுடைய பணியை அவர் விரும்பும் வகையில் செய்ய மனமுள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தினார். ஊழியம் செய்ய வாய்ப்புகளை அறிந்து கொள்ள, தேவ வழிநடத்துதலை பெற்றுக் கொள்ள இவற்றை நினைவில் கொள்ளுங்கள்.
3: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க
4: 0444-908-1231 க்கு கால் பண்ணுங்கள்.

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

பாதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக.

பிரியமானவர்களே, எண்ணாகம் 31 இஸ்ரேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு உட்படுத்தின மீதியானியரை முறியடிக்க மோசே படை வீரர்களை அனுப்புகிறார். அந்த படை வீரர்களை தலைமையேற்று நடத்தியது ஆசாரியன் பினேகாஸ். அந்த பினேகாஸ் கையிலே பரிசுத்த பாத்திரங்களும் எக்காலமும் இருந்தன. இக்காலத்தை துணிக்க செய்து மீதியானியரை முற்றிலும் முறியடித்தார். இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற விக்கிரக வேசித்தன ஆவிகளை முறியடிக்க கர்த்தர் நம்மையும் பினேகாசாக அழைக்கிறார். வாருங்கள், பரிசுத்தத்தோடு துதியை ஏறெடுப்போம், துதி முழக்கமிடுவோம், எதிரியை முற்றிலும் முறியடிப்போம், ஜெயமெடுப்போம்.

தரித்திரராய் கோலமுண்டு அவதரித்தீரே. சத்திரத்தில் கூட இடமில்லாமல் நீர் பிறந்தீரே. இயேசுவே, எங்கள் இயேசுவே, நீர் வாழ்க, வாழ்க என்றும் வாழ்கவே.

கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளும் வந்து பணிந்தார்கள். அவர்கள் தேவனையே மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டார்கள். இயேசுவே எங்கள் இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க என்றும் வாழ்கவே.

ராஜா வீட்டு அரண்மனையில் நீ பிறக்கவில்லை. அந்த ராஜாக்களும் மந்திரிகளும் உம்மை காண முடியவில்லை. இயேசுவே நீர் வாழ்க வாழ்க என்றும் வாழ்கவே.

ஆவியாவர் முழந்தார் படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை பொங்க பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்க பானை வெறும் பானையா இல்லாமல் ராஜாவே பொக்கிஷங்களை இந்த மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெறுமனே மண் பாண்டம் அல்ல, இது பொங்கி வழிகிற பானை என்று நேற்று பேசினீரப்பா. ஒரு நாளும் எங்க மனசுல ஆயிரக்கணக்கான வெடிப்பின் நிமித்தம் வெளியே நடிப்பு காணப்படாது. ஒவ்வொரு நாளும் யதார்த்த வாழ்க்கை வாழும்படியாக உம்மோடு இணைந்த நிலையில் உம்மையே வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. உம்முடைய அன்பை நினைக்கிறோம் அப்பா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் ராஜாவே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே எங்களை அழைத்தீர் என்பதை நினைவு கூர்ந்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாள்

அப்பா, சிறுமையும் எளிமையுமான எங்கள் நினைவாய் இருக்கிறவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. எங்களை திருப்தியாக்குகிறவர், எங்களை விருத்தியாக்குகிறவர், எங்களை திரட்சி ஆக்குகிறவர் எல்லாம் நீரப்பா. எத்தனை அன்பு தெய்வம், ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்தை பொங்க பண்ணுகிற உங்களுடைய அன்பை நினைத்து நன்றி அப்பா. உள்ளத்தில் கள்ளம் இருக்கக்கூடாது, துள்ளும்படியான பொங்கும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்க வாழ்வில் செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்க உள்ளம் என்னாலும் கள்ளம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் துள்ளுகிற உள்ளமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தின் எந்த அசூசியான காரியமும் எங்க வாழ்வில் தொட நாங்க அனுமதிக்காதபடி உமக்குள் மறைந்து வாழ ராஜாவே, எதுக்குமே நாங்க உலக காரியத்திற்கு அனுமதி கொடாமல் உமக்கு மாத்திரம் எங்க வாழ்க்கை என்னாலும் திறந்து தரக்கூடிய மக்களாக மாற்றி விடுவீரா. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தான், நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீரே. இதய கதவை என்னாலும் உமக்கு மாத்திரமே திறந்து கொடுக்கிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இந்த நாளிலும் தொடர்ந்து எங்க உள்ளம் பொங்கும்படியாக எங்களை பாட வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியமுள்ள காதுகளாய் மாற்றி தர போகிறீர். நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துங்க. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும், போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாளாகாமல் தலையாவார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள் திருப்தி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தந்து நடத்துகிற எங்க இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்த நிலையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் தந்த வெற்றியின் நாள். அகமகிழப் போகிறோம், அக்களிக்கப் போகிறோம், அல்லேலூயா பாடப்போகிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் அவருக்குள் பொங்கும்படியாக நாம் தொடர்ந்து அப்பாவை பாடப்போகிறோம். நம்முடைய தெய்வம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, கால் வயிற்றுக்கு கஞ்சி குடி, ஓடா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போ, இதற்காக நம்மை அழைக்கவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்குள் திருப்திப்படுத்துகிறவர். நம்மளை திருப்திப்படுத்துகிறவரும் அவர்தான். நம்மை விருத்தி ஆக்குகிறவர், திரட்சி ஆக்குகிறவர், பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர், அதிகாரி ஆக்குகிறவர். அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறையாக்குகிறவர், நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசு சிறையாக்குகிறவர். அந்த திருப்தி நிறைந்த தெய்வம், திருப்தி கொடுக்கிற தெய்வம், வாளாகாமல் உங்களை தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் எல்லாரும் மேலாவீர்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா, எங்களை திருப்தியாய் நடத்துகிற உமக்கு 1000 கோடி நன்றி அப்பான்னு சொல்லி அப்பா ஏற்றிய பாடல் திருப்தியாக்கி

0: கொடுக்க வைப்பான்
1: என்று பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அதிருப்தி விரக்தி எல்லாத்தையும் மாத்தி சத்ருவை நமக்கு கீழே பாதபடி ஆக்கி எந்த பிரச்சனையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கி நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களுக்கு செய்து நம் தலையை நிமிர பண்ணுகிற அப்பாவுக்கு நன்றி பலியை தொடர்ந்து செலுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவீர், எங்க தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி பாடி தொடர்ந்து அப்பாவை நாம் கொண்டாட போகிறோம்.

0: பாடும்போதே சொல்றீங்க, இருக்கிற நிலைமைக்கு எங்கிருந்தியா பாடுறது அப்படின்னு. இவ்வளோ பாடுகள் இருக்கு, பாடுகளின் மத்தியிலும் பாடிக்கொண்டே இருக்கும்போது அவரே அற்புதத்தை செய்கிறார். பவுல் சீலா வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், சிறைச்சாலையில் கைகள் கால்கள் எல்லாமே தொழு மரத்தில் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்த நிலைமையிலும். பெர்க்மன் சப்பா சொல்லுவாங்க, நல்ல வேலை கையை காலை கட்டினவங்க வாயை கட்டாமல் விட்டானுங்கிறா அப்படின்னு. அவங்க பாடுகிறார்கள், பாடுகளின் மத்தியிலும் பாடுகிறார்கள். நடந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு சம்பவம் அல்ல, சரித்திரம். வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்கள, இதன் மத்தியில் நீங்கள் பாடுவீங்கன்னா இதையே கர்த்தர் சரித்திரமாக மாற்றுவார். உங்கள் தரித்திரம் நீங்கும், நீங்களே ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள். எந்த சிறைச்சாலைக்காரன் தொழு மரத்தில் கைகளை கால்களை கட்டி ரத்தம் வழியும்படியாய் அடித்தானோ அதே சிறைச்சாலைக்காரன் தான். ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக, எல்லாருடைய கட்டுகளும் கழலும்படியாக மகத்தான கிரியைகளை செய்தவர் உங்கள் வாழ்க்கையில். 5 ரூபாய் இருந்தாலும் அவர் தான் தேவையை சந்திக்கணும். 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாவாக இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும், 50,000,000, 50,000,000, 5 கோடியாக, 50 கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே எத்தனை ஜீரோ நீங்கள் போட்டாலும் சரி, 5 ரூபாயில் இருந்து எத்தனை 000 போட்டாலும் அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதனால் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அவரை முன்னிறுத்துகிறவர்களை முதலாளிகளாகத்தான் கர்த்தர் வைப்பாரே தவிர கடனாளிகளாக வைக்கவே மாட்டார். எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் ராஜாவே நீங்கள் தான், உங்களை தான் நான் சார்ந்து வாழ்கிறேன் என்று சொல்லி அவரையே சார்ந்து, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று அவரையே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, கட்டாயம் சொல்றேன், இந்த 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம், 5000 புருஷர்களுக்கு எம்மாத்திரம், புருஷர் மாத்திரம் 5000, அப்புறம் கூடி வந்தவர்களுடைய கணக்கு இல்லை, அப்ராக்சிமேட்டா எடுத்தாலும் 20,000 பேர். ஆனாலும் 5 அப்பமும் 2 மீனும் அப்பா கையில் இருந்தது. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கு? அப்படியே எழும்பி நின்ற அப்பா, என் வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நீங்க தான் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை செய்யணும், உங்களையே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் அளவும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது.
1: நீங்கதான் ஏதாவது செய்யணும்.

அப்பா, கடந்த நாட்களில் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் உம்முடைய அன்பையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேச போகிறீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோமா?

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அகாப்பே அன்பு குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நம்மோடு இடைபெற்று வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சியல் வழியாக நாங்கள் கேட்டு சந்தோஷப்படுற காரியம் என்னென்னா, இந்த டீச்சிங் கண்களை திறந்து விடுது, என்னை விடுதலையாக்குது என்கிற உங்கள் அற்புதமான சாட்சிகளை கேட்டு சந்தோஷப்பட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து ஊற்று குறித்து பேசுறதுனாலேயே ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்கு. அந்த அனுபவத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறாமல் இருந்தால் அது நல்லாவாக இருக்கும். பேசுறது ஊற்றை குறித்து, ஆனால் ஊற்றை என்ன செய்யலை,
1: ஊரலை,
0: ஊரில் என்ன நல்லாவாக இருக்கும்,
1: நல்லா இருக்காது.
0: ஸோ ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறுறது நமக்கு நல்லாவே தெரியுது.
1: ஆமென்.
0: ஓகே, அந்த மாதிரி விதத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைபட்டு நமக்குள்ளே காணப்படுகிற அறியாமை இருளை அவர் அடியோடு நீக்கி போடுகிற இந்த காலை நேரத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். காலையில் அந்த முதற் பொழுது நேரத்தை அவருக்குன்னு நாம் இதுபோல் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆமென்,
1: ஆமென்.
0: அதிகாலையில் நல்ல போர்வை இழுத்து பொத்திட்டு தூங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுந்து உட்காந்து வசனத்தை கேட்குறதுன்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இந்த வாஞ்சிய உள்ளத்தில் போட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுலேயும் ஒரு காலையில் நம்மளுடைய மிகச்சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறப்ப அந்த நாளில் எந்த குப்பையும் வந்து விழுறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி நிரம்பிடணும்.
1: ஆமென்,
0: தண்ணியால தொட்டி நிரம்பிடணும்.
1: எஸ்,
0: இல்லைன்னா அன்னைக்கு அது குப்பை தொட்டி ஆயிரும்.
1: எஸ்,
0: தொட்டி வந்து தண்ணியில் நிரம்பியிருந்தால் அதுக்கு மதிப்பு. எம்டியாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் பிசாசு வந்து என்னத்தை கொட்டிட்டு போயிடுவான்,
1: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான்,
0: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான். அதனால குப்பை தொட்டியாக இருக்கிறப்பல ஆண்டவர் ஒரு தண்ணி தொட்டியாக இருக்க கிருபை செய்யப்பா.
1: ஆமென்.
0: இந்த நாள் முழுவதும் என்ன தொட்டி,
1: தண்ணி தொட்டி,
0: தண்ணி தொட்டியாக இருக்கு. தண்ணி தொட்டிக்கு தான் மதிப்பு, குப்பை தொட்டிக்கு நல்ல
1: மதிப்பே இல்லை.
0: அதனால ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தால் உம்முடைய நிறைவுகளால் நிரம்பியிருக்கிற பாத்திரமா. ஆமென்,
1: ஆமென்.
0: தண்ணி தொட்டியா இன்னைக்கு இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு தொட்டியா இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: இந்த கால நேரத்தை விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல வந்து ஊர் உலகத்துல இருக்க எல்லா குப்பையும் கொண்டாந்து எங்க தான் தட்டுவான்,
1: நம்ம சிந்தனையில தான்,
0: நம்ம சிந்தனையில தான் தட்டுவான். அதனால காலையிலே ஊற்று சுரந்துருச்சுன்னா தொட்டி நிரம்பிடும்.
1: ஆமா,
0: அதுக்கப்புறம் கவலையே இல்லை, எதை குறிச்சு என்ன செய்ய வேண்டியது இல்லை,
1: கவலையே
0: இல்லை. நிரம்பி இருக்கிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால. நிரம்பி இருக்கிறப்ப நமக்கு விரோதமா சத்ருவால ஒன்றும் செய்ய
1: முடியாது.
0: ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே, நாங்கள் குப்பை தொட்டியாக இல்லாதபடி உங்கள் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறேன், உங்களுடைய தண்ணீர் தொட்டியாக வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா.
1: பிரஸ்

0: ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் வசனம் 20-21 அகாப்பே அன்பு குறித்த காரியங்களை நாம் தினசரி தியானித்து கொண்டு வருகிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால்
1: அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.

0: இந்த இந்த வசனமோ எந்த அன்பை குறித்து தான் பேசுது?
1: அகாப்பே அன்பை.
0: அகாப்பே அன்பு. சிநேகிதன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு சொல்லல.
1: சத்ரு பசியா இருந்தால்
0: அவனுக்கு
1: போஜனம் கொடு.
0: அவன் தாகமா இருந்தால்
1: அவனுக்கு பானம் கொடு.
0: நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை
1: அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
0: நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. தலையில சத்ருவோட தலையில அக்கினி தழலை குவிக்கிறதுக்காக நான் இப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவன் தலையில அக்கினி தழல்
1: குவியட்டும் அப்பா.
0: குவிவதற்காக அவனுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி விடுறான் சத்ருவே.
1: குடிடா தண்ணி.
0: தண்ணி குடுறா. தண்ணி குடுறா.
1: சாப்பிடு.
0: சாப்பிட்றா. சாப்பிட்றா. எதுக்கடா சாப்பாடு வர்ற? அன்புனாலையா பழி வாங்கறதுக்கு சாப்பாடு? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போட்டா என் தெய்வம் உன்னை பழி வாங்கும்டா. அங்க எங்க அன்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: அன்புதான் இருக்கு.
0: சோறு போடுறதே சத்ருவுக்கு எதுக்கு?
1: அக்கினியே தலை.
0: தெய்வம் நின்று கொள்ளும்டா. தெய்வம் நின்று கொள்ளும். என் ஜாமி உன்னை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக உனக்கு சோறு போடுறேன் நான். இது ஒரு வித்தியாசமான மெத்தடா இருக்கா? அப்ப இந்த வசனத்துக்கு தான் அர்த்தமா? பல பேர் இந்த வசனத்தை இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அநேகருக்கு சோறு போடுறாங்க. தண்ணி தண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளிய சுத்திகரிக்கிறப்ப அந்த களிம்பு கலந்திருக்கிற வெள்ளி மேல அது தலையில தூக்கி நெருப்பள்ளி குவிச்சோம்னா அந்த சூட்டில் அந்த வெள்ளியோட கலந்திருக்கிற களிம்பு வெளியேறிடும்.
1: எஸ்.
0: இப்போ எது மட்டும் மிஞ்சும்?
1: வெள்ளி மாத்திரமே.
0: வெள்ளி மாத்திரம் மிஞ்சும். அப்போ உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை சுத்திகரிக்குதுன்றார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை
1: சுத்திகரிக்கிறது.
0: சுத்திகரிக்குது அவனை. அவனை சுத்திகரிச்சு சுத்தமாக்குது.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எதுக்கு பகைவனுக்கு நன்மை செய்ய சொல்றாரு? சங்கரம் பண்றக்கா
1: இல்லை.
0: அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு நன்மை. நீ என்ன செய்ய? தன்னை பகைச்ச சவுலுக்கு தாவீது நன்மை செய்த பொழுது அந்த நன்மை சவுலை கொஞ்ச நேரத்துக்காவது சுத்திகரிச்சுச்சா?
1: சுத்திகரித்தது.
0: ஒரு உணர்வுக்குள்ள வந்தாரா?
1: வந்தார்.
0: சோ நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நாம நன்மை செய்கிறது எதுக்கு அப்படின்னா அது அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணுது. பிலிப்பு சிறைச்சாலையில சிறைச்சாலைக்காரனுக்கு தீமை செஞ்ச ரோம அதிகாரிகளுக்கு பவுல் நன்மை செஞ்சப்ப அந்த அதிகாரியையும் அதிகாரி குடும்பத்தையும் சுத்திகரிச்சாரா?
1: சுத்திகரிச்சேன்.
0: எப்படி எப்படி நெருப்பு தூக்கி போட்டாரு பவுல்? உனக்கு கெடுதி ஒன்றும்
1: செய்து கொள்ளாதே.
0: நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. இதை செய்யறதுக்கு என்ன அன்பு வேணும்?
1: அகாப்பே.
0: அகாப்பே அன்பு வேணும். ஆண்டவருடைய நேசம் நமக்குள்ள ஊற்றெடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நற்செயல்களை செய்ய நம்மளால
1: முடியும்.
0: முடியும்.

0: வழிபாடு. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன இருக்கும்? எதிர்பார்ப்பு. ஆனா அகாப்பை அன்புல எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. அகாப்பை அன்புல அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அங்க பிரதானமா இருக்க ஒழிய அந்த அந்த எதிர்பார்த்து அன்பு செஞ்சா அது அகாப்பை அன்பு இல்லை. அதனாலதான் அந்த நிபந்தனையற்ற அன்பு. உன்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும்
1: இல்லை.
0: இல்லை, நீ எப்படி இருக்கிறியோ உன்னை அப்படியே நான் நேசிக்கிறேன். என் அன்பை பெறதுக்கு நீ என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம்
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, நான் அன்பா இருக்கிறதுனால தான் நீ என்ன மாதிரி செய்வேன்.
1: எஸ்.
0: ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கு என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, செய்யவும் முடியாது. எதையாவது செஞ்சு அவர் கவனத்தை கவர விரும்புகிறேன். எதையாவது செய்து அவருடைய அன்பை நான் சம்பாதிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் கிருபையின் காலத்தில் ஒர்க் அவுட் ஆகாது சாமி. அது அது அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அது அது கிரியை போயிடும். கிருபைக்கு அங்கே வேலையே
1: இல்லை.
0: கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? என் அன்பை பெற்றுக்கிட்டா தாண்டா நீ என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற. என்ன மாதிரி செய்யறதுனால உன் மேல நான் அன்பா இருப்பேன்னு நினைக்காத. எப்பவும் உன் மேல அன்பா இருக்கிறேன். அதனால நீ என்ன மாதிரி செய். உங்க மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன் தெரியுமா ஆண்டவரே? அதுக்காக என்னத்தையாவது செய்யாத. நான் உன் மேல அன்பா இருக்கிறத நீ எப்பெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அப்பதான் நீ எனக்காக எதையாவது செய்ய முடியும். இப்ப பிலியே அன்புல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், நிறைய
1: எதிர்பார்ப்புகள்,
0: எதிர்பார்ப்பு. அப்ப இப்ப ஜூட் என்ற எதிர்பார்க்கறத நான் ஜூடாக்கு செஞ்சா ஜூடாவுக்கு என் மேல ஒரு பிரியம் வருது. ஓகே. அதே போல நான் எதிர்பார்க்கிறத ஜூடு எனக்கு செஞ்சா எனக்கு ஜூடு மேல என்ன வருது? ஒரு பிரியம் வருது, ஒரு அன்பு வருது. பிலிய அன்புல என்னமாவது செஞ்சா தான் அன்பே வருது. பிலியல என்ன என்ன அன்பு என்ன வருது? நான் ஏதாவது யூதாவுக்கு செஞ்சா தான் என் மேல யூதாவுக்கு என்ன வருது? அன்பு வருது. அதே போல நான் எதிர்பார்க்கிறத யூதா எனக்கு செஞ்சா தான் யூதா மேல எனக்கு என்ன வருது?
1: அன்பு.
0: அன்பு வருது. பிலிய அன்பு என்ன பண்ணது? எதையாவது நீ செய்யடா. என் அன்பை பெறணும்னா நீ எனக்கு எதையாவது செய்யணும். நீ என்னமாவது எனக்கு ஒரு நல்லது செஞ்சா தான் உண்மையில எனக்கு என்ன வரும்?
1: அன்பு. பெரிய
0: அன்பு அப்படி
1: பொங்கும்
0: பொங்கும்டா. எல்லா நேரமும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்க்கறதே செய்ய முடியுமா? அந்த அளவுக்கா நம்ம எல்லாரும் மிஸ்டர் என்ன சொல்றது, பிறர் எதிர்பார்க்கிறத நிறைவேற்றக்கூடிய நிலையிலையா எல்லா நேரமும் நம்ம இருக்கிறோம்?
1: இல்லை.
0: இல்ல,
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இந்த இந்த அகாப்பை அன்பன் வர்றப்ப பிறர் மேல நமக்கு அஃபெக்ஷன் வர்றதே அவங்களை குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங்னால.
1: ஹல்லேலூயா.
0: நான் எதிர்பார்க்கிறத செயல் செஞ்சா அன்பு வருது, செய்யலைனா அதோட அவங்க மேல இருக்கிற பிரியம் நமக்கு சுத்தமாவே வாடி போயிருது. அல்லது லேசாவது ஒரு வாட்டம் வருது. அதுவரை இருந்த நாட்டம் இப்ப
1: வாட்டமாகி
0: கொஞ்சம் லேசா ஒரு வாட்டம். என்னையா ஜூடானைக்கு போறேன் கொஞ்சம் லேசா வாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நான் எதிர்பார்த்தது அண்ணன் என்ன செய்யல?
1: செய்யல.
0: அப்ப நேத்து இருந்த நாட்டம் ஏன் இன்னைக்கு வாட்டமாச்சு?
1: எதிர்பார்த்தத
0: செய்யல. எதிர்பார்த்தேன் இது அண்ணன் செய்வார்னு என்ன செஞ்சேன்?
1: எதிர்பார்த்தேன்.
0: அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால நேத்து அண்ணன் மேல இருந்த நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வாட்டமாயிடுச்சு. இதுதான் வந்து பிலிய அன்பு. ஆனா அகாப்ப அன்பு வர்றப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுது. சரி இப்படி ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு மூடில் இருந்திருப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு ஒரிடா இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இந்த காரியம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு போல இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வீக்னஸா இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது நீங்க ஒருவேளை நேத்த அளவு ஜெபம் இல்லாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல சக மனுஷனை புரிந்து கொள்ள இந்த அகாப்பே அன்பு நமக்கு துணை செய்கிறது. அகாப்பே அன்பு உள்ள இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அகாப்பையோட அன்போட பிரதானமான வேலையே என்னன்னா

0: அப்ப என்ன மாதிரி ஒன்று செயலை செஞ்சு ஆண்டோடைய அன்பை பெற நம்மளால முடியாது. ஆண்டவர் நம்மால நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால தான் அவருக்காக எதையாவது செய்யவே நம்மளால முடியும். ஒரு சின்ன திருத்தம் பார்வையில் எவ்வளவு பெரிய விடுதலை கொடுக்குது. நமக்குள்ள காணப்படுகிற எவ்வளவு குற்றப்பழி உணர்ச்சிகளை நம்மளை விட்டு வேரோட பிடுங்கி போடுது. ஐயோ இன்னைக்கு ஒரு செயலை செய்யலையே, இந்த செயலை செஞ்சிருந்தா ஆண்டவர் என் மேல இன்னும் பிரியமா இருந்திருப்பாரே, அந்த மாதிரி கோணத்துல நினைக்கிறது மதம் பிரமாணம். அது அதுக்கு பதில ஆண்டவரே இன்னைக்கு உங்களோட உறவாடி உங்க அகாப்ப அன்பு எனக்குள்ள ஊற்றெடுக்கும்னா நான் நிறைய இன்னைக்கு செயல்பட முடியும் ஆண்டவரே.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற
1: அவருடைய
0: பலத்தின்படி போராடி
1: பிரயாசப்படுகிறேன்.
0: அதான் வந்து ரகசியம். More love, more power. That's all.
1: Hallelujah.
0: அதிகமான வல்லமை வேணும்னா அதிகமான அன்பு ஊற்றெடுக்கணும்.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை உள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் எனர்ஜி.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை நமக்குள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: ஆமென்.
0: Hallelujah. ரகசியம். நம்முடைய நிலையிலிருந்து அவரை பார்க்க கூடாது, அவருக்குள்ள இருந்து நம்மளை பார்க்கணும்.
1: ஆமென்.
0: அகாப்பை அன்பு அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்குது.
1: Yes.
0: அவருக்குள்ள இருந்து நான் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வை, என்னுடைய கோணம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய மனோபாவம், என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாவே டிஃபரெண்ட்
1: ஆயிடுச்சு.
0: அப்ப இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த நாள் நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னா அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும்.
1: எஸ்.
0: கிறிஸ்துவுக்குள்ள இருந்து
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ள இருந்து அவரை பார்க்க கூடாது. நமக்குள்ள இருந்து
1: அவரை பார்க்க கூடாது.
0: அவருக்குள்ள இருந்து தான்
1: நாம் எல்லாவற்றையும் பார்க்கணும்.
0: எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்பொழுது நம்முடைய எல்லாம் மாறி போகும்.
1: ஆமென்.
0: அப்ப எந்த எதிர்பார்ப்பும் யாரு மேலே நமக்கு வராது. எல்லாரையும் புரிஞ்சு கொள்ற ஒரு மனுஷனா இருப்பேன். மூத்துகுமாரனுக்கு அப்பாட்ட இருந்தது அன்பா எதிர்பார்ப்பா?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆட்டுக்குட்டி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருப்பான்?
1: சந்தோஷமா
0: சந்தோஷமா இருந்திருப்பான்.
1: என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி
0: சிநேகிதரோட சந்தோஷமா இருந்திருப்பான். அப்பா மேல அன்பா இருந்திருப்பான்.
1: அன்பா இருந்திருப்பான்.
0: அப்ப அப்பா மேல அவனுக்கு அன்பு வரணும்னா அப்பா ஏதாவது அவனுக்கு
1: செஞ்சு
0: செய்யணும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்குனாலே அங்க அகாப்பே அன்பு இல்ல. இந்த எதிர்பார்க்கிற ஆளுக்கு அவன் எதிர்பார்க்கிறதை செஞ்சாதான் நம்ம மேல பிரியமா
1: இருப்பான்.
0: சில நேரம் நமக்கு நம்ம வீதியில் இருக்கிறப்ப இந்த உதவி கேட்பாங்கல்ல, அங்கங்க சில பேர் கஷ்டப்படுறவங்க ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில்லறை இல்லை, காசு இல்லைன்ற மாதிரி தடவிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா வரும் பாருங்க ஒரு கோபம், ஒரு திட்டு திட்டிட்டு என்ன பண்ணிடுவோம்?
1: திட்டு திட்டு
0: போயா நீ எல்லாம்
1: அப்புறம் நமக்கு கோபம் வந்துடும், என்ன கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேட்குற அப்படின்ட்டு.
0: ஸோ அது இயல்பாகவே எப்படி மனுஷனுடைய மனுஷிகம் பயாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா பிறருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம என்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா அகாப்பே அன்புன்னு வர்றப்ப அங்க நான் எதிர்பார்க்கறத அவன் செஞ்சாலும் சரி அல்லது செய்யாம போனாலும் சரி எனக்கு ஏன் அவரை தொடர்ந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அவரை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனா இருக்கேன். I understand his weakness. I understand his shortcomings. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவர் அப்படி நடந்துகிட்டா இருப்பான் விடுப்பான் அப்படிங்கிற ஒரு பெருசாக எடுத்துக்கொண்டு அவங்கள தொடர்ந்து சிநேகிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அகாப்பே அன்பு. அது குறித்து நான் டீட்டெயிலாக நான் அடுத்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி டைம் இல்லை. அப்ப அகாப்பு அன்புங்கிறது எதிர்பார்ப்புக்கு அல்ல, புரிதலுக்கு தான் முதலிடம் கொடுக்குது.
1: ஆமென்.
0: அகாப்பை அன்புனாலே அதனுடைய அலங்காரமே அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறவர்? புரிந்து கொள்கிறவர்.
1: ஆமென்.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல
1: சோதிக்கப்பட்டும்
0: பாவம்
1: இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
0: எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
1: ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
0: தைரியமாய் கிருபாசன தண்டைகளே
1: சேரக்கடவோம்.
0: Hallelujah. We don't have a priest who is out of touch with our reality. நம்முடைய யதார்த்தம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல.
1: எஸ்.
0: நம்முடைய நிலவரம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்ல, அவர் நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியர். நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனாலதான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிறார். நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்தாரு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க.
1: உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல அரவணை.
0: அந்த வசனம் திரும்ப

0: சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
1: எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
0: எக்ஸெப்ட் சின்.
1: எஸ்,
0: நம்ம பலவீனங்கிற நிலைமையை கடந்து அடுத்து பாவங்கிற நிலைமைக்கு போயிடுறோம். ஆனா அவர் பலவீனத்தை தேவனோட உறவாடி உறவாடி பலனா மாத்தி இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: He's been through weakness and testing, experience it all. நமக்கு இருக்கிற பலவீனம் சோதனை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அனுபவிச்சாரு. All but the sin. ஆனா பலவீனத்தை பலனா மாத்தினாரு, ஒழிய பலவீனத்தை பாவமாக விடல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ இந்த காரியம் இருக்கிறதுனால தான் அவர் என்ன செய்கிறார்? புரிந்து கொள்ளுகிறார். நம்ம நிலை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. எப்படி ஆண்டவரே தெரியட்டே, உன் நிலையிலிருந்து நான் பார்த்தேன், நீ ஒருபடி மேல போயிட்ட, நான் வந்து நான் எப்படி வாழணும், இந்த நிலைமையில எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வாழ்ந்து
1: காட்டினேன்.
0: இந்த நிலையில எப்படி ஆண்டவரே வாழ்றது, இந்த நிலையில எப்படி வாழ, நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு. So he understands our weakness. Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால தான் அன்பினால நமக்கு அவர் இவ்வளவு ஊழியம் செய்கிறார். சகிச்சு ஏத்துக்கிற முடியல இளையகுமாரன, மூத்தவனால என்ன செய்ய முடியல,
1: சகிச்சு ஏத்துக்க முடியல.
0: அவனால சகிச்சு ஏத்துக்கொள்ள முடியாத அந்த நபரை பார்த்தாலே அப்பனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. டேய், உன்னால சகிக்க முடியல, எனக்கு சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறார். அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு சகிக்க முடியல அப்படின்னு. டேய், எனக்கு அவனை பார்த்தா தாண்டா சந்தோஷம் இருக்கு. உனக்கு பார்த்தாலே சகிக்கல, எனக்கு பார்த்த பிறகுதான்டா சந்தோஷமே வந்துச்சு. சகிச்சு ஏற்றுக்கொள்ள காரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பிலியை அனுபவிச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓடாது. சகிக்கவே முடியலன்ற அப்புறம் சந்தோஷம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப சகிக்க முடியாத காரியங்களை சகிச்சு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு தான் எனக்கு என்ன தேவை? அகாப்பேன்.
1: ஆமென்.
0: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டுல காணப்பட்டது எல்லாமே என்னதான்?
1: அகாப்பே அன்பு தான்.
0: அகாப்பே அன்பு கொண்டாட்டாங்க.
1: எஸ்.
0: போன வாரம் ஒரு டிடி ஜேக்ஸ் அவங்களுடைய அந்த பாட்டர்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய பிஷப்போட மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப திரும்பவும் கேட்கணும் அந்த வேர்டை. வழக்கமாக நான் அந்த லூக்கில் சாப்டரில் ப்ரீச் பண்ணுறதான். அவன் வந்து பன்றிகள் மேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல்லு, என்னது
1: ஸ்மெல்,
0: அப்படி ஒரு ஸ்மெல்லோடு வர்றான் ஒரு யூதன் வந்து பன்றிக்கு யூதனுக்கும் ஆகவே
1: ஆகாது
0: ஆகாது. ஆனால் அப்படி ஒரு அருவறுப்பான இடத்துலருந்து வந்தவனை பார்த்த உடனே இல்லற அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்குது. நீ முதல்ல போய் நல்ல புள்ளை சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு என்ன
1: செய்யுங்கப்பா, வாங்கப்பா
0: நல்லா அவனை சுத்தம் பண்ணி வாசனை திறவிங்களால் அவன் என்ன செய்யுங்கப்பா,
1: அலங்கரிங்கப்பா,
0: அலங்கரிச்சுட்டு வாங்கப்பா. அந்த மாதிரி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பவுடர் போட்டு சென்ட் அடித்து அவனுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்ட பின்னாடி இப்போ எடுத்துட்டு வாங்கடா ட்ரெஸ் என்ன சொன்னார்
1: இல்லை
0: ஜேக்ஸ். அதை அதை அந்த பிஷப் எப்படி வியாக்கியானம் பண்ணுறாருன்னா, அந்த அழுக்கு கோலத்தோடு இருந்தான் பாருங்க, அதில் தூக்கி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாராம். அப்படி தான் இருக்கு. குளிப்பாட்டிட்டு வந்து போட்டாங்கன்னா என்னன்னா,
1: எழுது
0: அவன் பேசிகிட்டு இருக்கிறப்பே உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டு சும்மா பன்றி மேய்ச்சிட்டு சேரு ஜகதீமா பயங்கர டர்ட்டியாக இருந்த மேலே இப்போ என்ன உழுது,
1: உயர்ந்த
0: வஸ்திரம், மோதிரம், பாதரட்ச, கொளுத்த கடை, அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ற வேலை. முதல்ல அலங்கரி அவனை, அவனை அலங்காரமாக்கு, அலங்கோலத்தை மூடியா முதல்ல, அப்புறம் பேசிக்கலாம். எப்படி அலங்கோலத்தை மூடுறது? ஒரு அலங்காரத்தை. அப்ப அலங்கோலமா வந்தவனை அலங்கரிச்சு பாக்குறதுக்கு தாங்க அகாப்ப அன்பு வேணும். அகாப்ப அன்பு அலங்கோலமா வர்றவனை அலங்கரிச்சு அழகு பாக்குது. சகிக்கவே முடியாத ஒரு நாற்றம் முன்னாடி நமக்கு பேசினார் தகப்பனுடைய இதயத்துல, சுவாசமா வாசமா அப்படின்னு சொல்லு. இன்னும் உன் ஆசையில சுவாசம் இருக்கடா, இன்னும் நீ உயிரோடு இருக்கடா. அதுதான் கட்டி பிடிக்கிறப்ப அப்பனுடைய மைண்ட்ல வந்துச்சே ஒளிய, அந்த நாசியில அவன் மேல இருந்து வருகிற துர்நாற்றத்தை அது நுகரல. தான் பிள்ளை மேல வந்த துர்நாற்றத்தை அவர் நுகரல. அந்த பிள்ளை தான் மேல அப்பா வச்ச அன்பை
1: நுகர்ந்தான்.
0: ரெண்டு நாசி வேலை செய்து, இவருடைய நாசி பிள்ளை மேல இருக்கிற வாசனை நுகரல, துர்நாற்றத்தை நுகரல. அந்த பக்கம் இருக்கிற நாற்றம் முடிச்ச மகன் அப்பா தன் மேல வச்சிருக்கிற அன்பை என்ன செய்கிறான், நுகருகிறார். இவர் உச்சி முகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான்.

0: நல்ல நல்ல கவனிங்க. ஒரு மகனை ரொம்ப ரொம்ப நம்ம மேல பிரியம் வச்சிருச்சோம், புள்ள மேல இஷ்டம் ஆகி போச்சுன்னா நம்ம நம்ம தமிழ்ல நம்ம சொல்ற காரியம் என்ன, அப்படி உச்சி என்ன
1: செய்கிறான்,
0: உச்சி முகர்றேன், அப்படி உச்சி முகர்ந்து உச்சி முகர்ற மாதிரி என்ன இருந்துச்சு,
1: ஒண்ணுமே இல்லை.
0: ஆனால் இவர் போய் என்ன செய்யறாரு, பிள்ளைய உச்சி முகர்கிறார். அப்படி தகப்பன் பிள்ளைய உச்சி முகர்கிற பொழுது பிள்ளை தகப்பனுடைய அன்பை நுகர்கிறான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப சிலர் ஏன் நம்மளால உச்சி முகர முடியலன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: எதிர்பார்ப்பு உள்ள இருக்கிறதுனாலதான் உச்சி முகர முடியல. நாம் உச்சி முகர முடியாததுனாலதான் அந்த அகாப்பை அன்ப நுகர அவங்களால முடியல. பாருங்க இந்த லூக்கா 15க்குள்ள சகிச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை, அகாப்பே அன்பு. ஆமென். இந்த அகாப்ப அன்பு ஒருவருக்குள் ஒருவர் ஊற்றெடுக்கிற பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய நம்மளால அன்பினாலே
1: ஒருவருக்கு
0: நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன அன்புல, கிறிஸ்துவோட உறவாடி உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற அன்பினால. அந்த அகாப்ப அன்பு ஊற்றெடுத்த அந்த சன பொழுதுல பிறர் மேல நமக்குள்ள எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி அவங்க எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் சரி அதை நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். அந்த தகப்பனார் செஞ்ச காரியத்தில் எல்லாமே என்னதான்
1: இருக்கு,
0: பாக்குறாரு, அப்படியே மகனை ஸ்கேன் பண்றாரு, காலில் செப்பல் இல்லை புரிஞ்சுக்கிறாரு, செருப்படுத்துட்டு வா, உடம்பு பாரு எப்படி இருக்கான் பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் வந்துருக்கான் போய் உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு வா பாரு, எவ்வளவு மெலிஞ்சிருக்கிறான் பாரு, அட்ரா கொளுத்த
1: கன்றையா,
0: புள்ள டல்லா வந்திருக்கிறான், கில்ட்டியா வந்திருக்கிறான், குற்ற உணர்ச்சியா வந்திருக்கிறான், இவ்வளவு நம்ம என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்கன்னு அவன் ஒரு மாதிரி சோர்வா நிக்கிறான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோங்கிற சொல்றதுக்கு போடுறான் மேல அப்படின்னு. அவன் எப்படி வந்திருக்கிறான்,
1: நல்லா வந்திருக்கான்,
0: என்ன நினைப்பான்,
1: என்ன நினைப்பாங்களோ,
0: அப்பா என்ன நினைப்பாரு, வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மளை குறிச்சு என்ன
1: நினைப்பாங்களோன்னு
0: கூணி குறுகி கில்ட்டியா வந்திருக்கிறான். அப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றான் அவனு, கொண்டாடா கொண்டாந்து மாற்றா, எதை மாற்றா, அப்ப உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டினப்ப இளையகுமாரனுக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருக்கும், நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தோம், அவர் வேற ஒண்ணுல
1: நினைச்சிருக்கிறாரு.
0: அப்ப அகாப்ப அன்பு அது எவ்வளவு அற்புதமான விதத்துல காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு குற்றப்புலி உணர்ச்சியோட வர்ற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற உணர்வு, ஆண்டவர் என்ன நினைப்பாரோ, ஐயோ மனுஷன் என்ன நினைப்பானோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டமே நம்மளை சேர்த்துக்குறாங்களோ துரத்திடுவாங்களோ, நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்களோ, அவங்க எதிர்பார்ப்பை நாம நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பிறர் என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தன் குற்றப்புலி உணர்ச்சியோட இனிமே நமக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆள் இல்லைங்கிற உணர்வோட ஒருத்தன் வருகிற பொழுது, டே நீ நினைக்கிறத விடு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத செஞ்சு காட்டவா, எதுக்கு முத்தம் கொடுத்தாரு, நான் என்ன நினைக்கிறேன் புரிஞ்சுக்கடா, ஒவ்வொரு முத்தமும் என்ன சொல்லுச்சு, நீ என்ன நினைச்சிட்டு வந்த, இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு புரியுதாடா உனக்கு.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அகாப்ப அன்பு எவ்வளவு என்ன சொல்ல பெரிய பாக்கியம் நமக்கு.
1: ஆமென்.
0: இந்த அன்புல வந்து விழுந்தமே அதுக்காக
1: ஸ்தோத்திரம்.
0: உங்க

0: வீடே என்ன செய்யுது? தகப்பன் வீட களை கட்டுது.
1: களை கட்டுது. ஹல்லேலூயா.
0: எதுக்கு இவ்வளவு களை கட்டுதுன்னா, அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள, என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அதனாலதான் ஏடா உடம்ப பேசிக்கிட்டு நிக்கிறான். பேசுற பேச்சை பாத்தீங்களாடா, என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லிட்டு மகன் சொல்றதுக்கு தகுதி இல்லையா? வேலைக்காரில் உத்தரவு வச்சுக்கிறாமா, குளிக்காரில் உத்தரவு, என்ன பேச்சு பேசுறான் பாரு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு, என்ன நினப்பில் வந்திருக்கான் பத்தி அவன், அந்த நினப்பை மாற்ற வேண்டாமா? அப்ப எப்படி மாத்தலாம் நம்ம நினைக்கிறது? அவனுக்கு சொல்லுவோம், நீ நினைக்கிறது விடுற, நாங்க என்ன நினைக்கிறோன்றது இப்ப பாடுற அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ இப்படியா?
1: இத வாத்திய நடன கழிப்பு
0: அடிக்கிற ஒவ்வொரு மேளமும் பாத்தீங்கன்னா சும்மா அதிர்றது ஏரியாவே. பக்கத்து வீடு அண்ட வீடு எல்லாம் மத்த வேட்டெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டெல்லாம் போட்டு அடிச்சு மான வேடிக்கை, என்னடா வீட்டுல ஒரே திருவிழாவாடான்னு கேட்டான். ஆமா திருவிழா தான், ஒருத்தன் வந்திருக்கிறான். நினைக்கிறேன் இவ்வளவா என்ன குறிச்சு உயர்வா நீங்க என்ன செஞ்சீங்க
1: நினைச்சீங்க?
0: நான் இவ்வளவு லோக்கலா இருந்து நீங்க இவ்வளவு ராயல், இவ்வளவு தூரம் என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு என்ன செய்யலையே,
1: தெரியலையே.
0: ஹல்லேலூயா. அகாப்பே அன்பு உடையாத மனசையும் உடைச்சிடும், உருகாத மனசையும் உருக வச்சிடும்.
1: ஹல்லேலூயா.

0: சொத்தை அழிச்சிட்டு வந்தது பெருசா தெரியல, புள்ள அழியாம இருக்கானே. சொத்து போச்சு, புள்ள செத்து போனாங்கிற அந்த அந்த அந்த துர்ச்செய்தி என் காதல விழலையே.
1: ஆமென்.
0: மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், ஆனபடியா சந்தோஷமா இருக்க வேண்டும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் நான் அந்த அந்த பேசேஜை டீச் பண்றப்ப சொல்லுவேன், அவன் திரும்பி வந்தாங்கிறத விடுங்க, திரும்பி வந்தாங்கிறதா அவர் சந்தோஷப்பட வச்சுச்சு. திரும்பி வந்தாங்கிறது இல்ல, திரும்பி வந்தானே என் புள்ள, திரும்பி என்ன செஞ்சானே,
1: வந்துட்டானே,
0: வந்துட்டானே. ஹல்லேலூயா. இப்ப நேசிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத நபரை ஏற்றுக்கொள்ள நமக்குள்ள ஆண்டவருடைய நிறைவு வேணும். ஆமென். அள்ளி இறைச்சதுனால அப்பா குறைஞ்சு போயிட்டாரா? அவன் தான் குறைவுபட்டான், அன்புல இவர் குறைவுபடவே இல்லை. என்ன, அவர் எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க? ஊற்றது. நமக்குள்ளயும் ஊற்றுல இருந்து பிறரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நேசத்துல குறைய வராது. அதனாலதான் அந்த பிலியை அவர் நம்பாம எதை நம்ப வேண்டியிருக்கு.
1: அகாப்பே
0: பிலிய அன்பு அப்பப்ப ஏறுது இறங்குது, ஆனா அகாப்பே வந்து பொங்கிக்கிட்டே. இந்த ரெண்டு அன்பு கடையில இப்படியே ஊசலாடுற இந்த நிலைமையை விட்டுட்டு அதிகமா இந்த அகாப்பே ரல்மில நிலைச்சு நிக்க எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா?
1: கிருபை தாங்கப்பா.
0: அப்பதான்ப்பா ஒருவர் மேல உள்ள ஒருவர் வச்சிருக்கிற அன்புல நாங்க குறைவிடாம இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் எங்களால ஊழியம் செய்ய
1: முடியும்ப்பா. ஹல்லேலூயா.
0: நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பார்வை எனக்கு எல்லாம் போயிருது. மொத்தத்துல நான் ஊற்றுங்கிறதே மறந்துடுறேன் பல நேரங்கள்ல. எது மறந்துருது? ஊற்றுங்கிறது மறந்து. பற்று வச்சனே, பாசம் வச்சனே, பிரியம் வச்சனே, நேசம் வச்சனே, இப்படிதான் பிலி அன்புல இப்படி ஒரு புலம்பல் காணப்படும். இப்படி நம்புனே, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே, இவ்வளவு பிரியம் வச்சனே, இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டானே. ஆனா அகாப்பே அன்பு எப்படி நினைக்குதுன்னா, இந்த பற்று இல்லப்பா,
1: ஊற்றப்பா,
0: ஊற்றுப்பா, நீ ஊற்று, முதல்ல நம்பு, அதை புரிஞ்சுக்கோ, உறவாடு, போய் அவரோட கொஞ்ச நேரம் உறவாடு. நேசிக்க முடியாத அவனை நேசிக்க தேவையான அன்பு உனக்குள்ள என்ன செய்யும்? ஊற்றெடுக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு இருக்கிற பார்வை, நான் ஒரு ஊற்று,
1: அல்லேலூயா,
0: எனக்குள்ள நான் உறவாடுகிற மனுஷங்கிறதுனால அவருடைய நிறைவுகள் பொங்கக்கூடிய இருதயம் எனக்கு இருக்கு.
1: ஆமென்.
0: அதனால ஒரு குறுகிய மனோபாவம் எனக்குள்ள இல்லாமலே போயிருச்சு. எப்ப சிந்திச்சாலும் சிலர் விசாலமா பெருசா சிந்திக்கிறானா, அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவன் அப்படி சிந்திக்க வைக்கிறது. அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவனுடைய இருதயத்தை இந்த அளவு விசாலமாக்கிடுச்சு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: மனசு அப்படி சுருங்குது அப்படின்னாலே இப்ப நமக்கு என்ன அன்பு தேவை? அகாப்பே அன்பு தேவை. ஏன் ஊற்று இருந்தும் பொங்கல் அப்படின்னா, உறவாட வேண்டியவரோட என்ன செய்யல, எதிர்பார்ப்பு தான் இருக்க ஒளி, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஊற்று பொங்காதனால தான் நம்மளால விசாலமா சிந்திக்க முடியல. இந்த ஊற்று பொங்காதனால தான் தீமையை நன்மையால வெல்ல, அதுக்கான ஸ்லாக்கியம் பாக்கியம் கிருபை நமக்கு இருந்தும் அதை செய்ய நம்மளால முடியல. யாருக்குள்ள ஊற்று பொங்குதோ அவன் தான் பெருசா சிந்திக்கிறான், அவன் தான் அதிகமா புரிஞ்சுக்கிறான். ஒரு மனுஷன் பேசுறப்ப அதுல அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுதுன்னா அவன் மனசு பொங்கி இருக்குன்னு அர்த்தம். மனசுல அகாப்பே அன்பு பொங்கிருச்சுன்னா அதிகமா அவனுடைய பேச்சுல காணப்படுறது எல்லாமே என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்.
1: புரியுதல்.
0: எதிர்பார்ப்பு அங்க இருக்காது,
1: புரிதல் தான் இருக்கும்.
0: விடு, அவ்வளவுதான், அதுக்கு மேல அவ்வளவுதான், அதுக்கு மேல அவனால முடியாது. பேசாம நம்ம அதை சகிச்சுட்டு புரிஞ்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான்?
1: போக வேண்டியதான். அல்லேலூயா.
0: இப்ப மனசு வந்து பொங்கி இருக்கிறப்பதான் இந்த மாதிரியான புரிதல் நமக்குள்ள அதிகமாவே ஆபரேட் ஆகும்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: குயிக்கா புரிஞ்சுக்கிறான் எல்லாத்தையும். புரிஞ்சுக்கிட்ட உடனே எது அடியாயிருது? எதிர்பார்ப்பு அடியாயிருது. எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா கூட புரிஞ்சுக்கிற இருதை இருந்தா தொடர்ந்து நம்ம நேசிக்க முடியும். அதுக்குதான் அகாப்பே நமக்கு உதவி செய்யுது. நேசிக்க முடியாத தன்னுடைய சகோதரரை திரும்ப பார்த்தப்ப அப்படியே யோசேப்போட உள்ள கோபத்துல கொதிச்சிச்சா, அன்புல பொங்குச்சா?
1: அன்புல பொங்குச்சு. ஹல்லேலூயா.
0: அதுன்னா பிளட் நான் பொங்குச்சு
1: இல்ல,
0: ஆண்டவரோட உறவாடி.
1: எஸ்,
0: ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, எதுக்காக இதெல்லாம் சம்பவிச்சுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவருடைய உள்ள என்ன
1: செஞ்சுச்சு.
0: அதனாலதான் அவரு பேசுறப்ப சொல்லுவார், நீங்க என்ன விற்று போட்டதை நினைச்சு நீ சஞ்சலப்படாதப்பா,
1: அது உனக்கு விசனமாவும் இருக்க வேணாப்பா.
0: எனக்குள்ள வசனம் இருக்குடா.
1: ஏப்பா நீ விசனப்படுற?
0: அதனால எனக்குள்ள வசனம் இருக்கிறதுனால உங்க மேல எனக்கு விசனம்
1: இல்ல. நீங்களும் விசனப்படாதீங்க,
0: படாத. உங்களுக்கெல்லாம் ஜீவரட்சனை செய்யறதுக்காக தான் என்ன இப்படி அனுப்பிச்சு வச்சாரு. நீ விற்று போடலப்பா,
1: என்ன அனுப்பி வச்சப்பா?
0: I was not sold by you, I was sent by God.
1: Amen.
0: அவர் என்ன அனுப்பி வச்சாருப்பா?
1: Yes.
0: பூமியில உங்க வம்சம் ஒளியாம இருக்கிறதுக்கு தான்ப்பா என்னை அனுப்பிச்சு வச்சாரு.
1: Amen.
0: என்னை உயர்த்தினதே நம்ம குடும்பத்துக்காக தான்ப்பா.
1: Yes.
0: இது எல்லாமே என்னது?
1: Understanding.
0: இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வருதுன்னா உள்ள ஊற்றெடுத்து இருக்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பு தான் ஊற்றுங்கிறத நல்லா என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிக்கப்பட்டதே அநேகரை ஆசீர்வதிக்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆசீர்வதிக்கப்பட்டதே யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிந்து கொள்ள. ஆண்டவர் ஊற்ற நமக்கு தந்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிறரிடமிருந்து எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு.
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படுற நன்மையை செய்ய எங்க இருந்து ஆண்டவரே செய்ய வேண்டிய உறவாடுற அவனுக்கு செய்ய தேவையான நன்மை உனக்குள்ள இருந்து ஊற்று எடுக்கும். எங்கிருந்து செய்வேன்னு கேட்காதரா. ஊற்று ஊற்று உறவாடுறப்ப உள்ள பொங்கி வர்றதுல கொடுக்கறதுனால குறைஞ்சிருமா? எதுலையும் குறைபட போறது
1: இல்லை
0: இல்லை, ஆனா எல்லாமே நிறையுது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அப்ப நாம புரிஞ்சுக்கிறப்ப நீ எனக்கு பதிலுக்கு பதில் செய்வேன் எதிர்பார்த்து இதை நான் உனக்கு செய்யல.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுத்திருக்கிறதுனால தான் இந்த நன்மையை நான் உனக்கு செய்யறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு. பிலி அன்பு எதிர்பார்த்து நன்மை செய்யும், ஆனா அகாப்ப அன்பு எப்பா எனக்குள்ள ஒண்ணு பொங்கிட்டு இருக்கு, இப்ப நான் இறக்கலன்னா எனக்கு தாங்காது. சுரக்கிற காரியத்தை ரிலீஸ் பண்ணலன்னா வலிக்கும். உடனே என்ன செஞ்சிருவாங்க, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள்லாம் பாருங்க, அந்த பால் வந்து அவங்களுக்கு சுரந்துருச்சுன்னா அது முதல்ல என்ன செய்யணும், குழந்தைக்கு
1: கொடுத்துடணும்.
0: கொடுத்துடணும் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இந்த சுரந்தது வெளியில ரிலீஸ் ஆகலைனால அது என்னவாயிருது, அவங்களுக்கு பெயின் ஆயிருது.
1: எஸ்.
0: அந்த மாதிரி ஊற்று நமக்குள்ள அப்படி பொங்குறப்ப நிறைவுகிறப்ப எங்கடா நம்ம என்ன செய்யலாம்,
1: கொடுக்கலாம்,
0: நன்மை செய்யலாம். எதையாக எதிர்பார்த்து நன்மை செய்கிற மனுஷனிடத்துல அன்பு இல்ல, ஆசை இருக்கு. ஆனா எதிர்பார எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவன் அகாப்பே
1: அன்பு இருக்கு,
0: அன்பு இருக்கு. அதனாலதான் இந்த சாதாரண மனுஷங்க தாங்கள் செய்கிற நன்மைக்கு மக்கள் பதில் நன்மைகள் செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நன்மையை செய்யறான். இன்னைக்கு இதை செஞ்சோம்னா நாளைக்கு அவன் நமக்கும் செய்வான். இப்ப நான் எதுக்கு இதை செய்யறேன்னா இப்படி செஞ்சாதான் அவன் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான்,
1: இப்படி செய்வான்
0: செய்வான்.
1: ஹல்லேலூயா.
0: அதுக்கு பேரு தான் மொய். என்னது
1: மொய்?
0: மொய் எல்லாரும் அடுத்தவங்க மேல இருக்கிற அன்புலையா செய்யறோம் சொல்லுங்க. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அதனால அன்புலையா நம்ம மொய் செய்யறோம். அன்புல மொய் செஞ்சா எந்த பேர் எழுதாம ஒரு கவர்ல சும்மா கொடுத்துட்டு நேரா கொடுத்து வந்திருக்க, நோட்ல எழுதிடாதீங்க. அப்ப கிளீனா இன்சியல் போட்டு ஊரு போட்டு பேருக்கு முன்னாடி இன்சியல் ஒழுங்கா போடுறா, நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான், ஏன் தப்பா போயிடாம அப்படின்னு சொல்லி கரெக்டா அட்ரஸை போட்டு அச்சு பழை இல்லாம கிளீனா எழுதி ஏன் மொய் போடுறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னது
1: 500 ரூபா போட்டு 600 ரூபா போடாம ஏன் போயிடுவாங்க?
0: ஆமா, இன்னைக்கு 500 போட்டு அவன் 1000 போடாமலாம் போயிருவான், 1000 போட்டு அவன் 2000 கொடுக்காமலாம் போயிருவான். எல்லாம் பிசினஸ் கணக்கு வழக்கு. அங்க வந்து ஃபுல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க ஒழிய எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும்
1: இல்லை.
0: ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஏதாவது செய்கிறவங்க காதுங்காத வச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொகையை கையில கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு அண்டர் செஞ்சிருவாங்க வந்துட்டு. ஏய், நான் எதையும் எதிர்பார்க்கல. ஐ ஜஸ்ட் லவ் யூ.
1: எஸ்,
0: ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. உன்னை நான் நேசிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதுக்காக உனக்கு இதை நான் செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி அவங்க செஞ்சதுக்கான எந்த தடையும் எங்கேயும் தெரியாத அளவுக்கு ரகசியமா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம போயிடுவான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப சராசரி லெவல்ல நாம ஏன் இதை வந்து செய்யறோம் அப்படின்னா, திரும்ப நமக்கு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புல செய்யறமே ஒழிய அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சு நாம செய்யல. ஆனா தேவனுடைய ஊற்று பொங்குற உள்ளத்துல இந்த மாதிரி எதிர்பார்ப்பு காணப்படுறதே, இன்னைக்கு நான் நன்மை செஞ்சா பதிலுக்கு பதில் நீ எனக்கு நன்மை செய்வேங்கிற எதிர்பார்ப்புல நான் செய்யல, நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு நான் இந்த நன்மையை செய்கிறேன், எனக்குள்ள அவருடைய நிறைவு ஊற்றெடுக்கிறதுனால இதை உனக்கு செய்ய சொல்லி அவர் என்ன நெருக்கி ஏவுறதுனால நான்
1: செய்கிறேன்.
0: அவருடைய அன்பு இதை செய்ய சொல்லி என்னை நெருக்கி ஏவுதியா, அதனால இந்த நிறைவை நான் உனக்கு அள்ளி இறக்கிறேன், மற்றபடி நீ எனக்கு திரும்ப செய்வேங்கிற எதிர்பார்ப்புல இதை நான்
1: செய்யல
0: செய்யல.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் தனக்குள்ள சுரக்கிறத அள்ளி இறக்கிற ஒரு மனுஷன் எந்த கைமாறையும் எதிர்பார்க்கறதே இல்லை.
1: எஸ்,
0: இதுதான் அகாப அன்போட ஸ்பெஷல். லூக்கா 6:34, 35, 36 ஆண்டவர் எவ்வளவு அருமையா இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். லூக்கா 6:34
1: திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால்
0: உங்களுக்கு பலன் என்ன?
1: திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
0: கைமாறுகிறதாமல் கடன் கொடுங்கள்,
1: அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்.
0: உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள்.
1: அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
0: ஆகையால்
1: உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள்.
0: யாருக்கு என்ன செய்ய சொல்றாரு? கைமாறுகிறதாம ஏதாவது செய்ய.
1: எஸ்,
0: 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வட்டி வாங்காத.
1: எஸ்,
0: 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1 லட்ச ரூபாய் வட்டி வாங்காத. கொடுத்ததை விட அவன் வாங்கினது அதிகமா இருக்கு.
1: எஸ்,
0: கொடுக்கறதே எது கொடுக்கறான்?
1: அதிகம் வாங்குறது,
0: அதிகம் வாங்குறது கொடுக்கறான். மொய் போடுறது எதுக்கு போடுறோம்? அதிகமா வாங்குறது தான் மொய் போடுறோம். இப்ப இங்க எல்லாம் எங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஃபுல்லா பயாலஜிக்கல் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. தியாலஜி வர்றப்ப அது அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறுது? அகாப்பை அன்புறது பொழுது புரிதலா மாறுகிறது. திரும்ப செய்வாங்கன்னு இல்லப்பா, எனக்குள்ள இருக்கிற நிறைவை உனக்கு வாரி இறைச்சிட்டு உன் ஆசீர்வச்சிட்டு போக வந்திருக்கிறேன் சாமி. நல்லா இருக்கு சாமி.
1: ஹல்லேலூயா.
0: இதை யாரால செய்ய முடியும் தெரியுமா? நான் ஒரு ஊற்று அப்படிங்கிற பார்வை வந்தா தான் இந்த செயலை என்னால செய்ய முடியும். கொடுத்துட்டா நான் குறைஞ்சிருவனே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஊற்றுக்கு வருவதே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு வருகிற ஒரு ஒரு அற்புதமான வெளிச்சம் என்னன்னா, இதை கொடுக்கறதுனால நான் குறைய போறதில்லை, இப்ப இதை நான் வாரி இறைக்கிறதுனால நான் இன்னும் நிரம்பி வழிய போறேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்று, நான் ஊற்று, நான் தேவனோடு உறவாடுகிற பொழுதெல்லாம் அவருடைய நிறைவு எனக்குள்ள சுரக்குது அப்படிங்கிற அந்த அகாப்பை அன்பு அந்த மண்டலத்தில் தான் இந்த மாதிரி கைமாறுகிறதாம மற்றவங்களை பிளஸ் பண்ணிட்டு போக
1: முடியும்.
0: ஆண்டவர் பிளஸ் பண்ணு அப்படிங்கிறார். ஒரு முறை அண்ணன் அருமையான ஜெய்சல் அண்ணன், ஜெய்சல் அண்ணன் கிருபாக்கா, ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கும் நம்ம தங்கச்சி மடத்துல எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு அந்த பகுதியில கத்தர் இந்த மாதிரி உங்களை எல்லாம் எழுப்பியிருக்கிறாரு. அன்னைக்கு நாங்க பட்ட பிரயாசங்களுக்கான பலனை இப்ப நான் நேர்ல வந்து பார்க்கணும்னு நான் விரும்புறேன். நானும் அக்கா வர்றோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க,
1: ஒவ்வொரு ரூமா வந்து ஆசீர்வதி,
0: ஒவ்வொரு ரூமா ஆசீர்வதி,
1: ஆண்டவரே இவங்களை எல்லா தேவைகளையும் சந்திங்க, இவங்க வீடெல்லாம் கட்டப்படணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு எங்களுக்கு காணிக்கையும் கையில கொடுத்து, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஊழியக்கார இருக்காங்களோ அவங்களை எல்லாம் ஜஸ்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றாருன்னு அந்த பயணத்தை
0: மேற்கொண்டாங்க. கையில காசை வச்சுக்கிட்டு அப்படியே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். ஊழியருடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணுன்னு சொன்னாராம். அதனால வந்ததே ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததே ஜஸ்ட் ஐ எம் ஹியர் டு bless your ministry and your family.
1: Yes.
0: ஆசீர்வச்சிட்டு
1: போயிட்டே
0: இருந்தாங்க.
1: ரூபாவுடைய வயிற்றுலயும் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, எல்லாம் துக்கமும் சந்தோஷமும். அவங்க எப்படியெல்லாம் மனசார சொல்லி ஆசீர்வச்சாங்களோ அதெல்லாம் கத்தர்
0: அப்படி
1: ஆயிடுச்சு.
0: சரி, நிறைஞ்ச மனசோடு போய் ரெண்டு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்க, அப்படியே ஆயிடும். நீங்கள் சொல்கிற வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாமல் அப்படியே நிறைவேறணும்னா, உள்ள ஊற்றெடுக்கிற அந்த நிறைவிலிருந்து நமக்குள்ளே பொங்குற அந்த வேர்ட்ஸை சொல்லி நீங்கள் ஆசீர்வச்சு பாருங்க. அது என் வார்த்தை இல்லை, எனக்கெல்லாம் அப்படி பேச என்ன செய்யாது
1: தெரியாது.
0: என் வாயில் வந்த அவரோட வார்த்தை
1: ஆமென்,
0: ஊற்றிலிருந்து வந்த வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாதுங்க
1: ஆமென்.
0: ஊற்றிலிருந்து வர்ற வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கு தான் வருது. ஆண்டவரே எல்லாரையும் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த அகாப்பைய அன்பு எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற உங்களுடைய நிறைவுகளை நான் பார்க்குற எல்லாருக்கும் வாரி இறைச்சி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற உங்களுடைய கிருபையின் பாத்திரமா நான் வாழ, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாழ்க்கை நீ எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் நீ வற்றி போகவே
1: மாட்டேன்,
0: வறண்டு போகவே மாட்டேன். வாரி இறைக்கிறவனுக்கு வறட்சிங்கிறதே இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: வாரி இறைக்கிறவனுக்கு
1: வறட்சி என்பதே இல்லை.
0: எவ்வளவு பெரிய உன்னதமான மேன்மையான மகிமையான ஸ்தானத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த அன்புல நான் மூழ்கி இருக்கேன், இந்த அன்புல நான் நிரம்பி நிரம்பி வழி எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் நாம பேச வேண்டியிருக்கு. ஊற்று குறிச்சு பேசுறப்ப ஊற்று
1: போக்கு
0: சிறந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில புதுசா ஆண்டவர் சில காரியங்களை பேசினாரு. ஆனா ஆண்டவரே பழைய முடிச்சுட்டு வர்றேன் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு நேற்று நான் விட்ட இடத்துலேருந்து நான் உங்களுக்கு நான் தொடர்ந்துருக்கிறேன். இன்னும் அதில் தொடர வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனால் ஊற்று ஏராளமாக தாராளமாக சுரக்கிறதுக்காக அவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம். அருமையாக பாருங்கள், அவன் என்ன நினச்சிட்டு வந்தாங்கிறது இல்லை,
1: அவர்
0: நான் என்ன நினைக்கிறேன்றது உனக்கு இப்போ நான்
1: சொல்றேன்.
0: நம்ம சொல்லணும் பாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த அந்த வெளிச்சம் இது இங்கே புதுசாக இன்னைக்கு அடிச்சிச்சு பாருங்க பீடத்தில். அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஒரு பக்கம் கொட்டு, இன்னொரு பக்கம் வேட்டு
0: வேட்டு உச்சி உச்சி. இவர் நுகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான். என்ன என்ன சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே இந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஸோ நாளைக்கும் நாம இன்னைக்கு வியாழன் என்ன, நாளைக்கு நாம கன்னி பண்ணுவோம், ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்போம். எதுலேயும் குறைஞ்சி போக இந்த தேவன் என்ன செய்ய மாட்டார், விட முடியாது. எப்பெல்லாம் ஒரு சோர்வு வருதோ அப்போல்லாம் ஒரு நினைவு, நான் ஒரு ஊற்று ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரே. எனக்கு ஒரு நாளும் குறைவுங்கிறது இல்ல ஆண்டவர். என்ன நீங்க தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறதுனால எனக்குள்ள எல்லாமே பொங்குது ஆண்டவர். இந்த மாதிரி நாம அவர் மேல நம்பிக்கை வச்சு ஓடுறப்ப இந்த தெய்வம் என்ன சொல்லு? ஹலே.

தகப்பனே, நாங்கள் ஏன்பா கலங்கணும்? எங்கள் குறைவு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அந்த இடத்துல எங்களை நீங்கள் வச்சிருக்கிறதுனால ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லைப்பா. நாங்கள் ஊற்றுனா நிச்சயமாக எங்களை சுற்றி ஒரு தோட்டம் இருக்காண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே பச்சையாக இருக்கும்ப்பா. அந்த மாதிரி ஆண்டவரே பிறரை வளமாக்குகிற ஒரு ஊற்று எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வச்சு எங்களை ஆசீர்வச்சிருக்கிறதற்காக நன்றி. ஏதாவது செஞ்சு உங்கள் அன்பை சம்பாதிக்க எங்களால் முடியாத ஆண்டவரே, உங்கள் அன்பை எங்களுக்குள்ள நாங்கள் ஊற்றெடுக்கிறதுனால தான், உங்கள் அன்பு எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிறதுனால தான் எங்களால் ஏதாவது செய்யவே முடியுது ஆண்டவரே. எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா குற்றப்பழி உணர்ச்சிகளை வேரோடு பிடுங்கி போடுகிற இந்த இந்த இந்த பார்வைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்குள்ளிருந்து நாங்கள் பார்க்குறப்ப எல்லாமே மாறுதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்காக நன்றி. நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்கிறதுக்காக எங்களுக்கு நீங்கள் உடுத்தி வச்ச அலங்காரங்களுக்காக நன்றி ஆண்டவர். கோபத்தில் கொதிக்க வேண்டிய உள்ளத்தில் புரிதல் நிமித்தம் அன்பு பொங்கு கிருபு செய்கிறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கைமாறுகிறதாம ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களை புரிஞ்சு நேசிக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் துவங்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. வெறுந்தொட்டியாக எழுமணும் இந்த டிவோஷனில் எங்கள் தொட்டியை உம்முடைய சமூகத்தால், உம்முடைய வசனங்கிற தண்ணீரால் ஆண்டவரே இப்போ நிரப்பி எங்களை இந்த நாளில் துவங்க எங்களுக்கு பாராட்டுகிற இந்த நல்ல துவக்கத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம்பெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.

உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்.

0: வசனத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: Three things are there.
0: மூன்று காரியங்கள் அங்கு இருக்கிறது.
1: The blood,
0: ரத்தம்,
1: the word,
0: பிறகு வசனம்,
1: and their testimony.
0: பிறகு அவர்களுடைய சாட்சி.
1: Three things working together.
0: மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
1: How does it work together?
0: அது எப்படி இணைந்து செயல்படுகிறது?
1: Let me put it in the form of a statement.
0: ஒரு அறிக்கை போல நான் அதை உங்களுக்கு கொடுக்கட்டும்.
1: How does blood, word and the testimony work together?
0: எப்படி ரத்தம், வசனம், சாட்சி மூன்றும் இணைந்து செயல்படுகிறது?
1: They testified about what the word of God taught about what the blood of Jesus has done for
0: Yesu Christuvin ratham enna seidirukkiradu endai kurithu vasanam enna bodhikkirado adai avargal saatchiyaga arivithargal.
1: That is how the blood, the word and the testimony works.
0: Appadi dhaan ratham vasanam saatchi moondrum seyalpadugirathu.
1: The blood has been shed.
0: Ratham sindapattu vittathu.
1: And the word of God tells us why it was shed and what it does.
0: Yen adu sindapattathu enna seigirathu endai devudaiya vasanam namakku sollugirathu.
1: And our testimony must be regarding what the word says about what the blood has done.
0: அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும்.
1: Now in these three I pointed out to you that the blood and the word have never lost their power and they are stable and they are always the same.
0: இந்த மூன்றிலே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது, அவருடைய வல்லமையிலே மாற்றம் கிடையாது, எப்போதும் அப்படித்தான் இருக்குது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: The blood has never lost its power.
0: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போகவே இல்லை.
1: Shed 2000 years ago but still cleanses, still sanctifies, still justifies.
0: 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிந்தப்பட்டது என்றாலும் இன்னமும் நம்மை கழுவ சுத்தம் பண்ணுகிறது, நம்மை நீதிமானாக்குகிறது.
1: And the word always stays the same, it never changes.
0: வசனம் இப்பவும் அப்படியே தான் இருக்குது, மாறுவதே கிடையாது.
1: The only thing that can make the difference here and cause failure here is our testimony.
0: இங்க ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வந்து வர கொண்டு வரக்கூடிய ஒன்றே ஒன்றுதான், அதுதான் நம்முடைய சாட்சி.
1: The testimony is the only thing that can change.
0: சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்குது.
1: It can be this way or that way.
0: ஒன்று இப்படியாம் இருக்கலாம் அல்லது அப்படியாம் இருக்கலாம்.
1: Our testimony can be negative or positive.
0: நம்முடைய சாட்சி பிற்போக்காகவும் இருக்கலாம் அல்லது முற்போக்காகவும் இருக்கலாம்.
1: The word says what it says about the blood.
0: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அது அப்படியே தான் சொல்கிறது.
1: The blood has done what it has done.
0: ரத்தம் என்ன செய்து இருக்கிறதோ அதை செய்து முடித்து விட்டது.
1: They don't change.
0: அவைகள் மாறுவதே இல்லை.
1: What is our testimony regarding that?
0: ஆனால் அதை குறித்து நம்முடைய சாட்சி என்னவா இருக்கிறது?
1: That is what is going to bring the victory.
0: அதுதான் வெற்றியை கொண்டு வர போகிறது.
1: This is how these three things work together.
0: இந்த காரியங்கள் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது.
1: So to say that they took or they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லும்போது,
1: we mean that they overcame the accuser of the brother and the devil by declaring, by confessing what the word says that the blood of Jesus has done for them.
0: என்ன அர்த்தத்தில் நாம் சொல்லுகிறோம்? குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசை எப்படி ஜெயித்தார்கள்? அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: Now we went through great explanations about how powerful this blood is and I showed you many new Old Testament passages.
0: இந்த ரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று உங்களுக்கு சொன்னேன். அதை குறித்து பல புதிய ஏற்பாட்டு வசனங்களை நான் உங்களுக்கு
1: Old Testament
0: மணிக்கும் பழைய ஏற்பாட்டு வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன்.
1: I showed you the what happened on the Passover day through the blood.
0: பஸ்காவின் பஸ்கா அன்று அந்த ரத்தத்தின் மூலமா என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: I showed you what happened to that woman Rahab, a harlot, because of the blood.
0: அந்த இரத்தத்தின் நிமித்தமாக வேசியாகிய ராகாபுக்கு என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: But now we want to go from this day onwards. I will want to cover various things about what the Bible says about what the blood of Jesus has done.
0: ஆனா இன்று முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறதோ அதை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன்.
1: What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: I have marked down at least 15 things, 15 different things I want to share with you.
0: ஏறக்குறைய 15 வித்தியாசமான காரியங்கள் குறித்து வைத்திருக்கிறேன், அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள
1: விரும்புகிறேன். What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: See, first of all, we got to know what it has done through the word. We have to know what the blood has done.
0: அவர்கள் முதலாவது வசனத்தின் மூலமாக ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Then we have to declare, confess and speak and that is how faith begins to work.
0: அதன் பிறகு நாம் அதை பேச வேண்டும், அதையே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிதான் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது.
1: This knowing the word and what it says about what the blood has done and then speaking it is what brings us victory.
0: வசனத்தை அறிந்து கொள்வதும் பிறகு ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறது, அதை நாம் பேசுவதும் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
1: It is not enough to know but it is important to say.
0: அதை வெறுமனே அறிந்து வைத்திருந்தால் மட்டும் போதாது, அதை பேச வேண்டியது முக்கியம்.
1: It must be on our lips.
0: அது நம்முடைய உதடுகளிலே இருக்க வேண்டும்.
1: We must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare the devil as the defeated foe.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்ட எதிரி என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare what the word says about what the blood has done for us.
0: ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: This is the key to our victory.
0: நம்முடைய வெற்றிக்கு திறவுகோலே இதுதான்.
1: Now that is why I teach.
0: ஆகவே தான் நான் போதிக்கிறேன்.
1: You know, I don't teach so we can fill up this 1 hour.
0: இதோ இந்த ஒரு மணி நேரத்தை எப்படியாவது போக்கிடலாம் என்று நான் இங்கே வந்து பேசவில்லை.
1: No, we are speaking some very vital truths.
0: கிடையாது, சில மிக அத்தியாவசியமான சத்தியங்களை நாம் இங்கே பேசுகிறோம்.
1: These truths are so practical and so important.
0: இந்த சத்தியங்கள் அவ்வளவு யதார்த்தமாக அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது.
1: These can be simply used and it must be immediately put into use.
0: இந்த சத்தியங்களை உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த வேண்டும்.
1: So let us straight away go into see one by one what the blood has done for us.
0: ஆகவே
1: the word of God.
0: தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாய் நாம் பார்ப்போம்.
1: First of all, I want to talk about redemption that comes through the blood.
0: முதலாவதாக இந்த இரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய மீட்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
1: Turn with me to Ephesians.
0: எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
1: Chapter 1 and verse 7.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7 வசனம்.
1: Ephesians 1:7.
0: எபேசியர் 1:7.
1: In whom we have redemption through his blood, the forgiveness of sins, according to the riches of his grace.
0: அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: Now I want you to notice that word redemption.
0: பாருங்கள், மீட்பு என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன்.
1: Redemption is where a person literally redeems by way of a purchase, by being bought we are redeemed.
0: மீட்பு என்று சொன்னால் ஒருவர் நம்மை வாங்கி விட்டார், அதன் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதான் அர்த்தம்.
1: Turn with me to 1 Peter.
0: ஒன்று பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
1: 1 Peter chapter 1 verse 18 and 19.
0: ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 18 19 வசனங்கள்.
1: For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by tradition from your fathers.
0: உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அடிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்
1: but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot.
0: குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
1: You see, Paul says that we have redemption through his blood.
0: பாருங்கள், பவுல் சொல்கிறான் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
1: Peter says the same thing that we have been redeemed by the precious blood.
0: பேதுரு அதைதான் சொல்கிறான், விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று.
1: He introduces the term precious blood in order to let us know that what this blood does no other blood can do.
0: வேறு எந்த இரத்தமும் செய்யக்கூடாத இந்த இரத்தம் செய்திருக்கிறது என்பதை நாம் காண்பிக்கும்படியாக தான் விலையேறப்பட்ட என்ற வார்த்தையை பேதுரு இங்கே வைக்கிறார்.
1: The blood of Jesus does more than what silver and gold can do for us.
0: வெள்ளியும் பொன்னும் நமக்காக செய்யக்கூடியதை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறது.
1: We have been redeemed not with silver and gold, we have been redeemed by the precious blood of Jesus.
0: வெள்ளியினாலே பொன்னினாலே நாம் மீட்கப்படவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம்.
1: Why did we have to be redeemed?
0: ஏன் நாம் மீட்கப்பட வேண்டும்?
1: See, we were slaves under sin and Satan.
0: பாருங்கள், பாவத்துக்கும் பிசாசுக்கும் நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: See, we need to understand what has happened to us.
0: நமக்கு என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: I don't want to go too much into it because I taught a while ago about our redemption.
0: மீட்பு என்றால் என்ன என்பது குறித்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே நான் போதித்தபடியாலே நான் அதிகம் அதை குறித்து பேச விரும்பவில்லை.
1: But let me explain this a little bit at least.
0: என்றாலும் கொஞ்சம் நான் அதை குறித்து உங்களுக்கு விளக்கட்டும்.
1: Redemption means a purchase.
0: மீட்பு என்றால் வாங்கப்பட்டது என்ற அர்த்தம்.
1: It literally means a purchase from the slave market.
0: அதன் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அடிமை சந்தையிலிருந்து ஒருவன் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: 1 John 5:19 says the whole world lieth in wickedness.
0: 1 யோவான் 5:19 சொல்கிறது முழு உலகமும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று.
1: It doesn't mean that it lies in wickedness. If you look into it, it means that it lies in the hands and in the tight embrace of the wicked one.
0: அதை சரியாய் பார்க்க போனால் அது பொல்லாங்குக்குள் கிடக்கவில்லை, மாறாக இந்த பொல்லாங்கனுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அது கிடக்கிறது.
1: The whole world.
0: முழு உலகமும்.
1: And not one person is exempt from this.
0: ஒரு மனிதன் கூட அதற்கு விதிவிலக்கே கிடையாது.
1: Every person is under the tight embrace of the devil and his bondage.
0: ஒவ்வொரு நபரும் பிசாசுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அவருடைய கட்டுகளிலே இருக்கிறார்கள்.
1: This is something that is an insult to human intelligence when they hear about it.
0: மனிதன கேட்கும்போது அவருடைய அறிவுக்கு இது கேவலமாக தோன்றுகிறது.
1: Do you mean to tell me that I am under that tight embrace of the devil, he's got me and I can't escape?
0: பிசாசனை பிடிச்சிருக்கானா, நான் தப்ப முடியாதா, அவனுடைய இறுக்கமான பிடிக்குள்ளே நான் இருக்கிறேனா என்று அவள் கேட்கிறார்கள்.
1: Yes, my dear friend, the Bible says so.
0: ஆம் அருமை சகோதரனே, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது.
1: Not one person is exempt.
0: ஒருவராவது விதிவிலக்கு அல்ல.
1: The kings and the lords of this earth.
0: இந்த பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும்.
1: And the great men of this world.
0: இந்த உலகத்தின் பெரிய பெரிய ஆட்களும்.
1: The good and the bad.
0: நல்லவர்களும் கெட்டவர்களும்.
1: And the ugly.
0: அல்லது மோசமானவர்களும்.
1: All are under the tight embrace of this evil one.
0: எல்லாமே இந்த பொல்லாங்களுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ள இருக்கிறார்கள்.
1: Jesus spoke about it and he said the strong man holds his goods in peace.
0: இயேசு அதை குறித்து பேசும்போது சொல்கிறார், பலவான் தன்னுடைய பொருட்களை பத்திரமாய் வைத்திருக்கிறானா.
1: And the one who is stronger than him comes, that is Jesus, to spoil his goods and take his goods.
0: அவனிலும் பலவானாகிய இயேசு வருகிறார், அவனை அழித்து போட்டு அவனுடைய பொருள் எல்லாம் கொள்ளையிடுகிறார்.
1: See, this is what redemption is all about.
0: பாருங்கள், மீட்பு என்று சொன்னால் இதுதான்.
1: This is what has taken place.
0: இதுதான் சம்பவித்திருக்கிறது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாயிருந்தோம்.
1: We were under the power of sin.
0: பாவத்தினுடைய வல்லமையின் கீழாயிருந்தோம்.
1: On the one hand we were slaves of Satan.
0: ஒரு பக்கம் பிசாசின் அடிமைகளாயிருந்தோம்.
1: On the other hand we were slaves to sin.
0: இன்னொரு பக்கம் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தோம்.
1: This strange mysterious power that has come into us that holds us in enslavement.
0: நமக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த வினோதமான ஒரு சக்தி நம்மை அடிமைகளாக பிடித்து வைத்திருந்தது.
1: Many times we feel that power of sin.
0: பல சமயத்தில் இந்த பாவத்தின் வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம்.
1: Paul says,
0: பவுல் சொல்லுகிறான்,
1: I want to do good things but I am not able to do it.
0: நான் நன்மையானதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை.
1: The thing that I want to do I am not able to do. The thing that I don't want to do I end up doing.
0: செய்ய விரும்புகிறதை என்னால் செய்ய முடியவில்லை, செய்ய விரும்பாததை நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். இது ஒரு வினோத ரகசியமா இருக்கிறது.
1: Why?
0: ஏன் என்று கேட்கிறார்.
1: Why am I not able to better myself?
0: ஏன் என்னை நானே சிறப்பாக நல்ல மனிதனாய் காண்பிக்க முடியவில்லை.
1: Why am I not able to reform myself?
0: ஏன் என்னை நானே சீர்திருத்திக் கொள்ள முடியவில்லை.
1: He says, I found the answer.
0: அவர் சொல்லுகிறார், பதிலை நான் கண்டுபிடித்து விட்டேன்.
1: Sin dwells in me.
0: பாவம் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது.
1: He says, this strange power that is called sin has come into me and I'm captive to that sin.
0: இந்த பாவம் என்னும் வினோதமான சக்தி எனக்குள்ளாக வந்து விட்டது, நான் அதனுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறேன்.
1: I am under the power and under the bondage of sin.
0: பாவத்துடைய வல்லமை பிடிக்குள்ளாக நான் இருக்கிறேன்.
1: So he says, who shall deliver me from this sin?
0: ஆகவேதான் கேட்கிறார், இந்த வல்லமையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்?
1: You see my friend, at one time or the other we all realize that we are under the power of sin and Satan.
0: பாருங்கள், வாழ்க்கையின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாருமே பாவம் அல்லது பிசாசின் வல்லமையின் கீழ் இருந்தோம் என்பதை உணர்ந்து கொண்டோம்.
1: We cry out for deliverance.
0: விடுதலைக்காக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்.
1: We feel like we are slaves, we are nothing, we are not able to do anything.
0: நாம் எல்லாரும் அடிமைகள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, முடியாது என்பதை கண்டு கொண்டோம்.
1: Comes this great redeemer.
0: அப்பொழுதுதான் இந்த மாபெரும் இரட்சகர் மீட்பர் வருகிறார்.
1: He has come to redeem us with his precious blood.
0: தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்க வந்திருக்கிறார்.
1: By giving his blood he has bought us out.
0: தம்முடைய இரத்தத்தை கொடுத்தது மூலமாய் நம்மை விலை கொடுத்து வாங்கி விட்டார்.
1: And delivered us.
0: நம்மை விடுவித்து விட்டார்.
1: Saved us.
0: இரட்சித்து விட்டார்.
1: Now the Bible says.
0: இப்பொழுது வேதம் சொல்கிறது.
1: Psalm 107 and verse 2.
0: சங்கீதம் 107:2-லே.
1: It says, let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: Let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: What do they say?
0: அவள் என்ன சொல்ல வேண்டுமா?
1: Let them say, I am redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Everybody lift up your hands and say, I am redeemed.
0: எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டு விட்டேன்.
1: You know the Bible says, let the redeemed of the Lord say so.
0: பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள் என்று வேதம் சொல்கிறது.
1: Saying, declare it.
0: வேறுதமா சொன்னால் அதை அறிவியுங்கள் என்று சொல்கிறது.
1: Declare your redemption.
0: உங்களுடைய மீட்பை அறிவியுங்கள்.
1: Declare your redemption.
0: உங்கள் மீட்பை அறிக்கை செய்யுங்கள்.
1: Speak it out.
0: அதை பேசுங்கள்.
1: Let the devil and his world know.
0: பிசாசும் அவனுடைய உலகமும் அதை கேட்கட்டும்.
1: Let them hear it.
0: அவர்கள் அதை கேட்கட்டும்.
1: You are a redeemed person.
0: நீங்கள் மீட்கப்பட்டவர்.
1: Go around declaring your redemption.
0: உங்கள் மீட்பை அறிவித்துக் கொண்டே செல்லுங்கள் எல்லா இடத்திலும்.
1: I am redeemed, redeemed, redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have redemption through his blood.
0: அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: See, redemption is something that you just don't keep inside. You begin to speak it.
0: பாருங்கள், இந்த மீட்பு என்பதை நாம் உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதல்ல, இதை நாம் பேச வேண்டும்.
1: That is why we read in the book of Revelation that the redeemed began to sing a song of redemption.
0: ஆகவே தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் மீட்பின் பாடலை பாட ஆரம்பித்தார்கள்.
1: Redeemed have a song in their hearts.
0: மீட்கப்பட்டவருடைய இருதயத்தில் ஒரு பாடல் இருக்கிறது.
1: If you've been a slave, if you've been in a position like that and then you've been redeemed, you would want to sing, you would be thankful.
0: நீங்கள் அடிமையாய் கட்டப்பட்டு அந்த நிலையில் இருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருந்து மீட்கப்பட்டிருந்தால் பிறகு நீங்கள் அந்த பாடலை பாட விரும்புவீர்கள்.
1: That is the joy of this of salvation.
0: இரட்சிப்பின் சந்தோஷமே அதுதான்.
1: So the redeemed has to speak it out and say it.
0: ஆகவே மீட்கப்பட்டவர்கள் அதை பேச வேண்டும், சொல்ல வேண்டும்.
1: In saying is the victory.
0: பாருங்க, அதை சொல்வதிலே தான் வெற்றி இருக்கிறது.
1: How many of you have ever said, I am redeemed?
0: எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, நான் மீட்கப்பட்டு விட்டேன்?
1: You see, a lot of people don't realize the importance of our declaration and confession of our faith.
0: நிறைய பேருக்கு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டியதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறது.
1: You know, as I have taught you earlier, confession means they think it's a confession of sins.
0: நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் போதித்தது போல அறிக்கை என்று சொன்னாலே பாவ அறிக்கை தான் என்று நினைத்துக்
1: கொள்கிறார். That is the only confession that Christian people know.
0: கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருப்பதெல்லாம் அந்த ஒரு அறிக்கை மட்டும்தான்.
1: That is why the Christian world is in the condition that it is today.
0: ஆகவே தான் கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு இருக்கிற இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது.
1: You see, confession is also the confession of our faith.
0: அறிக்கை என்று சொன்னால் நம்முடைய விசுவாச அறிக்கையும் அதில் அடங்கியிருக்கிறது.
1: Confession is also the confession of what God has done for us.
0: அறிக்கை என்று சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதுவும் அடங்கியிருக்கிறது.
1: Confession is the confession of who we are in and through Christ.
0: அறிக்கை என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் மூலமாய் நாம் யாராய் இருக்கிறோம் அதை அறிக்கை செய்வது.
1: Confession is our confession of what God is doing, Jesus Christ is doing for us at the right hand of the Father.
0: அறிக்கை என்பது பிதாவின் வலது பார்சத்தில் இயேசுவன் அவர் என்ன செய்கிறார் என்பதை அறிக்கை செய்வது.
1: So we must confess our redemption.
0: ஆகவே நம்முடைய மீட்பை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: Turn with me to Psalm 91.
0: திருப்போம் 91 சங்கீதம்.
1: And verse
0: 1 and 2. 1 2 வசனங்களை நாம் வாசிப்போம்.
1: He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
0: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: I will say of the Lord, he is my refuge and my fortress, my God, in him will I trust.
0: நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
1: You see, he says, I will say of the Lord.
0: பாருங்கவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்.
1: I will say.
0: நான் சொல்லுவேன்.
1: Now you say, why do you have to say, brother?
0: பாருங்க கேக்கலாம், ஏங்க சொல்லணும்?
1: But the psalmist says, I will say.
0: ஆனா சங்கீதகாரன் சொல்ல, நான் சொல்லுவேன்.
1: I will say that he is my refuge and my fortress, my God, and in him I will trust.
0: நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
1: When you declare, my friend, there is power in
0: that. நம்பறலே, அதை நீங்கள் அறிக்கை செய்யும்போது அதுல ஒரு வல்லமை அடங்கி இருக்கிறது.
1: See, this is what the believers have failed to understand. Then over the years
0: விசுவாசிகள் பல வருடங்களாக இதை புரிந்துகொள்ளதாம் தவறி விட்டார்கள்.
1: They have a very negative and failure oriented life.
0: அவருடைய வாழ்க்கையே பிற்போக்கான தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது.
1: Because they never declare anything like this.
0: ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களை எதையுமே அவர்கள் அறிக்கை செய்வதே
1: இல்லை. I will say of the Lord.
0: இவன் சொல்றா, நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்.
1: He is my refuge, my fortress, my God. In him will I trust.
0: நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர்.
1: Many people read Psalm 91.
0: பல பேர் 91 சங்கீதத்தை வாசிக்கிறார்கள்.
1: Oh brother, this is too much.
0: இது ரொம்ப அதிகமா சொல்லுது.
1: He's going to do everything that he says there.
0: இங்க சொல்ற எல்லாத்தையும் செய்ய போகிறாரா?
1: Moses says yes.
0: மோசே ஆம் என்று சொல்கிறான்.
1: Moses is the one that wrote it.
0: இது எழுதியது மோசே தான்.
1: He says yes.
0: அவன் சொல்றான் ஆமான்.
1: If you are in him.
0: அவருக்குள் நீங்கள் இருந்தால்.
1: He that dwells in the secret place of the Most High.
0: உன்னதமானவரின் மறைவிலே வாசம் பண்ணுகிறவன்.
1: Shall abide under the shadow of the Almighty.
0: சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: What is this secret place?
0: இந்த மறைவான இடம் என்றால் என்ன? அது
1: this place in Christ.
0: கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இடம்.
1: In the New Testament the apostle Paul calls it being in Christ.
0: புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கிறிஸ்துவுக்குள் என்று அழைக்கிறார்.
1: He says if any man be in Christ.
0: அவர் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்.
1: He has found the same place that Moses had found.
0: பாருங்க, மோசே கண்டுபிடித்த அதே விஷயத்தை
1: மறுபடியும் You are a person who's declaring something.
0: பிறகு நீங்கள் ஒரு காரியத்தை அறிவிக்கிறவராக இருக்கிறீர்கள்.
1: You begin to say, he is my fortress, my refuge, my God, in him will I trust.
0: நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள்.
1: You begin to say, surely he shall deliver me from the snare of the fowler and from the noisome pestilence.
0: மெய்யாகவே அவர் என்னை வேரோடே கண்டிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்வீர்கள்.
1: Surely he shall deliver me.
0: கண்டிப்பாய் என்னை தப்புவிப்பார்.
1: What are the Christian people saying today?
0: இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க?
1: Will the Lord deliver me, brother?
0: பிரதர், கர்த்தர் என்னை விடுவிப்பாரா?
1: Pray, brother.
0: ஜெபம் பண்ணுங்க பிரதர்.
1: Maybe he'll deliver me.
0: ஒருவேளை என்னை விடுவிப்பா.
1: Maybe he won't deliver me.
0: ஒருவேளை விடுவிக்காம விட்டுருவா.
1: He says, surely he shall deliver.
0: ஆனா இவன் சொல்றான், கண்டிப்பாய் விடுவிப்பா.
1: He shall cover thee with his feathers and under his wings shall thou trust.
0: அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய்.
1: You shall not be afraid by the terror of by night.
0: இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீ பயப்பட மாட்டாய்.
1: You will not be afraid for the arrow that flyeth by day.
0: பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்பட மாட்டாய்.
1: You will not be afraid of the pestilence that walks in darkness.
0: இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்.
1: You will not be afraid of the destruction that wasteth at noonday.
0: மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்பட மாட்டீர்கள்.
1: 1,000 shall fall at thy side and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee.
0: உன் பக்கத்தில் 1,000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
1: Now these are not things to be believed, it's things to be declared.
0: பாருங்க, இந்த காரியங்களை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவைகளை நாம் அறிக்கை செய்யவும் வேண்டும்.
1: If you believe then you speak it.
0: நீங்கள் விசுவாசித்தால் அதை பேசுங்கள்.
1: You declare these things.
0: இந்த காரியங்களை அறிக்கை செய்யுங்கள்.
1: Now that is what Moses is saying there.
0: பாருங்க மோசே இதை தான் இங்க சொல்லுகிறான்.
1: And that is what the psalmist says in another place. Redeem, let the redeemed of the Lord say so.
0: அந்த இடத்துல சங்கீதகாரன் இதை தான் சொல்லுகிறான். மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவல் என்று.
1: In another place we are told to say let the weak say that he is strong.
0: இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது பலவான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லக்கடவன்
1: என்று. Are you there?
0: இருக்கீங்களா?
1: Let the weak say that he is strong.
0: பலவீனன் நான் பலவான் என்று சொல்லக்கடவன்.
1: God says you better say, begin to speak that you are strong.
0: தேவன் சொல்லுகிறார் நான் பலவான் என்று நீங்கள் பேச ஆரம்பியுங்கள்.
1: So saying is where it is.
0: ஆகவே இந்த சொல்வதிலே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது.
1: The devil knows where you are at only when you say it.
0: நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லும்போது தான் பிசாசு புரிந்து கொள்ளுகிறார்.
1: How many of you know the devil is not omniscient?
0: எத்தனை பேர் தெரியும் பிசாசு சர்வ ஞானி கிடையாது.
1: He is not like God, he can just sit there and read your mind.
0: அவன் தேவன் கிடையாது சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு பாக்குறது.
1: He is not God, he doesn't know everything. He doesn't know what is in your heart.
0: அவன் தேவன் அல்ல அவனுக்கு எல்லாமே தெரியாது உங்க இதயத்துல என்ன இருக்கு என்பதை அவனுக்கு தெரியாது.
1: Some people are confused about the devil, you know.
0: சில பேர் பாருங்க பிசாசு கண்டு குழம்பி போயிருக்காங்க.
1: Think of him like a god, you know.
0: பிசாசு வந்து தேவன் மாதிரி நினைச்சுக்கறாங்க.
1: They think that the devil knows everything that they know in their hearts.
0: தங்க இதயத்துல இருக்க எல்லாம் பிசாசுக்கு தெரியும் நினைக்கிறாங்க.
1: See, the devil knows things about you only as you speak it.
0: பாருங்கள் நீங்கள் பேசும்போது தான் உடைய காரியங்களை பிசாசு தெரிந்து கொள்கிறான்.
1: Just like I would know what Benjamin is thinking only when he says it.
0: பாருங்க பெஞ்சமினுக்கு பெஞ்சமின் என்ன நினைக்கிறான் என்பது அவர் பேசும்போது தான் எனக்கு தெரியும் இல்லையா அது போல தான்.
1: I am not omniscient.
0: நான் சர்வஞானி கிடையாது.
1: I can only know when he says it.
0: அவர் என்ன வாயை திறந்து சொன்னா தான் எனக்கு தெரியும்.
1: I can't just look at him and just try to think what he is thinking inside.
0: அவர் பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள என்ன போகுதுன்னு சொல்லி அறிய முடியாது.
1: I don't have that power.
0: அந்த வல்லமை எனக்கு கிடையாது.
1: I don't know everything.
0: எல்லாமே எனக்கு தெரியாது.
1: You see, many people do not realize that.
0: பாருங்க பலர் இதை உணர்வதே கிடையாது.
1: How does the devil find out where you are at?
0: பிசாசு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க என்பதை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்?
1: How does the devil know what your spiritual stand is?
0: உங்களுடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்கு என்பது பிசாசுக்கு எப்படி தெரியும்?
1: How do you tell the devil here is where I stand you devil and I will not move?
0: பிசாசே நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் அசைய மாட்டேன் என்று பிசாசுக்கு எப்படி தெரியும்? எப்படி சொல்வீர்கள்?
1: How do you let the devil know where you stand spiritually?
0: ஆவிக்குரிய பிரகாரம் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை பிசாசுக்கு எப்படி தெரியப்படுவது?
1: How do you tell him who you are?
0: நீங்கள் யார் என்பதை எப்படி அவனுக்கு தெரிவிக்க போகிறீர்கள்?
1: How do you tell him where you are right now?
0: இப்போ நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் எப்படி இதை அவனுக்கு சொல்வது?
1: How do you tell him what kind of power you have?
0: உங்களுக்கு என்ன விதமான வல்லமை இருக்கு என்பதை அவனுக்கு எப்படி சொல்வது?
1: I tell you, you say it like this.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் இப்படி நீங்கள் சொல்லுங்கள்.
1: You say, I am the redeemed of the Lord.
0: சொல்லுங்கள் நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: And the devil says, oh, yeah, yeah, I understand that.
0: அப்போ பிசாசு, oh, எனக்கு புரியுது.
1: Oh, I understand that language.
0: Oh, அந்த பாஷை எனக்கு புரியுது.
1: Now I understand who you are.
0: இப்போது நீ யார் என்பது எனக்கு புரிகிறது.
1: You see, a lot of people just keep quiet and shut up and just keep quiet and say, oh, brother, the devil is on me.
0: நிறைய பேர் பாருங்க ஒண்ணுமே பேசாம வாயை மூடிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு ஓ பிசாசன புடிச்சு அலகரிக்கிறான்.
1: Tell the devil my friend.
0: பிசாசம் அது சொல்லுங்கள் நண்பர்களே.
1: Let the devil know where you stand.
0: நீங்கள் எங்க நிற்கிறீர்கள் என்பதை பிசாசு அறியட்டும்.
1: Let the devil know who you are.
0: நீங்கள் யார் என்பதை பிசாசு அறியட்டும்.
1: Let the devil know whose possession you are.
0: நீங்கள் யாருடைய சம்பத்து என்பதை பிசாசு அறியட்டும்.
1: He will know it when you say it.
0: நீங்கள் சொன்னால் தான் அவனுக்கு தெரியும்.
1: Let the song of the redeemed be in your mouth.
0: மீட்கப்பட்டவளின் பாடல் உங்கள் வாயில் இருக்கட்டும்.
1: Speak the words of the redeemed.
0: மீட்கப்பட்டவளின் வார்த்தைகளை பேசுங்கள்.
1: Speak about the precious blood that has redeemed you.
0: உங்களை மீட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து பேசுங்கள்.
1: You see, that is why it is so important.
0: பாருங்க ஆகவே தான் அது மிகவும் முக்கியமா இருக்கு.
1: That is why they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: They overcame him by declaring what the word says that the blood of Jesus has done.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை சொன்னதன் மூலமாய் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: When they declared what the word says that the blood has done for them.
0: இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை அவர்கள் சொன்னபோது
1: the devil was defeated.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்ட.
1: Devil could not lay hold on them.
0: பிசாசால் மீது கை வைக்க முடியவில்லை.
1: Devil could not overcome them.
0: பிசாசால் மேற்கொள்ள முடியவில்லை.
1: They overcame him.
0: இவர்கள்தான் அவனை மேற்கொண்டார்கள்.
1: By declaring what the word says the blood has done for them.
0: இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாக.
1: I'll tell you my friends, this has been the great weak point of the church.
0: நான் உங்களுக்கு சொல்லிட்டு நண்பர்களே சபையினுடைய பலவீனமான ஒரு பகுதியே இதுதான்.
1: We never go into these things.
0: இந்த காரியங்களுக்குள்ளாக நாம் செல்வதே இல்லை.
1: You know, in many quarters we are just having baby church.
0: பாருங்க अनेक இடங்கள்ல குழந்தை சபை தான் இருக்கு பாருங்க இன்னும்.
1: You go to church and they say do do do do do do and then send you out.
0: சபைக்கு போனா அப்படி அப்படி முதுகுல தட்டி தாலாட்டி அனுப்பிடுறாங்க.
1: தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் அழுது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஜெபம் பண்ணிப்போம். That's all is happening.
0: இதுதான் நடக்குது.
1: But you have to know.
0: ஆனா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Know these truths.
0: சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: And this is one of the great truths.
0: இது மிகப்பெரிய சத்தியங்களில்
1: ஒன்று. The second thing.
0: இரண்டாவது காரியம்,
1: the first thing is the redemption that comes through the blood.
0: முதலாவது இரத்தத்தின் மூலமாய் மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: Another thing, the second thing is also found in Ephesians 1:7, the passage, the scripture that we just read.
0: இரண்டாவது காரியம் இப்போ வாஸ்தவமே எபேசியர் 1:7 அதிலே அடங்கி இருக்குது பாருங்கள்.
1: The forgiveness of sin is also through the blood.
0: பாருங்க, பாவ மன்னிப்பு கூட இந்த இரத்தத்தின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது.
1: Forgiveness of sin,
0: பாவ மன்னிப்பு.
1: Now let us think about this a little bit.
0: இத நாம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம்.
1: Lot of Christians today do not have the assurance that their sins are forgiven.
0: நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயம் கிடையவே கிடையாது.
1: I remember the old days, they used to have two different altar calls.
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பழைய நாட்கள்ல ரெண்டு வித்தியாசமான கடைசி அழைப்பை கொடுப்பார்கள்.
1: Still they do, they still do.
0: இன்னும் கூட அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க.
1: They say those who want to get saved come.
0: வலாது ரட்சிக்கப்பட விரும்புறவங்கலாம் வாங்கணும்.
1: And they say those who don't have the assurance that your sins are forgiven, you come.
0: அப்புறம் என்ன சொல்வாங்க, பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்ற நிச்சயம் இல்லாதவங்கலாம் வாங்க அப்படினுவாங்க.
1: This is a special category of people that are always there in the church.
0: இது வந்து ஒரு விசேஷமான கூட்டம், இந்த கூட்டம் சபையில எப்பவும் காணப்படும்.
1: Those who do not have the assurance that their sins are forgiven.
0: அதாவது பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் இல்லாத ஒரு மக்கள் கூட்டம்.
1: When I was growing up, I used to think, what kind of people are these?
0: பாருங்க, நான் வந்தப்ப யோசிப்பேன், என்ன விதமான ஆட்கள் இவங்கலாம்.
1: Now what is this? That you don't have assurance of forgiveness of sin.
0: இது என்ன, இது பாவம் மன்னிக்கப்படுதென்ற நிச்சயம் இல்லாம.
1: I understand now that since the teaching about the precious blood of Jesus and what it has done has not been given to them, they do not have a sure assurance that their sins are forgiven.
0: இப்போதே எனக்கு என்ன புரிகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் அது நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்தும் போதனை மக்களுக்கு கொடுக்கப்படாதனால தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ளே இல்லை.
1: I will tell you, most of the church was plagued with this.
0: பாருங்க, अनेक சபைகளில் இந்த நோய் காணப்பட்டது என்று நான் சொல்லலாம்.
1: Majority of the people were plagued with this, that they didn't have assurance that their sins were forgiven.
0: பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த நோய் இருந்தது. பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயமே அவளுக்கு கிடையாது.
1: Not only they did not preach about the blood of Jesus and explain to them so that they'll have assurance of sins forgiven.
0: பாருங்க, அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ள வரும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து விளக்கி அவளுக்கு போதிக்காமல் விட்டது மட்டுமல்ல,
1: they were also preaching in such a way that they were giving assurance that their sins are always remembered.
0: அவங்களுடைய பாவம்லாம் எப்போதும் நினைவு கூறப்படுகிறது என்ற ஒரு போதனை அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள்.
1: இவங்க பிரசங்கத்தை கேட்டா அவங்க பாவத்தெல்லாம் கிளறி மேல கொண்டாந்துடுறாங்க. கடல் ஆழத்துக்கு போய் பிரசங்கியார் ஆழமா பிரசங்கம் பண்ணி கடல் ஆழத்துக்கு போய் கொண்டாந்துடுறாரு. எல்லா பாவத்தையும் கொண்டாந்து நீங்க மறந்ததெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. I have even forgotten some kinds of sin until and unless I was told in the church that these things are there.
0: சில பாவங்களை எனக்கு சுத்தமா மறந்தே போச்சு, சபையில அதை ஞாபகப்படுத்துறாங்க, இதெல்லாம் பாவம், இந்த பாவத்தெல்லாம் செஞ்சு.
1: அவர் சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம், இப்படி எல்லாம் இருக்குது. Are you there, my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: So they never preached about the blood of Jesus.
0: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதிச்சதே கிடையாது.
1: Then they raked up all your sins and brought it up always before you and condemned you with this.
0: பிறகு இருக்கிற பாவத்தை கிளறி உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து வைத்து உங்களை எப்போதும் ஆக்கணைக்குட்படுத்திக் கொண்டே இருந்தார்கள்.
1: And this is why the people did not have the assurance of sins.
0: இதனால தான் பாருங்கள்,
1: sins forgiven.
0: மக்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயமே இல்லாமல் போய்விட்டது.
1: I'll tell you.
0: உங்களுக்கு சொல்லட்டும்,
1: you know, communion time in a typical church in those days.
0: பார், அந்த நாட்கள்ல ஒரு சபையில திருவிருந்து நேரம் என்றால்,
1: you know, when the communion time comes, 75% of the people walk away.
0: பாருங்க, திருவிருந்து நேரம் கர்த்தருடைய பந்தின வரும்போது 75% மக்கள் எழுந்து வெளியே போயிடுவாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா?
1: There may be 200-300 people there and only 50-60 people taking communion.
0: 200-300 பேர் சபையில இருப்பாங்க, ஆனா திருவிருந்தில 50-60 பேர் மட்டும் தான் இருப்பாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா?
1: Because all of them think I am not worthy to take communion.
0: ஏன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, திருவிருந்தில பங்கு கொள்ள எனக்கு தகுதியே கிடையாது.
1: They simply walk away.
0: அப்படியே எழுந்து வெளியே போடுவாங்க.
1: You may say, how do you know, brother?
0: நீங்க கேக்கலாம், உங்களுக்கு எப்படிங்க தெரியும்?
1: I was also among them who walked away.
0: வெளியே போனவங்கள நானும் ஒருத்தன்.
1: So many months I walked away.
0: பல மாதங்கள் வெளியே நான் போயிட்டேன்.
1: I thought, my God, if you're going to take communion, you better be perfect. I'm not perfect. Perfect, and God knows I'm not perfect. I'm surely not going to go take communion when I'm not perfect.
0: நான் யோசித்தோம், ஐயோ திருவிருந்தா, திருவிருந்தா நம்ம பூரணமா இருக்கணும், எனக்கு தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் நான் பூரணமா இல்லன்னு, அப்ப போக கூடாது அப்படின்னு.
1: This is my idea.
0: இதுதான் என்னுடைய எண்ணமா இருந்தது.
1: So whenever they said communion, the wheat and the chaff were separated.
0: எப்பலாம் திருவிருந்தாங்களோ இந்த கோதுமையும் களையும் தனித்தனியா போயிடுச்சு.
1: All the chaff went and walked away.
0: களையெல்லாம் எழுந்து வெளியே போயிடுச்சு.
1: Only the good ones, the holy ones stayed.
0: நல்ல பரிசுத்தமான நல்ல கோதுமை தான் உள்ள இருந்தாங்க.
1: And I will look out from out there and look in and say, well, I know this person is taking, but he should not be taking.
0: நான் வெளியே இருந்து உள்ள பாப்பேன், அப்ப யோசிப்பேன், இவரெல்லாம் எடுக்கவே கூடாது, ஆனா இவர் போய் எடுக்கறாரு.
1: Why is he sitting there?
0: இவர் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காரு?
1: You see, if we go like this, there will not be one person left to take communion.
0: பாருங்க, இப்படியே பார்த்தனே போனா கர்த்தர் திருவிருந்துக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான்.
1: And there will not be one person left to give the communion.
0: அது மட்டும் இல்ல, கம்யூனியன் கொடுக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க.
1: ஹலோ,
0: இருக்கீங்களா?
1: You see, this is the way the church operates.
0: பாருங்க, சபை இப்படி தான் செயல்படுகிறது. சில சமயங்களில்
1: they have no assurance that sins are forgiven, that they are in fact made whole and cleansed.
0: பாருங்க, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் கிடையாது, இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க என்ற ஒரு நிச்சயமும் கிடையாது.
1: That is the way that they lived for years and years.
0: பல வருடங்களாக இப்படி தான் வாழ்ந்து வந்தார்கள்.
1: The moment that I heard this preaching about how the blood of Jesus gives me forgiveness of sins,
0: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவம் மன்னிப்பேன கொடுக்கிறதுன்ற போதனை கேட்ட அந்த நேரத்துல தான்,
1: the moment I began to understand that the blood of Jesus was shed so that I may have forgiveness of sins,
0: நான் பாவம் மன்னிப்பை பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று எப்போது நான் கேட்டேனோ.
1: And Ephesians 1:7 says I have redemption.
0: எபேசியர் 1:7 சொல்லுது எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
1: It doesn't say in whom we may have redemption.
0: அவருக்குள்ளே ஒருவேளை நமக்கு மீட்பு உண்டாகலாம் என்று சொல்லவில்லை.
1: It doesn't say in whom we will have redemption.
0: அவருக்குள்ளே நமக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லவில்லை.
1: It says in whom we have redemption.
0: இவருக்குள்ளே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறது.
1: I have.
0: எனக்கு உண்டா இருக்கிறது.
1: I have it.
0: நான் மீட்பை பெற்றிருக்கிறேன்.
1: Now.
0: மீட்பை இப்போது பெற்றிருக்கிறேன்.
1: Everybody say I have it.
0: எல்லாரும் சொல்லுங்க நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: Come on, I have it.
0: சொல்லுங்க நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: Redemption is mine.
0: மீட்பு என்னுடையது.
1: It's mine now.
0: அது இப்போது என்னுடையது.
1: I have it now.
0: இப்போது நான் பெற்றிருக்கிறேன்.
1: One day a tremendous realization came over me that redemption is mine and it is mine now.
0: மீட்பு என்னுடையது. இப்போது எனக்கு உண்டா இருக்கின்ற உணர்வு எனக்கு ஒரு நாள் வந்தது.
1: It is not going to be mine tomorrow.
0: அது நாளைக்கு என்னுடையதா இருக்க போகுது.
1: There is no ifs and buts.
0: ஒருவேளை ஆனால் ஆகையெல்லாம் கிடையாதுங்க.
1: No, there is no maybe.
0: கிடையாது. ஒருவேளை அந்த
1: பிரச்சனை
0: இப்போது எனக்கு உண்டா இருக்கிறது.
1: Lord of Jesus and the
0: இயேசுவின் ரத்தம் அந்த ரத்தத்தை குறித்து போன எனக்கு என்ன சொல்லுகிறது? மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது. நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறது.
1: If the Bible says I have it, then I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னா நான் பெற்றிருக்கிறேன்.
1: If it says I have it, then I must bow to it and say, thank you Lord, I have it, I have it and I thank you.
0: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னா நான் ஆண்டவரை வணங்கி பணிந்து நன்றி ஆண்டவரே நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
1: In whom I have forgiveness of sins.
0: அவருக்குள் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டா இருக்கிறது.
1: உண்டா இருக்கிறது. உண்டாக போறதில்லை, உண்டா இருக்கிறது. You have it.
0: நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள்.
1: How many of you have it now?
0: எத்தனை பேர் இப்போது அதை பெற்றிருக்கிறீர்கள்?
1: Are you sure?
0: நிச்சயம் இருக்கிறதா?
1: When the blood of Jesus was shed for you.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்ட போது.
1: When you came by faith and laid hold upon that blood.
0: விசுவாசத்தோடு நீங்கள் வந்த அந்த ரத்தத்தை பற்றிக்கொண்ட போது.
1: And when through the blood of Jesus you came.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நீங்கள் வந்த போது.
1: And when the blood of Jesus was applied upon you.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்ட போது.
1: When you were born again.
0: நீங்கள் மறுபடியும் பிறக்கம் பிறந்த போது.
1: When you are a blood bought child of God.
0: நீங்கள் தேவனாலே இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளையாய்
1: விட்டீர்கள். His blood was smeared upon you.
0: பிறகு அந்த விலையேறப்பட்ட இரத்தம் உங்கள் மீது பூசப்பட்டது.
1: You became the possession of Almighty God.
0: அப்பொழுது நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சம்பத்தாக சொத்தாக மாறி விட்டீர்கள்.
1: You have forgiveness of sins.
0: உங்களுக்கு பாவம் மன்னிப்பாக மீட்பு உண்டா இருக்கிறது.
1: I love the word I have.
0: உண்டா இருக்கிறது என்ற வார்த்தை வருது, அதை நான் ரொம்ப விரும்புறேன்.
1: I hate to see the church when it operates with a poverty mentality.
0: சபையானது தரித்திர மனப்பான்மையோடு செயல்படும்போது அதை பார்க்க என் மனம் வெறுக்கிறது.
1: Many times I think the church is a bunch of have nots.
0: பல சமயத்தில் நினைப்பேன் சபை வந்து ஓட்டாணிகள் இல்லாதவள் இருக்கிற ஒரு கூட்டம் என்று.
1: அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்ற கும்பல் நினைக்கிறேன் நான். I am glad about the I haves.
0: ஆனால் நான் உடையவனா இருக்கிறேனே அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன்.
1: I am glad about everything that I have.
0: எதையெல்லாம் நான் உடையவனா இருக்கறனோ அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன்.
1: I have a lot of things.
0: நான் நிறைய காரியங்களை உடையவனாய் பெற்றவனாய் இருக்கிறேன்.
1: What do I have?
0: எனக்கு என்ன இருக்கிறது?
1: I know for sure because the word of God declares that I have redemption and I have forgiveness of sins.
0: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறது, பாவம் மன்னிப்பு உண்டா இருக்கிறது வசனம் சொல்கிறது. ஆகவே நான் அதை பெற்றிருக்கிறேன்.
1: I am not telling you that.
0: நான் அதை உங்களுக்கு சொல்லவில்லை.
1: The word says that.
0: வசனம் அதை சொல்லுகிறது.
1: I have it my friend.
0: நான் இப்போது அதை பெற்றிருக்கிறேன்.
1: Then why should I walk away from communion?
0: அப்படி இருக்கும்போது திருவிருந்தினந்து ஏன் நான் வெளியே எழுந்து போக
1: வேண்டும்? I have.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have redemption.
0: நான் மீட்பை உடையவனாய் இருக்கிறேன்.
1: I am a very special possession of God.
0: நான் தேவனுடைய விசேஷமான ஒரு சம்பத்தாக இருக்கிறேன்.
1: I am redeemed by the blood of the lamb.
0: நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have forgiveness of sins.
0: பாவம் மன்னிப்பாக மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது.
1: So I will stay.
0: ஆகவே நான் அங்கே இருப்பேன்.
1: Because I have this.
0: ஏனென்றால் நான் உடையவனாய் இருக்கிறேன்.
1: Sins are forgiven.
0: என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது.
1: And if I sin, I I come for the cleansing.
0: ஒருவேளை நான் பாவம் செய்தாலும் அது மன்னிக்கப்படும்படி கழுவப்படும்படி வருகிறேன்.
1: Still the blood of Jesus cleanses me.
0: இன்னமும் இயேசுவின் இரத்தம் என்னை கழுவி சுத்தமாக்குகிறது.
1: If I confess my sin, the blood of Jesus cleanses me.
0: என் பாவங்களை நான் அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவுகிறது.
1: That is why I don't run away from communion, I come to the communion.
0: ஆகவே தான் திருவிருந்தை விட்டு நான் ஓடிப் போவதில்லை, திருவிருந்தை நோக்கி வருகிறேன்.
1: Even if I have sinned, communion is a time where I should set myself right.
0: நான் பாவம் செய்திருந்தாலும் திருவிருந்தின் சமயத்திலே என்னை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் அது.
1: Communion is a time where I come for the cleansing flow.
0: திருவிருந்த நேரத்திலே தான் கழுவுறான இடத்துக்கு நான் வர வேண்டும்.
1: It is a time of my confession of my sins so that I may be cleansed.
0: நான் கழுவப்படும்படியா என் பாவங்களை அறிக்கை செய்கிற ஒரு நேரம் அது.
1: Oh, so that the cleansing power and the work of the blood of Jesus can be done in my life.
0: அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவுகிற அந்த இரத்தம் அந்த வல்லமை என் வாழ்க்கையிலே செயல்படும்.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: I have been redeemed.
0: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have it.
0: அதை உடையவனா
1: இருக்கிறேன். I have forgiveness of sins.
0: பாவ மன்னிப்பாய் மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது.
1: Oh, don't let anybody tell you that you don't have these things.
0: இந்த காரியங்களை உங்களுக்கு இல்லை என்று யாரும் சொல்ல இடம் கொடுக்க வேண்டாம்.
1: Ever since I learned these things, I never let anyone tell me I don't have it.
0: என்றைக்கு நான் கற்றுக்கொண்டோ அன்னையிலிருந்து இது இல்லை என்று யார் என்னிடத்தில் சொல்ல இடம் கொடுத்ததே இல்லை.
1: I will never believe a preacher who tells me I don't have it.
0: எனக்கு இது இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கியாரை நான் நம்பவே மாட்டேன்.
1: I don't want to listen to such.
0: அவருடைய பேச்சு பிரசங்கம் தேவையில்லை.
1: I have the Bible says.
0: வேதம் சொல்லுது நான் உடையவனாய் இருக்கிறேன்.
1: I have redemption.
0: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறேன்.
1: I have forgiveness of sins.
0: பாவம் மன்னிப்பாகி மீட்பு நான் உடையவனாய்
1: இருக்கிறேன். Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: What a realization.
0: என்ன ஒரு உணர்வு பாருங்க.
1: See, this is where the devil defeats his
0: people. பிசாசு இந்த இடத்துல தான் மக்களை தோற்கடிக்கிறான்.
1: How does he defeat?
0: எப்படி தோற்கடிக்கிறான்?
1: He comes with their sins.
0: அவருடைய பாவங்களோடு அவன் வருகிறான்.
1: He is the accuser of the brethren.
0: சகோதரர் பேரில் குற்றம் சாட்டுகிறான் அவன் மறக்க வேண்டாம்.
1: He is looking at your sin.
0: அவங்க பாவங்களை பார்க்கிறான்.
1: He is accusing it accusing you.
0: அவன் உங்களை குற்றம் சாட்டுகிறான்.
1: Turn with me to Romans chapter 8.
0: திருப்போம் ரோமர் 8 அதிகாரம்.
1: Romans chapter 8.
0: ரோமர் 8 அதிகாரம்.
1: And let me read to you from verse 33
0: 33 இருந்து நாம் வாசிப்போம்.
1: Who shall lay anything to the charge of God's elect? It is God that justifies.
0: தேவன் தெரிந்து கொண்டவள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவளை நீதிமானாக்குகிறவர்.
1: See, it is talking about the one who accuses.
0: பாருங்கள், குற்றம் சாட்டுகிறவனை குறித்து இது பேசுகிறது.
1: The devil is the accuser.
0: பாருங்க, குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு தான்.
1: Who is he accusing?
0: அவன் யாரை குற்றம் சாட்டுகிறான்?
1: He is accusing the redeemed.
0: அவன் மீட்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுகிறான்.
1: And if you don't know that you have redemption,
0: உங்களுக்கு மீட்பு உண்டா இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாதிருந்தால்,
1: if you don't know that you have forgiveness of sins,
0: பாவம் மன்னிப்பாகி மீட்பு உங்களுக்கு உண்டா இருக்கிறது நீங்கள் அறியாதிருந்தால்,
1: if you don't know the truth and if you don't know where you stand,
0: நீங்கள் சத்தியத்தை அறியாதிருந்தால், நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை அறியாதிருந்தால்,
1: then the devil will overcome you, he will have victory over you because he can accuse you and put you down and depress you and discourage you.
0: பிறகு பிசாசு உங்களை குற்றம் சாட்டுவோம், அதைரியப்படுத்துவோம், பலவீனப்படுத்துவோம், அதன் மூலமாக உங்களை தோற்கடித்து அவன் உங்களை மேற்கொள்வான்.
1: But look at the great apostle Paul, who knows the truth.
0: ஆனா சத்தியத்தை அறிந்திருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள்.
1: He says,
0: அவர் சொல்கிறார்,
1: Who shall accuse me?
0: என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்?
1: It is God who justifies.
0: தேவனே நீதிமானாக்குகிறவர்.
1: I'm justified by the blood.
0: நான் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: Verse 34 says.
0: 34வது வசனம் சொல்கிறது.
1: Who is he that condemneth?
0: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
1: Again he says.
0: மறுபடியும் சொல்றார்.
1: He is challenging the devil.
0: அவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
1: The devil is not challenging him.
0: பிசாசு இவருக்கு சவால் விடல.
1: He is challenging the devil.
0: இவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
1: Jesus said.
0: இயேசு சொன்னார்.
1: I will build my church upon this rock.
0: இந்த கல்லின் மீது நான் என் சபையை கட்டுவேன்.
1: And the gates of hell shall not prevail against
0: it. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை.
1: Church is not something that sits in one place and the devil comes and bombards it and we manage to hold on.
0: சபை என்று சொன்னா ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் கூடி வராங்க, பிசாசு குண்டு மழையா பொழியறான், ஏதோ நம்ம தப்பிச்சோம் குழச்சோம் இருக்கிற இடம் கிடையாது.
1: That is not what it means when he said the gates of hell shall not prevail against.
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது என்று சொன்னபோது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை.
1: He is talking about the church going to the gates of hell and bombarding the gates of hell and the gates of hell shall not prevail against it as the church takes victory over the powers of the devil.
0: பாதாளத்தின் வாசலிலே சபை போய் சபை அதன் மீது குண்டு போட்டு அதை நாசம் பண்ணுவதை குறித்து அவர் பேசுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை பாழாக்க போகிறது இல்லை.
1: Lot of Christian people's testimonies about how the devil has come to them and knocked down the door and got into their lives and did this and tore them up and everything.
0: நிறைய கிறிஸ்தவளுடைய சாட்சி பாருங்க, பிசாசு வந்து கதவு தட்டினா உள்ள நுழைஞ்சோம், என்ன அப்படி ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு விட்டு போயிட்டான்.
1: Your testimony should be how you overwhelmed the gates of hell.
0: எப்படி பாதாளத்தின் வாசல் நீங்கள் தகர்த்தீர்கள் என்பதாக தான் உங்கள் சாட்சி இருக்க வேண்டும்.
1: Paul says.
0: பவுல் சொல்கிறார்.
1: Who is it?
0: யாரது?
1: That condemns.
0: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன்.
1: Christ died.
0: கிறிஸ்துவே மரித்தவர்.
1: Hey, he is risen again.
0: அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
1: He is at the right hand of God.
0: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர்.
1: He makes intercession.
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே.
1: Who shall separate us from the love of Christ?
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
1: See, this is the problem with a lot of Christian people. They are not assured of what the blood has done.
0: பாருங்க, நிறைய மக்களுடைய பிரச்சனையே இதுதான். ரத்தம் என்ன செய்திருக்கிறது நிச்சயம் அவளுக்கு இல்லை.
1: They are not assured of the forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு குறித்த ஒரு நிச்சயம் அவளுக்கு இல்லை.
1: They think they are separated from the love of Christ. They say, does Christ love me now? Does God love me now?
0: என்ன நினைக்கறாங்க? கிறிஸ்துவின் அன்பு விட்டு நான் பிரிஞ்சு போட்டேன். கிறிஸ்து இப்ப என்ன நேசிக்கிறாரா, அன்பு கூறாரா அப்படினு கேக்குறாங்க.
1: I have done certain things wrong.
0: சில காரியங்களை நான் தப்பா செஞ்சிட்டேனே.
1: I have some shortcomings.
0: சில குறைகள் என்கிட்ட இருக்குதே.
1: I have some faults.
0: சில பிழைகள் என்கிட்ட
1: இருக்கு. I have been wrong.
0: நான் தப்பு செஞ்சிட்டேன்.
1: Oh, does God love me?
0: ஓ, இன்னமும் ஆண்டவர் அன்பு கூறுறாரா?
1: Does God love me still?
0: தேவன் இன்னமும் என்கிட்ட அன்பு கூறுகிறாரா?
1: This is a great sickness that is plaguing the Christian believers today.
0: கிறிஸ்தவ விசுவாசிகளை கொள்ளை நோய் போல் பிடித்திருக்கிற வியாதி இதுதான்.
1: Does God love me?
0: தேவன் என்ன அன்பு கூறுகிறாரா?
1: I tell you my friend.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும்
1: நண்பர்களே. You ought to be like the apostle Paul and say.
0: அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்களும் ஒத்துக்கொண்டு சொல்ல வேண்டும்.
1: Who shall separate me from the love of Christ?
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
1: I am so assured of what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது குறித்த நிச்சயம் எனக்கு அதிகமாய் உண்டு.
1: I am so sure of the forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு குறித்த நிச்சயம் எனக்கு அதிகம் உண்டு.
1: I am so sure of the power of the blood that cleanses me even today.
0: ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் என்னை கழுவுற அந்த நிச்சயம் எனக்கு உண்டு.
1: That is why I believe that I could never never be separated from the love of Christ. There will not be a day when Christ does not love me. He always loves me. Will always love.
0: ஆகவே தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் நான் பிரிய மாட்டேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. கிறிஸ்தியனில் அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பார். அன்பு கூறாமல் இருக்கவே மாட்டார்.
1: He'll never stop loving me.
0: அவர் அன்பு கூறுவதை நிறுத்தவே மாட்டார்.
1: I may stop loving him.
0: நான் ஒருவேளை அன்பு கூறாமல் நிறுத்தி விடலாம்.
1: Then I have to repent and come to him.
0: அதன் பிறகு நான் மனம் திரும்பினா அவரை வர வேண்டும்.
1: I have to be right with him.
0: நான் அவரோடு சீர்புரிந்த வேண்டும்.
1: But he never stops loving.
0: ஆனால் அவர் என்னில் அன்பு கூறுவதை நிறுத்துவதே இல்லை.
1: Are you there my friend?
0: இருக்கிறீர்களா நண்பரே?
1: His love knows no end.
0: அவருடைய அன்புக்கு எல்லை என்பதே கிடையாது.
1: No end to his love.
0: எல்லையே கிடையாது அவருடைய அன்புக்கு.
1: That is the kind of love that he has towards us.
0: அப்படிப்பட்ட அன்பை தான் நம்மீது அவர் பொழிகிறார்.
1: It is because we have not been taught about the power of the blood.
0: ரத்தத்தின் வல்லமை குறித்து போதிக்கப்படாதபடியால
1: because we are not told that the power of the blood has cleansed us from our sins.
0: ரத்தத்தின் வல்லமை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்தம் பண்ணிக்கிறது நமக்கு சொல்லாதபடியால தான்.
1: Because we are not told how that we have forgiveness of sin through the blood.
0: எப்படி ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது நமக்கு சொல்லப்படாதபடியால தான்.
1: That is why Christians are depressed and discouraged and backslidden and negative and fearful and go away from God.
0: கிறிஸ்துவல அதேரியப்பட்டு பயத்திலே தேவனை விட்டு பின்வாங்கி பின்மாற்றத்திலே போய் தேவனை விட்டு விலகி தூர போய்விட்டு இருக்கிறார்கள்.
1: That is the problem.
0: பிரச்சனையே அதுதான்.
1: Because they don't know the truth.
0: என்றால் சத்தியம் தெரியவில்லை அவருக்கு.
1: Nobody told them God loves you.
0: யாரும் அவங்களுக்கு சொல்லல கர்த்தர் உங்களை அன்பா இருக்கிறார்.
1: He never leaves you.
0: அவர் உங்களை கைவிட மாட்டார்.
1: Never forsakes you.
0: உங்களை விட்டு விலக மாட்டார்.
1: His love is set upon you.
0: அவர் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார்.
1: His love is eternal love.
0: அவருடைய அன்பு நித்தியமான அன்பு.
1: He always loves you.
0: அவர் எப்போதும் உங்களை அன்பு கூறுகிறார்.
1: Nobody ever told them.
0: யாரும் அவங்களுக்கு அதை சொல்லவே இல்லை.
1: Thirdly.
0: மூன்றாவது.
1: Turn with me to 1 John 1:7.
0: திருப்பு 1 யோவான் 1:7.
1: First we have redemption.
0: முதலாவது நமக்கு மீட்பு உண்டா இருக்கிறது.
1: Secondly we have forgiveness of sin.
0: இரண்டாவது பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது.
1: You must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: This is how you take victory over the devil.
0: இப்படி தான் பிசாசின் மீது நாம் வெற்றி எடுக்க
1: முடியும். Devil comes accusing.
0: பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே வருகிறான்.
1: You overwhelm him and overpower him, overcome him.
0: அவனை மேற்கொள்ளுங்கள், அவனை நீங்கள் ஜெயிங்கள்.
1: How?
0: எப்படி?
1: Declare what the Bible says the blood of Jesus has done for you.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை
1: செய்யுங்கள். Testify about that.
0: அதை குறித்து சாட்சி சொல்லுங்கள்.
1: If you heard some of the testimonies in the churches you will know why the church is in the condition that it is.
0: சபைகளில் சொல்லப்படுகிற சாட்சி நீங்க கேட்டீங்கனா உங்களுக்கே தெரியும் ஏன் அந்த சபை அந்த நிலையில இருக்கு.
1: I have heard some of the most negative testimonies in my life.
0: வாழ்க்கையில பயங்கரமான பிற்போக்கான சாட்சிகளை சிலவற்றை நான் கேட்டிருக்கிறேன்.
1: I have heard some of the most devil glorifying testimony.
0: விசாசமாகிவிடுகிற சாட்சிகள் எல்லாம் கேட்டிருக்கேன் நான்.
1: No wonder their life is like that.
0: ஆச்சரியமே இல்ல பாருங்க, அவருடைய வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு.
1: It is defeated.
0: தோற்கடிக்கப்பட்ட
1: life of failure.
0: தோல்வியின் வாழ்க்கையா?
1: It is something where the devil overcomes them and overwhelms them.
0: பிசாசாவை மேற்கொண்டு அவளை அழுத்தி போடுகிற ஒரு வாழ்க்கை.
1: There is no victory over the devil.
0: பிசாசின் மீது அங்க வெற்றியே இல்லை.
1: Why?
0: ஏன்?
1: Because their mouth betrays where they stand.
0: அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை அவருடைய வாயை காட்டி கொடுத்து விடுகிறது.
1: Talking negative.
0: பிற்போக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They have not declared what the Bible says the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் அறிக்கை செய்யவில்லை.
1: If they had done that,
0: அதை செய்திருந்தால்,
1: they would have overcome the devil.
0: அவர்கள் பிசாசை ஜெயித்திருப்பார்கள்.
1: Turn with me, 1 John 1:7.
0: திருப்போம் 1 யோவான் 1:7.
1: Now we come to the third thing.
0: இப்போது மூன்றாவது காரியத்துக்கு நாம் வந்திருக்கிறோம்.
1: The third thing is the cleansing from sin that is available through the blood of Jesus.
0: மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் மூல இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது.
1: சுத்திகரிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: நம் சுத்திகரிப்பு நமக்கு உண்டாகிறது.
1: Verse 7.
0: ஏழாம் வசனம்.
1: But if we walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Cleansing.
0: சுத்திகரிக்கும்.
1: Through the blood.
0: இரத்தத்தின் மூலமாக.
1: The blood of Jesus Christ his son cleanses us from all sin.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: All these words when it is sounded in your ears, they must sound like the sweetest words.
0: இந்த வார்த்தைகள் காதுல துணிக்கும் போது தேன போல அவைகள் இருக்க வேண்டும்.
1: How do you feel when you hear that?
0: இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
1: The blood of his son Jesus Christ cleanses us from all our sin.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Oh, that is good news, my friend.
0: ஓ நண்பர்களே, இது நற்செய்தி.
1: Cleanses now.
0: இப்போது நம்மை சுத்திகரிக்கிறது.
1: Cleanses continually and forever.
0: தொடர்ந்து நித்திய நித்தியமாய் நம்மை சுத்திகரிக்கிறது.
1: There are two conditions.
0: ஆனா என்னால ரெண்டு நிபந்தனைகள்.
1: But there is a condition.
0: என்ன ஒரு நிபந்தனை அங்க இருக்குது?
1: What is the condition?
0: அது என்ன நிபந்தனை?
1: We must walk in the light.
0: நாம் ஒளியிலே நடக்க வேண்டும்.
1: Walk in the light means it is to walk in the word.
0: ஒளியிலே நடப்பது என்று சொன்னால் வசனத்திலே நடப்பது.
1: In obedience to the word.
0: அதாவது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது.
1: If we walk in the light, then two results are there.
0: ஒளியிலே நீங்கள் நடந்தால் பிறகு ரெண்டு விளைவுகள் உண்டாகிறது.
1: We have fellowship.
0: நம் ஒன்று ஐக்கியப்பட்டிருக்கிறோம்.
1: And then we have cleansing.
0: அதன் பிறகு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
1: The fellowship and cleansing are the result of walking in the light.
0: ஒளியிலே நடக்கிறது விளைவுதான் இந்த ஐக்கியமும் சுத்திகரிக்கப்படுவதும்.
1: How do we walk in the light?
0: எப்படி நாம் ஒளியிலே நடப்பது?
1: Turn with me to Psalm 119.
0: 119 ஆம் சங்கீதத்துக்கு நாம் திரும்புவோம்.
1: Psalm 119 tells us what it means to walk in the light.
0: ஒளியிலே நடப்பது என்றால் என்ன என்பதை 119 ஆம் சங்கீதம் நமக்கு சொல்கிறது.
1: Psalm 119 verse 105.
0: 119 ஆம் சங்கீதம் 105 ஆம் வசனம்.
1: Thy word is a lamp unto my feet and a light unto my path.
0: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது.
1: You see, that is the light that we should walk in.
0: இந்த ஒளியிலே தான் நாம் நடக்க வேண்டும்.
1: We should walk in the light.
0: அந்த ஒளியிலே நாம் நடக்க வேண்டும்.
1: The word sheds light in our life.
0: வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை வீசுகிறது.
1: It shows us where we have gone wrong.
0: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்று காண்பிக்கிறது.
1: It shows us what is needed.
0: நமக்கு என்ன தேவை என்பதை காண்பிக்கிறது.
1: It shows us where we have failed.
0: நாம் எங்கே தவறி விட்டோம் என்று காண்பிக்கிறது.
1: And then we can set it right.
0: பிறகு நாம் அதை சரிபடுத்தலாம்.
1: We can repent.
0: நாம் மனம் திரும்பலாம்.
1: We can confess our sin.
0: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம்.
1: And the blood of his son Jesus Christ cleanses from all our sin.
0: பிறகு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: You see, that is why we need the word.
0: ஆகவே தான் வசனம் நமக்கு தேவையா இருக்கிறது.
1: The word brings us to the cleansing.
0: வசனம் தான் அந்த சுத்திகரிப்பண்டை நம்மை கொண்டு வருகிறது.
1: The word never condemns us and leaves us.
0: வசனம் நம்மை குற்றப்படுத்தி விட்டு அப்படியே விட்டு விடுவதில்லை.
1: You see, that is why I don't believe in condemning preaching.
0: ஆகவே தான் பாருங்க, இந்த குற்றப்படுத்த பிரசங்கத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது.
1: I don't believe that the Holy Spirit condemns.
0: பரிசுத்தாவியே என்ன குற்றப்படுத்துறார் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது.
1: I believe the Holy Spirit convicts.
0: பரிசுத்தாவியானவர் உணர்த்து விக்கிறார், அதை நான் நம்புகிறேன்.
1: Conviction and condemnation are two different things.
0: பாருங்கள், குற்றப்படுத்துவது வேறு, உணர்த்துவிப்பது வேறு.
1: Conviction is telling me that I have gone wrong, that I should be made right.
0: உணர்த்து விக்கப்படுவது என்றால் என்ன? நான் தவறு செய்து விட்டேன், நான் சீர்பொருந்த வேண்டும் என்று சொல்வது.
1: Condemning is telling me that I am useless, I am no good, I am worth nothing.
0: குற்றப்படுத்துவன என்ன? நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன், நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட அப்படினு சொல்வது.
1: But many people have taken on the job of condemnation.
0: ஆனா நிறைய பேர் பாருங்க, இந்த குற்றப்படுத்துற அந்த வேலையை எடுத்துக்கொண்டார்கள்.
1: Condemnation.
0: அதிகாரம் பழைய உடன்படிக்கையும் அதன் கீழான ஊழியத்தையும் குறித்து பேசுகிறது.
1: Talks about the law and how the law was read and ministered to the people.
0: நியாயப்பிரமாணத்தை பற்றியும் எப்படி அந்த நியாயப்பிரமாணம் மக்களுக்கு வாசிக்கப்பட்டது ஊழியம் செய்தது என்பதை பற்றியும் சொல்கிறது.
1: The law was read.
0: நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்ட போது
1: it says that it was a ministry of condemnation.
0: பாருங்க, அது ஆக்கினைக்குட்படுத்துகிற ஊழியம் என்று அது சொல்கிறது.
1: It's a ministry of condemnation.
0: அது

0: salvation.
1: அது ஆக்கினை தீர்ப்பாக இருந்தது.
0: But then the ministry of the new covenant is ministration of life, my friend.
1: ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியமோ ஜீவனை அருளும் ஊழியம்.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: It is a ministration of life.
1: அது ஜீவனை அருளும் ஊழியம்.
0: As I stand here and speak to you, it is not condemnation that is coming forth, it is life that is coming forth.
1: நான் இங்கே நின்று வசனத்தை சொல்லும்போது ஆக்கினை தீர்ப்பு உண்டாவதே மாறாக ஜீவன் உண்டாகிறது.
0: Conviction may come.
1: உணர்த்துவிக்கப்படலாம் ஒருவேளை.
0: You may realize your faults.
1: உடைய தவறுகளை ஒருவேளை நீங்கள் உணரலாம்.
0: You may repent and you may confess.
1: நீங்கள் மனம் திரும்பலாம். அறிக்கை செய்யலாம்.
0: That may happen.
1: அது ஒருவேளை நடக்கலாம்.
0: But never condemnation.
1: ஆனால் ஒரு நாளும் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
0: The Holy Spirit does not condemn.
1: பரிசுத்தாவியானவர் ஆக்கினை தீர்ப்பதில்லை.
0: He only convicts.
1: அவர் உணர்த்துவிக்கிறார்.
0: The word never condemns.
1: வசனம் கூட ஆக்கினை தீர்ப்பது கிடையாது.
0: The word sheds light and helps us see where we are and what the problem is.
1: நாம் எங்க இருக்கிறோம், பிரச்சனை என்பதை என்ன என்பதை வசனம் வெளிச்சம் போட்டு நமக்கு காண்பிக்கிறது.
0: That is why the word is a lamp unto our feet.
1: ஆகவே தான் வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது.
0: So the word sheds its light.
1: ஆகவே வசனம் ஒளி வீசுகிறது.
0: We realize where we have gone wrong.
1: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்பதை நாம் உணர்கிறோம்.
0: And then what do we do?
1: அதன் பிறகு என்ன செய்கிறோம்?
0: We come for the cleansing.
1: நாம் சுத்திகரிப்பு பெறும்படியாய் வருகிறோம்.
0: And the blood of Jesus cleanses us from all our sins.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us from all our sins.
1: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us from all our sins.
1: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Once again we come to the communion situation.
1: மறுபடியும் அந்த திருவிருந்து சூழ்நிலைக்கு வருவோம்.
0: Most people walking away.
1: நிறைய பேர் எழுந்து வெளியே போயிடுறாங்க.
0: Never find the cleansing.
1: அந்த சுத்திகரிப்பை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை.
0: The cleansing is not known in the church.
1: ஏனென்றால் சுத்திகரிப்பு என்றால் என்ன என்பது சபைக்கு தெரியவே இல்லை.
0: Cleansing is never preached in the church.
1: சுத்திகரிப்பு பற்றி அங்கு போதிக்கப்பட்டதே இல்லை.
0: Whenever it is preached in the form of a 3-day fasting before the communion.
1: எப்பல அத பிரசங்கம் பண்ணாங்களோ திருமணத்துக்கு முன்னாடி 3 நாள் உபவாசம் போட்டு அத பிரசங்கம் பண்ணுவாங்க.
0: 3 days they have cleansing.
1: 3 நாள் சுத்திகரிப்பு நடக்கும்.
0: சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு 3 நாள் சுத்திகரிக்கிறாங்க. இவங்க சுத்திகரிக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் முடிய செய்ய முடியாதத இவங்க இப்ப செய்து பார்க்கறாங்க. 3 days
1: 3 நாள்
0: what the blood of Jesus is not able to do these people are trying to do.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்ய முடியாதத இந்த ஆட்கள் செஞ்சிட்டுகிறாங்க.
0: So they have this cleansing meeting.
1: அவங்க சுத்திகரிப்பு கூட்டம் வைப்பாங்க.
0: Wrong meeting. Really.
1: தப்பான கூட்டம் பாருங்க உண்மையா சொல்ல
0: போறோம். It's a wrong approach.
1: அது தவறான அணுகுமுறை.
0: Instead of getting the cleansing
1: சுத்திகரிப்பு கொடுக்கிறதுக்கு பதிலா
0: they are more terrorized. That's what takes place.
1: அந்த கூட்டத்துல என்ன நடக்கு? இன்னும் அதிகம் பயந்து போறாங்க இவங்க.
0: You see, cleansing is something that the blood of Jesus does.
1: சுத்திகரிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்கிற ஒன்று.
0: It doesn't take my fasting to cleanse me.
1: நான் சுத்திகரிக்கப்பட நான் உபவாசம் இருக்க வேண்டியதில்ல.
0: It doesn't take some kind of a 3-day prayer to cleanse me.
1: இத நான் சுத்திகரிக்கப்பட 3 நாள் ஜெபம் பண்ணாதான் கிடையாது.
0: The blood of Jesus has the power to cleanse me from all my sins.
1: என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது.
0: Bible says that if I confess my sins.
1: வேதம் சொல்லுது என் பாவங்களை நான் அறிக்கை செய்தால்
0: then I am cleansed.
1: பிறகு நான் சுத்திகரிக்கப்படுகிறேன்.
0: 1 John 1:9.
1: 1 John 1:9.
0: If we confess our sins he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness.
1: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார்.
0: The church has always complicated it.
1: பாருங்க சபை எப்போதும் இந்த சிக்கலாதான் ஆக்கி விட்டது.
0: It's become a big religious institution now.
1: பாருங்க இது பெரிய மத சடங்கு மாதிரி ஆயிடுச்சு.
0: It's almost becoming like the Catholic church or something like that.
1: ஏறக்குறைய இப்ப கத்தோலிக்க சபை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க.
0: Big institution now.
1: பெரிய ஒரு காரியத்தை வச்சிட்டாங்க.
0: Everything we make it 1000 times difficult.
1: எல்லாத்தையும் 1000 மடங்கு கஷ்டமாக்குறோம் நாம.
0: So people say well I need cleansing.
1: மக்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு சுத்திகரிப்பு தேவை.
0: Say you come for 3 days fasting.
1: அப்படியே சரி 3 நாள் உபவாசத்துக்கு வா.
0: Where does it say?
1: எங்க சொல்லுது?
0: You made it too difficult.
1: நீங்க தான் ரொம்ப அதை கஷ்டமாக்கிட்டீங்க.
0: If someone says I want cleansing,
1: யாராவது எனக்கு சுத்திகரிப்பு வேணும்னு சொன்னா
0: then you must refer them to 1 John 1:7 and 1:9.
1: 1 John 1 அதிகாரம் 7 9 வசனங்களை கொண்டு போகணும்.
0: If we confess our sin,
1: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தா
0: he is faithful and just to forgive us our sin.
1: நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார்.
0: Cleanse us from all our sin.
1: பிறகு எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார்.
0: All you got to do is just say confess your sins. He is faithful to forgive you and to cleanse you.
1: நீங்க என்ன சொல்லணும்? பாவங்களை அறிக்கை செய் அவர் உன்னை மன்னித்தோட சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார் அததான் சொல்லணும்.
0: But see our religious mind does not allow that. You have to make it more complicated so that you can have some kind of a religious activity.
1: அந்த மதவாத மனம் பாருங்க அது ஒத்துக்கிறதே இல்ல. அது இன்னும் சிக்கலாக்கி அத மூலமா எதனா பண்ணலாமா அப்படி தான் பாக்குறாங்க.
0: ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இத பெருசா ஆக்கி இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி வச்சு இது 3 நாள் உபவாசம் வச்சு அது சரி பண்றாங்க. Religion makes it difficult.
1: மதம் அதை கடினமாக்குகிறது.
0: It simply says confess.
1: வசனம் என்ன சொல்லுது? அறிக்கை செய்.
0: He is faithful to forgive and cleanse.
1: உன்னை மன்னித்து சுத்திகரிக்க அவர்

0: தெளிவா இருக்கிறார்.
1: If I preach that today,
0: இத இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணனா,
1: when I first came and started preaching these things,
0: பாருங்க நான் ஆரம்பத்துல இத வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்போ,
1: one preacher heard me.
0: ஒரு பிரசங்கியாரன் பிரசங்கத்தை கேட்டார்.
1: And he said this.
0: அவர் இப்படி சொன்னார்.
1: அவர் ஏதோ அந்த பைபிளை வச்சு அப்படி இப்படின்னு பேசுறாரு. ஆனா உபதேசம் தெரியவில்லை. எது உபதேசம்? பைபிள் தான் உபதேசம். He said, oh, he's just preaching from the Bible, this verse and that verse, and he's explaining that. But he doesn't know the great doctrine.
0: பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து இதையும் அதையும் பிரசங்கம் பண்றாரு. பெரிய பெரிய உபதேசம் எல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு.
1: He means that I don't know the religious junk.
0: என்ன சொல்ல, இந்த மதவாத கூப்பு இருக்குதே அதை எனக்கு தெரியல, அதான்
1: I don't know how to say, instead of confess and you will be cleansed and you will be forgiven. I don't know how to say, come for our 3-day fasting and we will see there.
0: அறிக்கை செய்ய அப்போது மன்னிக்கப்படும், சுத்திகரிக்கப்படுவாய். இதை சொல்றதை விட்டுட்டு 3 நாள் கூட்டத்துக்கு அப்பதான் சுத்திகரிக்கப்படுவா, இதை எனக்கு சொல்ல தெரியல.
1: அதை சொல்ல தெரியலன்னு சொல்றாரு அவர். இந்த பையனுக்கு அது தெரியல, சும்மா சொல்லிடுறாரு. அறிக்கையிடு, அவர் கழுவுவார், அவர் மன்னிப்பார். என்னையா பிரசங்க அது? நாங்க பாரு எப்படி சொல்றோம், come for 7 Tuesdays,
0: 7 செவ்வாய்கிழமைவா,
1: 7 Fridays,
0: 7 வெள்ளிக்கிழமைவா,
1: come without swallowing your own spit,
0: எச்சிய கூட முழுங்காமவா.
1: I mean, they got all kinds of methods, you know,
0: பல வழிகள் வச்சிருக்காங்க பாருங்க.
1: They don't even let you swallow your own saliva.
0: சொந்த எச்சிய கூட உள்ள விழுங்க கூட மாட்டாங்க.
1: Come like that.
0: அதே மாதிரி வரணும்.
1: Then we'll see, God may do something.
0: அப்போ பார்க்கலாம், ஆண்டவர் ஒருவேளை உன்னை மன்னிக்கலாம்.
1: You see, that is religion, my friend.
0: பாருங்க, இதுதான் மதம்.
1: That is not right kind of fasting.
0: இது சரியான உபவாசம்.
1: There is a right kind of fasting and a wrong kind of fasting.
0: சரியான உபவாசம் இருக்கு, தவறான உபவாசம் இருக்கு.
1: That is the wrong kind of fasting.
0: இதுதான் தவறான உபவாசம்.
1: If you going to stay there 3 days and you going to cry over your sin for 3 days, then you do it. That's your wish.
0: 3 நாள் உபவாசம் இருந்து உங்க பாவங்களுக்காக 3 நாள் நீங்க அழுதீங்கன்னு சொன்னா அழுங்க, அது உங்க இஷ்டம்.
1: சில ஜனங்களுக்கு அதுதான் தேவை. ஏன்னா அது இல்லனா அவங்களால முடியாது. They have grown up on that diet.
0: பாருங்க, அந்த சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்துட்டாங்க அவங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க.
1: They like to sit there and cry there for 3 days.
0: உட்கார்ந்து 3 நாள் அழுதாதான் அவங்களுக்கு.
1: Then only they think maybe at least 20% is gone.
0: அப்பதான் கோ 20% மன்னிக்கப்பட்டிருக்கோன்னு ஒரு நம்பிக்கை.
1: They are not word oriented.
0: வசனத்தை அவங்க சார்ந்தாதபடி செய்வது.
1: They are religion oriented.
0: அவங்க மதத்தை சார்ந்தவளா இருக்கறாங்க.
1: Religious mind and a religious heart and a religious understanding of things.
0: மதவாதமான ஒரு மனம், மதவாதமான இதயம், புத்தி கூட அப்படி தான் இருக்கு.
1: What does God say, my friend?
0: ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் நண்பர்களே?
1: If you confess your sin,
0: பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்,
1: so simple,
0: அவ்வளவு எளிமையானது.
1: If you confess your sin,
0: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் போதும்.
1: If you fast, not if you do this, not if you do this. If you confess your sin,
0: உபவாசம் இருந்தால், இதை செய்தால், அதை செய்தால் கிடையாது, பாவங்களை அறிக்கை செய்தால்.
1: Not for 3 days or 7 days.
0: இது 3 நாள் 7 நாள் அதுவும் கிடையாது.
1: If you confess your sin,
0: பாவங்களை அறிக்கை செய்தால்.
1: See how simple it is.
0: எவ்வளவு எளிமையானது பாருங்க.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: If you confess your sins,
0: உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால்,
1: then he will cleanse you.
0: பிறகு அவர் உங்களை சுத்திகரிப்பார்.
1: And he will forgive you of all your sins.
0: உங்கள் எல்லா பாவங்களையும் உங்களுக்கு மன்னிப்பார்.
1: Oh, that is too simple.
0: பாருங்க, இது ரொம்ப எளிமையா இருக்கு.
1: But that is what God is.
0: ஆனால் தேவன் அப்படிப்பட்டவராக
1: இருக்கிறார். That is what God says.
0: தேவன் அதைதான் சொல்லுகிறார்.
1: Amen.
0: Amen.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: If you confess your sins,
0: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்,
1: the blood of his son cleanses us.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது.
1: The blood of his son,
0: அவருடைய குமாரனுடைய இரத்தம,
1: not my fasting and prayer that cleanses me.
0: என்னுடைய உபவாசமும் ஜெபமும் என்னை சுத்திகரிப்பது
1: கிடையாது. The blood of his son cleanses me.
0: அவருடைய குமாரனுடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது.
1: Are you there?

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த ஜேக்கப்பை அன்பு தெய்வம் அழைத்து பேசினார். பெத்தேல் என்ற இடத்தில் தரிசனமான தேவன் நானே, இங்கிருந்து புறப்பட்டு அங்கு போ என்று கட்டளையிட்டார். பெத்தேல் என்றால் தேவன் தங்கும் இல்லம். கீழ்ப்படிந்து புறப்பட்டார் ஜேக்கப். ஆனால் பெத்தேலுக்கு வரவில்லை. செக்கேம் என்ற இடத்தில் குடியேறினார். படைத்த தெய்வத்துக்கு பயப்படாத பட்டணம் அது. ஆகவே பல பிரச்சனைகள் சிக்கல்கள் ஜேக்கப் கலங்கினார். ஆனால் கைவிடாத கருணை தெய்வம் மீண்டும் கடாட்சித்தார். எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்குதான் நீ குடியேற வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். குடும்பமாய் கீழ்ப்படிந்து குடியேறினார் ஜேக்கப். அன்பு மகனே மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? செக்கேம் என்ற பாவ வாழ்க்கையில் சிக்கியிருக்கிறாயா? புறப்படு, எழுந்து பெத்தேல் செல்லுவோம். நன்மைகள் செய்த நல்லவருக்கு நன்றி பாடல் பாடுவோம்.

கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம ஆராதனை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, காணிக்கு கொடுக்கறது, பைபிள் படிக்கிறது, இல்லை கொஞ்சம் பயபக்தியாக வாழ்கிறது, இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இது பக்தி வாழ்க்கை, இது எல்லா மதத்துலையும் இருக்குது. வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? வாட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி அபவுட் த கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த விசேஷத்தன்மை என்ன? நாம் இப்போ ஒரு சாப்டரை வாஸ்தவம் இல்லையா, 1 வசனத்திலிருந்து யோவான் 15:1-11 வரலாம் வாஸ்தவம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் அதில் யூ ஆர் த பிரான்ச்சஸ், நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், நீங்கள் அங்கே இருக்கணும், நான் இங்கே இருக்கணும். நான் செடி, நான் இங்கே இருப்பேன், நீங்கள் கொடியெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கே இருந்து என்ன என்ன செய்யணும்? தரிசித்து கொண்டே இருக்கணும். அப்படி தானே ஒரு பெரிய ஒரு நபர்னா அப்படி தானே எல்லோரையும் ஒன்றோட ஒன்று உட்கார வைக்க முடியுமா? நீங்கள் இப்போ பல மதங்களில் இருக்கிற மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி சீட்டு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்களை பார்த்தாலே தெரியும் இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர்னு. நான் கூட நிறைய இந்த யூடியூப்லாம் ஒரு சில அதாவது அதர் ரிலீஜியன்ஸில் உள்ள ப்ரீச்சர்ஸை பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு நாம் போட்டால் கூட ஒரு கூட்டம் வரும். சும்மா சாதாரணமாக ஒரு பேன்சின் சட்டிங்க கிடச்சதுன்னு தூக்கி போட்டு வந்துட்டுன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இல்லை, அப்படி தானே? அந்த மத தலைவர்களுடைய, அந்த ஆன்மீக தலைவர்களுடைய அந்த தோற்றம், அவங்க போட்டிருக்க உடை, அதற்கென்று ஒரு உடை உருவாக்கிறாங்க. உருவாக்கி அதை அதுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு சீட்டில் உட்காந்து அது அது அவங்களுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் தூரமாக தான் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக வர முடியாது. ஏடா அப்போ இவருக்கு அவருக்கு வித்தியாசமெல்லாம் போடேன்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, தம்முடைய சீடலை பார்த்து நான் கொடி, நீங்களாம் செடி. சரிதானே? மாற்றி சொன்னா கவனிக்கிறார் பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிற, நீங்கள்லாம் யூ ஆர் த பிரான்சஸ். நாம் எப்படி இருக்கணும்? வி மஸ்ட் பி டுகெதர், யூ மஸ்ட் அபைட் இன் மீ, யூ மஸ்ட் பி வெல் அட்டாச் வித் மீ. ஒன்றா இருக்கணுங்க, நீங்கள் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும்? 4 வசனம் 5 வசனம் வாஸ்தவம் பார்க்கும் பொழுது, தென் யூ வில் கிவ் மச் ஃப்ரூட். நீங்களும் நான் ஒன்றாக இருந்தால் கனி கொடுப்போம். நல்லா கவனிஞ்ச கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னங்க? இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? கோயிலில் இருக்கிறாருங்க. அவரை பார்க்கணும்னா கோயில் திறக்கணும், நம்ம போகணும் இல்லையா? ஃபாதர் வந்து என்ன பண்ணுவார்? ப்ரீஸ்ட் வந்து இல்லை பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் இருக்கிறத நமக்கு அறிவிப்பார். ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டேன். அதைத்தான் யோவான் 1:1 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை வணங்குகிறவர்கள் இல்லைன்னா அவரை நம்புகிறவர்கள் இல்லை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பெற்றுக்கொள்ள, தோஸ் ஹூ ஆர் ரிசீவ்ட், தோஸ் ஹூ ஆர் அக்செப்டட், பெற்றுக்கொண்டோம். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கைனா வெரி சிம்பிள், நானும் கர்த்தரும் ஒன்றாக இருக்கிறோம். ஏசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வி ஹேவ் டு பி க்ளோஸ்லி கனெக்டட் வித் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கிறேன், அப்படி இல்லை. அதனால் கூட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இறங்கி வாரோம், இறங்கி வாரோம். அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அங்கே இருந்தால் தானே வெளிப்படுவார், இறங்கி தான் வர வேண்டியிருக்குது. அதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் இறங்குன்னு என்ன பண்ணுறாங்க, இறங்க சொல்கிறாங்க. ஏணி வச்சா தானே இறங்க முடியும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாமும் இயேசுநாதரும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போது நீங்கள் கிறிஸ்தவல் என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி, இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல், இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், டூ யூ ஹாவ் திஸ் கன்விக்ஷன்? இயேசுநாதரோடு இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? டூ யூ ஹாவ் தட் ஃபெய்த்? அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோங்கிறது வந்து முழுமையான உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அவரும் நாம் ஒன்றாக இருந்தால் அதுக்கு எப்படிங்க அடையாளம்? இப்போ வந்து இயேசுநாதர் உங்களோட இருக்கிறான்னு கேட்டால் ஒரு கிறிஸ்தவர் என்ன சொல்லுவார்? ஆமாம் இருக்கிறாரு. அப்போ அது எங்கே இருக்கிற காம்பிங்கன்னு சொன்னால் காம்பிப்பாங்களா? காம்பிக்க முடியுமா? இதெல்லாம் விசுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இயேசுநாதர் இருந்தால் வேறு விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உண்டு, வேறு விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் உண்டு. இயேசுநாதர் ஒரு மனிதரோட ஒன்றாக இருந்தால், இப்போ நம்ம குறைந்தபட்ச சில அடையாளங்களை பார்க்க போகிறோம், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ரொம்ப டீப் ட்ரூத் அப்படிலாம் பார்க்க போகிறதில்ல. முதலாவது, நீங்கள் கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவை உடையவர் என்ற அர்த்தம், நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் இன்னும் நீங்கள் யாராக மாறல, நாட் அன் யூ ஹவ் பிகம் கிறிஸ்டியன், கிறிஸ்தவ மாறல. மாறி இருந்தால் உங்களோடு ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இருந்தால் என்ன பண்ணுவார்? காலை எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார், பைபிள் படிக்க வைப்பார், வசனங்களெல்லாம் நம்ப வைப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார்? டெய்லி நீ யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்தம் தருவாங்க, அதெல்லாம் கரெக்டாக போய் வாங்கிக்கன்னு சொல்வார். அவங்க வழியாக நான் அற்புதம் செய்வேன், அதை போய் பெற்றுக்கன்னு சொல்வார். அப்படியா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதரோடு இருந்தால்
அப்போஸ்தலர்களின் 10:32 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால் வல்லமை நிறைந்தவராக இருந்த பொழுது அவரே அந்த காலத்தில் என்னதான் பண்ணிட்டு இருந்தார், எப்பவும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது மட்டும் இல்லை, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து நன்மை செய்தவர், நம்ம கூட வந்து செட்டில் ஆயிட்டாருன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க, நன்மை செஞ்சிருக்கணுங்க. நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் அதாவது எவிடன்ஸாக சொல்ல போகிறேன், ரொம்ப கண்டுபிடிக்கிற கடமை. இயேசுநாதரோடு நீங்கள் இணைந்திருந்தால் அதுக்கு பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைய கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ சபைகளும், கிறிஸ்தவ போதர்களும் நம்மை இயேசுநாதரையும் பிரிக்கும் விதமாக ஊழிய செய்கிறாங்க. ஒருபோதும் அவர் நம்ம ஒன்றாக இருக்க முடியாது, ஏன்னா அவங்க இடையில் வந்து நிற்கிறாங்கல்ல. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் வாக்குத்தத்தம் பெற்றுத்தருவோம், நாங்கள் ஜெபிச்சு உங்களுக்கு நன்மை வரும், நாங்கள் கட்டின கட்டடத்துக்குள்ளே இயேசுநார் தங்கியிருப்பார், நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அவர் பக்கத்தில் போய் விட மாட்டேங்கிறார். இது மறைமுகமான ஒரு பிசாசனுடைய வேலை. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை செய்வார்கள் நம்பிக்கை வேணுமா, நான் வரேன் வாக்குத்தத்தோடு வரேன், இதே உங்களுக்கு அற்புதம் நடக்குமா, நான் வந்து என்ன செய்கிறது அனௌன்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஜெபம் நான் ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் நாங்கள் வந்து ஜெப கோபுரம் கட்டி வச்சுருக்கிறோம், அப்புறம் நாங்கள் ஜெப வாசலை திறந்து வச்சுருக்கிறோம், ஜெப மலையை வாங்கி வச்சுருக்கிறோம், ஜெப கோபுரத்தை எழுப்பி வச்சுருக்கிறோம், அங்கே யார் இருக்கிறார், அவர் இருக்கிறார், யார், இயேசுநாதர். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் சமீபத்தில், இது உங்களுடைய தாய் வீடு போல், நான் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அதுக்கு ப்ரேயர் டவர்னு பேர் வச்சுருக்கிறேன், அது உங்களுடைய, வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு, அது அவருடைய வீட்டை சொல்லியிருக்கணும். ப்ரேயர் டவரில் வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கும், தாய் வீடுனா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் மிச்சம் இருக்காது, அப்புறம் அள்ளிட்டு போயிடுவாங்க. அவன் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நான் ஒரு ப்ரேயர் டவரை கட்டியிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுப்பீங்க, அங்கே என்ன இருக்குது, அபிஷேகம் இருக்குது, இவர் ஷாப்பிங் பண்ணி வாங்கினதில்லை, அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வரன் இருக்குது, ஏதா மாப்பிள்ளை வேணும்னா வாங்க, பொண்ணு வேணும்னா வாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இது என்ன இயேசுநாதருடைய அற்புதம் வல்லமை, இதெல்லாம் என்ன க்ரோசரி கடையில் வாங்குறது மாதிரியா, லெஷா மாலில் போய் வாங்குற மாதிரியா, அங்கே வச்சிருக்கோம், நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான், ஆளுக்கு ஒரு பாஸ்கெட் எடுத்து என்ன பண்ண வேண்டியதான், வந்து எடுத்துகிட்டு போங்க. தாய் வீடுன்னு சொன்னால் எதை சொல்லிக்கணும், நம்ம வீட்டை சொல்லிக்கணும், வாங்க எடுத்துகிட்டு போங்க. ஆக இன்றை அப்போ என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ அங்கே போனால் நமக்கு அபிஷேகம் கிடச்சிரும், அங்கே போனால் வல்லமை கிடச்சிரும், அங்கே போனால் அற்புதம் கிடச்சிரும், அங்கே போனால் அதிசயம் கிடச்சிரும், அங்கே போனால் நம்ம பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிரும், பொண்ணு கிடச்சிரும், அப்புறம் என்ன என்ன கிடைக்காம இருக்கும், வேலை வேணுமோ அங்கே கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு இடத்த காட்டுறாரு, இந்த இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிசாசம் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை இயேசுநாதர் பக்கம் போக விட மாட்டேங்கிறான். இயேசுநாதர் இடத்துல போய் நாம் பெற வேண்டியதெல்லாம் இவர் வழியாக தான் புற போக வேண்டியிருக்கு. இவர் கட்டின ஜப கோபுரம், இவர் கட்டின ஜப பேளை, அது இதுன்னு ஊர்பட பேர் வச்சுருக்கிறாங்க, மலை கதை கலை தலை அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணணும், பிசாசார் நீ போயிடாத, போய் இயேசுநாதர் பக்கம் போகிற, உனக்கு என்ன வேணாலும் அவர்கிட்ட போ, அவர் உனக்கு என்ன செய்யார், எல்லாம் வாங்கி தருவார். நீ என்ன செய்யார், நம்ம பெரிய பெரிய அமைச்சர்கள்ட்டலாம் என்ன செய்யணும், பெருசெல்லாம் போக முடியாது இல்லையா. இப்போ நாளைக்கு நானே நினச்சி எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னால், நரேந்திர மோடி பிரதமர் இருக்கிறார், அவரை போய் நேரடியாக சந்திக்க முடியுமா, முடியாது. அவர் கட்சி ஆள்களெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அங்கே தான் அந்த தட்ஸ் அ பிகினிங், அங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா என்ன நடக்கும், அன்னைக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர் நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை நீங்கள் சொல்ல முடியும், நீங்கள் சில சபைகளில் கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், கடந்து போன வாரத்தை நினைத்துப்பார், கடந்த மாதத்தை நினைத்துப்பார், கடந்த வருஷத்தை எத்தனை எத்தனை கர்த்தருக்கு நன்மை, நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணுங்கள், சாட்சி சொல்லி யாரும் மகிமைப்படுத்த, இவ்வளோ வரவே வராது சொல்கிறது, இருந்தால் தானே வரும். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஆறுதல் பரிசு கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணுவார், யோசி யோசி யோசித்து வந்து என்ன பண்ணுவார், என்னையோ நடந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை நினைவு. சிலர் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப ஸ்மார்ட், ஆண்டவர்லாம் எனக்கு செய்தவைகள்லாம் சொன்னால் நேரம் பத்தாது அப்படின்னு போயிடுவாங்க. நான் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஒரு இதுவும் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன செய்யணும், கப்பிச்சு பண்ணி அடங்கி உட்காந்துடுறேன் அப்படின்னு. ஏய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர், இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வி வில் ஹேவ் த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆண்டவர் இருக்கிறதுக்கு அடையாளம் இருக்கணுங்க, ஃபிசிக்கலாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். என் வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார், அதனால தான் பழைய பழைய என்ன படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன்,
அவரை பாடுவேன், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுவேன், அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 103 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்தரி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக அவர் செய்த நன்மையை நீ மறவாதே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. சொல்ல இருந்ததில்ல, இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமே, அவர்களெல்லாம் தூரத்தில் தான் கர்த்தரை பார்த்தாங்க, நாம் வந்து க்ளோஸாக பார்க்குறது வாய்ப்புட்டுருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் என்ன? டக்குனு ஒருத்தர் எழுப்பி, நீ கிறிஸ்தவர் சொல்கிறீங்களே, இல்லை ஒரு 10 நன்மை சொல்லுங்கள் இயேசுநாதர் செஞ்சதை. சரி, ஸ்பிரிச்சுவலாக சொல்ல வேண்டாம், ஃபிசிக்கலாக தான் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணார், உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணார், உங்கள் வியாபாரத்தில் என்ன பண்ணார், உங்களுடைய தொழில் என்ன பண்ணார், உங்களுடைய வேலையில் என்ன பண்ணார், சொல்கிறதுக்கு இருக்கணுங்க. அவர் இருந்தால் செஞ்சிருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வாழ்விலே தேவைப்படுகிற அத்தனையும் அவர் செய்வார் சொல்ல மாட்டேன். நான் கேட்டதெல்லாம் அவர் தந்துருவார்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் சொல்லும்படியாக பல நன்மைகள் இருக்கும். அப்படி இல்லை என்றால் இன்னும் நாம் என்ன செய்யல, வி ஹேவ் நாட் பீன் கனெக்டட் வித் கிரைஸ்ட். அவர் வந்து என்னுடைய வாழ்விலே எனக்கென்று இருக்கிற சில தேவைகளுக்கு மத்தியில் சைலண்டாக இருக்கிறார்னா அது என்னங்க வாழ்க்கை? செய்ய முடிந்த ஒருவர் நமக்கு தேவையான ஒரு சிறுநன்மை கூட செய்யலனா, அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் சொல்லுவதற்கு சில நன்மைகளுடைய பின்னணி இருக்கும். ஆவிக்குரிய ரீதியாக எவ்வளோ சொல்லலாம், என்னை ரட்சித்தார், எனக்கு மன திரும்புதலை கொடுத்த, வாழ்க்கையை மாற, என் சுபாவத்தை மாற, எண்ணத்தை மாற, நினைவை மாற்றினார், எவ்வளோ சொல்லலாம், அது ஸ்பிரிச்சுவல். ஃபிசிக்கலாகவும் சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியாக நிறைய நடக்கும். செலவெல்லாம் அது ஒரு பெருசாக வெறிபிக்கார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தா எனக்கு ஆண்டவர் 10 ரூபாய் நன்மை செஞ்சாருங்க, ஆனால் அது 10 ரூபாய் அவர் தான் செய்தார் எனக்கு தெரியும். என்னங்க சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் வெயிட்டாக சொல்ல வேண்டாமா, இது ஆண்டவருக்கே கிட்ட பேரில் 10 ரூபாய் கொடுத்தாருன்னு. அந்த நிலைமையில் அது பெரிய விஷயங்க. ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சைக்கிளுக்கு காற்று அடைக்கிற எனக்கு காசு இல்லைங்க, சைக்கிள் எடுத்து வெளியே வர ஒரு 20 காசு கிடக்குது. இப்போ 20 காசு நீங்கள் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சொல்கிறேன் அந்த காலம். ஆனால் நான் சொல்கிறேன் அந்த 20 காசு கிடைப்பது கர்த்தர் காரணம் சொல்கிறேன். எனக்கு அந்த 20 காசு கூட வழி இல்லையே, நான் அந்த சைக்கிளுக்கு காட்டடைக்கலாம் நான் போக முடியாது. அப்போது உழவரிய கடவுள் ஒரு அப்படியே ஒரு பெரிய காரையை வாங்கி கொடுக்கலாமே, போயும் போயும் காட்டடைக்க 20 காசு கொடுத்தாரு சொல்கிறது வெக்கமில்லை நீங்கள் நினைக்கிறேன். ஆனால் அது 20 காசாக இருந்தாலும் தெர் இஸ் கம் ஃப்ரம் காட். நான் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் சாப்பாடு இல்லாத வேலையில் என்ன ஒரு தக்க ஜப கொடுத்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாலும் கூப்பிட்ட வசதி உள்ளவங்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அவங்களே வாழ்க்கையில் போராடிட்டு கிடக்கிறவங்க, அவங்க என்ன கூப்பிட்டு பிரசங்க பண்ணுற கூப்பிட்டாங்க. நான் பசியோடு பசின்னா அது அதாவது கம்பல்டு ஃபாஸ்டிங், வேற வழி இல்லை அதனால் ஃபாஸ்டிங். அந்த பின்னணியில் போய் நல்லா வல்லமையாக ஜெபம் பண்ணியாச்சு, பிரசங்க பண்ணி முடித்த உடனே எனக்கு எதாவது தரணும்னு அந்த வீட்டில் இருக்கிற சகோதரர் அந்த பக்கத்தில் தேர அவர் 5 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டு வர்றார். காணாமல் போன காசக பைபிளில் ஒரு அம்மா கண்டுபிடிச்சாங்களா, இந்த அம்மா இந்த பக்கத்தில் தேடினா அவங்க 2 ரூபாய் கண்டுபிடிச்சாங்க, எனக்கோ 7 ரூபாய் எனக்கு கிடச்சி போச்சு. 7 ரூபாய்க்குள்ளே தான் அன்றைக்கி நைட்டில் எனக்கு சாப்பாடு. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் 7 ரூபாய்க்கு ஒன்றுமே ஒரு பரோட்டா கூட ஒரு இட்லி கூட கிடைக்கும். அன்றைக்கு அந்த 7 ரூபாய் வாங்கிட்டு நான் ஒரு கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி அந்த இரவில் 10 மணிக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டேன். ஆண்டவரே நீ இந்த 7 ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு நன்றின்னு சொன்னேன். கொடுத்தாலும் கொடுத்தாரு, ஒரு மூட்டை அரிசியை கொடுத்துருவோம்ல, அவ்வளோ பெரிய தேவர் ஒரு லாரி ஃபுல் லோடை கொண்டு இறக்கியிருக்கலாம். இல்லை அது ஒரு சின்ன விஷயம், அன்னைக்கு எனக்கு அவ்வளோதான், நீ வனாந்திரத்தில் நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு மண்ணா மட்டும்தான், அவ்வளோதான், பிரியாணி கிரியாணி நூடுல்ஸ் கில்ஸு ஷவர்மெல்லாம் கிடைக்காது. ஆனால் அது ஆண்டவடத்தில் வந்தது. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நன்மை செய்கிறவர். எத்தனை காலகட்டங்களில் அவர் செய்த நன்மைகள் சின்னவைகளாக இருந்தாலும் நிச்சயமாக இது அவர்தான் செய்தார். பல சூழல்களை கடந்து போவதற்கு தேவன் செய்த உதவிகளை நினைத்து பார்க்கும் பொழுது இது அவர் தான் செய்தார், திஸ் திங் ஹேஸ் ப்ரொசீடட் ஃப்ரம் காட் அப்படி சொல்ல முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நன்மைகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் நாம் விசுவாசத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிற என்னையா ஒரு ஆண்டவர் செய்வார், எதென்னங்க என்னையா ஒரு நாள் ஆண்டவர் செய்கிறது, எல்லாரையும் ஆபிரகாமை போல் காக்க வச்சு 100 வயசில் நன்மை செய்தால் அது எப்படிங்க சரியாக இருக்கும், வாழ்கிற அந்த காலத்தில் என்ன செய்யணும். அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா, இணைந்திருந்தால் என்னுடைய வாழ்வு தொடர்பான காரியம் அவர் நன்மை செய்ய மாட்டார். நான் சொல்ல நிச்சயமாக செய்வார், ஆனால் எல்லாம் எனக்கு செஞ்சிருவார், நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார், நான் அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே கேட்பேன், அவர் தான் பெரிய ஆளாச்சே அப்படிங்கிற எல்லாம் தருவார் சொல்ல. ஆனால் எனக்கு சொல்லுவதற்கு சாட்சி உண்டு. அல்லேலூயா. ஐ ஹவ் கிளியர் எவிடன்சஸ் டு சே தட் காட் ஹஸ் டன் குட் பெனிஃபிட்ஸ் டு மீ, எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அப்போது
முதலாவதாக நன்மை பெற்ற ஒரு அடையாளம் இருக்கும். என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், ஆத்மாவை இவரை மறந்துடாத. இந்த நன்மை உங்கள் சித்தப்பா செய்யலை, உங்கள் பெரியப்பா செய்யலை, உங்கள் அண்ணன் செய்யலை, உங்கள் தம்பி செய்யலை, உங்களுடைய தாத்தா செய்யலை, உங்கள் பாட்டி செய்யலை. இது யார் செய்தாங்க? கர்த்தர் செய்தார். இரண்டாவதாக வாழ்க்கையில் வந்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிடாது. இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரோடு நாம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு சாதகமாக இராது. சில சூழல்களுக்காக, சில தேவ நோக்கை நிறைவேறுவதற்காக நாம் சில எதிர்மறை சூழல் வழியாகவும் போக நேரிடும். இல்லாமைகள் வழியாக, ஏழாமைகள் வழியாக, தாழ்ச்சிகள் வழியாக செல்ல நேரிடும். ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் இருந்தாலும் இவைகளை சந்திக்க எனக்கு ஆற்றல் உண்டு. ஐ ஹாவ் த பவர் டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் த அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ். நான் கேட்டது நிறைய காரணம், ஆண்டவர் தரவே இல்லை, ஆனால் தராமல் போனதனுடைய விளைவாக ஏற்பட்ட சூழல்களை ஹீ இஸ் டூயிங் சம்திங், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த கிரேஸ். நான் கேட்டதெல்லாம் அவர் தரலை. என் வாழ்க்கையில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கேன், கனவு கண்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரலை. எல்லாம் நிறைய தந்திருக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், தந்திருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, தரலைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், தரவும் செய்கிறாரு, தராமலும் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதன் மத்தியில் காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்மோட இருக்குது. தராமல் இருந்தாலும் ஏதாவது ஒன்று தருவாருங்க. அப்போ சரி போகலாம். எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஏங்க நெருக்கப்பட விட்டார்? எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒட்டிக்கு போகிறதில்லை. யூ ஆர் பி கிரஸ்ட் ஈவன் தோ வி ஆர் ப்ரெஷர் ஆன் ஆல் சைட்ஸ். அப்போ நெருக்கப்படுகிற சூழல் வருகிறது, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை எதிர்கொள்ளுகிறோம். தாங்குகிற சக்தி இருக்கிறது. எனவே தான் 2 கொரிந்தியர் 4:7 ஏழாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும்பொழுது இந்த மகத்துவ வல்லமைன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம் கேட்ட விதமாக கிடைப்பதில்லை, சில சூழல்கள் நாம் எதிர்பார்த்த விதமாக அமைவதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை என்பது அவ்வளோ அமைதியாக போய்கொண்டிருப்பதும் இல்லை. லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாட் ஆஃப் ட்ரகிள்ஸ். ஆனால் இவள் எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு, எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு. அந்த வல்லமை எனக்கு உண்டு, என்னிடத்தில் குறைவிட்டு விட்டது. அப்போ சரி போகலிப்போல போதுமென்ற மனதுடனே கூட இனி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்ல ருசியாக சாப்பிட்றாங்க, எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, சாதாரணமான தயிர் சாதம் கிடச்சிருக்குது, ஆனால் அவன் பிரியாணி சாப்பிட்றதோட நான் சந்தோஷமாக இதை சாப்பிட்றேன் என்றால் போதுமென்ற மனதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தயிர் சாதம் கூட சோ டேஸ்டி, அது என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போ சரி போக சொல்கிறார், நாங்கள் ஒன்றுமில்லாதவள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவளாக இருக்கிறோம், நாங்கள் தருத்தல் என்று எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவர்களாகிறவளாக இருக்கிறோம். சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. நிறைய நேரங்களில் கேட்டவெல்லாம் கொடுக்கப்படுவதில்லை, ஆனால் கொடுக்கப்படாத சூழல்களிலும் அவைகள் ஏற்படுகிற வருத்தங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற சோர்வுகளையும், அவைகள் ஏற்படுகிற சஞ்சலங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற குறைவுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் அவற்றோடும் நாம் வந்து மன ரம்யத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், அப்போஸ்தலன் பவுல் வந்து பிலிப்பியர் 4:12 சொல்லும் பொழுது வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவடையவும் குறைவடையும் எனக்கு பக்குவம் இருக்குது, ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் மத்தியில் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ கேன் சே ஐ எம் வித் மை லார்ட். நான் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், நான் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன். வாழ்ந்திருக்கிற வேளையிலும் ஐ ஃபீல் தட் மை லார்ட் இஸ் வித் மீ. ஆனால் இப்போ நான் வாழ்ந்திருக்கல, தாழ்ந்து போயிட்டேன். ஐ எம் இன் வான்ஸ், ஐ எம் லேக்கிங் மெனி திங்ஸ், ஈவன் தன் ஐ சே மை லார்ட் இஸ் வித் மீ. வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன், தாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன். வாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்வுதான் எனக்கு வாழ்வாக இருக்கிறது, தாழ்ந்து போனாலும் அவரோடு வாழ்கிற வாழ்வு எனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான அடையாளங்கள். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே இல்லை, டெசர்ட் டெசர்ட் டெசர்ட் இல்லை, உண்டு. கானகத்திலே நீ சென்று கொண்டிருந்தாலும் கூட அங்கே உனக்கு தண்ணீர் உண்டு, கற்பாறையில் தண்ணீர் வரும், வானத்திலிருந்து மண்ணா வரும். அது நீ எதிர்பார்க்கிற விதமான உணவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த சூழலுக்கு உன்னை நேசித்ததினால்தான் உண்மையில் அக்கறை உள்ளவராக இருந்த அப்படின்னா அது உனக்கு கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நினச்ச எல்லாம் கொடுக்க முடியுமே, ஏன் கொடுத்தார் மண்ணாவை? அதுதான் தேவனுடைய ஞானம், புரிகிறதா? அப்போ நன்மைகளை செய்கிற ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் பார்க்கிறேன். இரண்டாவதாக
வாழ்விலே நான் எதிர்பார்த்த விதமாக எனக்கு சூழல் அமையாவிட்டாலும் அந்த சூழலை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் அவைகளுக்கும் மத்தியிலும் மனரம்யமாக வாழ்கிற கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவேதான் பிலிப்பி 4:11 வாசனை வாஸ்து பார்க்கும்பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எந்த நிலைமையிலும்

0: ஒரு நாள் நான் அவரை என்ன செய்வேன் பார்ப்பேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ இந்த கிறிஸ்தவ அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ போய் ஆசீர்வாதத்தை வாங்குறது, யார் கொடுக்குற வாக்குத்தத்தை நம்பி இந்த இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க நம்புறது, யார் மூலமாகவோ தங்களுடைய நன்மையை தேடுகிறது, இந்த விதமான அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்க. ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஹவு கேன் வி ஹாவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவா நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆசீர்வாதம் எப்படிங்க வருது? நான் இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசு என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் என்னோடு இருக்க வேண்டும். அவரை குறித்த விளம்பரங்கள் அல்ல, அவருடைய வல்லமைகளை குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ் அல்ல, அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய வார்த்தைகள், த வேர்ட்ஸ். ஏன்னா மனிதன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யூ வில் பி பிளஸ்டட் எப்பொழுது? வென் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும், என் வார்த்தையில் உங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது. இப்போ ஒரு கேள்வி, அவர் நம்மளும் நாம் அவர்களும் தான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னீங்க நிறைய கிடைக்குது, நிறைய கிடைக்காமலும். இதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரசங்கிகளெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. கிடைக்குங்கிறாங்க, கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதான் இங்கே ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதான் பைபிள் சொல்லுது இல்லையா? இப்போது நான் அவரோடு இணைந்திருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, இப்போ நான் கேட்டதெல்லாம் கிடைக்குதா? வசரேன்னு சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் இதை பற்றி சிந்தனை பண்ணேன், இந்த மாதிரி இருக்கிற வேலை நம்ம கேட்குறதெல்லாம் கிடச்சிருமா? நாம் வந்து வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு சொந்த வீடு, சாதாரணமான வீட்டிலேருந்தால் ஒரு கேஸ்டில் மாதிரி ஒரு வீடு, ஒரு சாதாரண வாகனம் ஓட்டிட்டு இருந்தால் ரொம்ப பிராண்டட் கார், ஒரு வாகனம், நல்ல வசதி, இப்படிலாம் கேட்டால் கொடுத்துருவாரா அப்படின்னு. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தர் உங்களிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்குற பேட்டர்னே மாறிடும். எப்போ பார்த்தாலும் காசை தாரும், பணத்தை தாரும், ஆசையை தாரும், அந்தஸ்தை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும் கேட்க மாட்டீங்க. அவருடைய சித்தம் உங்களுக்கு விளங்கிடும், கேட்டு பெற வேண்டிய இவை புரிஞ்சுக்கிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரை உங்களுடைய உறவை தாரும், உங்களுடைய ஐக்கியத்தை தாரும், அனுதினமும் என் வாழ்வை வாழ வைக்கிற உங்களுடைய வார்த்தைகளை தாரும், எந்த சூழலில் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர்கள் நிச்சயத்தை தாரும், உம் சித்தம் செய்கிற ஒரு மனதை தாரும், உமக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை தாரும், உமை பிரதிபலிக்கிற ஒரு எண்ணத்தை தாரும். இதுதான் வர எப்போ நம்ம பிரேயர்லாம் எப்படி அதை தாரும் இதை தாரும் அப்படி செய் இப்படி செய்யும் என்று கேட்டு கேட்டு கிடைக்கிறதும் இல்லை, சோறு வருகிறது இல்லையா? ஆண்டவரோடு நெருங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னால் நாம் மேன்மையானதை கேட்க ஆரம்பிச்சிருவோம். புரிகிறதா? நான் ஒரு காலத்தில் லிஸ்ட்டு போட்டேவே ஜெப் பண்ணேங்க, மணிக்கணக்கில் 4 மணி நேரம், 5 மணி நேரம்லாம் ப்ரேயர் பண்ணுவேன், பெரிய லிஸ்ட் இருக்கும். அதை வேறு ஒரு முறை சொன்னால் ஒருவேளை அவர் சரியாக கேட்காம விட்டால் என்ன பண்ணுறேன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தால் ஒருவேளை அவர் கேட்காம இருந்தால், நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அந்த சத்த திரும்பத்தில், நம்ம சத்தம் அமுங்கி போய் கேட்காம இருந்தால் என்ன பண்ணுறது? கொஞ்சம் உரத்த சத்தமாக கேட்குறது. அந்த காலத்தில் வந்து சாதாரண சத்தத்தில் ஜெப் பண்ணால் ஆண்டவர் கேட்காது, வானம் வர போகணும் இல்லாது. அப்போ ரொம்ப உரத்த சத்தம், தொண்டை கிளிய, நீ நிறைய பேர் அப்படியே தொண்டை கிளியனா? இன்றைக்கி மரவில் கூட ஒரு வீடியோ பார்த்த ஒரு அம்மா, அவங்களுக்கு நல்ல தொட்டுங்க பிளஸ்ட் த்ரோட், வேற யாருக்கும்னா நோயே வந்துடும்.
1: ஆண்டவர் உங்கள் மத்தியிலே ஆசை ஓடுகிறா, பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. டச்.
0: சமயத்தில் ஒரு போதகர் வந்து நம்ம தமிழ்நாட்டு அபிஷேகம் ஜெபிச்சு ஜெயிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எப்போவுமே ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து அப்படின்னு கிரிக்கெட்லாம் விளையாடுறவில்ல, நம்ம இந்தியா ஜெயிக்குதான்னு பார்ப்போம்ல, இந்தியா விளையாடுறவில்ல. சமீபத்தில் கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், கொஞ்சம் ஊடால் அதையும் சொல்கிறேன். அவர் வந்து அவரை ரொம்ப பந்தாவாக இந்த தமிழ்நாட்டு பாஸ்டர் என்ன செய்கிறார், இவரும் அபிஷேகத்தில் ரொம்ப ஃபேமஸ், அவரும் அபிஷேகம் ரொம்ப ஃபேமஸ், இவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், அவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், இவரும் பிசாசு விரட்டுவார், அவரும் பிசாசு விரட்டுவார், இவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் அபிஷேகத்தை இறக்குவார், இவரும் அபிஷேகத்தை இறக்குவார். அப்போ ஒரு அபிஷேகம் இறக்குற பாஸ்டர், தமிழ்நாட்டு தமிழ் அபிஷேக பாஸ்டர் என்ன பண்ணார், கேரள அபிஷேக பாஸ்டர் வரைஞ்சார். நல்ல பந்தாவாக வரவேற்பெல்லாம் நடந்தது. நானும் நினச்சேன் பரவாயில்ல, பிரம்மாண்டமான ஒரு ஆள் கேரளாந்து வந்திருக்கார், இவரை விட அவர் சூப்பராக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் ஓடி, நிர்மலா யார் அந்த நிர்மலா, செல்லப்பா, ராயப்பா, அரளப்பா, பையப்பான்னு சொல்லிட்டு 5-6 பேருக்கு பேரெல்லாம் கூப்பிட்டு தூள் கிளப்பிட்டே இருந்தார். ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு பாஸ்டர் அளவுக்கு வரலை, அந்த அபிஷேகம் அளவில் இல்லை. நான் கொஞ்சம்

0: கவனித்தேன். ரொம்ப நேரம் அவரும் வாட்ச் பண்ணே இருந்தார். இந்த கேரளா பாஸ்டருக்கு நம்ம அபிஷேகத்துடைய வல்லமை என்ன செய்யணும்? அப்புறம் அவர் திடீர்னு அங்கே போனார், அவருடைய தலைமையில் கை வச்சு இது பண்ணார். அது எளிதாக அசைகிற கேஸ் மாதிரி இல்லை. ஒரு ஆவிக்குரியவன் சொன்னால் கையை வச்சோடனே விழணும், பக்கத்தில் போடணும் விழணும், அதுதான் பவர். அது அப்படி நின்றுக்கிட்டு இருக்குது. இவரும் தலையில் அழுத்தி அழுத்தி அழுத்தி, சாதாரணமானவனுக்குன்னா தலைவதனை உடனே வந்திருக்கும். அவரை பாரு, அப்படி அழுத்திலிருந்து அவர் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ரவுண்ட் அடிக்கிறார் வேறு வழி இல்லாமல். இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ தான் நம்ம தமிழ் அபிஷேகத்தை வெளிப்படுத்தணும், தமிழ்நாட்டுக்காரனுடைய அபிஷேகம். அவர் வந்தார், இவர் கையை பிடிச்சிக்கிட்டார், அவ்வளோதான், டச், வா வா வா, வந்து விழு வந்து விழு அப்படின்னு நான் போகிறேன். அத்தனை க்ரௌடும் என்ன பண்ணிட்டு எல்லாம் எலும்ப ஆரஞ்சு ஆட ஆரம்பிச்சு உருள் ஆரம்பிச்சு பொருள் ஆரம்பிச்சு எல்லாம் ஊர்பட்ட விசாசம் பிடிச்செல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சு. கேரளா பா அபிஷேகம் பார்த்து நிற்குது. இவர் கையை வர பிடிச்சி வச்சுருக்கிறார். அவர் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு வந்தால் அவர் ஏதாவது பண்ணிட்டு போகிறான்னு நம்ம அமைதியாக இருக்கணும்ல. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம தான் ஒவ்வொரு வாரம் மகிமையை காட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருக்கு இவருடைய மகிமையை காட்டுற கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பாவம் மனுஷன் எனக்கு பரிதாபமாக இருந்துங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். இவருக்கு கையை அவர் பிடிச்சி வச்சுட்டு அவர் எல்லாமே வேலை செய்கிறார். அவர் அப்படியே கையை வச்சோடனே இவர்கிட்ட இருந்த மகிமையோட அதிக மகிமை அவட்ட தான். எல்லாரும் எழும்பி வந்துட்டாங்க, எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த மனுஷன் கேரளா தோத்து போச்சு. தமிழக அபிஷேகம் என்ன செய்து விட்டது? ஜெபித்து ஜெயித்து விட்டது. அப்போ இன்றைக்கு நாம் வந்து பார்க்குற நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது? இப்படித்தான் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்? அங்கே தானே கோட்டை விட்டுருவீங்க. கதையை கேட்டுட்டு கதை எதுக்கு சொன்னமோ, ஆ இப்போ யோசனை பண்ணி பாருங்க, எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவாகத்தான் என்ன நடக்கிறது? ஆசிரியர் பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு மக்கள் யார் வழியாக பெற விரும்புகிறாங்க? போதர் வழியாக. அப்போது நம்ம வந்து அதனுடைய விளைவாக தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவருக்கு சித்தமானது இன்னதென்று என்ன செய்கிறோம்? அறிகிறோம். அதை தான் அந்த வசனம் சொல்லுங்க, யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவான கேட்கறது எது? இப்போ எப்போ பார்த்தாலும் மக்கள் அபிஷேகம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, வல்லமை கேட்டுக்கொண்டிருக்காங்க. கேட்கறது என்ன? தேவ சித்தம் இல்லையா? ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார், அது என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குறார் அது புரிஞ்சிக்கும். 1 யோவான் 5:14 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 14 வசனத்தை வாசிக்கலாம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம எப்பவுமே இயேசுநாதர்னா காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் என்ன வந்து ஈசாக்க மாதிரி ஆசீர்வதியும் ஆபிரகம் ஆசீர்வதியும் அப்படி கேட்டுட்டு இருந்தா அது நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செய்யாது? வெளிப்படுத்த. அப்போ உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவங்க வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை உம்முடைய உறவில் வாழணும், உம்முடைய ஐக்கியத்தில் வாழணும், உமக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழணும், உண்மையோடு வாழணும், உண்மை பிரியப்படுத்தி வாழணும், நீர் என்னோடு இருக்கிற நிச்சயத்தோடு வாழணும். இதை கேட்போம், அது நமக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. உம்முடைய உறவுடன் வாழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது நான் யோசு பதில் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன செய்வார்? சைலண்டாக இருக்க மாட்டார். நான் வீட்டை கேட்டால், காசை கேட்டால், பணத்தை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உறவை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்க முடியும். ஏனென்றால் இவை எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஏனென்றால் அவருடைய நாமத்தின்மை விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொள்ள இத்தனை பேரும் அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஆண்டவரும் நாமும் இணைந்திருக்கும் பொழுது அந்த இணைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? இணைப்பை எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் இணைந்திருந்தால் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னேன், இணைந்திருந்தால் அவர் நன்மை செய்கிறவரை பார்த்துருப்போம். இரண்டாவது, வாழ்க்கையுடைய எந்த சூழலையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருப்போம் பார்த்தோம். மூன்றாவது, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருப்போம். இப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து அபிஷேகங்கிறோம், வல்லமைங்கிறோம், அந்நிய பாஷைங்கிறோம், நிறைய விஷயங்களை செய்து நாம் என்ன சொல்லுவோம், வி ஆர் சோ ஸ்பிரிச்சுவல். போதகர்கள் வந்து நம்மை வந்து அபிஷேகத்தில் வழி நடத்துகிறாங்க, அந்நிய பாஷையில் பேச வழி நடத்துகிறாங்க, சத்தமிட்டு பல்வேறு காலம் சில இந்த மாதிரி செய்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஃபீல் தட் வி ஆர் சோ ஸ்பிரிட் ஃபில்டு. ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? அபிஷேகம் வந்தனா என்னங்க அர்த்தம்? இன்றைக்கி அபிஷேகம்னா மக்கள் எந்த விதமாக ஒரு சிந்தை வச்சுருக்கலாம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் போல் இருக்குது, ஏதோ ஒரு பவர். அந்த ஸ்டஃப் வந்து என்னால் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அபிஷேகம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன கொடுக்குறாங்க, விளங்கலை. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் ஊர்பட்ட பேர் வச்சுக்கலாம் அபிஷேகத்துக்கு. இருந்தா எழுந்தா எல்லாத்துக்கும் என்ன, உனக்கு இருப்பதற்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இருக்காதபடி நின்று கொண்டுதான் நிற்கிற அபிஷேகம், இல்லைன்னா ஓடுகிற அபிஷேகம், இல்லை உருளுகிற அபிஷேகம், பொருளுகிற அபிஷேகம், சத்தம் போடுகிற அபிஷேகம். ஆனால் அபிஷேகம் இருந்தால் என்னங்க நடக்கும் சொல்லுங்கள். அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, அபிஷேகம் இருந்தால் நம்மால் இப்படி உட்காந்துருக்க முடியாது. அபிஷேகம் இருந்தால் உட்காந்துருக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகன்னா, அபிஷேகம் இருந்தால் நடக்கும். 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர்
1: ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
0: கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? எதில் விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, தவறான பழக்க வழக்கங்கள்ந்து விடுதலை, தவறான மைண்ட்செட்லேருந்து விடுதலை, தவறான சிந்தனைகள்ந்து விடுதலை, தவறான சுபாவங்கள்ந்து விடுதலை, தவறான ஆசைகள்ந்து விடுதலை, உலகத்திற்கேற்ற வாழ்க்கை முறைந்து விடுதலை. இதுதான் அந்த ஃப்ரீடம். சத்தியத்தை அறிவினால் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்போ இயேசுவோடு இணைந்திருந்தால் மிக முக்கியமாக என்னுடைய வாழ்வில் என்ன நடந்திருக்கும், நான் விடுவிக்கப்பட்டிருப்பேன் இல்லையா. இன்றைக்கி விடுதலையின் வாழ்க்கை இருக்கிறதா? இந்த உலகம் எளிதாக நம்மை ஆளுகிறதல்லவா, பழக்க வழக்கங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, சுபாவங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய தவறான மனலை எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய மனநிலையை தாண்டி போக முடியலையே, வெறுப்பு கசப்பு கோபம் வைராக்கியம் ஆசை அது இதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனம் எவ்வளவு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடு இருந்தால் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஆடுவார்கள், பாடுவார்கள், விழுவார்கள், எழுவார்கள், கூச்சலிடுவார்கள், சத்தம் போடுவார்கள். இதுதான் கிறிஸ்தவ அடையாளங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும், விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும், தவறான சுபாவங்களுக்கு நான் அடிமை அல்ல, தவறான ஆசைகளுக்கு நான் அடிமை அல்ல, பண ஆசைக்கு நான் அடிமை இல்லை, பொருளாசைக்கு அடிமை இல்லை, இந்த உலகத்தினுடைய நாகரிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய மாய காட்சிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய தவறான உறவுகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகம் போக போகக்களே நான் போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா ஐ எம் எ ரிடீம்டு பர்சன், ஐ ஹவ் பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் மை காட். அந்த அனுபவம் தான் உண்மையான அபிஷேகம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோட இருந்தால், இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாருன்னா நீங்கள் முந்த நாள் வரைக்கும் என்ன சமையல் பண்ணிங்களோ அது வேறு விஷயம். சாம்பாரை செஞ்சு போட்டுக்கலாம், கார குழம்பு செஞ்சு போட்டுக்கலாம், ரசத்தை செஞ்சு போட்டுக்கலாம், ஒரு நாள் மீன் குழம்பு செஞ்சு வச்சு 3 நாள் சுட வச்சு போட்டுருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்னால் சமைக்க மட்டும்தான் முடியும், மிச்சம் சோறை மட்டும்தான் வடிக்கிற மிச்சத்தில் நீ ஹோட்டலே வாங்கிட்டுவான்னு சொல்லலாம், இல்லை ஸ்விக்கி சொமேட்டோ பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டுனா என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் கெஸ்ட்டு வந்தால் அவரை ப்ளீஸ் பண்ணி நல்ல சாப்பாடு செஞ்சு போடும். இப்போ என்ன பண்ணுறோம், ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறோம், ஏன்னா அவர் வயிறை கெடுத்துட்டு போகட்டும். ஆமாம், நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன், எங்கேயாவது நீ வீடுகளுக்கு போனா செஞ்சு போட்டால் நீ செஞ்சு போடு, நல்லா செஞ்சு போடுங்க பிரதர், உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சோம். அப்போ என்ன பண்ணீங்க, நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குது, ஹோட்டலில் தான் கிடைக்குது, ஏன்னா நாங்களும் அதை தான் அங்கேருந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆக வந்தவன் என்ன செய்கிறான், வயிற்றுக்கு பிரச்சனையை வாங்கிட்டு போகிறான். இவங்க எங்கேயாவது இருக்கிறத வாங்கி போட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வயிறாக கெடுத்து விடுறாங்க. எனக்கு சரி விடுவோம், பசி வேலையாக வர இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏன்ற வரைக்கும் நம்முடைய தப்பு தவறுலாம் அவர் பார்க்காதபடி வாழ்வு அன்னைக்கு ஒரு நாள் தான் என்ன செய்யணும், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம வழக்கமாக போடுற சண்டை என்ன செய்ய மாட்டோம், அன்னைக்கு போட மாட்டோம், வழக்கமாக திட்டுறதா அன்னைக்கு திட்ட மாட்டோம், வழக்கமாக யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், வழக்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறதான் நிறைய சினிமா அது இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் வந்திருக்க ஒரு சீஃப் கெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆள், அப்போ அவர் வந்தவுடனே அவரை பிரியப்படுத்தும்படியே எல்லா விஷயம் நடக்குது. அதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நமக்கு என்ன வந்துவிடும், வி வில் ஹாவ் எ டிசைர் டு ப்ளீஸ் ஹிம். யோவான் 8:29 29 வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை செய்கிறபடியினால் அவர் ஒருபோதும் என்னை தனித்திருக்க விடுவதில்லை. வி ஆர் டுகெதர், ஹி இஸ் நாட் லீவிங் மீ அலோன், என் ஆல்வேஸ் ஐ எம் டூயிங் வாட் இஸ் ப்ளீஸிங் டு ஹிம், அவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்கிறேன். அருமையாவளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்களை உலக பிரகாரம் இது எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்துறதுக்குமே உங்கள் மைண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. இன்றைய தின வாழ்வில் ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்துகிறோம், எப்படி நான் வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எப்படி விரும்பணும், அந்த பிரியப்படுத்துகிற மனநிலை வந்துவிடும். மூன்றாவதாக, கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது சமாதானமற்ற சூழல்களிலும் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள், சந்தோஷமற்ற சூழலில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். மட்டுமல்லாதபடி எதிர்மறை சூழல்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்கிறீர்கள், தாங்கிக் கொள்கிறீர்கள், பொறுத்துக் கொள்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி அதற்கென்று உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவருடைய விளைவு. ஆனால் இதன் மத்தியில் கடைசியாக ஒன்று நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், தேவ கர்த்தரோடு இணைய முடியாதபடிக்கு சில விஷயங்கள் இருக்கு. கர்த்தரோடு நம்ம இணைய முடியாது. கிறிஸ்தவனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு பி கனெக்டட் வித் கிரைஸ்ட். முதலாவது கிறிஸ்தோடு இணையணும். ஆனால் இணைய முடியாதபடி சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஓன் காட்லி லைஃப், டிவோஷனல் லைஃப். நம்முடைய பக்தி வாழ்க்கை கிறிஸ்துவோடு நம்ம இணைய தடை செய்கிறது. பக்தி வாழ்க்கை என்ன? கோயிலுக்கு போகிறது, ஆராதனை பண்ணுறது, பயபக்தியாக வாழ்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, வாய்ப்பு கிடைச்சா ஏசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது. இவ்வளவு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் லீடிங் எ வெரி குட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனால் வி டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் கிரைஸ்ட். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுது? நீ தான் நல்லா ஜெபம் பண்ணுறிய, நல்லா பைபிள் படிக்கிறிய, பயபக்தியாக வர இருக்கிறிய, கோயிலுக்கு போகிறிய, அப்புறம் என்ன வேணும்? இதுவல்ல, இது உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கலையே. டூ எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ் இன் யுவர் லைஃப். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வரீங்க, பொது ஒரு ஆன்மீக ஃபீலிங் இருக்கிறது. நமக்கு ஜஸ்ட் ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வரணும். அப்படி என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் என்ன? ஐ நோ தட் மை லார்ட் இஸ் வித் மீ. நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்துவோடு இணைய விடாமல் நம்மை தடை செய்கிறது. இரண்டாவது, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பரவச வாழ்க்கை. நீ நிறைய சபைகள் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு விசேஷமாக கொடுப்பது என்னவென்றால், பக்தி கூட கிடையாது, பரவசம். ஜபத்தில் பரவசம், ஆராதனையில் பரவசம், பாடல்களில் பரவசம். எப்படியாக அவங்களை இமோஷனலைஸ் பண்ணுறது, அவங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, ஆராதனைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, பரவசமான பல்வேறு விதமான அணுகுமுறைகள் மூலமாக அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இமோஷனல் லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க, ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு திஸ் இஸ் வாட் இஸ் கால் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ என்ன ஆகிட்டே போ, எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங்கை கொண்டு என்ன பண்ணுற நீ? அது உனக்கு என்ன செய்யுது? அதை கொண்டு நீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்கிற? அதுதான் முக்கியம். அப்போது கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒரு பரவசம் அல்ல. இன்றைக்கு பரவச மக்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது. இன்றைக்கு ஏராளமான பெந்தகோஸ்த திருச்சபைகள் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்குது. கிறிஸ்துவை விட்டு அவர்களை பிரிக்கிறாள், அவர்களுக்கே தெரியாத நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவளை பரவசப்பட வைத்து அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிய விடாமல் போய் செய்து விடுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்பதை உணரவிடாமல் செய்து விடுகிறார்கள். ஆறாவது நேரங்களிலே இசைகள் மூலமாக, நடனங்கள் மூலமாக, பாடல் மூலமாக, பரவசமான வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்குள்ள ஒரு போலியான ஆன்மீக உணர்வை கொடுத்து இதுதான் கிறிஸ்துவ நினைக்கும்படி ஏவி விடுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை, கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. அவர்கள் இணைத்தது ஒரு பரவசம். பரவசம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆராதிக்க நேரம் இருக்கும், ஜபக்கிற நேரம் இருக்கும், கோயிலுக்கு போன நேரத்தில் இருக்கும், அதர் டைம்ஸில் அது இருப்பதில்லை. மூன்றாவதாக, நிறைய பேரை சுயநீதி பிரித்து வைத்திருக்கிறது. தே ஆர் நாட் கனெக்டட் வித் கிரைஸ்ட், தே ஆர் நாட் வித் கிரைஸ்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் சரியாக வாழணும், நான் உண்மையை பேசணும், நான் ஒழுங்காக இருக்கணும், யாரை ஏமாற்றக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்ரம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினேரிய லைஃப், சில மாரல் கோட்ஸை வச்சுருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது? சரியாக வாழணும், யாருக்கும் தீங்கு தீவனம் செய்யக்கூடாது. இதுவும் ஒரு பிசாசனுடைய தந்திரம். புரிஞ்சிட்டிங்களா? அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறையே நானே என்னுடைய சொந்த ஆற்றலை கொண்டு வாழ்ந்து இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைத்து விடுகிறேன். ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ஐக்கியத்தில் வாழ்வதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோட தொடர்புடையவராக இருக்கிறார், நான் அவரோட தொடர்புடையவனாக இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அந்த பிரசன்னத்தை விளைவில் அனுபவிக்க இருக்க வேண்டும். நான் கரெக்டாக வாழ்கிறேங்க, நீங்கள் சொல்லுங்க, எங்கிட்ட ஏதாவது தப்பு தவறு இருக்குதுன்னா சொல்லுங்க. இது ஒரு என்ன வாழ்க்கை? ஒரு டிசிப்ளினரி லைஃப். இந்த உலகத்தில் அப்படி வாழ்கிறோம், எல்லா மதத்துலையும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறத விட மத ரிலீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க. நல்லா வாழ்கிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஐ மே பி ஏபிள் டு லீட் எ வெரி குட் லைஃப், தட்ஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். ஐ மஸ்ட் லிவ் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவோடைய ஐக்கியத்தில் வாழ வேண்டும். அப்போது சுயநீதி வாழ்க்கை என்னை பிரித்து விடுகிறது. நான் வாழ்க நல்ல ஒரு வாழ்க்கை, அநேகர் வாழாத வாழ்க்கை. அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், ஏமாத்திரம் இருக்கிற உலகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நாணயமாக இருக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது, நான் காசு கொடுத்து காசு காரி சாதிக்கிறது கிடையாது. என் பையனுக்கு இந்த சீட்டு வாங்கணும்னு அவன் எவ்வளோ ஆசைப்பட்டவோ நான் முடியாண்டேன், காசு கொடுக்க மாட்டேன். நல்ல வாழ்க்கை தான், ஆனால் அவ்வளவு தியாகம் பண்ணி கர்த்தர் இல்லையே. எனக்கு அந்த வியாபாரம் நஷ்டப்பட்டு போறணும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நீ செய்த நல்ல காரியம் ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லையே. ஏ யூ ஆர் லீடிங் த செல்ஃப் ரைச்சஸ் லைஃப். நீயே உன்னை நீதிமானாக்கி நீயே உன்னை பரிசுத்தவனாக்கி ஆண்டவர் பிரசன்ன பண்ற போதும், ஆண்டவரே நான் எவ்வளோ நல்லா வாழ்கிறேன், டெய்லி காலைல ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், நாலு பேருக்கு நன்மை செய்கிறேன், யார் காசையும் நான் திருடுறதில்லை, ஏமாத்துறதில்லை, அணிய பண்ணுறதில்ல, கரெக்ட் டைமுக்கு போகிற வேலை கரெக்டாக செய்கிறேன், லஞ்சம் கொடுக்குறதில்ல வாங்குறதில்ல, ஐ எம் ஏ பெர்ஃபெக்ட் பர்சன். பார்த்தால் என்னை பார்த்தா தெரியுதா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இல்லை, அப்படியெல்லாம் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லலை. யூ ஹாவ் டு லிவ் வித் கிரைஸ்ட், யூ மஸ்ட் பி வெரி ஷூர் தட் யூ ஆர் த பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அடுத்தது நம்மளை பிரிக்கிறத மிக முக்கியமான வேலையை தான் இன்றைய கிறிஸ்தவ போதல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்திற்கு நாம் கிறிஸ்துவ இடத்துல போகணும், அவங்க ஜெபக்கோபுரத்துக்கு வர சொல்கிறாங்க, பிரிச்சிட்டாங்க. ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். அவர்கள் சொல்கிறாள், நீங்கள் எங்களுடைய ஜெபக்கூட்டத்துக்கு வாங்க, எங்களுக்கு நீங்கள் ஜெபக்கூட விண்ணப்பத்தை அனுப்புங்க. பிரிக்கிறாங்க, காலையில் வந்து பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவர் விதமாக சொல்கிறார், இன்றைக்கே உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாம் நீங்கி விட்டது. அதை எங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் சொல்லணும், நல்லா யோசிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய போகிற நன்மை உண்டன்றா அந்த தகப்பன் என்ன பண்ணணும், பிள்ளைக்கு சொல்லணும். ரெண்டு பேருக்கு அப்பால் இருக்கிற ஒருவரை கூப்பிட்டு வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் அப்பா இன்றைக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய போகிறார், பி ஹாப்பி. அப்போ அது என்ன அர்த்தம், அப்பனுக்கும் பையனுக்கும் என்ன இல்லை, பிரிச்சிட்டீங்களா? அப்போ இன்றைய கிறிஸ்தவ பெரும்பாலான 98.75% போதகர்கள், 1.5% கூட மிச்சம் இருக்குமாங்க, ஒரு கேள்விதான். மக்களை கிறிஸ்துவோடு பிரிக்கிறார்கள். பிசாசுடைய தந்திரம், ஜப கோபுரத்துக்கு வாங்க, திறப்பின் வாசலுக்கு வாங்க, ஜப மையத்துக்கு வாங்க, ஜப அரங்கத்துக்கு வாங்க, மலைக்கு வாங்க, மடுவுக்கு வாங்க, பள்ளத்துக்கு வாங்க, மேட்டுக்கு வாங்க, அப்படி அழைச்சி எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டோம். நம்ம எங்கே வரல, இயேசுநாதர் இடத்துல வரல. ஐ டு நாட் நோ கிரைஸ்ட். எல்லா ஜபக்கோபுரமும் தெரியும், எல்லா போதவருடைய ஃபோன் நம்பரும் தெரியும், அற்புத நம்பர்கள் தெரியும், மக்கள் பாருங்கள் லைவ் பார்க்குறவெல்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க ஜப விண்ணப்பம். நீ இந்த ஜப விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்பணும், ஐயா ஒரு ஊழியக்காரன் 8000 பேருக்கு ஜபம் பண்ண முடியும், வாங்க ஜபிக்கலாம் வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரேயர் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன பேசுகிறார் அதை கேட்கறதில்ல, கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராமே இல்லையே, சத்தியத்தை கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராம் இல்லைங்க, ஜெபிக்கலாம் வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவருங்கிறது இதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, இதுக்கா ஜெபிங்க. இது மக்கள் அப்பாவிகள், யார் வழியாவது நமக்கு ஒரு நன்மை கிடைக்கானு பார்ப்பாங்க. நீ என்ன சொல்லிக் கொடுக்கணும், நீ எங்களுக்கு ஜெபம் ஜெபக்குறிப்பு அனுப்புற நேரத்துக்கு யாருக்கு அனுப்பு, எங்களுக்கு வரத விட ஃபாஸ்ட்டாக எங்கே போய் சேரும், நாங்களும் மனுஷங்க தானே, 5 பேருக்குனா ஜெபம் பண்ணலாம், 10 பேருக்குனா ஜெபம் பண்ணலாம், நீங்கள் 10,000 பேர் இருக்கிறீங்க, நான் எங்கே ஜெபம் பண்ணுறது, வயிறு கிழிஞ்சிடாது. ஆனால் எல்லாம் எங்களுக்கு ஜெபக்களை அனுப்புங்கள், எங்களிடத்தில் ஜெபித்தோம் கட்டுக்கட்டாக ஜெபக்கு குறிப்பாக வச்சுருக்கலாம். அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய வல்லமை பாருங்கள், ஏன் இந்த கட்டுக்கட்டை அங்கே போகணும், அதை ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டோருக்கு அனுப்பலாமே, ஆண்டோர் நமக்கு ரொம்ப தடவியாகவும் கண்டுபிடிக்கத்தக்க அளவில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய போதகர்கள் நம்மை கிறிஸ்து விட்டு பிரிக்கிறாள். இன்றைக்கு பிரபலமான பெரும்பாலான போதகர்கள், பெரும்பாலான பாஸ்டர்கள், பெரும்பாலான சுவிசேஷர்கள் மக்களை கிறிஸ்துவை வரவிடாதபடிக்கு இடையில் நின்று கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடு போல எங்கள் வழியாக தான் அங்கே போகணும். That's not the plan of God. That's not the will of God. எனவே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த இணைந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அந்த இணைந்த வாழ்க்கையில் எவ்வளவு மேடுபள்ளங்கள் இருந்தாலும் யூ வில் அக்செப்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார், இந்த உலகத்தினுடைய எல்லா மேடுபள்ளங்கள் மத்தியில் உங்களோட இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை அழிந்து போக விடவே மாட்டார். தண்ணீரில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது மூழ்குவதில்லை. மூழ்குவது போல் வரும், கழுத்து வர வருங்க, ஆனால் உயிர் போகாது, கொண்டு சேர்த்துரும், அதுக்குள்ளே கரை வந்துடும். கழுத்து வர வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம், அதுக்குள்ளே கரையேறிடுவோமே, கரை வந்துடும், பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் என்ன, வி மஸ்ட் பி வெரி ஷியூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட், வி ஹவ் பின் கனெக்டட் வித் கிரைஸ்ட். எனவே அந்த நல்ல உறவில் இணைந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். வேறு எவைகளோடு நம்ம இணைக்காதபடிக்கு நேரடியாக கிறிஸ்துவோடு இணைவோம். பக்தி வாழ்க்கையோடு இணைவதல்ல, பரவச வாழ்க்கையோடு இணைவதல்ல, தேவ ஊழியர்களுடைய ஜபங்களோடு இணைவதல்ல, கிறிஸ்துவோடு இணைவது. அந்த இணைப்பிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார், இறுதி வரையந்தம் அவர் நம்மோடு நடத்துவார். அந்த நாளில் நம்பிக்கை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.
2: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.

வானத்தையும் பூமியையும் படைத்த மெய் தேவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருந்த பொழுது ஜனங்களை பார்த்து மனம் திரும்புங்கள் என்றும் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்றும் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றும் ஞானஸ்தானமாகிய உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மையான சிஷ்யனாக மாற வேண்டும் என்றும் கூட அவர் போதித்தார் என்று பார்க்கிறோம். இவைகளே நம்முடைய வாழ்க்கையிலே யாரும் எடுக்கக்கூடாத தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும். ஆகவே மனம் திரும்புதல் என்பது நம்முடைய மனதை திருப்புதல். நம்முடைய பாவ சிந்தனைகளை அக்கிரம சிந்தனைகளை விட்டுவிட்டு இயேசு சாமி என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்படி, இயேசு சாமி சொன்னவைகளை சிந்திக்கும்படி நம்முடைய மனதை திருப்புவது மனம் திரும்புதல் ஆகும். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் பாவ சிந்தனைகளை விட்டுவிட்டு இயேசு சாமி சொன்னவைகளை செய்யும்படி சிந்திக்கும்படி உங்கள் மனதை திருப்பியிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, மனம் திரும்பின ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1:15 நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷம், நற்செய்தி, இயேசு சுவாமி சொன்ன எல்லா வார்த்தைகளும் சுவிசேஷமாய் இருக்கிறது, நற்செய்தியாய் இருக்கிறது. ஆகவே இயேசு சுவாமி சொன்னவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், நம்பி கீழ்ப்படிய வேண்டும். இதுவே விசுவாசிக்கிற ஒரு காரியம். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு சுவாமி சொன்னவைகளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவளின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? இதுவே மனம் திரும்பின ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு காரியம். இப்படி விசுவாசிக்கிற ஒரு மனிதன் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். ஆகவே பாவ மனிதன் மனம் திரும்பி அவன் பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். யோவான் 1:12 எப்படியாய் வாசிக்கிறோம், யாரெல்லாம் அவர் மேல் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்போம், அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும்படி ஏற்றுக்கொள்வோம். அடுத்ததான காரியம் ஞானஸ்தானமாகிய உடன்படிக்கை ஆகும். இப்படியாக மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஞானஸ்தானமாகிய ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட வேண்டும். உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவோடு, ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், நீர் சொன்னபடி நடப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்து அதிலே நிலைத்திருக்கும் பொழுது ஞானஸ்தானமாகிய உடன்படிக்கைக்கு ஒரு மனிதன் தகுதி உள்ள மனிதனாக மாறுகிறான். ஆகவே பழைய பாவ மனிதன் செத்து மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஏதுவாக அவன் ஜலத்திலே தண்ணீரிலே மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக அவரையே இனி பின்பற்றுகிற ஒரு விசுவாசம் உள்ள நல் மனசாட்சி உள்ள மனிதனாக அவன் தண்ணீரிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பூரணமாகிறது. ஆகவே மனம் திரும்பின ஒரு பாவ மனிதன் தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இனி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம்
அவன் உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவனாக மாறுகிறான். இப்படி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக அவருக்கு உரியவனாக மாறின ஒரு மனிதன் அவரை பின்பற்றும்படி அவருடைய சீஷனாக மாற வேண்டும். ஒரு சீஷன் தனக்கு உரியவைகளை எல்லாம் வெறுத்து இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு வைத்து அவருடைய வழி மேலே அன்பு வைத்து எப்பொழுதும் அவரை பின்பற்றுகிறவனாக மாற வேண்டும். ஆகவே இனி அவனுடைய ஆசையெல்லாம் இனி அவனுடைய நோக்கமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிற ஒரு சீஷனாக உத்தம சீஷனாக அவன் மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். ஏனென்றால் அவன் இப்பொழுது பாவ மனிதன் அல்ல, பாவத்திற்கு அடிமை அல்ல, மாம்ச இச்சைக்கு அடிமை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிரியமான பிள்ளை, அவரை பின்பற்றுகிற உத்தம உண்மையான சீஷன். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை பயன்படுத்துகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். அது அவர்களுக்கு ஆசீர்வாதம், உலகில் உள்ள ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். சீஷனாக மாறின மனிதனுடைய வாழ்க்கையிலே தெய்வீக சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் இவளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகரும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். ஆகவே கேட்டவர்களுக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணிப்போம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: ரட்சிப்பின் தொனி ஊழியங்கள் வழங்கும் அர்ப்பணிப்பின் ஜெயகீதங்கள் மூன்றாம் பாகம் வேத புத்தகமே.
2: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேத புத்தகமே என்ற இந்த மூன்றாம் சிடி மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேத புத்தகம் நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்ட தேவனின் வார்த்தை. நாம் வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவதை உணர முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்து சொன்னார். எனவே வேத வாக்கியங்களை நாம் ஏன், எதற்கு, ஏன் இப்படி, அதன் அர்த்தம் என்ன, நான் கீழ்ப்படிந்து இருக்கின்றேனா, கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று நாம் ஆராயும் பொழுது என்றும் அழியாத நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நமக்கு ஏதுவான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒன்றாம் சங்கீதத்திலும் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில்

வேத வசனங்களை நாம் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் நமக்கு விசுவாசம் உண்டாகின்றது. சோர்ந்து போன நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. ஏனென்றால் வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. ஆகையால் தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் நாம் தேவனுடைய மகிமையை நம் வாழ்வில் காண செய்கிறது. ஆகவே வசனங்களை தியானிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.

0: ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது என் புள்ள பிசாஸ் பேசுகிறான்.
1: கிறிஸ்தவர்கள் என அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்கப் போகிறோம், கர்த்தரை துதிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்,
2: ப்ரைஸ் லார்ட்.
1: உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடிய வந்திருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சாட்சியை பார்த்து ஆண்டவர் துதிக்கப் போகிறாங்க. ஒரு புதிய ஒரு தெம்பு அவர்களுக்கு வரப்போகுது. ஆகவே கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவாரா? முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
0: என்னோடய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட் என்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்டவர் தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
1: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
0: நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டின பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது. நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை எங்கள் ஃபேமிலியில், என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு அந்த ஒரு மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் குத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1 +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏவும் டிடெட் படிப்பதற்கு கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
1: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்லலாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது? சர்ச்சைக்கு போவீங்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை ஒன்று
0: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போடுறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை. முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே ஆராதனை, ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சை அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடையெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சுலாம் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து அது எனக்கு சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னம் தொடப்பத்தில் அப்போ அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்ருக்கும் இல்லையா, அந்த தென்னம் தொடப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க. வேகமாக அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு. நிறையா அந்த குச்சியெல்லாம் குத்துனதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போ மருந்தெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பா கிட்டே நம்ம அடி வாங்கக்கூடாது. என்ன அவங்களுக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது கட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின் தான். கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் இப்போ உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின்னு தான் இருப்பேனே தவிர ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
1: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் அவங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க,
0: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரை தேடணும்
1: அவ்வளோதான், வீட்டில் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை.
0: சரி சரி, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால, சரி சரி, அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. சரி சரி சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன்.
1: சரி சரி,
0: ஸோ ஊரில் இருக்கிற எல்லாரும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க இவன் ரொம்ப அரட்டை பண்ணுறான், பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்பிடாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்தில் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமாக என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறேன், சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன். பாஸ்டர் வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன், ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சட்டனாக யூட்டன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
1: பிறகு காலேஜ் முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு அப்புறம் இப்போ
0: தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கண்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளின்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும். ஏன் சொன்னால் நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போ நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் ஒரு மக்கு வேஸ்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், இது தத்தி, இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன். நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படி பஸ்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், மா நானே கிறிஸ்டியன் தான், எனக்கே சொல்லாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம். அங்கே போய் ஜாம் பண்ணுவாங்க, எனக்கு ஜாம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படிணுவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்துக்கு கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா அடங்காத ஒரு மனுஷனாக யாரானா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம் போய் பார்க்கலாம் அது போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை. ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்பிலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்கப்போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ளே தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான். இன்னோ ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன், அந்த ஊழியக்காரர் வந்து என் தலை மேலே கை வச்சு கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்றைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் நோட்டில் எழுதுவேன், இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகி கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இப்படி என் வாழ்க்கை போயிட்டுருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்க்கும் நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்ட் வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தால் ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும், என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபாயில் 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான் சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அது விற்றுட்டார். அது அன்றைக்கு விற்கும்போது 40,000 ரூபாய், ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோட கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணதே. மேக்ஸிமம் 35லேருந்து 38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை, ஆனால் எப்பா சொல்லிட்டார் இனி ஒன்றும் என்னால் என்ன பண்ண முடியாது படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டார். சரி நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன், ஒரு ஹெல்ப்பர் வேலையில் போயிட்டு ஒரு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரயாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்க செஞ்சார்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. ஆனும் வேதனையான கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்போ நான் படித்து 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப் சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிருக்கிறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பெனிலேருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கத்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். அவனுடைய கிருபை தான் நம்மளவை நடத்தி வந்திருக்குது.
1: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண
0: டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன், அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரமே ஸ்டார்ட் ஆச்சு.
1: சரி சொல்லுங்க.
0: ஏன் சொன்னால் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படியே ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம், காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால் படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால் என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே அம்மா வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது, என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கலாம், 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம் அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை, நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை. என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்புற சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் விழும். ஆண்டவரே இந்த சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னால் அதை சம்பாதிக்க முடியலையே. அப்போ தான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபம், சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன், பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம் ஏறத்தாழ 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இந்த ஊர்லேயே இருக்காது, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறைய முறை பேசுறதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு. சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு, நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும் இல்லை எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை நான் இங்கே வேலை தேடி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இனி நம்ம படித்தோம் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை விரு எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் என்னை இந்த பூமியில் வச்சிங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில், அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி தெரு மினிஸ்ட்ரி இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கையிலேருந்து வரல. அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னன்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
1: அப்போ உங்களுக்கு செத்து போனால் தற்கொலை பண்ணிட்டா அப்படி முடிவு வேற என்ன ஒரு எண்ணம் ஏதாவது இருந்தது?
0: அது எதுவுமே எனக்கு வரல.
1: எப்படியாவது
0: செத்து போயிடணும், என் மனசு முழுசா இந்த பூமியில நான் இருக்கக்கூடாது.
1: தற்கொலை இப்போ நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, இயேசு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க.
0: ஆமாம், அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போதும் எனக்கு வந்து அந்த வேலை இல்லாதது, அந்த வார்த்தைங்க, அந்த வழியை கொடுத்ததுனால எனக்கு வந்து இந்த இதெல்லாம் என்னுடைய காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கூத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன. எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூமில் இப்போ அழுத, என்னால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுது இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதுறதுக்கு அளவே இல்லை ஃபஸ்ட்டு, அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாகவே செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரெஹபிலிட்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து, அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும், நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு நீ அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கும் நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போது நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரியப்போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது எனக்குள்ள பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டு இருக்கிறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கல, நான் எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான், அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை என்னோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து, இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்கள் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்கிறேன், பசிக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார், மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்றைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோட கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எரிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் அணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடல் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றத இன்னைக்கு வரைக்கும் கூட என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறேனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறேனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறேனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில் தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பாட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம் வேதனை கஷ்டம் வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் ஃபஸ்ட்டு. யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சிலேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணன் அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் எங்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அண்ணன், எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, எங்கேயாவது ஒரு சின்ன வேலை கிடச்சா கூட போதானே, ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிவிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5,000 ரூபாய் சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படிலாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்ட் ஆஃபீஸராக என்னை போட்டாங்க, அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அதில் நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பை இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னா சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லும்போது இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால் அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட் ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லன்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிவிட்டு இப்படி இந்த காரியங்களெலாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போது மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இத்தனை ஆண்டுகள் ஒரு பணியுடைய காரணம் நீ இருந்தல, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னினதைத்து அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டு ஒரு தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே என் கூட பேசிகிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7 ஊழியக்காரர்களுக்கு மேலே இதே வசனத்தை சொல்லியே எனக்கு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தாயின் கருவில் உன்னை கதை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவை தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து நான் என் அம்மாவுடைய வயிற்றில் 3 கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர் என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோட வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 இருக்கும்போது நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 மரணத்திலேருந்து கத்தர் என்னவை அவர் ஜீவனோடு என்னை வச்சிருந்தாரு வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டரை துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்கார கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்தர் என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டு வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்கார இடத்துல நான் சொன்னேன், பாஸ்டர் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கர்த்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கர்த்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சிங்க, எப்படி தொடங்கினீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போது ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு என்ன பாரம்னா கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும், இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார், அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்களை நம்ம விடுதலையாக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பந்தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. ஓ கத்தர், அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா, நான் அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வாங்குகிற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 1 ரூபா கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ணேன், எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. 10 ரூபா கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள், அந்த ஊழியக்காரர் அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பிரதஷ்ட ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதஷ்டை பண்ணிவிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிவிட்டு. அங்கே எங்கள் பேரணம்பட்டில் ரோட்டரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை, அந்த ஹாலுக்கான காசை, என் பிரதஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதஷ்டை பண்ணி ஜாம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்ப் மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறையா ஊழியங்களை கத்தருக்காக செய்ய 1.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழிய செஞ்சுட்டேன். இந்த சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம், காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னேன். நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு, நான் அந்த கோர்ஸ் படிக்கலை, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ண முடியா அந்த லுத்ரன் டெஃபண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு, அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க, எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குது காலம்னு சொல்லிட்டு. கடைசியாக நான் HR எங்கள் பேர்நம்பட்லே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் HR நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப், இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்டரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன். கால் ஃபார்ம் வந்துச்சு, என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவேன். அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணணும், அழைக்கணும். இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு. ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன். 1 கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சிட்டே இருப்பேன், என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்களில் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறது கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இதை இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கற்று நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன், ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஆயிரங்களை கத்தர் கொடுக்குறாரு, அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். ஏன் சொன்னால், என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னன்னா, அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு. அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை அம்மா நீ வாழ்கிறத விட செத்து போயிடுறா பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேளை கஷ்டம், ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெப மண்டபத்துக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெப மண்டபத்தை நான் போகும்போது அவங்க பக்கத்தில் நான் ஜெப பண்ணுனா என் கையை பிடிச்சி அவங்க தலை மேலே வச்சுப்பாங்க. தலை மேலே வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவருடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமரம் அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே, என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை, எனக்கு ஒரு பலன் இல்லையே, என்னை படிக்க வச்சிங்க ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு
1: மாத்திட்டார்.
0: கிராம ஊழியங்களை கத்தர் கிருபையில செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டவர் இந்த ஆண்டு என்னாகமம் 13:2 வசனத்தின்படி தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கும் மேசு என்ற மாத இதழ், ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு, வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்சன் சொல்லிட்டு என்னுடைய மனைவி. கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருந்தான் நான் என்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களான்னே ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன். ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21 நாள் 40 நாள் இப்படிலாம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால், ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுனா இந்த நாட்களை ரொம்ப என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன், என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா, வருமானம் எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கத்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்து, இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு, இந்த 2 வருஷம் 2வது வருஷம் வரப்போகுது. கத்தர் இது வரைக்கும் என்ன ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க, நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கத்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கத்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கத்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கத்தர் என்னை பேசும்படியாக கத்தர் கிருபை செய்ததுக்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திர நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம், தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என கண்பானவர்களே. ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார்? உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கிறனாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக, என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன்? யோசித்து பாருங்க. இந்த வேளையில் உலகம் அறியும்படியாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மீகா 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாயிருப்பார்னு சொன்னால், இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியாக நீங்கள் முயற்சி எடுங்க, ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலையில்லாத காரணத்தினால் 2 தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரராய்ட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகர் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்தம் நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு நாமத்துக்குள்ளே வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: மறுபடியும் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: ஐ பிரைஸ் காட் தி லார்ட் ஹஸ் பிராட் அஸ் இன் திஸ் நியூ மந்த்.
0: ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: எவ்ரி மந்த் எவ்ரி டே எவ்ரி மினிட் அண்ட் செகண்ட் தி லார்ட் இஸ் பேரிங் அஸ்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அவர் நம்மை தூக்கி சுமக்கிறபடியினாலே நம்மை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாக்கிறார்.
1: The miraculously the Lord is protecting us.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நாம் நடக்கிற நடைகள் அல்ல,
1: not our walk.
0: கர்த்தர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர்.
1: The Lord is confirming.
0: அவர் நமக்கு முன்னாலே கடந்து செல்லுகிறவர்.
1: He goes forward.
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயும் கூட
1: The month of August.
0: அவர் நமக்கு முன்னாலே கடந்து சென்றிருக்கிறார்.
1: He goes forward.
0: அவர் நம்மை வழிநடத்தும்படியாக,
1: not to lead us.
0: பாதை காட்டும்படியாக,
1: not to protect us.
0: அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்.
1: He has come in our midst.
0: அவர் இப்பொழுது நமக்கு முன்னாலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்.
1: He goes forward.
0: என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
1: My sheep will
0: அவைகள்
1: listen to
0: me. பின்னாலே செல்லும்.
1: அவைகள்
0: ஒருபோதும் இடறி போவதில்லை.
1: It will never be.
0: என் கையில் இருந்து அவர்களை ஒருவனும் பறித்துக்
1: கொள்வதில்லை. He is the good shepherd.
0: நமக்கு முன்னாலே நடந்து செல்கிறபடியா.
1: He is going forward.
0: கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
1: Let us all clap our hands and praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Shabara bara bara bara. Uraha bara bala shandara.
1: Thank you Lord. Thank you Lord. Thank you Lord.
0: Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Praise be to his holy name.
0: இந்த அருமையான காலவேளையிலேயும் கூட,
1: even in this wonderful morning,
0: இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை 1 பேதுருவின் புத்தகம் 2:9 நாம் பெற்றுக்கொள்வோம்.
1: 1 Peter 2:9.
0: 1 பேதுரு 2:9.
1: 1 Peter 2:9.
0: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியால் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
1: But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him and called out of darkness into his marvelous light.
0: Proclaim his praises.
1: Proclaim his praises.
0: அவருடைய துதிகளை சொல்லிக் கொண்டு வரும்படியாக.
1: In order to proclaim the praises.
0: அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக.
1: In order to glorify his name.
0: கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen us.
0: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படியே.
1: Every month the Lord gives promise.
0: நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி.
1: You are my people.
0: நம்மை சொந்தம் பாராட்டின தேவன்.
1: The Lord says.
0: நான் உங்களை எதற்காக சொந்தம் பாராட்டினேன் தெரியுமா?
1: Why I have chosen you?
0: நீங்கள் எதனால் எனக்கு சொந்தமானவர்கள் தெரியுமா?
1: How did you become my own people?
0: நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
1: You are not ordinary man.
0: கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்.
1: You are his own people.
0: அப்படியானால் நீங்கள் யார்?
1: Who are you?
0: 4 காரியங்களை இங்கே சொல்லுகிறார்.
1: 4 things that it is.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
1: You are chosen generation.
0: Hallelujah. நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
1: A royal priesthood.
0: நீங்கள் பரிசுத்த ஜாதி.
1: Holy nation.
0: அவருக்கு சொந்த ஜனம்.
1: His own special
0: people. நான் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்.
1: The Lord is saying,
0: நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்?
1: Who are you?
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
1: You may be thinking.
0: நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவள்.
1: I am like this.
0: உலகம் என்னை குறித்து இப்படி சொல்லுகிறது.
1: World is saying like this.
0: உலகம் என்னை குறித்து இப்படி பேசுகிறது.
1: World is speaking
0: like this. மற்றவர் என்னை குறித்து இப்படி நினைக்கிறார்கள்.
1: People are thinking like
0: this. மற்றவர் என்னை குறித்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: The others are talking like
0: this. அற்பமாய் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are making us simple.
0: என்று பலவிதங்களிலே நீ உன்னை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
1: You may be thinking in different
0: ways. யார் என்று நீ உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதல்ல நீ.
1: And you are not what you think.
0: உன்னை குறித்து என்ன பேசுகிறாள் அதல்ல நீ.
1: Whatever other things
0: you உன்னை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் அதுதான் நீ.
1: Whatever the Lord says and you
0: ஓ தேவ பிள்ளையே
1: கர்த்தர்
0: சொல்கிறார்.
1: The Lord says
0: மகனே மகளே
1: my son and daughter
0: நீ எனக்கு சொந்த ஜனம்.
1: Chosen generation
0: நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
1: And chosen generation
0: ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: Royal priesthood
0: நீ பரிசுத்த ஜாதி.
1: Holy nation
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says
0: hallelujah
1: hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
1: Dear children of God
0: அருமையான காலவேளையிலே.
1: In this wonderful
0: ஒளியினிடத்திற்கு முதலாவது கொண்டு
1: வந்தார்.
0: இந்த பாக்கியத்தை ஒருவன் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நாம் இருக்க வேண்டுமானால் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற வேண்டும். அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்க
1: வேண்டுமானால்
0: பரிசுத்தமான ஒரு ஜாதியா இருக்க வேண்டுமானால்
1: his own special people
0: சொல்கிறார்.
1: The Lord says
0: நீ அந்தகாரத்திலிருந்து
1: from the darkness
0: ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வர வேண்டும்.
1: You have to come to the marvelous light.
0: ஓ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக,
2: before you save,
0: இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக,
2: before you accept the Lord
0: Jesus, நாம் எங்கே இருந்தோம்,
2: where were us,
0: ஒரு அந்தகாரத்தில் இருந்தோம்,
2: in the darkness,
0: இருளிலே மறைந்து கிடந்தோம்,
2: we were hidden in the darkness,
0: பாவ இருள்,
2: the darkness of
0: sin, மரண இருள்,
2: darkness of death,
0: பயங்கரமான அசுத்த இருள்,
2: darkness of bad things,
0: பிசாசின் கிரியைகள்,
2: darkness of
0: அந்தகாரங்கள்,
2: the darkness,
0: ஒளிவு மறைவுகள்,
2: கபடு,
0: சூது, வஞ்சகம்,
2: all kind of
0: பொறாமை,
2: jealousy,
0: பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள்,
2: all bad habits,
0: தவறான உறவுகள்,
2: long relationship,
0: இப்படிப்பட்ட காரியங்களிலே நீ சிக்கி கிடந்தோம்,
2: we were tangled,
0: அந்தகாரம்,
2: that is the darkness,
0: அந்தகாரத்தில் தடவி திரிந்து கொண்டிருந்தோம்,
2: we were wandering,
0: எந்த ஒரு குருடனும் கண்களை எழுந்த பின்பு அவன் எப்படி தடவி திரிகிறானோ அது போல ஒரு குருடனை போல நீ காணப்பட்டாய்,
2: you were like the blind wandering,
0: அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான நரக இருளில், பாதாளத்தின் இருளிலே நாம் கிடந்தோம்,
2: we were in the darkness of hell,
0: ஆனால் தேவன் முதலாவது நம்மை அந்த பாதாளத்தின் இருளில் இருந்து தூக்கி எடுத்தார்,
2: the Lord has taken us from the
0: hell, hallelujah, இன்றைக்கு உலகத்திலே நமக்கு எல்லா நன்மையும் செய்ய யார் வேண்டுமானாலும் வரலாம்,
2: people may come and do the good,
0: ஆனால் உன்னை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க இந்த உலகத்திலே யாரும் இல்லை,
2: nobody is there to take you,
0: இயேசு ஒருவர் மாத்திரம் தான்,
2: only the Lord,
0: நம்மை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
2: from the hates he takes,
0: அந்தகாரத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
2: from the darkness,
0: வேறு யாரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது,
2: others cannot do that,
0: hallelujah,
2: hallelujah,
0: கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார்,
2: the Lord has lifted you, ஒருவேளை
0: கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்காமல் இருந்தால்,
2: the Lord has not taken,
0: அந்தகார இருளிலே,
2: in the darkness,
0: விஷ பாம்புகளும்,
2: with the snakes,
0: அருவறுப்புகளும்,
2: அக்னியும்,
0: நெருப்பும், கேவலமான காரியங்களும், பிசாசின் கிரியைகளும்,
2: உன்னை
0: அழித்துக் கொண்டிருந்திருக்கும், நரக வேதனைப்பட்டுக்
2: கொண்டிருப்பார்,
0: ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுதலை
2: ஆக்கிவிட்டார்,
0: தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
0: ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட,
2: even in this day,
0: தூக்கம் இல்லாமல்,
2: without sleep,
0: பயங்கரமான நிம்மதி இல்லாமல்,
2: without peace,
0: ஒவ்வொரு நாளும் வேதனை வேதனை வேதனை,
2: you may be,
0: பாடு பாடு பாடு,
2: you want to,
0: என்று நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பாய்,
2: suffering,
0: நீ அந்தகாரத்தில் இருக்கிறாய்,
2: you are in the darkness,
0: நீ அந்தகாரத்திலிருந்து வெளியிலே வர வேண்டும்,
2: you have to come out,
0: எங்கே வர வேண்டும் தெரியுமா,
2: where to come,
0: ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வேண்டும்,
2: to the marvelous light,
0: நீ சாதாரணமாய் வர முடியாது,
2: you cannot come just like
0: அந்த
2: that,
0: அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல,
2: it's not ordinary light,
0: வெறும் சூரிய வெளிச்சம் அல்ல,
2: not sunlight,
0: அது வெறும் சாதாரணமான ஒரு ஒளி அல்ல,
2: it's not ordinary light,
0: அது ஆச்சரியமான ஒளி,
2: it's a marvelous light,
0: ஏன் அது ஆச்சரியம் தெரியுமா,
2: why that is marvelous,
0: ஏன் அது ஆச்சரியம் தெரியுமா,
2: why it is marvelous,
0: அந்த ஒளிப்படத்தில வந்த பிறகுதான்,
2: when you come to the marvelous,
0: புதையல்களை பார்க்கிறாய்,
2: you can see the,
0: அந்த ஒளிப்படத்தில வந்த பிறகுதான்,
2: when you come to the marvelous,
0: உனக்காக தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை உன்னால் காண முடிகிறது, அந்த வெளிச்சத்திற்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வருகிறார்,
2: the Lord is bringing you to the light, dear children of God,
0: அந்த வெளிச்சத்தில வந்த பிறகு,
2: after coming,
0: அந்த ஒளியிலே நீ வாசம் பண்ணுகிறாய்,
2: you live in the light,
0: அந்த ஒளியிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய்,
2: you walk in the light,
0: அந்த ஒளியை யாருமே தொட முடியாது,
2: nobody can touch that light,
0: வேதம் சொல்லுகிறது,
2: the bible says,
0: ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன்,
2: our lord lives, the nobody,
0: ஒருவரும் சேர முடியாது,
2: nobody can come closer,
0: எந்த பிசாசும் அங்கே வர முடியாது,
2: devil cannot come,
0: எந்த அந்தகார சக்தியும் வர முடியாது,
2: no darkness can come,
0: தேவ பிள்ளையே,
2: the children of god,
0: நீங்கள் சொல்லலாம்,
2: you may say,
0: ஐயோ மந்திரங்கள், ஐயோ சூனியங்கள்,
2: witchcrafts,
0: ஐயோ சாபங்கள்,
2: all curses,
0: ஐயோ சத்துருக்கள்,
2: devil,
0: என்று பல காரியங்களை நீ சொல்லிக் கொண்டிருக்கிற,
2: you may be saying so,
0: எதுமே அந்த சேரக்கூடாத ஒளியிலே வர முடியாது,
2: nothing could come there,
0: ஆச்சரியமான ஒளி,
2: it's a marvelous light,
0: சாதாரண ஒளியில் அல்ல,
2: not ordinary one,
0: ஆச்சரியமான ஒளி,
2: it's amazing light,
0: நீ ஒளியிலே இல்லாமல் இருக்கும்பொழுதுதான் சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்டுவான்,
2: if you are not in the light,
0: அந்த ஒளியிலிருந்து உன்னை வெளியிலே கொண்டு வந்த பிறகு,
2: after bringing you out,
0: இனி சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்ட முடியாது,
2: satan cannot inherit,
0: hallelujah,
2: hallelujah,
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of god,
0: ஆகவே தான் மீகா 7:8 வாசிக்கிறோம்,
2: and micah 7:8,
0: என் சத்துருவே,
2: oh,
0: நீ சந்தோஷப்படாதே,
2: don't,
0: நான் இருளிலே நடந்தாலும் சரி,
2: though I walk in darkness,
0: என் தேவன் எனக்கு வெளிச்சமா இருப்பார்,
2: the lord is will be my light,
0: வெளிச்சமும்,
2: the lord is my
0: light, இரட்சிப்பும்,
2: he is my savior,
0: என் ஜீவனமானவர்,
2: he is my life,
0: நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்,
2: he is the life,
0: யாருக்கு நான் அஞ்சுவேன்,
2: whom I get fear,
0: hallelujah,
2: hallelujah,
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of god,
0: கர்த்தர் இப்படி நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தாரே,
2: the lord brought us from the darkness to the marvelous light,
0: hallelujah,
2: hallelujah,
0: இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல.
2: All cannot receive this blessing.
0: இது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்று கிடைக்கப்படுகிற ஒரு பாக்கியம்.
2: It is for the holy people who are in the
0: light. முதல் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
2: Colossians 1:12
0: பரிசுத்தவான்களிடத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரம் அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார்.
2: The saints in the light.
0: எதற்காக?
2: For what?
0: இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி
2: delivering us from the darkness
0: அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி
2: inheritance of the saints of
0: இருளின் அதிகாரத்திலிருந்து
2: from the darkness
0: இருளின் அதிகாரம்
2: from the power of darkness
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
2: dear children of God
0: அந்தகாரத்தில் இருக்கிற வரைக்கும்
2: when we are in the darkness
0: சாத்தானுடைய அதிகாரத்திலே காணப்பட்ட
2: you are under the power of
0: இருளின் அதிகாரத்திலே காணப்பட்ட
2: the power of darkness
0: அவைகள் உன்னை ஆட்டி படைத்தது
2: it was ruling you
0: இன்னொரு வார்த்தையில் நீ அதனுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்ட
2: you were under bondage
0: ஆனால் இப்பொழுது
2: but now
0: அது உன்னை அடிமைப்படுத்த
2: முடியாது
0: விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
2: from the darkness to the light
0: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
2: from the power of satan to god
0: திரும்பும்படி
2: not to come
0: நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு
2: to open his eyes
0: இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன்
2: i send you there
0: இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
2: from the darkness to the light
0: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
2: from the power of satan to god
0: திரும்பும்படி
2: to turn
0: hallelujah
2: hallelujah
0: தேவ பிள்ளையே
2: children of god
0: பயங்கர கடன் தொல்லையினாலே நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால்
2: you are suffering the debt
0: பயங்கரமான சத்துருக்களுடைய பிரச்சனையில் அவஸ்தப்பட்டுக் கொண்டிருந்தால் பயங்கரமான நிந்தை அவமானங்களிலே நீ சிக்கி
2: இருந்தால்
0: அடிமைத்தனத்தில் நீ சிக்கி
2: இருந்தால்
0: அந்தகாரத்திலிருந்து அந்த சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு
2: வந்திருக்கிறார்
0: முதலாவதாக கர்த்தர் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர செய்கிற தேவனாயிருக்கிறார்
2: First of all he brings you out from darkness to the light
0: தேவன் ஒளியாயிருக்கிறார்
2: Because the Lord is light
0: அவர் மெய்யான ஒளியாயிருக்கிறார்
2: God is true light
0: எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஒளியாயிருக்கிறார்
2: He is the light
0: அவர் உன்னை பிரகாசிப்பிக்கிற ஒளி
2: Hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
2: Children of God
0: இந்த உலகத்திலே
2: In this world
0: இயேசு ஒருத்தர்தான் சொன்னார்
2: Only the Lord
0: நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்
2: I am the light of the world
0: எந்தத்தில் வருகிற ஜீவ ஒளி அடைந்திருப்பார்
2: He will get the light of life
0: பெற்றுகிறவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பார்
2: Whoever comes he gets the light of life
0: Hallelujah
2: Hallelujah
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே
2: Dear children of God
0: Hallelujah
2: Hallelujah
0: அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி
2: the light of god
0: என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க தொடங்கிற்றோ
2: the time
0: hallelujah hallelujah
2: hallelujah
0: நாம் இனி குருடர்கள் அல்ல
2: we are now no more blind
0: பிசாசு அந்த ஒளியை பார்க்காதபடி உன்னை குருடாக்கி வைத்திருந்தார்
2: the satan has blinded you
0: 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறபடி
2: 2 கொரிந்தியர் 4
0: தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுடைய கண்களுக்கு பிரகாசமாய் இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய மனதை குருடாக்கினான் ஒரு குருடனை போல நீ காணப்பட்டாய்
2: like the blind man you were
0: உன் பாதையெல்லாம் நான் வெளிச்சமாக்கி
2: I made your path into
0: light இருளை உன் கண்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக்கி
2: I made the darkness into light
0: நான் உன்னை கரம் பிடித்து நடக்க பண்ணுகிறேன்
2: I make you to walk
0: என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறவர்
2: My Lord will take the ஆகஸ்ட் மாதத்திலே the month of August
0: தேவ பிள்ளையே
2: child of god
0: இதுவரை காணப்பட்ட பலவிதமான இருள்
2: any kind of darkness
0: உன்னை சூழ்வதில்லை
2: it cannot come closer
0: என் தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
2: My Lord changes darkness
0: என் தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
2: My Lord changes darkness
0: என் தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
2: My Lord changes darkness into light
0: இனி உன்னிலே யாரும் இருளை பார்க்க முடியாது
2: others cannot see the darkness in
0: எல்லாரும்
2: you
0: எல்லாரும் உன்னிடத்திலே ஒரு வெளிச்சத்தை பார்க்க
2: முகத்தில்
0: உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார்.
2: The shine out of darkness.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணும்படியாக கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை.
2: And the light of the shine out of darkness.
0: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை.
2: And the glory of God in the face of Jesus Christ.
0: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை.
2: The knowledge of the glory of God in the face of Jesus Christ.
0: உன் மூலமாய் பிரகாசிக்கும்படி.
2: In order to shine forth.
0: ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிரு.
2: The Lord has chosen you.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: இனிமேல் நீ இருளில் அல்ல.
2: No more in darkness.
0: ஏன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு அந்தகார தன்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது?
2: Why the darkness is ruling you all the time?
0: இருளிலே நீ நடப்பாயானால்,
2: if you walk in darkness,
0: உனக்கு பரிசுத்தவான்களிடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உனக்கு ஐக்கியம் கிடையாது.
2: No fellowship with the saints of God.
0: பரிசுத்தவானிடத்திலே ஏன் உனக்கு ஐக்கியம் இல்லை?
2: Why you don't have the fellowship with
0: இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்.
2: You are walking in the darkness.
0: 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம்.
2: 1 John 1 and 7.
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால்,
2: if we walk in the light,
0: ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
2: We'll have the fellowship.
0: ஏன் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட முடியல?
2: Why we could not have fellowship?
0: இருளில் நடந்து கொண்டிருக்கிறார்.
2: You walk in darkness.
0: நீ இருளிலே தடவி கொண்டிருக்கிறாய்.
2: You are wandering in the darkness.
0: நீ வெளிச்சத்திற்கு வரல.
2: You are not coming to the light.
0: நீ ஒளியின் பிள்ளையாய் இருப்பாயானால்,
2: if you are the child of light,
0: நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பாயானால்,
2: if you are the light of
0: ஒளியிலே நட,
2: you walk in the light.
0: அந்த ஒளியிலே நடக்கிறவர்கள்,
2: those who walk in the light,
0: இருளில் நடவாமல்,
2: they will not walk in darkness.
0: நடக்கிறவர்கள்,
2: those who walk in light,
0: இருளிலே நடவாமல்,
2: without walking in
0: darkness, ஜீவ ஒளி அடைந்திருக்கிறபடியால்,
2: get the light of life.
0: Hallelujah.
2: Amen.
0: ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் உன் சகோதரனை நீ பகைத்தால், நீ இன்னும் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்.
2: If you have enmity with your brother, you are walking.
0: வெளிச்சம் உன்னிடத்தில் இல்லை.
2: You don't have
0: light. ஒளி உன்னிடத்தில் இல்லை.
2: You don't have the light.
0: உன் கண்கள் குருடாய் இருக்கிறது.
2: Your eyes are blind.
0: கர்த்தர் உன்னை வெளியிலே கொண்டு வர விரும்புகிறார்.
2: The Lord wants to bring you out.
0: அருமையான தேவனுடைய பிள்ளை.
2: Dear children of God.
0: இந்த ஆகஸ்ட் மாதம்,
2: the month of August,
0: ஒளியின் மாதமாக,
2: the month of light,
0: வெளிச்சத்தின் மாதமாக,
2: the month of light,
0: உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க செய்வார்.
2: The Lord will shine forth.
0: காரிருள் இந்த பூமியை மூடும்.
2: And the darkness will cover the earth.
0: ஏசாயா 60வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை கவனித்து பார்.
2: Isaiah 61 and 2 and 3.
0: Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
2: What we read there.
0: ஏசாயா 61வது அதிகாரம் 3 முதல் 3 வசனங்கள்.
2: Isaiah 60 first 3 verses.
0: Hallelujah. எழும்பி பிரகாசி.
2: Arise and shine.
0: உன் ஒளி வந்தது.
2: Light has come.
0: கர்த்தருடைய மகிமை,
2: glory of the Lord,
0: உன்மேல் உதித்தது.
2: It is risen upon you.
0: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
2: Lord will arise.
0: இந்த உலகத்திலே,
2: in this world,
0: இந்த உலகம் முழுவதும்,
2: throughout the world,
0: பாவ காரிருள்,
2: all sins,
0: மூடுகிறது.
2: Covering.
0: அநேகர் அந்த இருளிலே சிக்கிக் கொள்வார்கள்.
2: People will be in the darkness.
0: அது ஒருவேளை வியாதியாகிய இருளாய் இருக்கலாம்.
2: It may be sickness.
0: அது கொள்ளை நோயாகிய இருளாய் இருக்கலாம்.
2: It may be
0: அது பாவ நோயாகிய இருளாய் இருக்கலாம்.
2: It may be sin.
0: பஞ்சம் என்கிற ஒரு இருளாய் இருக்கலாம்.
2: It may be famine.
0: அது இந்த உலகத்தை மூடப் போகிறது.
2: It will cover.
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்.
2: But then the Lord will.
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் பரிங்க.
2: Lord will arise.
0: Hallelujah. இரண்டாவது வசனத்தை படிங்க.
2: Second verse.
0: அவருடைய மகிமை முன்பில் காணப்படும். ஆமென். உன் உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதுதான் கர்த்தருடைய தரிசனம்.
2: That is the vision of the Lord.
0: உன்னிடத்தில் ஒரு ஒளி வீசும் பொழுது,
2: when you have the light,
0: நீ மனுஷன் பின்னால ஓட அவசியம் இல்லை. எந்த மனுஷனிடத்தும் கெஞ்ச வேண்டிய அவசியம்
2: இல்லை.
0: பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம்
2: இல்லை. Not beg.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: தோ கர்த்தர் சொல்றார், மகனே,
2: the Lord says,
0: சாதாரண மனுஷர்கள் அல்ல,
2: not ordinary people,
0: இந்த ஒளி பிரகாசிக்கட்டும் பார்.
2: Let the light shine.
0: சாதாரண மனுஷர்லாம் வர மாட்டான்.
2: Not ordinary people.
0: ராஜாக்கள் உங்ககிட்ட நடந்து வர போறாங்க.
2: The kings will come.
0: விசுவாசிக்கிறியா?
2: Do you believe?
0: அவங்க நடந்து வருவாங்க உங்ககிட்ட.
2: The kings will walk and come to you.
0: முன்னால கை கட்டி நிப்பாங்க.
2: They will stand before you.
0: விசுவாசிக்கிறியா?
2: Do you believe?
0: அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம்லாம் ஏதோ கதை அல்ல.
2: It's not a story.
0: கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக பேசுகிற காரியம்.
2: Word of God is not for play.
0: கர்த்தருடைய வார்த்தை எல்லாம்,
2: Word of God,
0: அது ஆவியாகவும்,
2: it is spirit,
0: அது ஜீவனாகவும்,
2: it has life,
0: இருக்கிறது.
2: It is life.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
0: ஆகவே தான் கர்த்தர் உன்னை இந்த ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்.
2: That's why the Lord has brought you to the light.
0: இந்த ஒளியின் இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து அந்த காலத்திலிருந்து உன்னை இந்த ஒளியினத்துக்கு கொண்டு வந்த தேவன்,
2: the Lord who brought you from darkness to the light,
0: உன்னை என்னவாய் மாற்றி விட்டார்.
2: How did you,
0: hallelujah,
2: change you?
0: ராஜரீக ஆசாரிய கூட்டமாக,
2: the royal priest.

0: என்ன பதவி கொடுக்கிறார் தெரியுமா?
1: What the Lord gives.
0: நீ ஒரு சாதாரணமான ஆள் இல்ல.
1: You are not ordinary man.
0: இந்த உலகத்துல யாருக்கு இல்லாத பதவி.
1: The great position.
0: உனக்கு ஒரு ராஜரிகம் கொடுக்கிற மகனே.
1: The Lord is giving the priest.
0: உனக்கு ஒரு ராஜரிகத்தை கொடுக்கிறேன்.
1: The royal.
0: ராஜரிகத்தை கொடுக்கிறேன்.
1: The royal.
0: நீ ராஜரிகமா இருப்ப.
1: You will be royal.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை பார்க்கும் பொழுது ஒரு ராஜரிகம் இருக்கும்.
1: You have the royal.
0: Hallelujah. தொங்கி போன முகத்தோடு அல்ல,
1: நாட் புட்டிங்
0: வேதனையோடு அல்ல,
1: நாட் வித் பெயின்,
0: அழுது கொண்டு அல்ல,
1: நாட் வீப்பிங்,
0: கண்ணீரோடு அல்ல,
1: நாட் இன் டியர்ஸ்.
0: தேவ பிள்ளையே,
1: சைல்ட் ஆஃப்
0: காட், ராஜரீக நடை,
1: தேர் இஸ் தி ராயல்,
0: ராஜரீக மகிமை,
1: தி ராயல்.
0: ஆமென். எதுக்காக இந்த ராஜ மேன்மை?
1: Why this royal?
0: எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டது.
1: About Esther.
0: இதற்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாமே.
1: Why it is given to you?
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்?
1: Why I have given to you?
0: ராஜ மேன்மை நீ அற்பமா நினைச்சிட்டியே.
1: You have despised.
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்?
1: Why I have given this?
0: நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றதான் அந்த ராஜமேன்மை கொடுத்தது.
1: Not to fulfill the ministry.
0: ஆனால் நீயோ உன் சுய காரியங்களுக்காக,
1: but for your
0: சுய லாபங்களுக்காக,
1: for self profit
0: காணப்பட்டாய்.
1: But you were there.
0: எஸ்தரோ,
1: but Esther,
0: அந்த ராஜமேன்மையை விட்டு விடவில்லை.
1: She did not leave it.
0: ராஜாவினிடத்தில் சென்றாள்.
1: She came to the
0: பொற்செங்கோல் நீட்டப்பட்டது.
1: Stretched forth the,
0: அவளுக்கு ராஜ்யம் கிடைத்தது.
1: Hallelujah.
0: தேவ ஜனமே,
1: சைல்ட் ஆஃப் காட்,
0: ராஜமேன்மை எதற்காக?
1: வாட் ஃபார் தட் கிங்லி?
0: இந்த ராஜரீகம் எதற்காக?
1: வாட் ஃபார் த கிங்லி?
0: வெறும் ராஜா இல்ல நீ.
1: நாட் ஜஸ்ட் கிங்,
0: ராஜரீக ஆசாரியம்.
1: The royal priesthood.
0: வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம்.
1: Revelation 1:6.
0: அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
1: He loves us.
0: இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி,
1: He cleansed us by
0: பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக,
1: Before the Father,
0: ராஜாக்களும்,
1: As the king,
0: ஆசாரிகளும்,
1: As the priest,
0: ஆக்கின அவருக்கு,
1: And he made us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ உன்னை யாரு என்று நினைக்கிறாய் தெரியாது.
1: We don't know what you think about you. Children of God.
0: என்றைக்கு நீ கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்தாயோ,
1: When you take the baptism.
0: என்றைக்கு நான் விசுவாசின் சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்தாயோ,
1: When you commit yourself.
0: அப்பே ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய gift கொடுத்துட்டார்.
1: The Lord has given the big gift.
0: Okay.
1: Right.
0: இனிமேல்
1: Hereafter.
0: என்னுடைய ராஜாவாகவும்,
1: As the king.
0: ஆசாரியனாகவும்,
1: As the priest.
0: நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன்.
1: I anoint you.
0: மறந்துடாத.
1: Don't forget.
0: நீ சிங்காசனத்திலே உட்காருவே.
1: You sit on the throne.
0: செங்கோலியும் பிடிப்ப.
1: You will take the
0: scepter. அதே நேரத்தில்
1: the same time.
0: சணல் தூள் தரித்து கொண்டு.
1: You put on the
0: ஆசாரியனாகவும் இருப்ப.
1: As the priest.
0: நான் எப்படி ஆசாரியனாய் இருக்கிறேனோ.
1: As I am priest.
0: உத்தம பிரதான ஆசாரியராய்.
1: As the faithful priest.
0: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: The Lord Jesus Christ.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்படி ராஜரீக ஆசாரியராய் இருக்கிறாரோ.
1: As he is priest, royal
0: priest. அவருடைய சகோதரர்களாகிய நீங்கள்.
1: You are brothers of him.
0: நீங்களும் ஆசாரிகளாய் இருக்கிறீர்கள்.
1: You are also priest.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God.
0: எதற்காக ஆண்டவர் நம்மை ஆசாரிகளாய் தெரிந்து கொண்டார்?
1: Why did the Lord select us the priest?
0: 1 பேதுருவின் புத்தகம்
1: 1 Peter
0: 2வது அதிகாரம்
1: 2.
0: Hallelujah. வாசிங்க 2வது வசனத்தை. Hallelujah.
1: 2.
0: ஒழித்து விடுங்க. ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிரு. ஏன்? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை ஏற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல,
1: as the living stone,
0: ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த. ஆமென்.
1: யெகோவா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 1000 வருட அரசாட்சியிலே இயேசுவுக்கு ஆசாரி ஊழியம் செய்ய வருவார்கள்.
1: And they will come to do the priest.
0: புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்ல நமக்கு எடுத்துங்கிற பாக்கி என்ன தெரியுமா?
1: The holy priesthood.
0: இப்பொழுதே அந்த ஆசாரி ஊழியம் தொடங்கி விட்டது.
1: It has started.
0: Hallelujah. ஏனென்றால் இப்பொழுதே நமக்கு அந்த ஆவிக்கேற்ற பலியை செலுத்துற ஊழியத்தை கொடுத்துட்டார்.
1: And the Lord has given the ministry.
0: ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும்.
1: You have to give the sacrifice.
0: Hallelujah.
1: Spirit.
0: இயேசு என்ன தன்னை எப்படி ஆண்டவருக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ,
1: as the Lord Jesus committed
0: அந்த பலியை நாம் கர்த்தருக்கு என்று செலுத்தும்படியாக,
1: in order to give the spiritual sacrifice,
0: நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டார்.
1: As the royal priesthood the Lord has chosen.

0: பலியை செலுத்தும்படியாக,
1: to give praises,
0: ஸ்தோத்திர பலியை செலுத்தும்படியாக,
1: to give him
0: முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பது, அப்படி ஒப்பு கொடுத்து விடு,
1: you commit yourself,
0: அப்பொழுது நீ ராஜ ரீக ஆசாரிய கூட்டமாக அவரை மகிமைப்படுத்துவாய்.
1: Then you will glorify as the royal priest.
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளையே,
1: the month of August,
0: கர்த்தர் உன்னை அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றி விட்டார்.
1: The Lord has made you as,
0: hallelujah,
1: as his own kingdom.
0: தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது.
1: The God's kingdom is closer.
0: கர்த்தருடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது.
1: His kingdom is coming.
0: அது எப்பொழுது வர போகிறது?
1: When it is going to come?
0: என்று நீ நினைத்துக் கொண்டிருக்காய்.
1: You may be thinking like that.
0: கர்த்தர் சொல்லுகிறார்,
1: the Lord says,
0: இதோ அந்த தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: அல்ல,
1: not anywhere,
0: அது உன்கிட்ட தான் இருக்கிறது.
1: It is in you.
0: அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் எதிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே.
1: The kingdom of God is within you.
0: Hallelujah. தேவராஜ்யத்தை தேடி எங்கே ஓட வேண்டியதில்லை.
1: Need not seek anywhere.
0: அது உனக்குள் இருக்கிறது.
1: It is in you.
0: என்றைக்கு நீ மறுபிறப்பு அடைந்தாயோ,
1: when you have born,
0: என்றைக்கு நீ மறுபடியும் பிறந்தாயோ,
1: when you have born,
0: தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுவிட்டாய்,
1: you have seen the kingdom of God,
0: என்றைக்கு நீ ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தாயோ,
1: when you are born in the spirit and water,
0: பிறந்து விட்டாய்,
1: you are born in kingdom.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: இனிமேல் உன் பலத்தில் இல்ல,
1: not in your strength,
0: உன் பலத்தில் இருக்கிற வரைக்கும்,
1: if it is in your strength,
0: நீ சோர்ந்து போவாய்,
1: you will be frustrated,
0: நீ தள்ளாடுவாய்,
1: you will be wandering,
0: நீ கஷ்டப்படுவாய்,
1: you will suffer,
0: உன்னால் தாங்க முடியல,
1: I could not,
0: ஐயோ முடியல ஆண்டவரே,
1: Lord, I could not bear,
0: நடக்க முடியல,
1: I could not walk,
0: ஆண்டவரே தாங்க முடியல,
1: I could not bear,
0: என்னால முடியல,
1: I could not do this,
0: என்னால முடியாது,
1: I cannot,
0: என்று சொல்வாய்,
1: you will may say that,
0: ஆனால் அப்படி அல்ல,
1: not like that,
0: இனிமேல் என்ன சொல்வாய் தெரியுமா,
1: what the Lord will say,
0: தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: பேச்சில அல்ல,
1: not in speech,
0: அது பலத்திலே இருக்கிறது,
1: it is in the strength,
0: அது தேவராஜ்யம்,
1: that is the,
0: அது பலத்தில் இருக்கிறது,
1: it is in the strength,
0: தேவ பலம்,
1: God's strength,
0: உம் பலம் அல்ல,
1: not your strength,
0: தேவ பலம்,
1: the king,
0: இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும்,
1: till you live on this earth,
0: ராஜ ரீக கம்பீர துணியோடு நாம் நடந்து, ராஜ யூதா கோத்திர ராஜ சிங்கம் போல நடந்து கொண்டிருக்க வேண்டுமானால்,
1: as the lion of Judah we have to walk,
0: hallelujah,
1: hallelujah,
0: தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல,
1: kingdom of God in the, not in the talk,
0: பேச்சில் அல்ல,
1: not in the talk,
0: பேச்சில் அல்ல,
1: not in the talk,
0: பலத்தில் இருக்கிறது,
1: it is in the strength,
0: உனை கர்த்தர் பலப்படுத்துவார்,
1: the Lord will strengthen you,
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே,
1: the month of August,
0: கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: மகனே மகளே,
1: my son and daughter,
0: உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை,
1: the promise,
0: பற்றிக்கொள்,
1: catch it,
0: இனிமேல்,
1: hereafter,
0: நீ அந்தகாரத்தில் அல்ல,
1: not in the darkness,
0: உன்னை ஒளி நிறத்தில் கொண்டு வந்துட்டேன்,
1: I brought you to the marvelous light,
0: உன்னை பரிசுத்த ஜாதியா மாத்திட்டேன்,
1: made you the holy nation,
0: உன்னை ராஜரீக ஆசாரி கூட்டமா மாத்திட்டேன்,
1: the royal priesthood,
0: சொந்த ஜனமா மாத்திட்டேன்,
1: as my own people,
0: இனிமேல் எனக்கு நீ ஆசாரி ஊழியம் செய்யணும்,
1: you will do the ministry,
0: hallelujah,
1: hallelujah,
0: மனுஷனுக்கு ஊழியம் செய்ய கூடாது,
1: not to the man,
0: மனுஷனுக்கு அடிமையா இருக்க கூடாது,
1: not under the bondage,
0: எனக்கு நீ ராஜரீக ஆசாரி ஊழியம் செய்யணும்,
1: you have to do the royal
0: priesthood, என்னை
1: நீ உயர்த்தணும், you
0: have to lift me up, என்னை மகிமைப்படுத்தணும்,
1: you have to glorify me,
0: எனக்காக பாடு சகிக்கணும்,
1: you have to endure,
0: எனக்காக நீ அவமானப்படணும்,
1: you have to,
0: எனக்காக நிந்திக்கப்படணும்,
1: you have to be reproached,
0: எனக்காக தான் நீ எல்லாம் செய்யணும்,
1: for me you have to do everything,
0: hallelujah,
1: hallelujah,
0: அப்படியானா
1: if it is so
0: என் குடும்பம் என் பிள்ளைங்க என்னுடைய எதிர்காலம் எப்படின்னு கேட்காத
1: don't ask about your family
0: நீ கர்த்தருக்கு சேவை செய்தால்
1: when you do ministry for god
0: கர்த்தருக்கு மாத்திரம் நீ ஜீவிப்பாயானால்
1: if you live for god
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்
1: the lord will take care of you
0: அவர் உன்னை வழிநடத்தி செல்வார்
1: he will lead you
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை
1: you never be ashamed
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே
1: the month of august
0: சொல்லுங்க எல்லாரும் எழும்பி நிற்போம்
1: everyone stand up
0: நான்
1: I
0: கர்த்தருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம்
1: and the royal priest
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க
1: where are you going
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க
1: where are you going
0: ராஜரீக ஆசாரிய கூட்டம்
1: hallelujah
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க
1: where are you going
0: ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு போறேன்
1: royal priesthood
0: hallelujah
1: hallelujah
0: அலட்சியப்படுத்தாத சபை சபன் சொல்லி
1: don't despise
0: எங்க பட்டாளத்துக்கு போறேன்னு சொல்லாதே
1: don't say i go to patalam
0: அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லாதே
1: don't say here and there
0: பால் கிருபாகரன் அல்ல
1: not பால் கிருபா
0: மனிதர்கள் அல்ல
1: not man
0: நீ ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாய்
1: come to the royal
0: கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து
1: ஸ்தோத்ரி
0: ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி
1: ஸ்தோத்ரி
0: ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி
1: ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி
0: ஸ்தோத்ரி
1: hallelujah ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய சொந்த ஜனமாக நீர் மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே தெரிந்து கொண்ட ஜனமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர் அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருளில் இருந்த எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு நீர் கொண்டு வந்தீரே அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பாதாளத்திலிருந்து எங்களை நீ தூக்கி எடுத்தீரே ஸ்தோத்திரிக்கிறப்பா பலவிதமான இருளின் அதி ஹாரத்திலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நீரங்களை கொண்டு வந்ததுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உம்முடைய வெளிச்சத்தண்டையில் நீங்களை கொண்டு வந்தீரே அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ எங்களை காண்கிறவர்கள் உம்முடைய வெளிச்சத்தை காணும்படியாய் நீரங்களை வைத்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ ராஜாக்கள் கர்த்தாவே எங்களுடைய வெளிச்சத்தண்டையில் அவர்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி சொன்னீரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படியாய் கர்த்தாவே ராஜாக்கள் கர்த்தாவே எங்களிடத்திலே வரும்படியாக கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ நாங்கள் உம்மை துதியை சொல்லி வரும்படியாக நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் உம்மை மகிமையை செலுத்தும்படியாக ஆசாரிய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா எங்களை நீர் மாற்றியிருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ராஜாக்களாக ஆசாரியர்களாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறீரே அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இதோ உம்முடைய பார்வையில் கர்த்தாவே எங்களை நீர் மேன்மையாக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்களுடைய பார்வையின்படி அல்ல உலகத்தின் பார்வையின்படி அல்ல இதோ உம்முடைய பார்வையின்படி கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் கர்த்தாவே அல்லேலூயா ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இப்படிப்பட்ட மேன்மை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிலே எந்த இருளும் இராதபடி கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்திலே நடந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே வெளிச்சத்து ஆண்டவரே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமா இருக்க நீர் கிருபை தாரும் இருளோடு கூட அல்ல கர்த்தாவே இந்த உலகத்தோடு கூட அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவர் பரிசுத்த வான்களோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண உம்மை துதிக்க உம்மை ஆண்டவரே கர்த்தாவே பாட நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்துகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாங்கள் எப்பொழுதும் ஒளியிலே நடந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருள் தொடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா அல்லேலூயா எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இருளை அல்ல ஆண்டவரே உம்முடைய ஒளியை காணும்படியாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே நீர் எங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே மேன்மை நீர் கொடுத்திருக்கிறீர் அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாய் நீங்களை நடத்துவீராக கர்த்தாவே தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே
2: அன்பார்ந்த நேயர்களே நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:9 முதல் 18 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் சந்ததி மூலமாக பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருந்திருந்தாலும் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்கான பதிலை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:19 முதல் 25 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணமானது தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு விரோதமானதா? நியாயப்பிரமாணம் நித்திய ஜீவனை கொடுக்க முடியுமா என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே அப்போஸ்தலனாய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:9 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் சந்ததி மூலமாக பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்குறியோடு கடந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தோம். கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் சேர்க்கப்பட்ட ஒன்று என்று பவுல் கூறுகிறார். பாவத்தின் நிமித்தமாக சேர்க்கப்பட்டது என்று சொல்லலாம். அடுத்ததாக வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் என்று பார்க்கிறோம். இது காலத்தை குறிக்கும் ஒரு முக்கியமான வார்த்தை. இது எதை தெளிவுபடுத்துகிறது என்றால் நியாயப்பிரமாணமானது தற்காலிகமான ஒன்று என்பதை வெளிப்படுத்துகிறது. அதாவது மோசேயின் காலத்திற்கும் கிறிஸ்துவின் காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. யோவான் 3:17 கவனியுங்கள். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எனவே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் வாக்குத்தத்தத்தின் சந்ததி வருமளவும் தான். அதாவது இயேசு கிறிஸ்து வரும் வரைதான் நியாயப்பிரமாணம் பழக்கத்திலே இருக்கும். நியாயப்பிரமாணம் தற்காலிகமானது. அது மட்டுமல்ல, அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட கொடுக்கப்பட்டதுதான் இந்த நியாயப்பிரமாணம். பாவம் என்று ஒன்று உண்டு என்பதை வெளிப்படுத்த கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணமே ஒழிய பாவத்தை நியாயப்பிரமாணம் அகற்றுகிறதில்லை. மனிதன் பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பாவம் வந்துவிட்டது. அப்படியென்றால் எதற்காக இது கொடுக்கப்பட்டது? இயற்கையாகவே தேவனுக்கு முன்பாக மனிதன் அருவறுப்பான கொடூரமான ஒரு பாவியாய் இருக்கிறான் என்பதை காட்டவே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேர்மையான எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தின் வெளிச்சத்திலே தன்னைத்தானே பார்த்து தான் எவ்வளவு பாவி என்பதை உணர்ந்து கொள்வான். மனிதர்கள் எல்லாரும் பாவிகள் என்பதை நிரூபிப்பதற்காக அது கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் நடந்தால் அவன் பரிசுத்தவானாக கணக்கிடப்படுவான் என்பதனாலேயும் அது கொடுக்கப்படவில்லை. எந்த ஒரு மனிதனும் அவ்வாறு பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஏனென்றால் சொந்த பலத்தினாலே யாராலும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. சிலர் நினைக்கிறார்கள் பாவமான ஒரு செயலை செய்தால்தான் ஒரு மனிதன் பாவி என்று எண்ணுகிறார்கள். இது உண்மையல்ல பிரியமானவர்களே. ஏற்கனவே மனிதன் பாவியாய் இருப்பதனாலேதான் பாவமான காரியத்தையே அவன் செய்கிறான். ஏற்கனவே அவன் கள்வனாய் இருக்கிறபடியினாலே அவன் திருடுகிறான். பொய்யனாய் இருக்கிறபடியினாலே பொய் சொல்கிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இதுதான் உண்மை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது வாழ்த்துதல் சொல்கிறோம், எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறோம். பல வேளைகளிலே மனதிலோ உடலிலோ நாம் பூரணமாக நன்றாக இல்லாத நேரங்களிலேயும் நன்றாயிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்கிறோம். ஏன் இவ்வாறு சொல்கிறோம்? அந்த விழுந்து போன சுபாவம் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் பாவிகள் என்பதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் ஒரு மீட்பர் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள செய்ய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு உதவி செய்யும்படியாக தேவனுக்கும் நமக்கு இடையிலே ஒருவர் தேவை என்பதை உணர்த்துவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:21 பாருங்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே, உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணமானது தேவனுடைய வாக்கு தத்துவத்திற்கு விரோதமான காரியமா? நிச்சயமாக இல்லை. ஏன்? பாவிகளை ரட்சிப்பதற்கு மற்றொரு மார்க்கம் இருக்குமென்றால் அந்த மார்க்கத்தை தேவன் பயன்படுத்தியிருப்பார். பாவம் நிறைந்த மனுக்குளம் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு பிரமாணத்தை கொடுக்க முடியும் என்றிருந்தால் தேவன் அதை கொடுத்திருப்பார். கலாத்தியர் 3:22 அப்படி இராதபடியால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வந்தது என்று ஏற்கனவே பார்த்தோம். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்று வாசிக்கிறோம். மனுக்குலம் முழுவதுமே பாவத்திற்கடியிலே இருக்கிறது. எனவே மனுக்குலம் முழுவதுமே மதிக்கும். அப்படி என்றால் எது தேவை? ஜீவன் தேவை. நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வருகிறது. அது ஒன்றைத்தான் அதால் செய்ய முடியும். பாவத்தின் அளவு எவ்வளவோ அதற்கு தக்கதாக மரணம் என்பது அல்ல. பாவம் என்றாலே முடிவு மரணம்தான். எனவே நாம் எல்லாரும் மரணத்திற்குட்பட்டவர்களாய் ஒரே விதமான தேவை நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை மற்றொருவரை விட நீங்கள் குறைவான பாவம் செய்தவராய் இருக்கலாம். ஆனால் என்னுடைய சுபாவமும் உங்களுடைய இயற்கை சுபாவமும் ஒன்று போலவே இருக்கிறது. ஜெர்மன் தேசத்து எழுத்தாளர் ஒருவர் சொல்லும் பொழுது, ஒரு குற்றம் செய்யப்படுவதை நான் பார்த்ததில்லை, ஆனால் நானாக இருந்திருந்தாலும் அதையேதான் செய்திருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். தனக்கும் அப்படிப்பட்ட இயற்கை சுபாவம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் எழுதுகிறார். எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் என்பது அல்ல, நாம் பாவிகள் என்ற அந்த ஒரே தகுதி நம்மை மரணத்திற்குள்ளே தீர்க்கிறது. பிரியமானவர்களே, பாவத்தை நாம் அளவிட முடியாது. பாவத்தை குறித்து ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனியுங்கள். 24 கட்டிடம் ஒன்றை கற்பனை செய்து கொள்ளுங்கள். கட்டிடத்தின் மாடியிலே 3 மனிதர்கள் நிற்கிறார்கள். அந்த கட்டிடத்திற்கு பொறுப்பானவர் மேலே சென்று அவர்களை எச்சரிக்கிறார். நீங்கள் 3 பேரும் கவனமாக இருங்கள். கட்டிடத்திற்கு வெளியே காலடி எடுத்து வைத்து நடக்க முற்படுவீர்கள் என்றால் கீழே விழுந்து மரித்து போவீர்கள் என்று கூறுகிறார். அவர்களில் ஒருவன், இந்த கட்டிட பொறுப்பாளன் எப்பொழுதுமே யாரையாவது பயமுறுத்தத்தான் விரும்புவார் என்று சொன்னான். கட்டிடத்திற்கு வெளியே காலடி எடுத்து வைத்தால் நான் மறித்து விடுவேன் என்று அவர் சொல்வதை நான் நம்பவில்லை என்றான். எனவே வேண்டுமென்றே கட்டிடத்தின் ஓரத்திற்கு போய் வெளியே காலடி எடுத்து வைத்து நடக்கிறான். அப்படி அவன் கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது 10th மாடியிலே இருக்கிற ஒருவர் அவனிடத்திலே, எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இதுவரை எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது என்றுதான் கூறுவான். ஆனால் பிரியமானவர்களே, அவன் இன்னமும் சென்று அடைய வேண்டிய இடத்தை சென்று அடையவில்லை. அடியிலே மரணம் அவனுக்கு காத்திருக்கிறது. கட்டிட பொறுப்பாளர் கூறியது மிகவும் உண்மை. அந்த மனிதன் மரித்து போகிறான். மற்றொரு மனிதனோ கட்டிட பொறுப்பாளர் சொல்வதை குறித்து அறிந்து பயந்து போய் படிக்கட்டை நோக்கியோ கீழே வருவதற்கான லிப்டை நோக்கியோ ஓடுவான் என்றால், அப்படி ஓடும் பொழுது வழுக்கி விழுவான் என்றால் கட்டிடத்தின் விளிம்பிலே போய் அவன் வெளியே விழுந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. அவனும் மரித்து விடுவான். 3rd மனிதன் சில ரவுடிகளால், அவனுக்கு எதிரானவர்களால் கட்டிடத்தின் மேலிருந்து தூக்கி எரியப்படுவான் என்றாலும் அவனும் மரித்து போய்விடுவான். வேண்டுமென்றே மாடியிலிருந்து வெளியே நடக்க முற்படுகிறவனும் மரித்து போகிறான். வழுக்கி விழுந்தவனும் மரித்து போகிறான். தூக்கி எரியப்பட்டவனும் மரித்து போகிறான். காரணம் என்ன? 3 பேருடைய வாழ்க்கையிலேயும் புவியீர்ப்பு விசை என்னும் பிரமாணத்தை மீறிவிட்டார்கள். எனவே 3 பேருக்கும் மரணம் தவிர்க்க முடியாததாயிற்று. இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாயிருந்த புவியீர்ப்பு விசை அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதே போலத்தான் மோசேயின் நியாயப்பிரமாணமும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து மீண்டும் கட்டிடத்தின் மேல் பகுதியிலே வந்து நிற்கவோ வாழவோ முடியாது. ஒருவேளை திரைப்பட தயாரிப்பிலே அவாறெல்லாம் செய்யலாம். ஆனால் உண்மை வாழ்க்கையிலே அது நடக்க முடியாதது. திரைப்படத்திலே அநேக உண்மையற்ற காரியங்களை மனிதன் பார்க்கிறான். ஏனென்றால் மனிதனுடைய நாட்டம் உண்மையற்ற காரியங்களிலே இருக்கிறது. பாவம் வருமிடத்திலெல்லாம் மரணம் தொடர்ந்து வருகிறது. பாவத்திற்கு இரக்கத்தை குறித்து எதுவுமே தெரியாது. பாவம் செய்யும் ஆத்மா சாகும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளிடத்திலே தேவன் என்ன கூறினார்? ஆதியாமும் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். மேலும் யாத்ராமும் 34:7 கவனியுங்கள். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 3:7, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்திற்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தார்களே. கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணம் நம் எல்லாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது. பிரமாணம் ஜீவனை கொண்டு வர முடியுமா? எப்படி புவியீர்ப்பு விசை உயர்மான கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து மரித்து போன ஒருவருக்கு மீண்டுமாக ஜீவனை கொடுக்க முடியாதோ, அதுபோலவே நியாயப்பிரமாணமும் எந்த ஒரு மனிதனுக்கும் ஜீவனை கொடுக்க முடியாது. ஜீவனை கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணம் உருவாக்கப்படவில்லை. தேவனுக்கு முன் நாம் எல்லாரும் பாவிகள் என்று நமக்கு காட்டுவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இது மிக உன்னதமான ஒரு வாக்கியம்.

கலாத்தியர் 3:23. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்படப் போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். விசுவாசம் வருகிறதற்கு முன்னே என்று சொல்லும் பொழுது நமக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் முன்னதாக. இயேசு கிறிஸ்து வரும் வரை நியாயப்பிரமாணத்திலும் ஒரு கிருபையின் ஆசனம் இருந்தது. பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக பலி செலுத்தும் ஒரு பலிபீடம் அங்கே இருந்தது. அங்கேயும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்திற்கான எல்லா பலிகளுமே இயேசு கிறிஸ்துவை கட்டி காக்கிறதாக இருக்கிறது. விசுவாசம் வரும் முன்னதாக நாம் எல்லாரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அடைக்கப்பட்டிருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இங்கே பவுல் மிக தெளிவாக மோசேயின் நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்க முடியாது என்பதை விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார். ரோமர் 4:5 பாருங்கள். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கவனித்தீர்களா? மனிதர்களுடைய ரட்சிப்பிற்காக மனிதனுடைய நற்கிரியைகளை ஏற்றுக்கொள்ள தேவன் மறுத்துவிட்டார். ஏசாயா 64:6 நாம் பார்க்கிறது போல நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாயிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணம் ஒருவனை ரட்சிக்க முடியாது. அது ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பு செய்ய மட்டுமே முடியும். மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நான் பாவி என்பதை உணர்ந்து கொள்வதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் பாவத்தை அகற்றுகிறதில்லை, பாவத்தை வெளிப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் உங்களை பாவம் செய்யாமல் காக்கிறதில்லை, ஏனென்றால் ஏற்கனவே பாவம் வந்துவிட்டது. மனிதன் தேவனுக்கு முன் எவ்வளவு பாவியாயிருக்கிறான் என்பதை உணர்த்த மட்டுமே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடைமுறையான உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே பார்க்கிறீர்கள். அங்கே கருப்பு நிறத்தில் ஏதோ ஒட்டி கொண்டிருக்கிறது. உடனடியாக முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே தேய்க்கிறதில்லை. பக்கத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து கழுவி நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்கள். முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே தேய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதோ மனக்கோளாறு ஏற்பட்டுவிட்டது என்று உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் டாக்டரை தேட வேண்டியதற்கும். கண்ணாடி முகத்தில் உள்ள அழுக்கை நீக்காது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திருச்சபையிலேயும் நியாயப்பிரமாணம் என்னும் கண்ணாடியிலே தங்கள் முகத்தை தேய்த்து அழுக்கை போக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாவத்தை அகற்றிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு கண்ணாடி போல இருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம், என்ன நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை அது நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கண்ணாடிக்கு அருகிலேயே முகத்தை கழுவக்கூடிய ஒரு கோப்பை இருக்கிறது. பாடலாசிரியர் ஒருவர் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார், கவனியுங்கள். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவ தீங்கும் அதனால் நிவிருத்தியாகுமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். ஆம், மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். ஆம் பிரியமானவர்களே, இம்மானுவேலின் இரத்தத்தினாலேதான் நம்முடைய பாவத்தை நாம் கழுவ முடியும். இயேசுவின் இரத்தமே நம்முடைய பாவ கரையை நீக்குகிறது. நாம் பாவிகள் என்பதை நியாயப்பிரமாணம் நிரூபிக்கிறது. அது நம்மை பரிசுத்தமாக்குகிறதில்லை. ரோமர் 3:19. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். மேலும்

0: இது வித்தியாசமான ஒரு நபரை குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது ஒரு அடிமையை இது குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே அதிகமான மக்கள் அடிமைகளாயிருந்தார்கள். ஒரு ரோம குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக ஒரு வேலைக்காரனுடைய கரங்களிலே அவனுடைய பொறுப்பிலே அது கொடுக்கப்படுகிறது. அந்த குழந்தையை குளிப்பாட்டுவது, நல்ல உடையை அணிவிப்பது, மூக்கை சுத்தம் செய்து விடுவது, தவறு செய்யும் பொழுது கண்டிப்பது, அடி கொடுப்பது எல்லாமே அவர்கள்தான் செய்வார்கள். அந்த குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வரும்பொழுது, பள்ளி பருவத்திற்கு வரும்பொழுது, காலையிலே அவனை எழுப்பி புறப்படச் செய்து பள்ளிக்கு கொண்டு செல்வது அந்த வேலைக்காரனுடைய பொறுப்பு. அதாவது சிறுவனை தன்னுடைய கையிலே பிடித்து பள்ளிக்கு நேராய் நடத்தி செல்வது, அங்கே சென்று ஆசிரியருடைய கரத்திலே ஒப்படைத்து விடுவது அவனுடைய பொறுப்பு. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அந்த சிறுவனுக்கு இந்த அடிமையாலே கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி இல்லை. எனவே அந்த சிறுவனை பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறான். இந்த காரியத்தை தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். அந்த அடிமையைப் போல, அந்த வேலைக்காரனை போல நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அது மனிதனை பார்த்து என்ன சொல்கிறது? மனிதனே, இதற்கு மேல் உனக்கு உதவி செய்ய என்னாலே முடியாது. இப்பொழுது உன்னுடைய கரத்தை பிடித்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவண்டை தான் என்னாலே கொண்டு செல்ல முடியும் என்று சொல்கிறது. நீ தேவனை விட்டு தூரம் போனவனாய் இருக்கிறாய். ரட்சிக்கப்பட வேண்டும், உனக்கு ஒரு மீட்பர் வேண்டும், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துவதுதான் நியாயப்பிரமாணம். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, உங்களால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கொண்டு உங்கள் இருதயத்தை சோதித்து அறிந்து பாவத்தை மேற்கொள்ள முடியாத உங்கள் உண்மையான நிலைமையை சிலுவையின் அடியிலே வந்து அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து இயேசுவின் இரத்தத்தினால் பூரணமாய் நம்மை கழுவி அவரை நாம் விசுவாசித்தபடியினாலே நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை பலப்படுத்தும்படியாக தூய ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அந்த தூய ஆவியானவரே நம்மிலே தங்கியிருந்து நம்மை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். எனவே கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் தேவனுக்கு பிரியமாயிருக்க முயற்சி செய்கிறேன் என்று யாராவது சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால், அல்லது என்னுடைய பாவத்திற்கு நான் ஈடுகட்டும்படியாக தான தர்மங்களை செய்கிறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன், பண உதவி செய்கிறேன், என்னுடைய நேரத்தையெல்லாம் கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நாம் தேவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை பாவம் என்று தேவனிடத்திலே ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவிலே ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து அவர் தரும் இலவசமான மன்னிப்பையும் ரட்சிப்பையும் புது ஜீவனையும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் கூறியிருக்கிறார். கவலையோடும் பாரத்தோடும் நான் விரும்புகிறபடி என்னால் வாழ முடியவில்லையே என்ற வேதனையோடும் யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய இயலாத நிலைமையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒத்துக்கொண்டு நம்முடைய இயலாத நிலைமையை அவர் ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தூய ஆவியானவராலே நம்மை பலப்படுத்தும்படியாக அவரை நோக்கி கெஞ்சுவோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நியாயப்பிரமாணம் எங்களை ரட்சிக்க முடியாது என்பதை திரும்ப திரும்ப எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நற்கிரியைகளினாலோ நல்ல காரியங்களினாலோ எங்களுடைய மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பாவிகள் என்பதை மட்டுமே நியாயப்பிரமாணம் எங்களுக்கு காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நியாயப்பிரமாணமே எங்களை சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவண்டை வழிநடத்தும் உபாத்தியாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. யார் யார் தாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போம் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உண்மையான பாவ நிலைமையை உணர்ந்து உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இலவசமாக நீர் கொடுக்கிற பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் அனுதின வாழ்க்கைக்கு தேவையான பலத்தையும் உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் உபாத்தி என்ற சொல் வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது அடிமையை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் உபாத்தி என்ற சொல் வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது அடிமையை குறிக்கிறது என்று

0: என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
1: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணம் உருவாக்கப்படவில்லை. தேவனுக்கு முன் நாம் எல்லாரும் பாவிகள் என்று நமக்கு காட்டுவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நியாயப்பிரமாணம் ஒருவனை ரட்சிக்க முடியாது. அது ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கவே முடியும். நியாயப்பிரமாணம் பாவத்தை அகற்றுகிறது இல்லை, பாவத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து அவர் தரும் இலவசமான மன்னிப்பையும் ரட்சிப்பையும் புது ஜீவனையும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
3: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: இறையமானவர்களே. இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இப்போது பாஸ்டர் செல்லக்குமார் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
2: அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் கொடுத்த புதிய பாடல்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த பாடல்களை கேட்ட உம்முடைய அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த பாடல்கள் ஒலிக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிரசன்னத்தையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். பாடல்களை கேட்கும் உம்முடைய பிள்ளைகள் தினமும் வேதத்தை தியானிக்கவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாய் அர்ப்பணிக்கவும், உம்முடைய கிருபைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படி செய்கிறபடியால் நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: எங்கள் தொடர்பு முகவரி பாஸ்டர் செல்லக்குமார், நம்பர் 50, காசிம் நகர், பிஎம் சத்திரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 944-322-1860 மற்றும் ரட்சிப்பின் தொனி சபை, ஆங்கிலிக்கன் சென்டர், மிசை மீர், கத்தார். தொலைபேசி எண் 00744-55-60-833. இமெயில் அட்ரஸ் chellak25@yahoo.co.in. God bless you.

செய்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய வியலாதே. அப்பா, வார்த்தையை கேட்டு வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை வந்து பெருங்காற்று வீசி அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. காரணம், அது அஸ்திபாரத்தை கண்மலையின் மேல் போட்டிருந்த வீட்டை போல. அப்பா, ஒரு நாளும் மணலின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட வாழ்க்கை அல்ல, கண்மலை மேல் கட்டி எழுப்பப்பட்ட வாழ்க்கையாக வார்த்தையின்படியே வாழ்கிற மக்கள் வாழ்க்கையில் எத்தனை வெள்ளம் புரண்டு ஓடி வந்தாலும் அவற்றின் மத்தியிலேயும் அவர்களை எழும்பி பிரகாசிக்கிற உச்ச நட்சத்திரமாகவே நீர் வைத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க இல்லம் எங்களுக்கு வெள்ளமாக இருக்கட்டுமா. தேனிலும் இனிய வேதம், தேனிலும் இனிய வேதம். அந்த வேதத்தின் எழுத்துக்களை கற்றுக்கொண்டு அந்த வேத வசனங்களை உட்கொண்டு தேனை விட சுவை அப்பா, கரும்பை விட சுவை அப்பா, தங்கத்தை விட மேலான உம்முடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து வார்த்தை மனிதர்களாக வார்த்தை மனுஷியாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த உன்னத பணிக்கு, இந்த உன்னத பணிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா ஊழியத்திலேயும் நீர் மகிமையாய் எழுந்தருளி வெற்றி சிறந்து உம் நாமத்தை உயர்த்தி கொள்ளுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நடந்து கொண்டிருக்கிற, நடந்து முடிந்த எல்லா ஊழியங்களையும் உங்கள் நாமம் ஒன்றே உயர்த்தப்பட்டதாக, உயர்த்தப்பட்டிருக்கிறதற்காக, ஆண்டவரே உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை தொடர்ந்து உமக்குள் படர்ந்து கனிதருகிற மரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி மகிழ்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவும் உங்களுக்கு. இந்த கூடுகைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இயல்பொருள் ஆக்குகிறோம். உங்க அன்பு கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை சூழல் வந்தாலும் அவருக்குள் தொடர்ந்து, அவருக்குள் படர்ந்து, பக்கத்தில் பார்த்து தொடர்ந்து படர்ந்து அப்படி வாழும்போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை ஏதோ மணலின் மேல் கட்டப்பட்ட வீடாக அல்ல, தன் மலை மேல் கட்டப்பட்ட வீடாக அவரே கரம்பிடித்து நடத்துகிறார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் புத்தி உள்ள மனிதர்களாக, புத்தி உள்ள கன்னிகைகளாக எப்பவுமே நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்தமாக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாய் ஜொலிக்க உதவி செய். ஆயத்தமாக இருங்க, எப்பவுமே ஒன்று நினச்சிங்க, ப்ரிப்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு அஸ், வேர்எஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு த ஹோலி ஸ்பிரிட். ஒரு நாள் ஆண்டவர் தான் சொன்னார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அது போல ஒவ்வொரு நாளும் எங்க நேரத்தை நாங்க வேஸ்ட் பண்ணாம அதை ஒவ்வொரு நாளும் டேஸ்டா மாத்திக்க. காலம் செல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். அப்புறம் காலம் வா வா என்றாலும் வராம போயிடும். கைரோஸ் மூமெண்ட் எப்ப வேணாலும் வரலாம். குரோனோஸ் பீரியட்ல அப்பா, நேரத்தை சரியா ஆண்டவரே நாங்கள் முதலீடு செய்ய உதவி செய்யுங்க. த குரோனோஸ் கைரோஸ், அருமையான ஜான் ரூபன் பாஸ்டர் கோயம்புத்தூர்ல இதே சப்ஜெக்ட்ல
அழகாக ஆவியானவர் அவர்கள் வழியாக பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படியே குரோனோஸ் கைரோஸ் வரும்போது பிளீரோன்னு ஒன்று இருக்கு, அதுதான் பருவம். பருவத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்பா, பருவத்தை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நாங்கள் கரெக்டாக எங்கள் குரோனோஸில் எப்படி யோசேப்பு அவர் வேலையில் பிஸியாக இருந்தாரோ அது போல கிங்டம் பிஸ்னஸில் நாங்கள் மூழ்கி திளைக்க உதவி செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவரே ஓடிக்கிட்டே உங்களுக்காக காத்திருக்கிற நேரம் ஆண்டவரே வரும்போது கைரோஸ் வரும் அப்பா. ஆண்டவரே அந்த நேரம் அந்த பருவ காலம் கரெக்டாக வந்து அப்படியே உங்கள் கைரோஸ் வரும்போது கையில் ஒவ்வொருவருக்கும் ரோசை கொடுத்து நீங்கள் உயர்த்தி மகிழ்கிற அன்பு தெய்வம் கையில் இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எதுவுமே எங்களால் செய்ய முடியாது, உங்களை பிரிஞ்சு ஆண்டவர் எதையும் எங்களால் செய்ய முடியாது அப்பா. பாடல் முடிய

ஏசையா சொல்றாங்க, பிதாவும் நானும் ஒன்னா இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ, நான் பிதா கிட்ட எதை பாக்குறனோ அதை தான் செய்வேன். அவர் தனி, அவர் என்னை விட்டு தனித்து இருக்கிறது இல்லை, நானும் அவரை விட்டு தனித்துறேன். ஒவ்வொரு நாளும் பிதாவில் இயேசு ஒன்றாய் இருந்தது போல கடைசி ஜெபம் பண்றார், பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாய் இருந்தது போல என்னை பின்பற்றுகிற இவர்களெல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு பெரிய ஜெபம் தெரியுமா? ஒன்றா இருந்தா நீங்க நன்றாய் இருப்பீர்கள். நீங்க ஒன்றாய் அவரோடு இரண்டர கலந்து விட்டால் நாம் நன்றாக இருப்போம், சந்தோஷமாய். அப்பா சமூகத்துல கரங்களை தட்டி முடிந்தால் எழும்பி நின்று பாடி ஆண்டவரை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த

ஆண்டவர் தள்ளுவாரா? அள்ளிக்கொள்ளுவார், உங்களை தள்ள மாட்டார். அவரோடு இணைந்து வாழ்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் அணைந்து போவது இல்லை. இணைஞ்சிட்டீங்களா? நீங்க அணைந்து போவது இல்லை. அவரோடு இணைந்த வாழ்வு அணையாத வாழ்வு. அவன் மக்களின் மனதில் நிற்பவன். சந்ததிகள் எந்த தேவ மனிதர்கள் எல்லாம் அவரோடு இணைந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் ஒரு நாளும் அணையா விளக்காய் எரிவதை

கோல்டன் கோட்டை போட்டு ஜாப்பனீஸ் அழகா உடஞ்ச பாத்திரத்துல அப்படியே தங்கத்தை அப்படியே பூசி விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுவது போல உடைந்த பாத்திரம் என்று உங்களை அவர் தள்ளாம அவருடைய குளோரி கோட்டிங்கால் உங்களை அப்படியே மூடி நிரப்பி பயன்படுத்த வல்லமை உள்ளவர்.

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த முறை நாம ஆண்டவருக்காக நாம காத்திருக்கிற அந்த காலத்துல நமக்குள்ள காணப்பட வேண்டிய பொறுமையை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். இடையில ரெண்டு நாளாக ஹோசூரில் அங்கே வெளி ஊழியம், கேரளாவில் ஊழியம், அதெல்லாம் அங்கே நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். அந்த வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு சனிக்கிழமையும் ஹோசூரில் யூத்துக்கு எடுத்த மெசேஜ் வந்து நாங்கள் லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முந்தினதில் நாம் பிரேக் பண்ணலிருந்து நாம் தொடரப்போகிறோம். நாம் பொறுமையாக இருக்கிறப்போ தேவன் ஆச்சரியமான விதத்தில் அந்த நம்முடைய கைரோஸ் மொமெண்ட் வர்றப்போ அவர் வந்து நாம் சொன்னது போல் சட்டுப்புட்டுன்னு காரியத்தை செஞ்சு முடிச்சிடுறார்.
1: ஆமென்.
0: ஸோ வி ஆர் நாட் வேஸ்டிங் அவர் டைம், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் காட். நம்ம எல்லாருக்குமே ஒரு காட்ஸ் டைம்னு ஒன்று உண்டு, எல்லா மனுஷனுக்கும். உலகத்தில் தேவன் படைச்சிருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு. மாம்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, கொய்யாப்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு,
1: பூசணிக்கு ஒரு சீசன்
0: இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சீசனை கொடுத்த ஆண்டவர் அவருடைய படைப்பின் மணிமகுடமாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சீசனை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அந்த மனுஷனுக்கான அவருடைய நேரம்னு ஒன்று இருக்கு.
1: அல்லேலூயா.
0: ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியமாக இருக்கு. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிற அந்த மனுஷன் அவன் காரியத்துக்கு நல்ல நேரம் பார்க்குறான், நல்ல காலத்தை குறிக்கிறான் அப்படி. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுளுடைய நேரம், அவனை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மனிதனுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அவருடைய நேரம்,
1: ஆமென்,
0: அவருடைய வேலை. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக அந்த வேலை நம்ம வாழ்க்கையில் வரும். இந்த நாட்களில் நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற செய்தியினுடைய மையக்கர் என்னன்னா, திஸ் இஸ் யுவர் சீசன். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் உனக்கான தேவனுடைய நேரம் அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாட்களில் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஸோ இன்னைக்கு கலாத்தியர்களுடைய நிருபம் 6:9-10, கலாத்தியர் அதிகாரம் 6:9-10 வாசிக்கலாமா?
1: நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம்.
0: அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: நன்மை செய்கிறதுல என்ன செய்யாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆமேன்,
1: ஆமேன்.
0: நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வீங்க,
1: அறுப்பீங்க.
0: இதே இதை 2 தெசலோனிக்கே இருக்கிறது நிருபம் 3:13 அவள் இதே காரியத்தை திரும்ப வலியுறுத்துறாரு.
1: சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள்.
0: நீங்கள் நன்மை செய்வதிலே, அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: Never get tired of doing good. NLT அருமையா இருக்கு.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: கலேசியன்ஸ்க்கு வாங்க 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இங்கே இப்படிதான். So let's not get tired of doing what is good. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மெசேஜ் பாருங்க, at the right time we will harvest a good crop. If you don't give up or quit at the right time, at the right time. NKJV for in due season. For in due season. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த ஏற்ற காலத்தை தான் நான் கைரோஸ் ஆண்டவருடைய டைம்னு ஒன்று வச்சிருக்கிறார்ல, நாம் விதைச்சதுக்கான ஒரு ரிவார்டை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, அந்த அந்த அந்த நேரம் வர்றப்ப உனக்கு கட்டாயம் என்ன உண்டுன்னா ஒரு அறுவடை உண்டு. அதனால் நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக நாம் நன்மை செய்ய கடவோம். தொடர்ந்து நன்மை செய்ய மனுஷனுக்கு பொறுமை வேணும். தொடர்ந்து நன்மை செய்ய மனிதனுக்கு
1: பொறுமை வேண்டும்.
0: பொறுமை மட்டும் இல்ல, தேவன் மேல நமக்கு விசுவாசமும் வேணும்.
1: ஆமென்.
0: அப்ப நன்மை செய்யணும் அப்படின்னா மெனுசின் வர்றப்ப ஆண்டவரை பயன்படுத்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தி நாம ஆதாயம் அடைகிறது இல்லை ஊழியம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பணியில ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்தினார் அப்படிங்கறதான் மினிஸ்ட்ரி.
1: ஹல்லேலூயா.
0: இது ஆதாய தொழில் இல்லை. ஊழியம் என்பது தொழில்
1: அல்ல.
0: அல்ல ஊழியத்தை ஒரு தொழில் செய்யற மாதிரி நாம செய்ய முடியும், ஆனா செய்யக்கூடாது. We can but we shouldn't.
1: Yes.
0: அதான் ஆர் ஸ்டான்லேயே அருமையா ஒரு வார்த்தை, அவங்களுடைய ஃபேமஸான கோட் ஒண்ணு, தொண்டு தொழிலாகிவிடக்கூடாதே அப்படின்னு
1: சொன்ன.
0: எவ்வளவு சாரமான வேர்டு பாருங்க, தொண்டு என்ன ஆயிடக்கூடாது,
1: தொழிலாகிவிடக்கூடாது,
0: தொழிலாகிவிடக்கூடாதே. அதனாலதான் ஒன்னு தீமுத்தையில வசனம் 6:5 அதிகாரம் 6:5 கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று
1: எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு.
0: தேவ பக்திய ஆதாய தொழில என்ன செய்யக்கூடாதுன்னா
1: எண்ணக்கூடாது.
0: எண்ணக்கூடாது. தொண்டு என்ன ஆயிடக்கூடாது,
1: தொழிலாகி விடக்கூடாது.
0: தேவனை பயன்படுத்தி நாம ஆதாயம் அடைகிறது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பயன்படுத்தி இன்னைக்கு என்ன ஆதாயம் அடையலாங்கிறது இல்லை. மன்னிக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பணியில கிறிஸ்துவின் ஆவியானவர் என்னை பயன்படுத்தினார். கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் கூட்டி தாங்க. எனக்கு இப்ப நாம எதை செஞ்சாலும் ஒரு லாப நோக்கத்தோட செய்யாம நாம கத்திற்காக செய்யணும்.
1: ஆமென்.
0: தொழில வந்து லாப நோக்கத்தோட செய்யலாம், ஆனா ஊழியத்தை வந்து
1: எந்த லாப நோக்கத்துக்காக செய்யக்கூடாது,
0: செஞ்சிடக்கூடாது,
1: கூடாது.
0: இத செய்யறதுனால எனக்கு என்ன ஆதாயம், இத செய்யறதுனால எனக்கு என்ன
1: லாபம்,
0: லாபம் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே அது வியாபாரம் ஆயிடுது. உபகாரத்தில் என்ன வந்துருது,
1: வியாபாரம்,
0: வியாபாரம் வந்து. இப்ப கிங்டம் தாட் என்ன எப்படி திங்க் பண்ணுது அப்படின்னா, இந்த பணியை செய்வதன் மூலமாக எவ்வளோ பேரை தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக என்னால் ஆதாயம் பண்ண முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் நம்முடைய அல்டிமேட் மோட்டிவ் என்னன்னா இருக்கணும், பியூரான மைண்ட் செட். இது
1: ஹல்லேலூயா.
0: இந்த எவ்வளவு நமக்கு ஆதாயம்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நன்மை செய்வதற்கு தேவைப்படுற எனர்ஜி லெவலே நமக்கு போயிடும்.
1: எஸ்.
0: ஏன்னா போறதே நான் என்ன நோக்கத்தை மனசுல வச்சு நான் போறேன்னா,
1: ஆதாய நோக்கத்தை மனசுல வச்சு போறேன்.
0: அதாவது பயன்படுத்தியும் என்னை கத்தர் வல்லமையா கையில் எடுத்து, பயன்படுத்தியும் என்ன இல்லை ஒரு பலன் எனக்கு என்னன்னா
1: இல்லை,
0: இல்லைங்கிறத நினைச்சு நாம டல்லாயிடக்கூடாது.
1: எஸ்,
0: நாம எப்பவும் போல ஃபுல்லாவே இருக்கணும்.
1: ஆமென்.
0: அது மூத்தகுமாரனுடைய மைண்ட் செட். இத்தனை காலம் நான் உமக்கு ஊழியம் செய்தும் நான் என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிலும் என்ன செய்யவில்லை,
1: கொடுக்கவில்லை,
0: கொடுக்கவில்லை. அவர் சொல்லே, அப்ப இவ்வளவு நாளா நீ ஆட்டுக்குட்டிய மனசுல வச்சாடா எனக்கு நீ ஊழியம் பண்ண, நான் கூட என்னைய மனசுல வச்சு என் கூட இருக்கேன்னு நினைச்சா நீ எதை மனசுல வச்சு என் கூட இருந்திருக்கிற,
1: ஆட்டுக்குட்டிய,
0: ஆட்டுக்குட்டிய விளடா மனசுல வச்சு நீ எனக்கு ஊழியம் பண்ணி இருந்திருக்கிற.
1: எஸ்,
0: இது வந்து மூத்தகுமாரனுடைய மைண்ட் செட். இது கர்த்தர் நம்மளை வந்து வல்லமையா பயன்படுத்தியிருப்பார். ஆண்டவருடைய நாமம் பலமா என்ன செய்யப்பட்டிருக்கும்னா
1: மகிமைப்பட்டிருக்கும்,
0: மகிமைப்பட்டிருக்கும். ஆனால் அதனால அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய அளவு பலன் என்ன பண்ணியிருக்காதுன்னா
1: கிடைச்சிருக்காது.
0: இந்த இடத்துல தான் நாம தடுமாறிடக்கூடாது. தரிசனக்காரர்களுடைய கவனத்திற்கு இந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது,
1: தடுமாறி விடக்கூடாது,
0: டல்லாயிடவே கூடாது,
1: டல்லாயிடவே கூடாது.
0: நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறையவே
1: கூடாது.
0: என்ன இந்த இடத்துல போனோம் நமக்கு பெருசா எந்த பலன் என்னன்னா
1: கிடைக்கல,
0: மெட்டீரியலா ஒன்றும் இல்லை. ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா ஒரு பெரிய அறுவடை இந்த இடத்துல நடந்திருக்கு. என் ஆண்டவரோட அநேகர் கனெக்ட் ஆயிருக்கிறாங்க, அநேகருடைய இருதயம் வந்து சீர்பொருந்திருக்கு, அநேகருடைய வாழ்க்கை அற்புதமான விதத்துல தொடப்பட்டிருக்கு. பெரிய மாற்றத்தோடு என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. ஆண்டவரை இறங்கி வந்த உங்க மகிமைக்காக, எங்களை வல்லமையா நீங்க பயன்படுத்தினதுக்காக உமக்கு கோடி
1: ஸ்தோத்திரங்கள்,
0: ஸ்தோத்திரங்கள்,
1: ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா.
0: சில இடங்கள்ல நம்ம போய் விதைச்சிட்டு நம்மளே பயன்பட்டு வர்ற மாதிரி இருக்கும்.
1: ஆமென்.
0: சில இடங்கள்ல
1: நம்மளே
0: நம்மளே கையில பணத்தை எடுத்துட்டு போய் நாமளே அந்த ஊழியத்தை செஞ்சு கர்த்தர் நம்மளையே வல்லமை என்ன செஞ்சிருப்பாருன்னா
1: பயன்படுத்தி இருப்பார்,
0: பயன்படுத்தி இருப்பார். எங்களுடைய மினிஸ்ட்ரியில எங்க கேம்ப்ல வந்து பல ஆண்டு கால எங்களுடைய அனுபவம் இது மட்டும்தான்.
1: எஸ்,
0: இது மட்டும்தான். நாங்களே காசை கையில கொண்டு போவோம், கர்த்தர் எங்களையே வல்லமை என்ன செய்வார்னா
1: பயன்படுத்துவார்,
0: எல்லாத்தையும் முடிச்சுட்டு தோல்ல துண்ட போட்டு வந்துடும் அப்படி.
1: என்னடா
0: உங்களுக்கு இதுல பலன் அப்படின்னு பார்த்தா ஒரு பலன் என்னன்னா
1: இல்ல,
0: ஃபுல் எனர்ஜி. ஒவ்வொரு செஷன்லயும் ஆண்டவருடைய ஃப்ளோ வந்து பயங்கர ஹெவியா இருந்திருக்கும்.
1: பண்றது ஒண்ணுதான், தண்ணீர் மேல ஆகாரத்தை போட்டுட்டு வருவோம் அவ்வளவுதான்.
0: அப்ப சில இடங்களுக்கு நான் போனேன், கத்திரனை வல்லமையா பயன்படுத்தினாரு, எனக்கு போதுமான அளவு எனக்கு காணிக்கைகளை கொடுத்து என்ன கனம் பண்ணல அப்படிங்கிற ஆதங்கம் வேணாம்.
1: எஸ்,
0: அவங்க எனக்கு செஞ்சாங்க செய்யலைங்கிறது ரெண்டாவது, கத்திர என்ன பயன்படுத்தினார்,
1: கர்த்தர் என்னை பயன்படுத்தினார்.
0: மகிமை வந்து அற்புதமான விதத்துல ஆலயத்தை மூடியது, அநேகர் மனம் திரும்பினார்கள், மிகப்பெரிய அறுவடைய கர்த்தர் கட்டளையிட்டார். அதற்கு என்ன ஒரு கருவியாக
1: பயன்படுத்தினார்,
0: அவ்வளவுதான். நோபலான ஒரு தாட். இது
1: எஸ்,
0: இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி தான் நான் சொன்னது, நம்மளே காசு எடுத்துட்டு போய் நம்மளே கர்த்தர் பயன்படுத்தி நம்மளே ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க தானே பணத்தையே போடணும், உங்களுக்கு யாரு பணம் கொடுப்பா? அந்த மாதிரி எத்தனையோ எங்களுடைய முகாம்கள்ல நாங்க திரும்பி வந்தப்ப அன்றுவரே எங்க எல்லாரையும் நீங்க அற்புதமான விதத்துல பயன்படுத்தினீர், எவ்வளவு பலத்த கிரியைகளை நீங்க இந்த கேம்ப்ல நீங்க செஞ்சீங்க, அதுக்காக நாங்க உங்களை துதிக்கிறோம். எங்க மனசுல அப்படி ஒரு திருப்தி ஆண்டவரே,
1: அல்லேலூயா.
0: மனசுல அப்படி ஒரு
1: திருப்தி ஆண்டவரே.
0: நம்மளை கர்த்தர் பயன்படுத்தினாருங்கிறது தான் நமக்கு திருப்தி.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மளை பயன்படுத்தினார் என்பதற்கான சாட்சிகளை நாம கண்ணார பார்க்கிறதுனால, காதார கேட்கிறதுனால வருகிற திருப்தி வந்து தெய்வீகமானது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சோ ஆண்டவருக்காக நாம காத்திருந்து ஊழியம் செய்கிற நாட்கள்ல இதெல்லாம் நம்மளை தேவன் நடத்துறாரு.
1: ஆமென்.
0: என்ன எனக்கு செஞ்சாரு, எனக்கு என்ன கிடைச்சிச்சு, நான் இவ்வளவு தூரம் நான் வந்து கத்தர் என்ன பயன்படுத்தி இருந்தோம், எனக்கான எந்த ரிவார்டு என்னன்னா
1: கிடைக்கலையே
0: இல்லையே அப்படின்னு சொல்லி நாம தளர்வடைய கூடாது. காலில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தளர்ந்து போகாதிருங்கள், ஏனென்றால் உங்கள் காரியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: ஆமென்.
0: திரும்ப சொல்லுங்க, நான் தளர்ந்து போவதில்லை.
1: நான் தளர்ந்து போவதில்லை.
0: ஏனென்றால்,
1: ஏனென்றால்
0: என் காரியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல காரியம் வளருதுன்னா முடிவு என்ன? வளர்ச்சியினுடைய முடிவு என்ன?
1: விளைச்சல்.
0: வளர்ச்சியின் முடிவு அறுவடை.
1: எஸ்.
0: அதான், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல
1: அறுப்போம்.
0: டியூ சீசன்ல ரைட் டைம் வர்றப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு அறுவடைய வச்சிருக்கிறார்.
1: விதைச்சிருக்கிறீங்களா?
0: இதுதான் உங்க சீசன்.
1: எஸ்.
0: திஸ் இஸ் யுவர் கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென். அல்லேலூயா. அப்பாவுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறப்ப அப்படியே கையை தூக்கி சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்க விதைச்சிருக்கிறோம்ப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க.
0: நன்மை செஞ்சு சோர்ந்து போனவங்களும் இருக்காங்க, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கிறவங்களும் இருக்காங்க.
1: எஸ்.
0: சிலர்ட்டு போய் கேட்டா, ஏயா இவ்வளவு சோர்ந்துட்ட, நல்லா செஞ்சுட்டு இருந்தவன் தானே, எவ்வளவு நல்லா செஞ்சிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் இவ்வளவு சோர்ந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா, நல்லதுக்கு காலம் இல்லைங்க. நன்மை செஞ்சு என்னத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்தோம், ஒரு பிரயோஜனம் என்னன்னா
1: இல்ல.
0: அதனால இப்ப நல்லது செய்யறதே நான் என்ன செஞ்சிட்டேன்னா
1: நிறுத்திட்டேங்க
0: அப்படின்னு நன்மை செய்கிறதுல சோர்ந்து போனவங்களும் இருக்கிறாங்க, ஆனா நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க.
1: எஸ். அல்லேலூயா.
0: யோசேப்ப கத்தர் பயன்படுத்தி, யோசேப்ப கத்தர் கருவியா பயன்படுத்தி போத்திபார் வீட்டை ஆசீர்வதிச்சாரா?
1: ஆசீர்வதித்தார்.
0: சிறைச்சாலைக்காரனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உதவியா இருந்தாரா?
1: உதவியாக இருந்தார்.
0: யோசேப்ப கருவியா பயன்படுத்தி பானபாத்திரக்காரரின் தலைவனுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியம் செஞ்சாரா?
1: செய்தார்.
0: இவ்வளவு தூரம் கத்தர் யோசேப்ப கருவியா பயன்படுத்தி இருந்தோம், யோசேப்புக்கு அதனால ஒரு பலன் என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை என்னடா, நம்ம நன்மை செஞ்சு வாழ்க்கையில எதை நாம பார்த்தோம், நன்மை செய்யறதுனால நாம எந்த நன்மையை நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியல, பார்க்கவே
1: முடியல.
0: இன்னும் ஒரே பழிச்சொல்லா இருக்கு, அவதூறா இருக்கு, தூஷணமா இருக்கு, புரட்டுறாங்க, நாம செஞ்ச நன்மையவே திரிச்சிடறாங்க. எனக்கு எதுவுமே என்னன்னா சுத்தமா விடு அப்படின்னு ஒரு விரக்தி அடையில அந்த மனுஷன் டல் ஆகல, அவர் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருந்தார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா. மன்னிக்கணும். ஆனா ஏற்ற காலம் ஒண்ணு வந்தது இல்ல, வர்றப்ப அறுவடை ஆற்றம் வந்துச்சு, கத்தட்டம் வந்துச்சு.
1: ஆமென்.
0: அதான் செய்தி இன்னைக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்ம மைண்ட் எப்படி தடுமாறுது அப்படின்னா, நாம செய்த நன்மைக்கான பலனை நாம நன்மை செஞ்ச இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறோம். அதுதான் நிறைய பேருடைய விரக்திக்கு காரணம். நாம
1: செய்த
0: நன்மைக்கான பலனை நாம நன்மை செய்யற இடத்துல என்ன செய்யறோம்னா
1: எதிர்பார்க்கிறோம்.
0: அப்படி எதிர்பார்த்து நம்மளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நமக்கு செய்ய வேண்டிய பதில் நன்மையை செய்யல அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு விரக்தி வருது, நமக்கு ஒரு சோர்வு வருது. அங்கதான் நன்மை செய்யறதுல நம்ம தளர்வடைகிறோம். ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய ராஜ்யத்துல காரியங்கள் இப்படி நடக்கிறது இல்லை. நன்மை செஞ்ச இடத்துல இருந்தே சில நேரம் நன்மை வரும், ஆனா அது வராத பட்சத்துல அதை நினைச்சு கலங்கி விரக்தி அடைஞ்சு சோர்வடைஞ்சு கசப்படைஞ்சு நாம முடங்க வேண்டிய அவசியம் என்னன்னா
1: இல்லை.
0: இங்க விதைச்சிங்களா, ஆண்டவர் வேற இடத்துல உங்களுக்கு அறுவடை என்னன்னா வச்சிருக்கிற.
1: ஆமென்.
0: ஆண்டவரை குறிச்சு அந்த சோம்பலான ஊழியக்காரன் ஒரு நல்ல வார்த்தையை சொன்னான், தீர்க்க தரிசனமா, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும்
1: தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான்.
0: எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும். அப்படின்னா இங்க விதைச்சிட்டு இன்னொரு இடத்துல அறுக்கிறது.
1: எஸ்,
0: ஆக்சுவலா நார்மலா உள்ள பிரின்ஸ் எங்க விதைச்சோமோ அங்கதான் அறுக்கணும்.
1: எஸ்,
0: ஆண்டு சொல்ல இங்க விதைச்சிரு, ஆனா உனக்கு அறுவடை வேற இடத்துல
1: வச்சிருக்கிறேன்.
0: இங்க தெளிச்சிட்டு போயிரு, ஆனா உனக்கு நான் வேற இடத்துல சேர்த்து
1: கொடுப்பேன். 25-24
0: நான் தெளிச்சிட்டு சேர்க்க விரும்புறேன், விதைச்சிட்டு அறுக்க விரும்புறேன். ஆனா கிங்டம் பிரின்சிபல் எப்படி வருதுன்னா, அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான. அப்போ நான் இங்க ஊழியம் செஞ்சேன், இங்க நான் ரொம்ப நன்மை செஞ்சேன், இவங்களுக்காக நான் பயங்கர நான் பிரயாசப்பட்டேன், அதுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, என்னை புரிஞ்சுக்கல, என்னை தாங்கல, எனக்கான தேவைகள் இவங்க என்னென்ன சந்திக்கல அப்படிங்கிற அங்கலாய்ப்பு வருத்தம் ஒருவேளை உங்க மனசுல இருக்கும்னா, இந்த காலை வேளையில அதை விட்டு கத்துற உங்களை வெளியே கொண்டு வர்றார். சவுலுக்கு தீமை செஞ்ச சவுலுக்கு தாவீது நன்மை செஞ்சார்ல, திரும்ப திரும்ப நன்மை செஞ்சார்ல. நன்மை செஞ்சு என் வாழ்க்கையில என்ன நான் பெருசா நான் பார்த்தேன், பழி சொல்லு, துரோகிங்கிற பட்டம், தேச துரோகிங்கிற பட்டம், தெள்ளுப்பூச்சியை போல வேட்டையாடுறானுங்க, ஓட ஓட துரத்துறானுங்க, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிற அளவுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு நான் என்ன செய்யறேன், ஓடுறேன். நான் இன்னும் ஏன் நன்மை செய்யணும்? இத்தனை கஷ்டம் எனக்கு நடக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு எதிரிய ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு இதுதான் சமயம் அப்படின்னு நினைச்சு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை தாவீது பயன்படுத்தினாரா?
1: ஏ,
0: கிடைச்ச அந்த சமயத்தை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு பெரிய நன்மையை சவுலுக்கு என்ன செய்யறாரு தாவீது. 1 Samuel 24:17 வாசிக்கலாமா? தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். சவுல் சொல்றார், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை.
1: ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால்
0: அவனை சுகமே போக விடுவானோ?
1: இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர்
0: உனக்காகவா? ஓகே, நன்மைக்காக
1: கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்போ நன்மை செஞ்சது யாருக்கு? சவுலுக்கு. நன்மை செஞ்ச சவுல்கிட்ட இருந்து தாவீதுக்கு பதில் நன்மை என்னன்னா வரல. ஆனாலும் தாவீது தொடர்ந்து சவுலுக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். சவுலுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மை சவுல்கிட்ட இருந்து வரலன்னா சவுல என்ன சொல்றாருனா, எப்பா உனக்கு அது கர்த்தர்ட்ட இருந்து வரும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கர்த்தர் வருது,
1: கர்த்தர்கிட்ட இருந்து வருது,
0: கர்த்தர்ட்ட இருந்து உனக்கு வருதுங்கிறார். இதே இதுதான் அபிகாயிலும் சொல்லுவா தாவீதிட்ட. 25வது அதிகாரத்தில் வசனம் 30-31 வாசிக்கலாமா?
1: கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம்
0: இனி என் ஆண்டவனுக்கு செய்து
1: இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது
0: நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும்
1: என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும்
0: இருந்ததுண்டானால்
1: அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடறலும் இராது.
0: கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது
1: உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள்.
0: எங்க ஐயா நன்மை செஞ்ச உங்களுக்கு தீமை செஞ்சிட்டாரு, ஆனாலும் விட்டுருங்க எங்க ஐயாவை. எங்க ஐயாவுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மையை எங்க ஐயா செய்யலன்னு தானே உங்களுக்கு கோவம். என் வீட்டுக்காரன் புத்தி எனக்கு தெரியும் சாமி, நீங்க போங்க. உங்களுக்கு ஆண்டவர் பதில் நன்மை செய்வார்.
1: எஸ், அல்லேலூயா.
0: இங்க விதைச்சிங்க, விதைச்ச இடத்துல உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் அறுவடைய. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அறுவடை யார் வச்சிருக்கிறா?
1: ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
0: அதனால நன்மை செய்ததுல சோர்ந்து போகாதீங்க.
1: ஆமென்.
0: உங்க கைரோஸ் நேரம் வருது.
1: ஆமென்.
0: அந்த மொமெண்ட் வருது.
1: எஸ்.
0: அப்போ உங்களுக்கு நிறைய அறுவடைய கத்தர் என்னென்ன வச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இப்ப உங்க வேல்யூ என்னன்னு என் வீட்டுக்காரனுக்கு தெரியல, அதனால உங்களை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க கேவலமானவர் என்னன்னா இல்ல. இப்ப நம்ம வாசிச்ச இந்த ரெண்டு பேசேஜ்லயும் ஒரு இன்னொரு மெசேஜ் இருக்கு, அதை நான் அடுத்து நான் உங்களுக்கு நான் எடுத்துறேன். ஸ்டுவர்ட்ஷிப், அதுக்குள்ள போனா வேற செய்தி போயிடும், அதனால அதுக்குள்ள இப்ப நான் போல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஒன்னே ஒண்ணுதான், நான் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யறேன், அதுக்கு கர்த்தர் என்ன கருவியா பயன்படுத்தி இருக்கிறாரு, ஆனா அது எந்த விதத்திலும் எனக்கு பிரயோஜனப்படல, கர்த்தருக்காக பயன்பட்டேன்னு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். அதனால நான் எந்த விதத்திலும் ஆதாயம் அடையல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கூலியை உனக்கு நான்
1: வச்சிருக்கேன்.
0: உங்கிட்ட நான் வேலை வாங்கியிருக்கேன் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. வேலையால் ஆகாரத்துக்கு என்னவா
1: இருக்கிறானா?
0: அப்ப இங்க வந்து உன்னை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்தை நான் விதைச்சிருக்கிறேன், ஆனா இதற்கான பலனை இதற்கான அறுவடைய நான் வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன்.
1: எஸ் அல்லேலூயா.

0: பிடிக்கும்.
1: அதனால நான் முகமுகமா சந்திச்சு ஊழியம் செஞ்சவங்க, அவங்களுக்கு என் வேல்யூ என்னன்னா
0: தெரியல.
1: ஆனா எங்கேயோ இருந்து எங்களை பார்க்கிற நபர்களுக்கு ஆமென் சொல்லுங்களேன்.
0: ஆமென்.
1: காரியத்தை கத்தர் விளங்க பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை தொலைதூரத்திலிருந்து கத்தர் வரவழைப்பார்.
0: ஆமென்.
1: சமீபத்திலிருந்து வரலைன்னா
0: தொலைதூரத்திலிருந்து
1: வருதுன்னு நினைச்சுக்க.
0: ஆமென்.
1: இப்படித்தான் விதைச்சேன். பக்கத்துல என்னன்னா
0: விதைச்சேன்,
1: ஒண்ணு என்னன்னா ஒண்ணு இல்ல. ஆனா உங்களுக்கு தேவையான சப்ளை எங்க இருந்து வருதுன்னா
0: தொலைதூரத்திலிருந்து. அல்லேலூயா.
1: ஏற்ற காலம் வர்றப்ப இந்த அதிசயங்களை உங்களுடைய ஊழியத்துல உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க என்னன்னா பாப்பீங்க. தேவைய மனசுல வைக்காம சேவைய மாத்திரம் மனசுல வைப்போம்னா, தேவைய மனசுல வைக்காம
0: சேவையை மாத்திரம் மனதில் வைப்போம் என்றால்
1: தேவைக்காக செய்யறது இல்ல ஊழியம். ஐயோ இவ்வளவு தேவை இருக்கு, என்னை யார் கூப்பிடுவா, எங்கேயாவது என்ன கூப்பிட்டு பயன்படுத்தினா தானே என் தேவை என்ன செய்யப்படும்,
0: சந்திக்கப்படும்
1: சொல்லி நாம தேவைக்காக நாம போய் செய்யறது இல்ல ஊழியம். ஜனங்களுக்கு தேவை இருக்கு.
0: எஸ்,
1: ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிறது தான் நாம செய்யற பெரிய சேவை.
0: ஆமென்.
1: என் தேவை சந்திக்கப்படுங்கிறத விட நான் தேவையோட தான் இருக்கிறேன், என் தேவை சந்திக்கப்படல. ஆனா கத்தர் என்ன பயன்படுத்தின பொழுது ஜனங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டது.
0: எஸ்,
1: அவங்க பலப்பட்டாங்க, அவர்களை தூக்கி நிறுத்தினார். இந்த சேவைய மனசுல வச்சு நாம அந்த ஊழியத்தை நாம செஞ்சுட்டு வர்றப்ப நம்முடைய தேவைய ஆண்டவரே ஆச்சரியமான விதத்துல சந்திக்கிறார்.
0: ஆமென்.
1: அப்படி வர்றப்ப இது சாட்சியா மாறிடுது.
0: ஆமென்.

0: கலக்கம் நீங்கி ஆறுதலோடு அவங்க என்ன செய்யட்டும், போகட்டும் அப்படிங்கிற காரியத்தை மனசில் வச்சு நாம் காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார்.
1: ஆமென்.
0: ஓரமா கர்த்தர் பயன்படுத்தினாரா, முடிச்சமா துண்ட தூக்கி தோல்ல போட்டு வந்துகிட்டே இருக்கணும்.
1: ஆமென்.
0: துண்ட அப்படி உதறி அப்படி உதறி அப்படி போட்டு நம்ம
1: வந்துட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும்.
0: என்ன வேலை என்னன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: ரொம்ப நோபலான விஷயம் இதெல்லாம் வந்துட்டு.
1: எஸ்
0: இதை நாம பயிற்சி செய்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகள் என்னன்னா ஆச்சரியமான விதத்துல என்னன்னா
1: சந்திக்கிறார்,
0: சந்திக்கிறார்.
1: 120 கிலோமீட்டர் அப்பால விதைக்கிறது, 14,627 கிலோமீட்டர்ல விளைய செய்யறார் தொலை தூரத்துல இருந்து. அல்லேலூயா.
0: இப்ப நான் எப்படி இருக்கேன், எந்த அதிருப்தி எனக்கு இல்ல ஆண்டவரே.
1: எஸ்
0: நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன், ஏன்னா நற்செயல்கள் செய்ய தேவையான எல்லாத்தையும் எனக்கு நீங்க
1: மிகுதியா
0: தருவீங்க.
1: அல்லேலூயா.
0: அதனால உங்க பூசத்துல நான் என்ன செய்யறேன்னா அப்படியே
1: சாய்ந்து கொள்ளுகிறேன்
0: குழந்தைய போல.
1: ஆமென்.

0: அந்த நேரம் வர்றப்ப, ஒரு அதிகம் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரம் வர்றப்ப, ஊழியத்துக்கு அதிகமாய் செய்கிற நபர்களை கர்த்தர் உங்க எல்லைக்குள்ள கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீங்க ஊழியம் செய்யற ஸ்தல சபைக்கு அந்த தேவையை சந்திக்கக்கூடிய திராணி இருக்கா திராணி இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனா எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி, அதை சந்திக்கக்கூடியவர் தரிசனத்தை கொடுத்த தேவனால ஆகும்.
1: ஆகும்.
0: சபைக்கான பட்ஜெட் வந்து 10,000 ரூபாயா இருக்கும், ஆனா தரிசனத்துக்கான பட்ஜெட் வந்து 10 கோடியா இருக்கும். அவளே படாதீங்க சாமி.
1: 10,000 அவர் தான் சந்திப்பார், 10 கோடி அவர் தான் சந்திப்பார்.
0: அந்த நேரம் வரல உங்களுக்கு.
1: எஸ்,
0: அந்த டைம் வர்றப்பதான் அதுக்கான காரியங்களும் சர்ஃபேஸ் ஆகுது, மேல வருது.
1: எஸ்,
0: அல்லேலூயா. நமக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் ஆவியானவர் கொப்பளிக்கிறத போலவே, அப்படின்னா ஊற்றெடுக்கிறத போலவே, நம்முடைய தரிசனத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய உறவுகளையும் ஆண்டவர் தர்றார்.
1: ஆமென்.
0: விஷன் பார்ட்னர்ஸ். எத்தனை டிவைன் கனெக்ஷன்ஸ் கொண்டு வர்றாரு.
1: தெய்வீக தொடர்புகள்,
0: தெய்வீக தொடர்புகள், விஷன் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்.
1: ஆமென்.
0: தொடர்புகள், டிவைன் கனெக்ஷன், தெய்வீக தொடர்பு எப்படி ஆகும்னா,
1: உறவா,
0: அது உறவா மாறும்,
1: உறவாக மாறும். அல்லேலூயா.
0: சில உறவுகள் வந்து நமக்கு வெறும் தொடர்பா போகுதுன்னா நீங்க பயப்படாதீங்க, சில தொடர்புகளை ஆண்டவர் உறவுகளா தருவார்.
1: ஆமென்.
0: மனுஷில இதெல்லாம் நடக்கும்.
1: எஸ்,
0: இதெல்லாம் நடந்தா தான் ஊழியாது.
1: ஆமென்.
0: இப்படி நடந்தா தான் நம்மளும் பக்குவப்படுவோம்.
1: ஆமென்.
0: அதனாலேயே சில உறவுகளை ஆண்டவர் தொடர்புகளாக்கி, சில தொடர்புகளை ஆண்டவர் உறவுகளாக தர்றார்.
1: அதற்காக கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம்,
1: ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
0: ஆயா பிள்ளையா பழகனாயா, கடைசியில வெறுமன கனெக்ஷனே இல்லாம போச்சு.
1: எஸ்,
0: இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு கனெக்ஷனை கொடுப்பாரு.
1: ஆமென்.
0: அந்த கனெக்ஷன்ல வர்றவங்க உங்களோட தாயா பிள்ளையா பழகணும்.
1: ஆமென்.
0: ஊழியத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத வினோதங்கள், விசித்திரங்கள்.

0: Ven.
1: Hallelujah.
0: Hallelujah.
2: இந்த மாதிரியான டிவைன் கனெக்ஷன்ஸ் வந்து டிவைன் மொமெண்ட்ல தான் வருது. தேவன் குறிச்சிருக்கிற அந்த காலத்துல தான் புதிய புதிய தொடர்புகளையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்,
1: தருகிறார்,
2: அருளி செய்கிறார்,
1: அருளி செய்கிறார்.
2: முன்னாடியே நான் சொன்ன செய்தியில தான் இதெல்லாம் அந்த வேர்ட்லாம் வருது. இவங்க உறவுகள் மட்டும் இல்லை, தரிசனத்தின் தேவையை மீண்டும் மீண்டும் சந்திக்கிற துறவுகள்.
0: ஆமென்.
2: உறவா கொடுக்காம ஊற்றா கொடுக்கிறாரு.
0: ஆமென்.
2: இவங்களை ஆண்டவர் உறவாய் கொடுக்காமல்
1: ஊற்றாக கொடுக்கிறார்,
2: ஊற்றாக கொடுக்கிறார். மீண்டும் மீண்டும் கொடுக்கிறதுக்கு, மீண்டும் மீண்டும் தரிசனத்தை தாங்கும்படி இவங்க தூண்டப்படுறாங்க. தரிசனம் வந்து பெருசா இருக்கிறப்ப அதனுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் ஊற்றுகளையும் வச்சிருக்கிறார்.
0: ஆமென்.
2: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: அவங்களுக்குள்ள இருந்து ஒரு தரிசனத்துடைய தேவையை சந்திக்கக்கூடிய நன்மைகள் வந்து அப்படியே கொப்பளிக்குது.
1: எஸ்.
2: ஊற்றெடுத்துக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
2: எப்படி உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் கொப்பளிக்குதோ அதே போல தரிசனத்தின் தேவையை சந்திக்கும்படி தேவன் எழுப்புகிற நபர்களுக்குள்ள இருந்தோம்
1: ஊற்றுகள் கொப்பளிக்குது.
2: தேவையை சந்திக்கக்கூடிய நன்மை கொப்பளிக்குது,
1: கொப்பளிக்கிறது.
2: எப்படி உங்களுக்குள்ள ஊற்று கொப்பளித்த பொழுது, கிறிஸ்துனுடைய ஜீவன் கொப்பளித்த பொழுது உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிச்சுச்சோ, அதே போல தரிசனத்தின் தேவையை சந்திக்கும்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு நன்மை கொப்பளிக்கும் பொழுது உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: ஆமென்.
2: இது திரளான நபர்கள் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்.
1: எஸ்.
2: அதுக்கப்புறம் அவங்க எப்படி வர்றாங்க, என்ன மாதிரி அவங்க ஆண்டவர் யூஸ் பண்றாருங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். குறிச்சு இன்னைக்கு இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. விதைச்சது இங்க, ஆனா அறுவடை
1: தொலைதூரத்தில் இருந்து.
2: அவளே கூட சொல்லுவார் இல்லையா, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி மற்ற சபைகளை நான் கொள்ளையடிச்சேன்னு சொல்லுவார்ல. புரிஞ்சது
1: என்ன?
2: ஆமா, அந்த வசனம் தொடங்க. நான் வந்து மற்ற சபைகளை நான் என்ன செஞ்சேன்னா, பொருந்தியரா தெசலோனிக்கேரான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இங்க ஊழியம் செஞ்சிருக்கு ஆண்டவர் எங்க கொள்ளையடிக்க விடுறாருன்னா, எந்த விதமான ஒரு ஒரு வருத்தமோ ஒரு சங்கடமோ எதுவுமே யாருக்கு இல்லைன்னா, பவுலுக்கு இல்லை. ஆண்டவர் என்ன ஒரு கருவியை என்ன செய்யறாருன்னா பயன்படுத்துகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை நான் வந்து சந்தோஷத்தோட நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விதத்துல தான் அவர் திருப்தி பட்டாரே ஒழிய, எனக்கு நான் செஞ்ச என்னை பயன்படுத்தினதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எனக்கு என்ன செய்யல எதுவும் செய்யல அப்படிங்கிற ஒரு வருத்தமோ சஞ்சலமோ யாருமே அவருக்கு என்னன்னா
1: இல்லை.
2: இல்லை.
1: எஸ்.
2: எடுத்தீங்களா? எடுக்கலையா?
1: கொள்ளை
2: இருக்கலாம். மற்ற சபைகளை கொள்ளையடித்தேன். அப்ப நமக்கா உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். கொரிந்தியர் தானே?
1: ரெண்டு கொரிந்தியர்
2: 11:8. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு
1: மற்ற சபைகளிடத்தில்
2: சம்பளத்தை பெற்று
1: அவர்களை கொள்ளையிட்டேன்.
2: பவுல் அப்போஸ்தலனுக்கே அந்த நிலைமைன்னா எல்லா அப்போஸ்தலனுக்கும் அந்த நிலைமை தான்.
1: எஸ்.
2: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
2: என்ன அர்த்தம்? I could serve you at no cost.
1: Yes.
2: உங்க தெரிந்து எதுவுமே வாங்காம நான் உனக்கு நான் பணி செய்றேன்.
1: Yes.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Other churches I have robbed by accepting support from my ministry to serve you. Hallelujah.
1: Hallelujah.
2: உங்களுக்கு பணி செய்ய தேவைப்படுகிற உதவிய நான் வந்து மற்றவங்கள்ட்ட வந்து நான் வந்து பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார்.
1: எஸ்.
2: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. ஹல்லேலூயா.
2: அப்ப சாப்பிடுறது ஒருத்தர், பில்லு கொடுக்கறவர் வேற ஒருத்தர். சாப்பாட்ட
1: சாப்பிடுறவர் ஒரு,
2: சாப்பிடுறது ஒரு கூட்டம், ஆனா பில்ல பே பண்றது
1: இன்னொரு கூட்டம்,
2: இன்னொரு கூட்டம்.
1: ஹல்லேலூயா.
2: உங்களுக்கு சமைச்சு போறேன், நல்லா நீங்க என்ன செய்யுங்க,
1: சாப்பிடுங்க.
2: இலவசமா என்ன செய்யுங்கன்னா
1: சாப்பிடுங்க.
2: பில்லு வந்து எங்க இருந்தாவது யாராவது என்ன செய்வாங்கன்னா, அதனாலதான் இத்தனை ஒரு ஊழியத்துல 10 பைசா கடன் இல்லை.
1: ஆமென். ஹல்லேலூயா.
2: மீண்டும் மீண்டும் சொல்றேன், இத்தனை ஆண்டு ஊழியத்துல
1: 10 பைசா கடன் இல்லை.
2: தரிசனத்து நிமித்தம் நாங்க கடனே இல்லை எங்களுக்கு.
1: ஹல்லேலூயா.
2: அப்ப நாம சேவையை மனசுல வச்சு நாம ஊழியம் செய்யறப்ப நம்முடைய தேவைகளை கர்த்தரே சந்திக்கிறதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார்.
1: ஆமென்.
2: அந்த நேரம் வர்றப்ப, ஏற்ற காலம் வர்றப்ப அந்த அறுவடை கண்டிப்பா வந்து என்னன்னு நிக்கும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
2: தந்தையவர்கள் சொல்ற அந்த வேர்டு ஜூடா முதலே சொன்னதான், நாங்க சேமிச்சிருக்கிறோங்கிற தைரியத்துல இல்ல ஆண்டவரே, நாங்க விதைச்சிருக்கிறோம் அப்படின்னு
1: விதைச்சிருக்கிறோம்.
2: ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒன்று பிடிசி அப்படிங்கிற அந்த பைபிள் ட்ரைனிங் சென்டர் ஒன்று கட்டினப்போ பெரிய தேவை அதுக்கு. அப்போ 1 கோடிக்கு மேலே அதனுடைய நீடு. இப்போ நானும் ஜூடாமல் இருக்கிறப்ப தான் அப்பா ரூம்லேருந்து ஜம்ப் பண்ணாங்க, ஆண்டவரே எங்கள்கிட்ட சேவிங்ஸ் இல்லை, ஆனால் நாங்கள் நிறையா விதைச்சிருக்கிறோம்.
1: சோ பண்ணியிருக்கோம்ப்பா, சேவிங் இல்லைப்பா.
2: கடகடன்னு கட்டி முடிக்கப்பட்டது.
1: எஸ்.
2: முடிச்சாச்சு அதெல்லாம் வந்துட்டு.
1: ஆமென்.
2: நமக்காக சேமிக்கிறது வேற, கத்திரிக்க விதைக்கிறது வேற.
1: எஸ்.
2: நமக்காக சேமிக்கணுங்கிற விருப்பம்தான் மைண்ட்ல ஓங்கி நிக்குது. சேவிங்ஸ் மைண்ட் செட். என்ன மைண்ட் செட்?
1: சேவிங்ஸ் மைண்ட் செட்.
2: ஆனா கத்திரிக்காக விதைக்கணுங்கிற பாரம் நமக்குள்ள இல்ல. சோயிங் மைண்ட் செட்.
1: எஸ். ஹல்லேலூயா.
2: உலகம் அப்படித்தான் கேக்குது. பெரிய காரியத்தை எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க, என்ன சேவிங்ஸ் இருக்கு, எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க, அதானே கேக்குறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிற, என்ன எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு, என்ன இந்த மாதிரி புதுசா லேண்ட் எல்லாம் வாங்க போறேன்னு சொல்றீங்க, எவ்வளவு சேவிங்ஸ் என்னென்ன
1: வச்சிருக்கீங்க
2: இருக்கு அப்படின்னு கேட்டா, டு பி ஃப்ராங்க், ஆனஸ்டா சொல்லணும்னு சொன்னா, எங்களுக்கெல்லாம் ஒரு சேவிங்ஸ் என்னன்னா இல்லை. என்னடா நீங்க வாட்டில் இடத்த வாங்க போறோம்னு சொல்றீங்க, ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வேணாமா அப்படின்னு கேட்டா, சேவிங்ஸ் இல்லையா, ஒன்லி சோயிங்ஸ் தான்யா.
1: ஆமென்.
2: நாங்கெல்லாம் எந்த கேம்ப் நடத்தாம, எந்த தரிசனத்துக்கும், வாலிபர் தரிசன முகாம் வேண்டாம், 21 நாள் முகாம் வேண்டாம், லீடர்ஸ் முகாம் என்னன்னா
1: வேண்டாம்
2: வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 13 வருஷமா எதுவுமே பண்ண வேணாம். விடு, உடன் ஊழியர்கள் அதிகமா என்னன்னா
1: வேணாம்,
2: யாரையும் நம்ம என்கரேஜ் பண்ணவே என்னன்னா வேண்டாம், நமக்கு எதுக்கு, நம்ம மட்டும் இது வேணா போதும்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் ஓடி இருந்தோம் சொன்னா சுருங்கி போயிருந்திருப்போம். சேமிச்சிருக்க மாட்டோம், சுருங்கி போயிருந்திருப்போம். அத்தை நம்பி இருந்திருக்கே மாட்டாரு. ஏண்டா அதுக்குள்ள முளைச்சு ரெண்டேல விடல, அதுக்குள்ள இவ்வளவு சுயநலம் உனக்கு, என்ன வருங்காலத்து குறிச்சு இவ்வளவு சிந்திச்சு நீங்க எவ்வளவு சேவிங்ஸ் என்ன செய்றீங்கன்னா
1: பண்றீங்க, என்ன
2: பண்றீங்க, என்ன அப்ப மைண்ட் செட் எப்படி போகுதுன்னா, தனக்காக சேமிக்கணும், தான் குடும்பத்துக்காக என்ன செய்யணும், சேமிக்கணும் இருக்க வெளிய, கத்திற்காக விதைக்கணுங்கிறது வந்து கிங்டம் தாட். அது வந்து தேவன் ஒரு மனிதனுடைய மனதில் அருளி செய்கிற பாரம்.
1: ஆமென்.
2: பாரம்
1: பாரம்
2: கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறாரா?
1: எல்லாருக்கும் கொடுக்கிறார்.
2: ஆனா எல்லாரும் கர்த்தர் கொடுக்கறமா?
1: எல்லாரும் கர்த்தர் கொடுக்கிறது இல்ல.
2: எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கல, எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார்.
1: எஸ்.
2: அவன் திராணிக்கு தக்க எல்லாருக்குமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
1: எஸ்.
2: ஆனா எல்லாரும் கர்த்தருக்கு என்ன செய்யறது இல்ல,
1: கொடுக்கறது இல்ல.
2: கொடுக்கிறதுக்குன்னு, கத்தருக்கு கொடுக்கிறதுக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே ஏதோ ஒண்ணு இருக்கு.
1: எஸ்.
2: கட்டாயம் இருக்கு.
1: எஸ்.
2: ஆனா கொடுக்கணுங்கிற பாரம் தான் என்னன்னா
1: இல்லை
2: இல்ல, ஆனா சேமிக்கணுங்கிற விருப்பம் இருக்கு.
1: எஸ்
2: நமக்காக
1: சேமிக்கணும்.
2: கத்தர் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு நமக்காக என்ன செய்யறோம்?
1: சேமித்து வை,
2: சேமிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பேர்டன் என்னன்னா இல்ல, பேர்டன் இல்லாமலே பிளஸ்ஸிங்ஸ் என்ன செய்யறோம்னா சேமிக்கிறோம். சேவிங்ஸ் மைண்ட் செட். நீங்க சேமிங்க, அதை நான் தவறுன்னு நான் என்ன செய்யலன்னா
1: சொல்லல.
2: உங்களுக்கு வருகிற வருமானத்தை அதை முறையான விதத்தில் அதை ஸ்டுவர்ட்ஷிப் பண்றதுன்றது அது ஒரு பெரிய மெச்சூரிட்டி. ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அது இதெல்லாம் போய் நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற காரிய அந்த பணத்தை வந்து முறையான விதத்தில் அதை கையாள்றது வந்து அதுக்கு ஒரு விஸ்டம் வேணும். அதெல்லாம் இன்னொரு டாபிக் நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல கத்தர் நமக்கு கொடுத்ததுல இருந்து கத்தருக்கு கொடுக்கிற ஒரு பேர்டனை நமக்கு என்ன செஞ்சு ஆகணும், உள்ளத்துல
1: இருந்து ஆகணும்.
2: ஆகாரத்தை 10 மூட்டை ஆகாரத்தை கொடுத்தவரு ஒரு மூடையை தானே விதைக்க சொல்றாரு.
1: எஸ்
2: அல்லது 100 மூடை ஆகாரம், 99 மூட்டையும் நீ வச்சுக்க, 1 மூடையும் நீ என்ன செய்யணும், நீ விதைக்கணும்னு ஆண்டவர் என்னன்னா
1: சொல்றார்.
2: அப்ப எனக்கு என்னன்னா கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கு என்கிட்ட, ஆனா கொடுக்கணுங்கிற பாரம் எனக்கு என்னன்னா
1: இல்ல.
2: ஒரு ஐயா வந்து சமீபத்தில் ஒரு உபகாரத்தை செஞ்சிருந்தார். அவர் வந்து மிக எளிமையான ஒரு தொழிலை செய்கிறாரு. அவரோட வியாபாரமும் ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சொற்பமான வருமானம் உள்ள வியாபாரம். ஆனால் அவர் செஞ்ச உபகாரம் வந்து ரொம்ப பெருசு. ஒரு 21,000 ரூபா காணிக்க அனுப்பி, ஐயா இந்த தரிசன பூமி கோயிலெலாம் கட்ட போறீங்களாமே, அதுக்காக கொடுக்க சொல்லி எனக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் இந்த பாரத்தை தர்றாரு அப்படின்னு அந்த ஐயா வச்சிருக்கிறார். அவர் யாருன்னா ஒரு இந்து மனுஷன். 2 வருஷமா இயேசு கிறிஸ்து மேலே அவருக்கு ஒரு பற்று வந்திருக்கு.
1: அதிகாலம் 3:30 எழுப்பி எழும்பி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாருங்களா? எந்த சபைக்கும் போலையா?
2: எந்த பாஸ்டரும் தெரியாது, ஞானசானம் தெரியாது, ஒன்னும் தெரியாது.
1: இயேசு மேல எனக்கு ஒரு பாசம்.
2: எதார்த்தமா அவர் யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம லைவ் மெசேஜ் பார்த்திருக்காரு. அதுல இருந்து மெசேஜ கேட்டு ரொம்ப பிடிப்பு வந்துருச்சு ஜீசஸ் மேல. அந்த பழைய பேப்பர்கள் வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுவார் போல இருக்கு. அதுல தானே ஒரு பழைய பைபிள் கிடைச்சா,
1: பழைய பைபிள் கிடைச்சு
2: அதுல அந்த பழைய பேப்பர்ல பாருங்க, பைபிள் ஒருத்தன் பழைய பேப்பர் கடையில போட்டிருக்கான். நான் என்னத்த சொல்ல, அத போட்டவனுக்கு வேல்யூ தெரியல, வாங்கினவருக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கு.
1: ஆமென். அது வீட்டம்மா கையில கொடுத்திருக்காரு, நீ படிமா இத அப்படின்னு.
2: பழைய பேப்பர்ல வாங்கினதுல ஒரு பைபிள் இருந்திருக்கு. அவர் பேப்பரோட பேப்பர்ல இடையில போடாம அவருக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கு பாருங்க. அதை இந்த ஐயா வாசிச்சு அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வந்து நம்ம மெசேஜஸ் கேட்க ஆரம்பிச்சு, அந்த தொழில இருக்கிற அந்த நபர் வந்து இவ்வளவு பெரிய தொகையை வந்து ஒரு தரிசனத்துக்காக விதைக்கிறார்னா தேவன் அவருடைய உள்ளத்துல வச்ச பாரம். நாங்க தான் ஒரு நல்ல பைபிள் வாங்கி கேட்டிருக்காரு. அந்த ஐயாவோட பேசி பெரிய போல் லெட்டர்ல ஒரு பைபிள் வந்து நாங்க சென்ட் பண்ண போறோம். அவருக்கு இன்னும் அவரை பார்த்ததே
1: இல்லை.
2: வருமானம் சிறுசா இருந்தோம், பெரிய உபகாரங்களை செய்யறவங்களும் இருக்காங்க. தேவன் தங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருந்தோம், தேவனுக்காக கிள்ளி கூட கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க.
3: எஸ்,
2: இப்படி இருக்கிறாங்க,
1: அப்படியும்
2: இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க சர்ச்சில் ஒரு தம்பி இருக்கான், ரொம்ப ஒரு எளிமையான ரோட்டில் கடை போட்டிருக்கிற தம்பி, இளநி வெட்டி கொடுக்கறது,
1: ஜூஸ் போட்டு கொடுக்க,
2: ஜூஸ் போட்டு கொடுக்கறது, மாவு அரிசி மாவு ஆட்டி அந்த அரிசி மாவு பாக்கெட் பண்ணி ஒரு 100 பாக்கெட் வந்து ஈவினிங்கில் கொண்டு போய் கொடுக்கறது, இதை தான் அவனுடைய தொழில். பகலெல்லாம் நிற்கணும், அந்த அந்த
1: தள்ளுவண்டியை
2: வச்சுட்டு நிற்கணும். சாயந்தரத்தில் அவன் வெளியில் போய் இந்த மாவு விற்கணும். வாரம் வாரம் வந்து நின்று ஒரு பொட்டணம் போட்டிருப்பான், அந்த பொட்டணத்தில் தான் அவனுடைய அந்த வாரத்துக்கான காணிக்கைகளை வச்சுருப்பான். ஒவ்வொரு சண்டே சர்வீஸ் அவனும் அவனோட ஒய்ஃபும் அந்த பொட்டணத்தோட தான் வந்து என் கையில் கொடுத்து இந்த ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐஸ் கட்டியை உடச்சி உடச்சி உடச்சி ஐஸ்லேயே அந்த கை பழகுனதுனால அப்படி இந்த இடம்லாம் அப்படி கருப்பு கருப்பாக அப்படி பாறை மாதிரி இருக்கும், வந்துட்டு காய்ச்சி போய் அந்த கை வந்துட்டு விரலெல்லாம் கால் விரல் கை விரல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உழைக்கிறவனுடைய உடல்ங்கிறது பார்த்தாலே தெரியும் அப்படி. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றப்ப கத்தர் எனக்கு கொடுத்ததுலேருந்து நான் என்ன செய்கிறேன், கத்தருக்கு
1: கொடுக்கிறேன்
2: கொடுக்குறேங்கிறத லெவலில் இருந்து எந்த லெவலுக்கு போனா அப்படின்னா, ஆண்டவரே உங்களோட நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், சகை வந்து தன்னுடைய ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்தானா, அந்த மாதிரி நானும் உங்களோடு ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், இனிமே என்னுடைய வருமானத்துல பாதி உங்களுக்கு,
1: எஸ்
2: அதை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுடைய தசமமாக காணிக்க போக அவனுடைய வருமானத்தினுடைய பாதியை யாருக்கு எடுத்து வைக்கிறான்னா, ஏழைகளுக்கு எடுத்து வைக்கிறான். செய்யறா தம்பி,
1: ஆமென்.
2: எப்படி உனக்கு இந்த மாதிரி மனசுன்னு நான் கேட்டேன், அண்ணே சகையை செஞ்சார்ல பாதி ஏழைகளுக்கு தர்றேன்ற மாதிரி பேசுறாருண்ணே அண்ணே. ஆண்டவர் என் கூட என்ன செய்யறாரு,
1: பேசுறாருண்ணே, பேசுப்பா பேசுவாங்க.
2: டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்வாங்க. சில மனிதர்கள் பார்வைக்கு ரொம்ப சாதாரணமா இருக்காங்க, பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கறாங்க.
1: அல்லேலூயா.
2: கவர் ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனா கண்டென்ட் பயங்கரம்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
2: அவனுடைய தொழிலுக்கு விரோதமா எத்தனையோ பேர் போட்டி பொறாமல் என்னென்னமோ பண்ணாங்க,
1: அடிச்சிருக்காங்க
2: அடிச்சிருக்காங்க. அவன் காட்டல மழை.
1: எஸ்,
2: கத்தர் உன்னோட இருக்கிறார், உன்னை ஒருத்தரும் உன்னோட யாரும் என்ன செய்ய முடியாது, போட்டி போடவே
1: போடவே முடியாது
2: முடியாது.
1: அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
2: இவங்க பேர்டன் என்ன ஆச்சரியப்படுத்துது, அள்ளி கொடுத்தோம், சிலர் கிள்ளி கூட கொடுக்கல. ஆனா சிலர் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற கொஞ்சத்தில் எப்படி கொடுக்கறான்னா, அள்ளி கொடுக்கறான்.
1: அள்ளி
2: சில பேர் இருக்கிற கொஞ்சத்தையே கொடுத்துறான். அப்போ ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற விருப்பத்தை தேவன் கொடுக்கிறாரு. ஊழியத்துக்கு கொடுக்கணுங்கிற விருப்பம் இல்லாம போனதுக்கு காரணமே தேவன் தங்களுக்கு கொடுத்தத கொடுக்க முன்வராததான் காரணம். இங்கதான் ஸ்டுவர்ட்ஷிப் வருது. அடுத்த டாபிக்ல அந்த சப்ஜெக்ட் நான் தொடறேன். How you are stewarding your money? கொடுத்த பணத்தை எப்படி நாம என்ன செய்கிறோம்,
1: கையாளுகிறோம்
2: கையாளுகிறோம். மிகப்பெரிய அளவில் உபகாரம் செய்த ஒரு நபர், அவரோட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, பெரிய அளவு ஊழியத்துக்கு விதைச்சிட்டு அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு நான் தேங்க் பண்றப்போ சொல்றாரு, இவ்வளவு பெரிய தொகை என் பேங்க்ல இருந்திருக்கும்னா அது வெறுமன பணமா தான் இருந்திருக்கும். ஆனா இதை நான் ஊழியத்துக்காக நான் விதைக்கிறப்போ, அதனால ஒரே ஒரு ஆத்மா ஆண்டவருக்காக ஆதாயமாக்கப்படும்னா எனக்கு திருப்தி தான் அப்படிங்கிற.
1: ஆமென்.
2: சிங்கிள் சோல். எனக்கு அந்த அந்த வால்யூம், அந்த டென்சிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்த ஒரு அடர்த்தி.
1: ஹல்லேலூயா.
2: அது எனக்கு சந்தோஷம் அப்படின்னாரு. நம்ம என்ன கொடுக்குறோம்? கத்தர் கொடுத்தது தானே கொடுக்குறோம். நம்ம அம்மால கொடுத்தோம், எங்க ஆசையா கொடுத்தேன்?
1: இல்லையே, அவர் கொடுத்த
2: அவற்றை வாங்கி அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறேன். சிம்பிள். இத வந்து மனுஷன் பண ஆசை பிடிச்சா எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா என்ன செஞ்சிட்டான்னா
1: மாத்தி
2: மாத்திட்டான். அப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அவற்றை நான் பேசினப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக கொண்ட ஒரு சிந்தை எப்படி திங்க் பண்ணுதுன்னா, இப்பாரு நான் அதிகமா அறுக்கணுங்கிறதுக்காக நான் விதைக்கல. 10 ரூபாய கொடுத்தா 100 ரூபாய் தருவாருங்கிறதுக்காக நான் விதைக்கல. அப்படின்னா அது பிசினஸ் ஆயிருது, வட்டி கணக்கு ஆயிருது. அப்படி இல்லை, மைண்ட் செட் எப்படி போகுது? நான் கொடுக்கறது, கொடுக்க தேவையானத கத்திரி என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு. எனது நோக்கம் இதை கொடுக்கிறதுனால எனக்கு தேவன் செய்வாருங்கிறது இல்ல. என்னுடைய நோக்கம் இத நான் விதைக்கிறதுனால ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படணும்.
1: ஆமென்.
2: நான் பணத்தை விதைச்சு பணத்தை அறுவடை செய்யறதுக்காக நான் விதைக்கல, நான் பணத்தை விதைச்சு ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய விரும்புறேன்.
1: ஆமென்.
2: ஆட் எவ்வளவு ஹோலியா இருக்கு பாருங்க, நோபலா இருக்கு பாருங்க. அப்ப ராஜ்யத்தை குறிச்ச சிந்தனை நம்மளால கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய மனசை விசாலமாக்குது.
1: எஸ். ஆமென்.
2: செய்யணுங்கிற விருப்பத்தை கத்தர் கொடுத்துட்டாரா, உடனே செஞ்சிடணும்.
1: எஸ்.
2: இல்லைன்னா மனசு காஞ்சிரும், இல்லைன்னா வேற பக்கம் சாஞ்சிரும்.
1: சாஞ்சிரும்.
2: திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வருதா, உடனே ஒபே பண்ணிடணும். ஒபே பண்ணலன்னா அந்த எண்ணம் எடுபட்டுரும். ஒரு கிராம பகுதியில் ஊழியம் செய்யற ஒரு ஊழியர் நேத்து என்னோட வந்து பார்த்து பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து அவருடைய ஊழியத்துல ஜிப்சி இன மக்கள் அதிகமா வர்றாங்க. நம்ம ஆவிக்குரிய மகன் தான். இப்ப சொன்ன எங்க மக்கள் எப்படி அவங்க கொடுக்கற காணிக்கைகளை பாக்குறப்ப எனக்கு பயங்கர பிரமிப்பா இருக்குண்ணே. ஊசிமணி பாசிமணி விற்கிறவங்க தான் பாருங்க. அவன் பாக்கெட்ல ஒரு கவரே வச்சுக்கிறான். என்ன வித்த உடனே கடவுளுக்குரிய காசை அந்த கவர்ல வச்சுட்டு நேர சர்ச்சுக்கு வந்து கொடுத்துட்டு தானே வீட்டுக்கு போறானுங்க. ஏண்டா நீ நீ வீட்டுக்கு போயிட்டு கொண்டாந்து கொடுக்க வேண்டியதானே நான் சொல்றேன்னு அதுக்கு எங்க பிள்ளைங்க சொல்றாங்க. வீட்டுல போனா மனசு மாறிடுச்சுன்னா, அதனால நாங்க வித்த உடனே அந்த பைசாவை கடவுளுக்குரிய காசை உள்ள வச்சு நாங்க அவருக்கு நாங்க கொடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லி நிறைய பேர் அப்படிதான் செய்வாங்களாம்.
1: ஆமென்.
2: எவ்வளவு தேவனுக்கு எடுத்த காரியத்துல ஒரு உண்மை பாருங்களேன். தேவன் செஞ்ச நன்மை எனக்கு இருக்கு, ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கக்கூடிய உண்மை என்கிட்ட இல்ல. இதை சொன்ன பாஸ்டர் வந்து கெட்டவன், காசாசு பிடிச்சவன்,
1: காசு பத்தியே பேசுறாரு.
2: நல்லவேளை இன்னைக்கு நான் பேசணும்னு பேசல, எனக்கு டாபிக் அவரே கொடுத்த.
1: ஆமென்.
2: இதெல்லாம் நான் காங்கிரிகேஷன் வச்சு நான் பேசிருப்பேன். என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு தான் பேச முடியும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
2: தேவன் எனக்கு செஞ்ச நன்மை என் வீட்டுல இருக்கு, ஆனா தேவனுக்கு செய்யணுங்கிற உண்மை என்கிட்ட என்னன்னா
1: இல்ல.
2: இல்ல, தேவன் தந்த நன்மையை வச்சிருக்கிறோம். தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? இங்கதான் ஓனர்ஷிப், ஸ்டுவர்ட்ஷிப்.
1: எஸ். உக்ராணத்துவம்
2: அதை தொட்டா இன்னும் உள்ள போகும். நிறுத்திக்கிறேன் இதோட.
1: எஸ்.
2: அவ்வளவு முக்கியம் அது.
1: ஹல்லேலூயா.
2: அப்ப நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஐஸ்வர்யவான்கள் கொடுக்கிற விஷயத்துல தரித்திரரை போல நடக்கிறப்போ, தரித்திரரை ஆண்டவர் கொடுக்கிறதுல ஐஸ்வர்யவான்களா மாத்திர.
1: ஆமென்.
2: அதனால நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருப்போம். வளர்ந்து போகாம இருப்போம்னா ஏற்ற நேரத்துல சேமிப்பு செய்யாதத அறுவடை செஞ்சு முடிச்சிரும். சேமிப்பால செய்ய முடியாதத
1: அறுவடை
2: செஞ்சு முடிச்சிரும். சேமிப்புல நம்ம ஒண்ணு செஞ்சா அது சாட்சி இல்லையே. தேவன் சந்திச்சாரு, நான் செஞ்சேன்னா தானே சாட்சி.
1: ஆமென். அல்லேலூயா.
2: சேமிப்புல நான் வீட்டை கட்டினேன், சேமிப்புல நான் அதை செஞ்சேன், சேமிப்புல நான் லேண்ட் வாங்கினேன், சேமிப்புல இந்த தரிசனத்துல இந்த கேம்ப் நடத்தி என்ன செஞ்சேன்னா முடிச்சேன் அப்படின்னு சொல்றது இல்ல. விசுவாசத்துல நாங்க செஞ்சோம், விதைச்சிருக்கிறோம் நிறைய. ஏற்ற நேரம் வர்றப்ப தேவன் தேவை என்னன்னா சந்திச்சாரு. இது இது ஊழியக்காரனுக்கே உள்ள ஒரு விஷயம்.
1: ஆமென்.
2: நான் கிரவுட நான் மனசுல வைக்கல, ஊழியக்காரங்களுக்கு.
1: எஸ்.
2: நாங்களும் தான் லேண்ட் விஷயத்துல எங்களுக்குன்னு எந்த சேமிப்பு என்னன்னா
1: இல்ல.
2: ரொம்ப நாளா மனசுல அது ஒரு எண்ணமாவே என்னன்னா இருந்துச்சு. கடைசியில் நம்மளும் சேமிக்கணும்ல அப்படின்னு நினச்சிட்டு நானும் தம்பி மாட்டி எல்லாம் சொல்லி வர்ற காணிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் போட்டு சேமித்து வச்சு அந்த அந்தான் பண்ணால் இது லேண்டுக்கான காரியம் எங்கேயோ போய் நான் ஆனால் சிரிச்சுக்கிறேன். தம்பாட்ட சொல்லி போங்கடா, நீங்களும் உங்கள் சேமிப்போம். கத்தர் சிரிக்கிறார் மேலே உட்காந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா வருஷ கணக்காக எந்த சேமிப்பும் இல்லாமல் விஷனுக்குன்னு ஒரு பக்கம் நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம விஷனுக்கான நேரம் வர்றப்ப தேவன் ஒரு அறுவடைய வச்சு சடுதியில காரியத்தை செஞ்சு முடிக்கிறாருங்கிறதுக்கு நாங்க சாட்சி.
1: அதனால
2: இன்னும் அதிகமா விதைப்போம். அதிகமா அறுவடை செய்யணுங்கிறதுக்காக இல்ல, அதிகமான ஆத்துமாக்கள் அறுவடை செய்யணுங்கிறதுக்காக.
1: ஆமென்.
2: நான் எனக்கு கொடுத்த பணத்தை நான் விதைக்கிறேன். அதை செய்யறப்ப எனக்கு மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது.
1: ஆமென்.
2: அவ்வளவுதான். நீங்க செஞ்ச நன்மை என் வீட்டில இருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய உண்மை என்கிட்ட எல்லாம் இருக்கும்னா இன்னைக்கு அதை நான் திருத்திக்கிறதுக்கு எனக்கு நீங்க சொல்ற ஆலோசனைக்காக உமக்கு நாங்க மீட்டிங்லாம் நான் முடிச்சிருவோம். நானும் யூதாவும் புல்பிட்ல எங்க ரெண்டு பேரும். ஆனா இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே பீட்டரும் ஏஞ்சலும் தான். அந்த கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணி அஞ்சாவது நாள் கேம்ப் முடிகிறப்ப 11 நாள் முடிகிறப்ப அப்படி பிபிலாம் எகுறோம். என்னையா கரெக்டாக வருதா இல்லை ஏதாவது டெபிசிட் வருதா அப்படின்னா அப்படி நூல் பிடிச்ச மாதிரி தான் இருக்க பாருங்க. அப்படி எட்ஜில் தான் வந்து நிற்கும். கடைசியில் தலையெல்லாம் போட்டு பிச்சுக்கிட்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு ஏஞ்சலும் பீட்டரும் தான் வருவாங்க. ஒரு வழியாக முடிச்சிட்டோம்ப்பா எல்லாத்தையும் அப்படின்னு முடிச்சிங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை. ஆமாம் கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு, அதையும் என்னென்ன தூக்கி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கையில் கொண்டு வந்தோம்ல காசு, அதை என்ன செஞ்சோம்னா போட்டோம். ஆயா துண்டை தூக்கி தோலை என்னென்ன போடியா அப்படின்னு சொல்லிட்டு வல்லமையாக பயன்படுத்தியிருப்பார். அவன் உருண்டு புரண்டு ஹெவியான ஃப்ளோ என்ன செஞ்சுருக்கோம் போயிருக்கோம். அதுக்கான எந்த இதுவுமே எங்களுக்கு என்னென்ன இருக்காது. முடிச்சுட்டு நாங்கள் அனுபவிக்கிறது என்னென்னா அப்படியே ராம் நாட்டில் வந்து அருமையான ஒரு கடை இருக்கு அனிஃபாவா, அனிஃபால போய் உட்காந்து புள்ள ஊட்டியோட போய் உட்காந்து நல்லா அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வாங்கி கொடுத்து சிக்கன் சாப்பிடியா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸா, ஃப்ரைட் ரைஸ்
1: சாப்பிடு
2: எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு
1: மட்டன் சூப் குடி,
2: மட்டன் சூப் குடி இவ்வளவுதான்டா நமக்கு வாங்கடான்ட்டு வந்துடும். ஆண்டவர் அது ஏமாளித்தனம் இல்லையே, அது ஞானம் இல்லாம நடக்கலையே. கர்த்தருக்காக நாம செய்யறப்ப நமக்குன்னு ஒரு தேவை வர்றப்ப ஆண்டவர் பல மடங்கு நமக்கு செஞ்சுட்டு போயிடுறாரு.
1: ஆமென்.
2: எந்த இடத்துல போயும் ஆதாயத்தை மனசுல வச்சு ஊழியத்தை செஞ்சிடக்கூடாது.
1: எஸ்.
2: அல்லேலூயா. யாருடைய பொண்ணு வெள்ளியும் இச்சிக்கவும் என்னன்னா
1: கூடாது.
2: கொடுத்தாங்க கொடுக்கலங்கிற வார்த்தை எனக்கு என்னன்னா இருக்க
1: கூடாது.
2: கூடாது. நான் நன்மை செய்யறேன், நான் சமைச்சு போடுறேன், ஆனா எனக்கான பதில் நன்மைய தேவன் எங்கிருந்தோ வரவழைப்பார். இதை பிராக்டிஸ் பண்ணுவோம், இந்த ட்ரூத் அப்பியாசிப்போம், இதன் மூலமா வருகிற சாட்சியை வந்து நாலு பேருக்கு சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
2: வாழ்நாள் முழுசும் நமக்கு ஒரு குறையும் வராது.
1: எஸ்.
2: சில ஆயிரத்திலிருந்து சில லட்சத்திலிருந்து சில கோடியிலிருந்து பல கோடி வரைக்கும்
1: எஸ்
2: ஆண்டவர் நம்முடைய லெவல் மேல போக போக போக அத தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல ஆண்டவரே நிற்பாரு.
1: ஆமென்.
2: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
2: தேவன் அவருடைய நன்மையை என்கிட்ட தந்திருக்கிறாரு. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
2: அந்த நன்மையை பரிமாறுறதுல நான் உண்மையா இருப்பேன். பதில் நன்மைய தேவன் எங்கிருந்தாலும் எனக்கு செய்வார்.
1: ஆமென்.
2: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
2: வெறுப்போட விரக்தியோட கசப்போட வருத்தத்தோட செய்ய வேண்டாம் ஊழியத்தை, சந்தோஷமா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு நான் விதைச்சிருக்கிறேன்யா, என் முகம் கர்த்தரே நோக்கி என்னன்னா
1: பார்க்கிறது,
2: பார்க்கிறதுன்னு அவரே நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போக என் ஆண்டவர் விடவே
1: மாட்டார்.
2: தரிசனத்துக்காக நீங்க விதைக்கிறப்ப ஒருவேளை சபையாரில் சிலரை எழும்பி ஏயா இந்த வீண் செலவு பண்ணிட்டுற, நாலு காசை சேர்த்தேன்னா நம்ம வாட்ட இடம் வாங்கலாம், கோயிலை கட்டலாம், உன்னை யாரையா புத்தகம் எழுத சொன்னா, உன்னை யாரையா கேம்ப் நடத்த சொன்னா, இதெல்லாம் அனாவசிய செலவு, வெட்டி செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க இடம் கொடுக்காதிருப்பீர்களாக.
1: எஸ்.
2: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
2: ஒதுங்கி சொல்லிருங்க.
1: எஸ்.
2: ஆசை கேட்டனா உங்ககிட்ட வந்து நானு கேட்கல இல்ல.
1: ஓசாமி.
2: ஓசாமி. இது எனக்குன்னு தேவன் கொடுத்த தரிசனம்.
1: என்
2: தேவையை கத்திர என்ன செய்வா
1: சந்திப்பா
2: சந்திப்பா. இந்த தரிசனத்துக்கு அடுத்த காரியத்துல நீங்க முதலீடு செய்கிறதுல எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம பாத்துங்க.
1: ஆமென்.
2: அதுக்காக தான் இந்த ஊழியம்.
1: எஸ். ஆமென்.
2: எங்க அண்ணன் எல் ஜோசப் அண்ணன் எல்லாம் கேட்டீங்கன்னா எவ்வளவு புத்தகம், எவ்வளவு புத்தகம் அள்ளி இறைச்சிட்டு தான் இருப்பாரு அண்ணே.
1: எஸ்.
2: புத்தகத்துக்கு மேல என்னன்னா
1: புத்தகம், எந்த பிரதிபலனும் பார்க்க மாட்டாங்க,
2: எதையும் பார்க்கறது கிடையாது. சபையில ஒரு ஆள் கேள்வி கேட்க முடியாது அண்ணன். அப்படி காசு போற வெள்ளி என்ன வெளியில என்னன்னா
1: ஒருத்தருடைய வெள்ளியும் பொண்ணு நான் இச்சுக்கல.
2: அல்லேலூயா. காலத்துக்கு இந்த மாதிரியான யூனிக்கான மினிஸ்ட்ரிஸ் தேவை.
1: அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
2: பேட்டனுக்கு வாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு தரிசனத்தையும் பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி ஆண்டவர் எழுப்புவார். சத்தியம் ஒரு நாளும் பொய்யா போவது என்னன்னா
1: இல்லை.
2: இல்லை.
1: ஆமென்.
2: தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
1: ஆமென்.
2: பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமான இந்த டீச்சிங்ஸுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உங்க கரத்துல நாங்கள் விழுகிறோம் சுவாமி. நீங்க எவ்வளவாய் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுல அக்கறை உள்ளவர். எங்க சேமிப்புல இருந்து இல்லை, அங்க விதைச்சோம், தேவன் தந்த அறுவடை. இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய எங்களுக்கு துணை செய்ததுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க நிக்கிறப்ப வாழ்நாள் முழுசு எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லை ஆண்டவரே. இந்த கிருபைக்காக, இந்த தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கையேந்த விடாம, கடன்படாம, எந்த விதத்திலும் அவமானப்படாம ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொண்டு செல்லுகிற விதத்துல எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற மிகப்பெரிய தயவுகளுக்காக உமக்கு நன்றி. நீங்க செஞ்ச எங்களுக்கு செஞ்ச நன்மை எங்க வீட்டுல இருந்தோம், உங்களுக்கு நாங்க செய்யக்கூடிய உண்மையை நாங்க தொலைச்சிட்டு நிப்போம்னா எங்களோட நீங்க பேசுறதுக்காக உமக்கு நன்றி. இந்த ஸ்டுவர்ட்ஷிப்பை குறிச்சும் ஓனர்ஷிப்பை குறிச்சும் நீங்க அடுத்து எங்களோட நீங்க பேச போறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதா.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: ஏனே இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலையே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடா குண்ட போகிறேன் அதை போகிறேன் சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலையேனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே.

தொன்றுக்கு கடைசியிலே வந்துவிட்டோம். கடைசி வசனத்தை இன்றைக்கு வாசிக்க போகிறோம். வாசித்து அதை நாம் படித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். நீடிய ஆயுளை குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறேன். இந்த கடைசி வசனத்தை வாசித்து விட்டு நீடிய ஆயுள், லாங் லைஃப், நீடிய ஆயுளை குறித்து நான் பேச போகிறேன். கடைசி வசனத்தை வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உண்மையானவைகளாக இருக்கிறது. அநேகர் நீடிய ஆயுளை பற்றி குழம்பி போனவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மக்களிடத்திலே சாதாரணமாக என்ன எண்ணம் என்றால், சாதாரணமாக என்ன நினைக்கிறார்கள், ஏதோ அவரவர் தலையில் என்னமோ எழுதி வைத்திருக்கிறது, அது எழுதி வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் அவரவர்கள் உயிரோடு இருப்பார்கள், என்றைக்கு சாகணும்னு எழுதி வைத்திருக்கிறதோ அன்றைக்கு சாகிறார்கள், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைன்னு வெறும் வெளியில் இருக்கவங்க அவிசுவாசிகள் நம்புகிறது மட்டுமல்ல, கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்புகிறார்கள். எல்லாம் அப்படி பார்க்குறீங்க, கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்புகிறார்கள், ஏதோ தலையில் எழுதி வைத்திருக்குது அதன்படி தான் எல்லாருக்கும் நடக்குது, இதை மாற்றுறதுக்கு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் கடவுள் விட்ட வழி, எல்லாம் அவர் நினைச்சபடி தான் நடக்குது, ஒரு ஆள் திடீர்னு சேர்த்துட்டா ஏதோ கடவுளுடைய சித்தத்தின்படி தான் அது நடந்து விட்டது என்று அப்படி தான் எண்ணுகிறோமே தவிர, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்ப்பது கிடையாது. எனக்கு தெரியும் உள்ள எத்தனையோ கேள்விகள் எழும்புகிறது என்று, ஆனால் இன்னும் ஒன்று ரெண்டு வாரம் அதை பேச போகிறோம், ஒரே வாரம் அல்ல, ஒன்று ரெண்டு வாரம் இந்த நீடிய ஆயுளை குறித்து பேச போகிறேன். அநேக நமக்குள்ளாக இருக்கிற கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் என்று நினைக்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் நாம் பதில் அளிக்க முடியாது, ஆனால் வேத வசனத்தை போதிக்க முடியும், அவ்வளோதான் நான் செய்ய முடியும். வேத வசனத்தில் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். வேத வசனம் நாம் நினைக்கிறபடி சொல்லி வைத்ததில்லை. அதாவது எல்லாருக்கும் தலையில் எழுதியிருக்குது, அவங்க சாகிற அன்னைக்கு யாரும் அதை மாற்ற முடியாது, எழுதி வைத்திருக்கிறபடி தான் எல்லாம் நடக்கும், எல்லாமே கர்த்தருடைய சித்தம்தான் என்று நாம் நினைக்கிறோமே, அப்படி வேத வசனம் சொல்லவில்லை. வேத வசனம் இன்னும் கேட்டால் தெளிவாக போதிக்கிறது. நீடிய ஆயுளை பொறுத்த வரைக்கும் தெளிவாக போதிக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய ஆயுள் நாளை பெருக பண்ண முடியும் என்று போதிக்கிறது. வாசித்து பாருங்கள் வேதத்தை, நீங்களே சும்மா வாசித்து பாருங்க, அது விளங்கும். எந்த மனுஷனும் தன்னுடைய ஆயுள் நாட்களை அதிகரிக்க முடியும், அவன் சில காரியங்கள் செய்ய முடியும், அவனுடைய சில கிரியைகள்னால், அவன் செய்கிற சில காரியங்கள்னால் தன்னுடைய ஆயுள் நாட்களையே அவன் அதிகரிக்க முடியும் என்று வேத வசனம் போதிக்கிறது. எல்லாம் முழிக்கிறீங்க, சிலர் நினைக்கிறாங்க இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்ட நல்ல காலம், இப்போல இருந்து ஆரம்பிச்சா கண்டிப்பா ஆயுள் நாட்களை பெருக பண்ணலாம். நிச்சயமா உண்மை, வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது, ஆயுள் நாட்களை நாம் பெருக பண்ண முடியும், அதிகரிக்க முடியும், அதற்கு சில காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆவிக்குரிய சில சத்தியங்கள் உண்டு, ஆவிக்குரிய சில காரியங்கள் நாம் அனுசரிக்க வேண்டியது உண்டு, அவைகளை நாம் கவனிக்கும் போது, அதன்படி நடக்கும் போது, அதை செய்கிற போது நம்முடைய ஆயுள் நாட்களே பெருகுகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதை மறுக்க முடியாது, அதுக்கு வருவோம் பின்னாடி. முதலாவது சில வசனங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், நிறைய வசனங்களை இன்றைக்கு கொடுக்க போகிறேன், அதனால கடகடன்னு வாசிப்போம். முதலாவது, நீடிய ஆயுள் தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீடிய ஆயுள், சங்கீதம் 91:16 சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நீடிய ஆயுள்னா எவ்வளவு நாளுங்கன்னு கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்று. ஆனா உண்மையில சொன்ன போனா எவ்வளவு உங்களுக்கு திருப்தியா இருக்குதோ அவ்வளவு வரைக்கும். சாப்பிடும்போது போய் சாப்பிட உட்காடுறீங்க, 4 இட்லி சாப்பிட்றீங்க, இன்னும் ஒன்று கூட சாப்பிடலாம் போல இருக்குது, இன்னும் ஒன்று சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று கூட சாப்பிடலாம் போல இருக்குது, இன்னும் ஒன்றும் சாப்பிட்றீங்க, அப்புறம் 6க்கு மேலே வைக்க பார்க்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐயோ வேணாங்க போதும், இதுக்கு மேலே சாப்பிடவே ரொம்ப திருப்தி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வேண்டவே வேண்டாம் போதும் என்று சொல்கிறீங்க. அதுபோல தான் வாழ்வும், அதுபோல தான் ஜீவனும், அதுபோல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். திருப்தியாக்குவேன் அவன் போதும்னு சொல்ற வரைக்கும் ஆண்டவரே போதும், இதுக்கு மேல வேண்டாம், நல்லா வாழ்ந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம்,
இந்த உலகத்துல இவ்வளவு நாள் இருந்தாச்சு, நான் திருப்தியா இருக்கிறேன், எனக்கு போதும், இதோட போதும், இன்னையோட நிறுத்திக்கும் சொல்ற வரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவார். உங்களுக்கு திருப்தியா? அதுதான் நீடித்த நாட்கள். உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு திருப்தியா? அதுதான் நீடித்த நாட்கள். நம்முடைய நாட்களை பெருக பண்ணவும் அதிகரிக்கவும் நம்முடைய கையில சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. அதுக்கு முன்னால் இதை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையிலே நீடித்த நாட்கள் அல்லது நீடிய ஆயுள் வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 23 அதிகாரத்துக்கு திருப்புவோம். 26 வசனம், 23-26 கடைசி பகுதி, 26:2 பகுதி. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், அதில் ஒன்றும் குறைவு இருக்காது, அதை பூரணப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128 வாசிப்போம். சங்கீதம் 128:6, பூரணப்படுத்துவேன்னா எவ்வளவு தூரங்க அது? எவ்வளவு நாள் அது பூரணப்படுத்துறதுன்னா எத்தனை வருஷம் என்று கேட்கலாம். இங்கே ஒரு க்ளூ, ஒரு சின்ன ஒரு அடையாளம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 168 சங்கீதம் 6 வசனம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சுருக்க சொல்ல போனா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். எல்லாரும் சொல்லுங்க, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். நீடித்த ஆயுள் எவ்வளவு நாள்? நமக்கு பிள்ளைகள் பிறந்து, அவர்களுக்கு திருமணமாகி, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து, அவர்களை நாம் காண்கிற வரைக்கும் அவ்வளவு நாட்கள் நீடித்த ஆயுஷை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், அது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. நீடிய ஆயுள் கர்த்தரால் திட்டவட்டமாக விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோபுவின் புஸ்தகத்துக்கு திருப்போம். எல்லாருக்கும் யோபுவை பற்றி தான் கேள்வி. எதை எடுத்தாலும் யோபுவுக்கு என்னங்க ஆச்சு? அவர் பாடுபடலையா? அவர் கஷ்டப்படலையா? அவர் இப்படி இல்லையா? யோபு 5 அதிகாரத்துக்கு திருப்புவோம். 26 வசனம், 42 அதிகாரத்தில் பிறகு நாம் காண்பிப்போம். யோபு நீடித்த நாட்கள் வாழ்ந்து வாழ்க்கை அனுபவித்து முதிர் வயதில் அவன் தேவனிடத்தில் போய் சேர்ந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். 5:26 வசனத்தில் ஒரு அருமையான வசனத்தை காண்கிறோம். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். என்ன நல்ல வசனம் பாருங்க. தானியம் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்யப்பட்டு அது போய் சேர்க்கப்படுகிறது. அதுபோலவே நல்ல முதிர் வயதான பிறகு அதுக்கு ஒரு அறுவடை காலம் இருக்கிறது. நம் வாழ்ந்து முடித்து கல்லறைக்கு போய் சேருகிறோம், அதுக்கு ஒரு தனி அறுவடை காலம் இருக்கிறது. அது இப்போ இல்லை, அது நல்ல வாழ்ந்து முடித்து தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே. முதல்ல உன்னுடைய ஆயுள் நாட்களை பூரணப்படுத்துவேன், அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றார், முதிர் வயதுல, வயதான காலத்திலே பிராணன் போய் நாம் போய் அங்கே சேர்க்கப்படுவோம், கல்லறையில் சேர்க்கப்படுவோம். ஏதோ திடீரென்று மறிப்பதோ அல்லது நடுவில் நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதோ அல்ல, முதிர் வயதிலே நாம் கல்லறையிலே சேர்க்கப்படுவதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அப்படிதான் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனம் பார்ப்போம். 3 வசனம் பார்த்தோம். 1, ஆயுள் நாட்களை பூரணப்படுத்துவேன்னு சொன்னார். இன்னொன்று, பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய்ன்னு சொன்னார். 3, இன்னும் தெளிவா, முதிர் வயதான பிறகுதான் நீ கல்லறையில் சேர்க்கப்படுவாய் என்று திட்டவட்டமாய் வேத வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுடைய உதாரணத்தை காண்போம். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து நீடிய ஆயுளை அனுபவித்து பிறகு கர்த்தருக்குள் மரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:8 வசனம், 25:8, ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். நல்ல நிறைய நாள் வாழ்ந்து இருந்து அவர் பிறகு போனார். ஆதியாகமம் 35:28 வசனம் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 35:28 நல்ல வசனம் இது. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசு உள்ளவனாகி
180 வருஷம் ஜீவித்திருந்து ஈசாக்கும் தன்னுடைய தகப்பனை போலவே விருத்தாப்பியமும் பூரண ஆயுசுள்ளவனுமாகி 180 வயது வரை அவன் ஜீவித்திருந்தான். பிறகு பிராணன் போய் மரித்தான். நிறைய பேர் சொல்வாங்க, ஏதாவது நடுவில் ஏதாவது வந்து மனுஷன் போறது தாங்க அது சகஜம் அது அப்படின்வாங்க. ஏதாவது வியாதி வந்து, ஏதாவது நோய் வந்து, ஏதாவது ஒன்று வந்து சாகிறது தான் வழக்கம். எப்படியோ மனுஷன் சாகணும், அவன் வியாதியிலேயோ அதுலேயோ இதுலேயோ சாகிறான் என்று சொல்லுவார்கள். அப்படி சாகவில்லை ஈசாக்கு. எப்படி செத்தார்? விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் இருந்து பிறகு பிராணன் போச்சு, ஜீவன் அவனை விட்டு எடுக்கப்பட்டது, நிம்மதியாக மரித்து போனான் என்று எழுதியிருக்கிறது. தாவீதை குறித்து வாசிக்கிறோம். ஒன்று நாளாகமும் 29 அதிகாரம் 28 வசனம். 28 வசனம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவனுடைய குமாரன் சாலமோன் அவன் ஸ்தானத்தில் அரசாண்டான். தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின், அதுதான் கர்த்தருடைய சித்தம், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். யோபு 42 அதிகாரம், யோபுவின் கதையை பார்ப்போம். 16 வசனம். யோபு 42:16-17. இதற்கு பின்பு அவ்வளவு தொல்லைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் எனக்கு வந்த வியாதிகள் எல்லாவற்றுக்கும் பின்பு எல்லாவற்றையும் அவன் எப்படியோ மேற்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்து இவற்றிற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்து, யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபுவுக்கு வந்த பிரச்சனையை பற்றியே நிறைய பேர் பேசுவாங்க. யோபுவுக்கு வந்த பிரச்சனை தான் நமக்கு வரணும்னு வாங்க. யோபுவுக்கு வந்த பிரச்சனை நமக்கு இருந்தா நம்ம பெரிய பரிசுத்தமானு சொல்லுவாங்க. ஆனா யோபு வாழ்ந்த மாதிரி நீடிய ஆயுள் உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். யோபு அவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் அவ்வளவு போராட்டங்களை வாழ்க்கையில சந்தித்த பிறகும் நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது மறுபடியும் நம்ம முதல்ல சொன்னதுக்கு வருவோம். நம்முடைய ஆயுள் நாட்களை குறித்து ஒண்ணுமே நாம் செய்ய முடியாது என்றுதான் ஜனங்கள் நினைக்கிறார்கள். விசுவாசிகளும் அப்படிதான் நினைக்கிறார்கள். குறிப்பா விசுவாசி தான் ரொம்ப அப்படி நினைக்கிறாங்க. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அது கர்த்தர் விட்ட வழி. கர்த்தர் என்னைக்கு வச்சிருக்காரோ அன்னைக்கு போக வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. நாம எல்லாம் எழுதி ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் புக்கில் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த ஆளு போச்சுன்னு எழுதி இருக்குது. அதை மாற்றவே முடியாது என்று தான் நாம் நினைக்கிறோமே ஒழிய வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று நினைக்கிறதே கிடையாது. வேதவசனம் அப்படி சொல்லவே இல்லை. வேதவசனம் எப்படி சொல்லுது? நம்முடைய ஆயுள் நாட்களை நாம் விருத்தி பண்ண முடியும், பெருக பண்ண முடியும், அதிகரிக்க முடியும் என்று திட்டவட்டமாய் போதிக்கிறது. அதை அதிகரிக்கிறதற்கு நாம் சில காரியங்களை செய்ய முடியும். வேதத்தில் தெளிவாய் போதித்திருக்கிற காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். நம்முடைய ஆயுள் நாட்களை பெருக பண்ணும்படியாக சில காரியங்களை திட்டவட்டமாக நாம் செய்யும்படியாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இவைகளை செய்தால் நம்முடைய ஆயுள் நாட்கள் நிச்சயமாக அதிகரிக்கும், நாம் நீண்ட நாட்கள் வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? இந்த வாரமும் அடுத்த வாரமும் வரிசையாக ஒவ்வொன்றாக அதை பார்ப்போம். சில காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய லைஃப் ஸ்பேனை நம்ம நீட்டலாம், நம்முடைய ஆயுள் நாட்களை நம்ம அதிகரிக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் பாருங்க. வாசிப்போம். உபாகமம் 4:40. முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் நிச்சயமாகவே நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவித்தால் நிச்சயமா நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எப்ப போனோமோ போறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுந்திரிச்சு போலாம். இல்ல, இதை ஒரு சவாலா எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நான் ஜீவித்தால் என்னுடைய வாயில் நாட்கள் பெருகுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறதே. என்னுடைய பிள்ளைகளை நான் காண்பேன், முதிர் உள்ள வயது உள்ளவனாகி நான் கல்லறையிலே சேர்க்கப்படுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அது எனக்கு நடக்கட்டும், நான் அப்படிதான் வாழ விரும்புகிறேன், ஆகையால் தேவனுடைய வசனத்தின்படி நான் நடக்கப் போகிறேன் என்று தீர்மானித்தால் அதை ஒரு சவாலாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு படி முன்னே போகிறீர்கள். பல காரியங்கள் செய்ய வேண்டும். அதில் ஒரு காரியம், முதலாவது காரியம், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்.
நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கவனித்து அதன்படி நடந்தால் நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல மாட்டார். 4:40 வாசிப்போம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றார். நல்லா கவனிங்க. Both for prosperity and for long life, we need to keep the word of God and live by God's word. நல்லா இருக்கிறதுக்கும் நன்றாய் இருப்பதற்கும் நீடித்த நாட்களாய் இருப்பதற்கும் நல்லா கவனிங்க. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், நீடித்த நாட்களா இருந்தா போதாது. நிறைய பேருக்கு என்னைக்கு சாகலாம்னு இருக்குது. உலகத்துல வாழ்றதுக்கே பிரியம் இல்லை நிறைய பேருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஆண்டவரே இது போதும், பட்ட துன்பம் போதும், கஷ்டம் போதும், சீக்கிரம் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உலகத்துல. வெறும் நீடித்த நாட்கள் இருந்தால் போதாது, அதுல ஒரு மனுஷன் திருப்தியாக போகிறது இல்லை, நன்றாகவும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்றீங்க? ரொம்ப நாள் இருந்து வெறும் உபத்திரவத்தில் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது கொஞ்ச நாளே வாழ்ந்துட்டு போயிடலாம் சந்தோஷமா. நீடித்த நிறைய நாட்கள் இருப்பது பெரிய காரியம் இல்ல, நன்றாகவும் இருக்க வேண்டும். ரெண்டுத்துக்கும் ஆண்டவர் சொல்றார், நன்றா இருப்பதற்கும் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பதற்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து சொல்றார் தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும் என்று. எத்தனை பேர் நன்றா இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க, நீடித்த நாட்களா இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? வேதத்திலே நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மறுபடியும் வருகிறது. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன? என்னென்றைக்கும் வாழ்கிறதா? ரொம்ப நாள் நாம ஜீவிக்க போகிறோம், மறிக்காம நாம ஜீவிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் ரொம்ப நாள் வாழ்கிறது என்கிற அந்த லாஞ்சிவிட்டி, அந்த நீண்ட நாட்கள் மட்டும் கிடையாது, நல்ல நாட்களாய் அது இருக்கும், அது நல்ல உயர்ந்த வாழ்க்கையா இருக்கும், நாம் நன்றா இருப்போம், நம்முடைய வாழ்க்கையின் தரமே உயர்ந்ததா இருக்கும் என்கிற அர்த்தத்திலே தான் நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்கிறது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் நாம் இன்னிலிருந்து என்றென்றைக்கும் வாழப்போகிறோம் என்ற அர்த்தம் கிடையாது. நாம் இன்றையிலிருந்து என்றென்றைக்கும் நன்றாக வாழப்போகிறோம். வெறும் நீண்ட நாட்கள் வாழப்போகிறோம் இல்ல, நன்றாக வாழப்போகிறோம். இட் இஸ் நாட் ஓன்லி த குவாண்டிட்டி ஆஃப் லைஃப், இட் இஸ் நாட் ஓன்லி டேஸ், நாட்கள் மட்டும் கிடையாது, இவ்வளவு நாட்கள் என்ற அளவு மட்டும் கிடையாது, குவாலிட்டி, தரம், வாழ்க்கையின் தரமும் மிகவும் முக்கியம். ரொம்ப நாள், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் வாழ்ந்தா போதாது, அந்த வாழ்க்கையின் நாட்கள் நன்மையுள்ளதாக நல்லதாக இருக்க வேண்டும், இல்லையா? ஆமென் சொல்றவங்களும் சொல்லுங்க. நல்லதா இருக்கணும், சும்மா நிறைய வாழ்ந்தேன் இருக்கக்கூடாது, அவ்வளவு நாளும் துன்பம் தான் கஷ்டம்தான் இருக்கக்கூடாது, நல்ல நிறைய நாள் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். அதற்கு தேவனுடைய வார்த்தையை அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கை கொண்டால் எவ்வளவு தெளிவா வேதவசனம் சொல்லுது பாருங்க, நீடித்திருக்கலாம், நன்றாகவும் இருக்கலாம் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இன்னொரு வசனம் உபாகமத்திலே 5:5. இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகும் முன்பதாக மோசேயை கொண்டு தேவன் கட்டளைகளை கொடுக்கிறார். எப்படி நல்லா இருக்கிறது, எப்படி நீண்ட நாட்கள் வாழுகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்கிறது, எப்படி நல்லா வாழுகிறது என்பதற்கு சில வழிமுறைகளை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். 5:33. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி, எப்பவும் பாருங்க எல்லாம் ஒன்னா போகுது. வெறும் நீடித்திருக்கிறது மட்டும் இல்ல, பிழைத்து சுகித்து, சுகித்துன்னா என்ன? நல்லா இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும், நிம்மதி நிறைந்த வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, தேவனுடைய சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல பூலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நிறைந்த வாழ்க்கையாய் நாம் இந்த உலகத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இதை சொன்னாலே கோபம் வந்துடும், இதுன்னா ரொம்ப உலக பிரகாரமா இருக்குது. பிழைத்து சுகித்து நீடி, வேதத்துல சொல்லுதுங்க, பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேண்டும். நான் சொல்லல, எங்க சொல்லுது? வேத வசனம் சொல்லுகிறது. நல்லா இருங்கன்னு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த கெட்டு போன விசுவாசிகள் தான் சில நேரத்தில் அதை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பிழைச்சா போதும், தப்புனா போதும் அப்படின்னு வாழ்றவர்கள். அதனால அவங்களுக்கு பிழைத்து சுகித்து நீடித்திருக்கணும்னு அவங்களுக்கு புரியாது.
அவங்க உலகம் போற போக்கில் வாழ்கிறவர்கள், வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல. மரணத்தை குறித்து உலகம் எப்படி நினைக்குதோ அப்படிதான் நினைப்பாங்க அவங்க. ஏதோ வந்த நேரம் நம்ம போக வேண்டியதுதான், இதுதான் கடவுள் விட்ட வழி அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், தேவனுடைய வசனத்தை பாருங்கள், அவர் சொன்னபடி நடந்து கொள்ளுங்கள். நடந்தால் நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருப்பீர்கள், நன்றாகவும் இருப்பீர்கள், நீடித்தும் இருப்பீர்கள். It is not only the quantity but the quality of life will be better. நீடித்த நாட்கள் இருப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையின் தரமே உயர்ந்ததாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் உபாகமம் 6:1 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. கேட்டீங்களா? உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் உன்னுடைய குமாரரும் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கை கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. நம்முடைய வாழ்நாட்களை நீடிக்க வைக்கிறதுக்கு வழிகள் உண்டு. அதுல முதலாவது வழி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பது அவசியம். இப்பவே ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ இருக்க போறோம், எவ்வளவு நாள் இருக்க போறோமோ இருக்க போறோம், என்னைக்கு போக போறோமோ அன்னைக்கு போக போறோம், அதோட முடிஞ்சது, அதை ஒண்ணு நம்ம ஒண்ணும் பண்ணிக்கிறதுக்கு இல்ல, ஆகையால் நாம் எப்படியோ மனம் போன போக்கில் இருக்கலாம் அப்படிதான் விசுவாசிக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. இன்றையிலிருந்து வேற விதமாய் வாழுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழிகளை அறிந்து கொண்டு அவருடைய வழிகளிலே அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நான் நடந்தால் நான் பிழைத்து சுகித்து நன்றாயிருந்து நீடித்த நாட்கள் நான் இந்த பூலோகத்தில் இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய், நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாய், பலனுள்ள வாழ்க்கையாய், அது நல்ல வாழ்க்கையாய், நீண்ட வாழ்க்கையாய் இந்த பூலோகத்தில் அமையும் என்கிற நிச்சயத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள ஆரம்பிப்போம். அது மிக முக்கியம். ஆக முதலாவது காரியம், நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலகத்திலே பிழைத்திருக்கிறோம், நீடித்த நாட்கள் வாழ்கிறோம். இரண்டாவது காரியம், மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது. பிசாசுக்கு பெயர் என்ன? மரணத்துக்கு அதிகாரி. எபிரேயர் 2:14 என்ன சொல்லியிருக்கிறது? பிசாசுடைய பெயர் என்ன? மரணத்தின் அதிபதி. He is the Lord of death. மரணத்துக்கு அவன் அதிகாரியாய் இருக்கிறான். மரணத்தை கொண்டு வருகிறவனாய், மரணத்தினால் ஜனங்களை அடிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். அந்த மரணத்தின் அதிபதி அவன். ஆனால் இயேசுவுக்கு என்ன பெயர்? அப்போஸ்தல நடபடிகள் 3:3 இயேசுவை ஜீவனுக்கு அதிபதி என்று அழைக்கிறார்கள். ஜீவாதிபதி, the prince of life. அவர் ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார். பிசாசு மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிறான், இயேசுவோ ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார். பிசாசு என்ன பண்ணுகிறான்? மரணத்தின் பல சக்திகளை வைத்து ஜனங்களை மரணத்துக்குள்ளாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளை, ஜனங்களை அழித்து போடும்படியாக, மரணத்துக்குள்ளாக்கும்படியாக மரணத்தின் பல சக்திகளை வைத்து பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பல சக்திகளை குறித்து நான் வரப்போகிற 1-2 பேச போகிறேன். மரணத்தின் சக்திகள், இந்த மரணத்தின் சக்திகளை அறிந்து கொண்டு இவைகளை நாம் எப்படி எதிர்த்து நிற்பது, மரணத்தை எப்படி எதிர்த்து நிற்பது, இந்த மரணத்தின் அதிபதியாகிய பிசாசு மரணத்தின் சக்திகளை கொண்டு நம்மை தாக்க வரும்போது, மரணத்துக்குள்ளாக்க வரும்போது எப்படி இந்த மரணத்தின் அதிபதியை நாம் எதிர்த்து நிற்பது என்பதை நாம் திட்டவட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தின் சக்திகளுக்கு மேலாக உங்களுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ரெண்டாவது. முதலாவது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். ரெண்டாவது, மரணத்தின் சக்திகளுக்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படின்னா, உலகத்தில் நிறைய பேர் சட்டப்படி வாழ்வார்கள், ஒழுங்காக வாழ்வார்கள், அவர்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒழுங்காக சட்டத்தை கீழ்ப்படிஞ்சு கரெக்டாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஆனால் சில நேரத்தில் தங்களுடைய உரிமைக்காக எப்படி போராடுவது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பயமுறுத்தி அவனாவது ஒருத்தன் பிடுங்கிடலாம் எல்லாத்தையும், அவர்களை மிரட்டி உருட்டி பிரட்டி எதையாவது எடுத்துடலாம், அவர்களை ஏமாற்றலாம், அவர்களை வஞ்சிக்கலாம்,
ஏதோ ஒரு சக்தியை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு எதிராக சென்று அவர்களுக்கு உள்ளதை பறித்து விட்டு போகலாம். அவர்கள் நல்லவர்கள் தான், சட்டப்படி வாழ்கிறவர்கள், யோக்கியமானவர்கள், ஒழுங்கானவர்கள், அதுல ஒன்றும் குறைச்சல் கிடையாது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் போல அவர்கள் நல்ல மக்கள். ஆனால் எதிரி வந்து தன்னை தாக்கும் போது, எதிரி வந்து அவர்களுக்கு உரியதை எடுத்துக்கொள்ளும் போது, எதிரி வந்து அவர்களை வஞ்சிக்க முயற்சிக்கும் போது, அவர்களிடத்தில் இருக்கிறதை பறித்து கொள்ள முயற்சி எடுக்கும் போது, அவர்கள் அவனை எதிர்ப்பதிலே சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல. எப்படி எதிர்க்கணும்னு தெரியாது, அதற்குரிய தைரியம் கிடையாது, அதற்குரிய வல்லமை கிடையாது அவர்களிடத்திலே, அதற்குரிய ஒரு நோக்கமும் கிடையாது. அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் இப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பார்கள். நல்ல மக்கள், ஒழுங்கான ஆட்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன, நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் வந்து நமக்குள்ளதை எடுத்து போட எப்போதும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். நமக்கு எதிராக வருகிறவன் நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறான், நம்முடையவைகளை எடுத்து நாசமாக்க விரும்புகிறான், நம்முடைய உயிரை பறித்து போட விரும்புகிறான். அதை குறித்து நாம் ஒன்றும் செய்கிறதில்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். ஆனால் நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அதை நினைச்சு அந்த எதிரின் இடத்துல போராடுவதிலே நாம் சரியான ஆட்களாய் சில நேரத்தில் இருக்கிறதில்லை. ஆகையால் தான் சில நேரத்திலே மரணம் பறிகொண்டு போகிறது. மரணம் வரும்போது ஒண்ணுமே செய்ய முடியறதில்லை. ஏனென்றால் அந்த எதிரியை எதிர்த்து நிற்கிறதிலே நாம் தளர்ந்து விடுகிறோம். மரணத்தின் சக்திகள், வரப்போகிற நாட்களில் மரணத்தின் சக்திகளை கொஞ்சம் பேச போகிறேன். அந்த இரண்டாவது பாயிண்ட்ல கொஞ்ச நேரம் இருக்க போகிறேன். மரணத்தின் சக்திகள் பல இருக்கிறது. அதன் பிறகு வேறு சில காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நீடிய ஆயுளுக்கு என்று நான் பேச போகிறேன். மரணத்தின் சக்திகள் பல. ஒன்று, வியாதி. பிசாசானவன் வியாதியை உபயோகப்படுத்தி, அதை மரணத்தின் சக்தியாக உபயோகப்படுத்தி ஜனங்களை தாக்கி அவர்களை பறிகொண்டு போக நினைக்கிறான். நாம் வியாதியை பற்றி எப்படி நினைக்கிறோம், அது ஏதோ ஒரு சாதாரண காரியம் என்று நாம் அநேக நேரங்களில் நினைத்து விடுகிறோம். நம்மை இளம் வயதிலே நம்முடைய இளம் வயதிலே நம்மை பறிகொண்டு போகிற, நம்முடைய உயிரை பறிக்கிற இந்த வியாதிகள், இது சாதாரண காரியம் கிடையாது. இது பிசாசினால் ஏவப்பட்டு பிசாசினால் வருகிற காரியங்கள். இவைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பல காரணங்களால் அவைகள் வரலாம். ஒரு முக்கிய காரணம் பிசாசு. பிசாசு வியாதிகளை உண்டு பண்ணுகிறவன், ஜனங்களை வாதிக்கிறவன், வியாதிகளை கொண்டு வாதிக்கிறவன் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் திருப்போம் 10 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனோடு அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுனுடைய சுகமாக்குகிற ஊழியத்தை குறித்து இங்கு பேசப்படுகிறது. இயேசு சுற்றி திரிந்து ஜனங்களுக்கு சுகமாக்கினார், அவர்களை விடுதலை பண்ணினார், வியாதிகளில் இருந்து அவர்களை மீட்டார். அதை குறித்து இங்க சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை செய்தார், நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கி வந்தார். அப்ப வியாதிப்பட்டிருந்தவர்கள், வியாதியின் பிடியில சிக்கிக்கொண்டு மரண தருவாயில் இருந்தவர்கள், வியாதியின் மூலமாக மரணத்தின் சக்திகள் சிலருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதே, இவைகளை எல்லாம் என்னவாம், பிசாசனுடைய கிரியைகள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. பிசாசனுடைய கிரியைகள். இயேசு ஒரு தேவாலயத்துக்கு சென்று பிரசங்கித்து முடித்தவுடன் ஒரு பெண் அங்கே வருகிறார். கூனி, நிமிர முடியாத ஒரு பெண், 18 அப்படி இருக்கிறார். இயேசு அவளை சொஸ்தமாக்குகிறார், அவள் நிமிர்ந்து நிற்கிறாள். உடனே அதற்கு இயேசு சொல்லுகிறார், 18 இந்த சாத்தானால் கட்டப்பட்டிருந்த இந்த சகோதரி, எப்படி சொல்றாரு பாருங்க, அது ஒரு யூத சகோதரி, பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்த சகோதரி. அப்ப புதிய உடன்படிக்கை கிடையாது, இயேசு இன்னும் மரிக்கவில்லை, புதிய உடன்படிக்கை இன்னும் வரவில்லை. அன்றைக்கு இறந்ததிலேயே சிறந்த உடன்படிக்கை அதுதான் பழைய உடன்படிக்கை. அதற்குள்ள அந்த அம்மா வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த சகோதரி, ஆ தேவாலயத்துக்கு வந்து சென்று கொண்டிருக்கிற சகோதரி, 18 இந்த நோயின் பிடியில் அகப்பட்டு பிசாசினால் கட்டப்பட்டிருந்தார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், அது ஒரு சாதாரண வியாதி இல்ல, பிசாஸ் அந்த அம்மாவை கட்டி வைத்திருந்தது என்று சொல்லுகிறார். பிசாசினால் கட்டப்பட்ட அந்த அம்மாவை அவிழ்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார். வியாதியை கொண்டு பிசாசானவன் அதை மரண சக்தியாய் உபயோகப்படுத்தி, மரணத்தின் சக்தியாய் அதை பயன்படுத்தி
ஜனங்களுடைய வாழ்க்கையை அவன் அழிக்க தீர்மானம் பண்ணி இருக்கிறான். அந்த வியாதிக்கு மேலாக, அந்த மரண சக்தியாகிய அந்த வியாதிக்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த வியாதியின் சக்திக்கு மேலாக, இந்த மரண சக்திக்கு மேலாக நமக்கு அதிகாரம் இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, மார்க்கு 16:17-18 வசனங்களை சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இயேசுவின் நாமத்திலே இந்த வியாதி, மரணத்தின் சக்தி, மரணத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக முடியும். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சுகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4:20-24 வசனங்கள் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதை கண்களுக்கு முன்பாக வைத்து இருதயத்தில் வைத்து காத்து அதை தியானித்துக் கொண்டு இருக்கிற மனுஷன், அதை கண்டுபிடிக்கிறவனுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாயிருக்கிறது என்று. தேவனுடைய வார்த்தை எப்படி நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. ஆக தேவனுடைய, இயேசுவின் நாமம் இருக்கிறது, நாமத்தினாலே அந்த மரண சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அந்த தேவனுடைய வார்த்தை அனுப்பி தேவன் சுகமளிக்கிறார். சுகமளிக்கும் வார்த்தைகள் உடலுக்கெல்லாம், மாம்சத்துக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறது என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இட் இஸ் மெடிசன் டு ஆல் ஆர் ஃபிளஷ், நம்முடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது என்று. இந்த மரண சக்தியாகிய வியாதியின் பிடியிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் தேவனுடைய நாமத்திலேயும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த மரண சக்தி எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய சரீரத்தில் தோன்றுகிற வியாதிகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எதிர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு எதிர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக சென்று நமக்கு விடுதலை அளிக்கிறது, நமக்கு சுகத்தை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வரும்போது அதை நாம் செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்திலே அதை எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நொடிஞ்சு போய் வியாதிப்பட்டு அப்படியே படுத்து போய் அப்படியே இருந்து அப்படியே சாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னுடைய வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகள் மெலிஞ்சு நொடிஞ்சு வியாதிப்பட்டு அப்படியே குன்றி போவார்கள் என்று வேதவசனம் சொல்லவில்லை. சொல்லுதாங்க? சொல்லவில்லை. பிள்ளைகள் வைத்திருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் மெலிஞ்சு நொடிஞ்சு வியாதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அப்படியே நொந்து போய் அப்படியே சாவார்கள் என்று வேதவசனம் சொல்லவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல உங்கள் வீட்டை சுற்றிலும் இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமேன். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீட்டை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள், பலன் கொள்வார்கள், திடன் கொள்வார்கள், ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்படிதான் இருக்க வேண்டும். திடகாத்திரமாய் இருக்க வேண்டும். ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை எதிர்த்து வருகிற சகல பிசாசனுடைய சக்திகளையும், சகல அந்தகார சக்திகளையும், மரண சக்திகளையும், நோயின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதை எதிர்த்து நின்று அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது மரணத்தின் சக்தி. அது பிசாசு கொல்ல பார்க்கிறான், அது கொல்லுகிற சக்தி. நமக்கு வெல்லுகிற சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட்டு போட்டு விசுவாசிங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருங்க. எங்க இருக்குதுன்னா பைபிள்ல இருக்குதுன்றாங்க. பாவம், அவர் குழம்பி போய் சொன்னார் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் குழப்பம் நம்ம தலைக்கும் வரணுமா? அவர் சொன்னதை வேதவசனம் எழுதி வச்சிருக்கு, அவ்வளவுதான். அது தெரியுமா உங்களுக்கு? யோபு வாயை திறந்து புலம்புனாரு, வேண்டாதெல்லாம் புலம்புனாரு. 42 வாசித்து பாத்தீங்கன்னா அதுல பிறகு மன்னிப்பு கேட்டார். ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு தவறுமா பேசிட்டேன், வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு. அவர் பாவம் எதையோ ஒண்ணு குழப்பத்துல கஷ்டத்துல அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்ட்டாரு. கர்த்தர் எடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். பிசாசுதான் வந்து எடுத்து போட்டான். வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. யோபு சொன்னதுனால அதை நாம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் வேதத்தை பகுத்தறிய வேணும்னு சொல்லியிருக்குது. என்ன பண்ண வேணும்? ஸ்டடி டு ஷோ யுவர் செல்ஃப் அப்ரூவ்ட்.
வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேணும், பகுத்தறிய வேணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், திடீர்னு ஒரு எந்திரிச்ச உடனே காலையில் காப்பி குடிக்கும் போது திடீர்னு ஒரு வேத வசனத்தை திறந்து ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதை வாசித்துட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். திடீர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு வரும். அது என்ன, யாருக்கு நடந்தது, எப்படி நடந்தது, என்ன விஷயம், அதை பார்க்கணும். அதை தான் வேத வசனம் சொல்லுது, அதை பார்க்கணும், அதை ஆராயணும். அதற்கு தான் தேவன் சபையிலே அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் மெய்ப்பர்களையும் சுவிசேஷங்களையும் வைத்து விசேஷமாய் போதகர்களை மெய்ப்பர்களை போதகர்களாக உண்டு பண்ணி ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை விளக்கி காண்பிக்கும்படியாக சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். அவன் சொன்னான்னா அவன் சொன்னதே நம்ம சொல்லிட்டு இருக்க போறோமா? அவன் சொல்லி அவன் திருந்தியாச்சு, அவன் நல்ல நீடித்த நாட்கள் இருந்துட்டு போயாச்சு. இன்னைக்கு அதை சொல்லி நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க. அவன் சொன்ன மன்னிப்பு கேட்டு அப்புறம் சரியாயிட்டான் ஆளு. அவன் சொன்னான் கடைசி வர அதிகாரம் வரைக்கும் வாசிக்காம நம்ம அவன் சொன்னான் அவன் சொன்னதை அப்படியே பரிசுத்தாவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரிங்க. அவன் சொன்னது உண்மை, ஆனா அவன் சொன்ன காரியம் உண்மை கிடையாது. அவன் சொன்னான்றது உண்மை, ஆனா சொன்ன காரியம் உண்மை கிடையாது. நிறைய காரியம் அப்படி இருக்குது வேதத்துல. சொன்னான்றது உண்மை, ஆனா அவன் சொன்ன காரியம், சங்கீதத்தை பார்த்து பாருங்க என்னென்னமோ சொல்றாரு. அவன் சொன்னான், சொன்னபடி அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய குழப்ப நிலையில அவனுடைய வேதனையில அவன் சொல்றான், அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவன் சொன்ன காரியம் உண்மையா கிடையாது, அதுக்குதான் பகுத்தறிய வேண்டும், அதுக்குதான் ஆராய்ந்தறிய வேண்டும், அதுக்குதான் யோசிக்க வேண்டும், அதுக்குதான் போதிக்கப்பட வேண்டும். நாமம், இயேசுவின் நாமம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, சுகமளிக்கும் ஏஜென்ட்ஸ், சுகமளிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற வல்லமையான கருவிகள், ஆயுதங்கள், அவைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த பிசாசு உள்ள போந்துடுறான், வியாதியை கொண்டாந்து இந்த மரண சக்தியை கொண்டு வந்து எப்படியாவது நல்லா வாழப்போகிற ஆளை சீக்கிரம் சாக அடிச்சிடலான்னு பார்க்கறான். மரண சக்தியை உள்ள வேலை செய்ய விடுகிறான் பிசாசுக்கு. அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு பதிலா அவனோடு கூட சேர்ந்துகிட்டு ஏதோ கர்த்தர் அவ்வளவுதான் நினைச்சாரு, இதோட முடிஞ்சு போச்சு நம்மளும் சொல்லிட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன அருமையான விசுவாசின்றான். ஹலோ, அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு பதிலா அந்த பிசாசோடைய சேர்ந்துகிட்டு ஏதோ கர்த்தர் விட்ட வழி இவ்வளவுதான், இதோட முடிஞ்சது, இதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது நம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒருத்தர் என்ன கேட்டார் ஒரு முறை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லி இருக்குது, எதிர்த்து எதிர்த்து நிக்கிறாங்க, அவன் ஓடியே போக மாட்டேன்றாங்க. எவ்வளவு எதிர்த்து எதிர்த்து நின்று பார்த்துட்டேன், ஓடி போக மாட்டேன்றான். என்ன பண்றது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவான் சொல்லி இருக்குது, ஆனா எதிர்த்து நிக்கிறேன் ஓடி போக மாட்டேன்றானே. 1 பேதுரு 5:9 இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமா போவோம். வெறும் எதிர்த்து நிக்கிறது இல்ல, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து. ஐயோ நான் எதிர்த்து எதிர்த்து நின்னங்க, பிசாசு ஓடி போக மாட்டேன்றாங்க, இதுதான் சொல்லணும். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வசனத்திலே நின்று வசனத்தை விசுவாசித்து வசனத்தை அறிக்கை செய்து விசுவாசத்திலே உறுதியாயிருந்து நிச்சயமா எதிர்த்து, சும்மா அப்படி எதிர்த்து நிக்க கூடாது. என்ன பண்ணணும், விசுவாசத்துல உறுதியா இருந்து எதிர்த்து நிக்கணும். ஒரு அம்மா நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு காத்துட்டு இருந்தாங்களாம். ஸ்மித் விகில்ஸ் வர்த்து நினைக்கிறார் அந்த கதையை சொல்றாரு. நாய்க்குட்டியை வச்சு பஸ் காத்துட்டு இருக்காங்களாம், இவரும் நின்றுட்டு இருக்கிறார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். பஸ் வந்த உடனே இந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு போனோம், பஸ் வருது. இந்த அம்மா சொல்றாங்க, என் கண்ணு தயவு செய்து நீ வீட்டுக்கு போய் சேருன்னு ரொம்ப கொஞ்சி கொஞ்சி சொல்லி பாக்குறாங்க. அது இன்னும் வாழை ஆட்டிக்கிட்டு ஆட்டிட்டு பக்கத்துல தான் வந்து நிக்குது. சொல்றேன் கேளுமா, தயவு செய்து வீட்டுக்கு போ, ஓடி போயிட்டு பாக்கலாம், போறியா இல்லையா அப்படின்னா அது இன்னும் வாழை ஆட்டிக்கிட்டு ஆட்டிட்டு ஓட்டிக்குது. பஸ் வந்துருச்சு, இனிமே கொஞ்சிக்கிட்டு இருந்தா போதாதுன்னு காலை ஒரு இது வச்சு ஓடி வீட்டுக்கு அப்படின்னா ஒரே ஓட்டம். சிலர் இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கன்னா அவங்க எதிர்த்து நிக்கிறதுல எந்த பிசாசும் ஓடாது. எல்லா குட்டி பிசாசும் தலைமையில தான் வந்து உட்கார்ந்துருக்கும். ஏன் அவங்க எதிர்த்து நிக்கிறது எப்படி, ஆண்டவரே இந்த பிசாசுகள் எல்லாம் பாராண்டவரே, இந்த பிசாசு எல்லாம் என்ன பண்ணுது எனக்கு, இப்படிதான் எதிர்த்து நிக்கிறாங்க அவங்க. பிசாசை எதிர்த்து நீங்கன்னா அப்படி இல்லைங்க. இயேசுவின் நாமத்துல பிசாசு உன்னுடைய
ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடிப்போ. உன் மீது எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற ஓடிப்போ அப்படின்னு சொல்லி உண்மையாகவே விசுவாசத்திலே உறுதியாயிருந்து எதையும் பாராமல் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனை எதிர்த்து இருக்கும் போது பிசாசு ஓடி போகிறான். கொஞ்சிட்டு இருக்க வேணாம். சங்கீதம் 91, சங்கீதம் 91 பத்தாம் வசனம் ஏற்கனவே படித்து விட்டோம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறது, நோ ஈவில் ஷல் பிஃபால் தி. இன்னொரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறது, No sickness of the kind that takes your life away. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பு அல்லது வியாதியை, அதாவது உன்னுடைய உயிரை பறிக்கிற வியாதிகள், ஆபத்தான வியாதிகள் உன்னை வந்து அது மேற்கொள்ள போகிறதில்லை என்று வேதவசனம் சொல்லுவது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லுவோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாத்திராவும் 15:26 சொல்லுகிறது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதி மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று யாத்திராவும் 23:25 சொல்லுகிறது. ஏசாயா 53:4 சொல்லுகிறது, அவருடைய நோய்களையும் உன்னுடைய வேதனைகளையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று. நல்லா கவனிச்சிங்களா, குணமானீர்களா? வேதவசனம் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனீர்கள். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், குணமானேன், குணமானேன். ஹல்லேலூயா. இவ்வளவு வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தின் சக்தியாகிய வியாதியை எதிர்த்து நிற்கும்படியாக, அந்த பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்திற்கு மருந்தாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தின் சக்தியை நாம் அனுமதிக்க கூடாது, நம்முடைய சரீரத்திலே அனுமதிக்க கூடாது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லு, மரணத்தின் சக்திகள் இன்னொரு சக்தி, ஒன்னு வியாதி, இன்னொன்று இதை சொல்லி முடிச்சிருவோம், பில்லி சூன்யம் மந்திரவாதம். அநேக நம்ம நாட்டில் நிறைய பேர் இந்த பில்லி சூன்யம் மந்திரவாத கட்டுகள்ல பிடிபட்டு அதன் மூலமாக சாகிறவர்கள் உண்டு. இது ஒரு பெரிய மரணத்தின் சக்தி கிரியை செய்து கொண்டு வருகிறது. நம்முடைய தேசத்திலும் மற்ற பல தேசங்களிலும் கிரியை செய்கிற ஒரு காரியம் அது. அநேகர் புலம்புவார்கள், ஐயோ பில்லி சூன்யம் வைத்து விட்டார்கள், மந்திரவாதம் வைத்து விட்டார்கள், அதனால தான் செத்தார், நல்லா இருந்தார் புலம்புவார்கள். அநேக நேரத்தில் அது உண்மை, சில நேரத்தில் அது உண்மை இல்லைதான், ஆனால் அநேக நேரத்தில் அது உண்மை. மரண சக்தி பிசாசின் மூலமாக ஏவப்பட்ட பில்லி சூன்ய மந்திரவாத கட்டுகள், அந்த ஆவிகள் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது, மரணத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணி இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம், எத்தனை பேர் இங்க விசுவாசிகள், நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பில்லி சூன்யம் மந்திரவாதம் என்பது மரண சக்தி, அதை அனுமதித்தால் நம்ம அது கொன்று போடும். ஆனால் நம்ம அதை நாம் அதை அனுமதிக்க அவசியம் இல்லை, அதை நாம் எதிர்த்து நிற்க முடியும். வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது, இந்த மரணத்தின் சக்தியாகிய பில்லி சூன்யம் மந்திரவாதத்துக்கு எதிராக நமக்கு அதிகாரம் இருக்கிறது, அதற்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த மரணத்தின் சக்தி நம்மள கிரியை செய்ய இடம் கொடுக்க கூடாது, அதற்கு பயப்படக்கூடாது. திருப்போம் எண்ணாகமம் 23, எண்ணாகமம் 23 வசனம். இதனுடைய பின்னணியை நான் ஒரு நிமிஷம் சொல்லிவிடுறேன். பீலேயாம் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக பாலாக் என்னும் ராஜாவின் மூலமாக அழைத்து விடப்படுகிறான். பாலாக் என்னும் ராஜா பயந்து போய், இந்த ஜனங்கள்லாம் வந்து நம்ம தேசத்தெல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்று பயந்து போய் இஸ்ரவேல் மக்கள் வருகிறதை பார்த்து விட்டு பீலேயாமை கூப்பிடுகிறார். இந்த பீலேயாம் சபிக்கிறதுல பெரிய ஆளு, இவன் சபிச்சான்னா கண்டிப்பாக பலிக்கும், இவன் ஆசீர்வதிச்சாலும் பலிக்கும். அப்படிப்பட்ட ஆள், இவனை கூப்பிட்டு வந்து இவனுக்கு காசு கொடுத்து எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறான். சபிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணும்போது 7 பலிபீடங்கள் கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டு இவன் எப்படியாவது சபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். 7 பலிபீடம் கட்டி 7 கடாக்களையும் 7 காளைகளையும் பலியிட்ட பிறகும் அவனால் சபிக்க முடியவில்லை.
ஏன் சபிக்க முடியவில்லை? அவனுடைய வாயிலிருந்தே சொல்லுகிறான். இதை நான் முழுசா நான் இன்றைக்கு பார்க்க போகிறதில்லை. ஏனென்றால் பின்னாலே மரணத்தின் சக்தியில் ஒன்றாகிய சாபங்கள், மற்றவர்கள் விடுகிற சாபங்கள், பிசாசின் சக்திகளை உபயோகப்படுத்தி மற்றவர்கள் சாபங்களை இடுகிறார்களே, இந்த சாபங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் சில நேரத்தில் பாதிக்கிறதா இருக்கிறது. அவைகளை குறித்து கொஞ்சம் பேச போகிறேன். அந்த சாபங்கள் எப்படி பாதிக்கிறது, எப்படி சில சந்ததிகளிலே தலைமுறை தலைமுறையாக கிரியை செய்கிறது, அவைகளை நாம் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து போதிக்க போகிறேன். அப்ப வந்து இதை ரொம்ப தெளிவாக நான் எடுத்து சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பீலேயாம் வந்து சபிக்க பார்க்கிறான், மூன்று முறை முயற்சி எடுக்கிறான், மூன்று முறை வாயை திறந்தா வேறதான் வருது, ஆசீர்வாதம் தான் வருது. ஏன்? இஸ்ரவேல் மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அவர்களை சபிக்க முடியாது. தேவன் ஆசீர்வதித்தவர், நான் எப்படி சபிக்கிறதுன்னு அவனே வாயை திறந்து சொல்லுகிறான். 23 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அவன் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் கிடையாது. இவர்கள் தேவனுடைய மக்கள் ஐயா, இவர்களை நான் சபிக்க முடியாது. இவர்கள் விசேஷித்தவர்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு மரணத்திலிருந்து தப்பி சிவந்த சமுத்திரத்தை கடந்து தேவனால் அழைத்து வரப்பட்ட மக்கள். இவர்கள் விசேஷமானவர்கள். பழைய உடன்படிக்கையா இருந்தாலும் அந்த பழைய உடன்படிக்கையின் ரத்தத்தில் அவர்கள் காக்கப்பட்டவர்கள். அவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே எந்த சாபமும் பலிக்காது. அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் பலிக்கிறதில்லை. அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற குறி சொல்லுதல் பலிக்கிறதில்லை. ஒன்றுமே நடக்காது என்று குறி சொல்லுகிறவனே சொல்லுகிறான். மந்திரவாதமும் கிடையாது, குறி சொல்லுதும் கிடையாது, இவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது என்றான். ஹலோ, இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை, குறி சொல்லுகிறதும் இல்லை. அது ஒன்றும் பலிக்காது. அந்த மரணத்தின் சக்திகள் பலிக்காது. அவைகளுக்கு நான் பயப்படேன். அவைகள் என்னை மேற்கொள்ளாது. அதைவிட பெரியவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ஒன்று ரெண்டு வசனம் மட்டும் வாசித்துறீங்க, ரொம்ப அருமையான வசனம். அவன் வாயிலிருந்து வருது, இந்த பொல்லாத மனுஷனுடைய வாயிலிருந்து வருது. அது சுட்டுக்காக வந்து சபிச்சுட்டு போறவன் இவனுடைய வாயிலிருந்தே வருகிறது. என்ன வருது பாருங்க, விசுவாசி வாயிலிருந்து இவ்வளவு வரமாட்டேன், அதுதான் பிரச்சனை. விசுவாசி வாயிலிருந்து இதுல பாதி வந்தாலே போதும், பெரிய ஜெயம் வந்துடும். விசுவாசியுடைய வாயிலிருந்து, பீலேயாம் வாயிலிருந்து வந்தது பாதி வந்தா பெரிய ஜெயம், உலகத்தையே ஜெயித்துருவாங்க அவங்க. அவன் சொல்றான் விசுவாசியை பற்றி. அவன் விசுவாசியை பார்த்து விட்டு மலை மேல நின்று பார்க்கறான். விசுவாசியை பார்த்து விட்டு அவன் சொல்றான், ஐயோ இது சாதாரண ஜனம் அல்ல என்று அவன் சொல்லுகிறத பாருங்க. 21 வசனம் இஸ்ரவேல் மக்களை பற்றி, ஜனங்களை பற்றி சொல்றான். அவர் யாக்கோவில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? பிசாசுக்கு தெரியுது கர்த்தர் நம்மோட இருக்கிறார்னு. சாத்தான், அசுத்த சக்திகள், மந்திரவாதிகள், அவங்களுக்கு தெரியும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவன் கேட்டா சொல்லுவான், தேவன் அவர்களோட இருக்கிறார், ஒன்றும் பண்ண முடியலையான்னு. விசுவாசிகள் தான் பயந்து தொலைகிறாங்க. இவங்க பயந்து ஆட்டம் ஆடுறதுல எல்லாம் வந்து இவங்களை தாக்குது, வேற ஒன்றும் இல்லை. இவங்க இங்கேருந்து 10 கூட்டத்துக்கு ஓடுவாங்க. பில்லி சூனியத்தில் மாட்டிட்டேன் இவங்க மாட்டி இவங்களை அவிழ்த்து விட்டாலும் மாட்டிட்டேன் தான் பேசுவாங்க. ஆகையால் தான் மாட்டிக்கிறாங்க. முதலாவது நல்லா கவனிங்க, கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கவனிச்சிங்களா? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. எல்லாம் நிமிந்து பாருங்க, ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்குது. இந்த மந்திரவாதம், பில்லி சூனி, அது இதுன்னு பூச்சாண்டி காமிக்கிற ஆட்கள் எல்லாம் பயப்படாதீங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது, சபிக்க போறனுக்கு தெரியுது. அவன் பயப்படுறான் நம்மளை கண்டு. நாம பயப்படக்கூடாது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்றான். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருங்கத்து கோத்த பலன் அவர்களுக்கு. எவ்வளவு பலன் இருக்குதான் இவங்களுக்கு தெரியல. பாவம், இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் புழு தூசி குப்பை, நான் ஒண்ணுமே இல்லை. அவன் சொல்றான், மந்திரவாதமும் பில்லிசூனியமும் சாபமும் உடனே சொல்றான், காண்டா மிருகத்து கொத்த பலன் அவர்களுக்குள்ள இருக்குதுன்னு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க,
காண்டா மிருகத்து கொத்த பலன் எனக்குள் உண்டு. காண்டா மிருகத்துக்கு கொத்த பலன் எனக்குள் உண்டு. அதை விசுவாசிங்க. காண்டா மிருகம் தெரியல, அதுக்கேத்த பலன், சாதாரண பலன் இல்ல, அவ்வளவு பலன் நமக்குள்ள வருது. அந்த மரணத்தின் சக்தி எதிர்த்து நில்லுங்கள். பில்லி சூன்ய மந்திரவாதம் இவர்களை நம்பி, இதை பெருசா எண்ணி, அதுக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்கிற நினைத்து கொண்டு அப்படி நாம் வாழக்கூடாது. எப்படி வாழ வேண்டும்? நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். மரணத்தின் சக்தி, மரணத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசை விட ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் ஜெயிக்கிறவர். ஜெய கம்பீரத்தோடு நாம் வாழ வேண்டும். எத்தனை பேர் அப்படி வாழ போறீங்க? வாழ்வீங்களா? ஆகையால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். நடக்கும்போது நம்முடைய ஆயுச நாட்கள் பெருகுகிறது, நீடிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் தரமே உயர்கிறது, நம்மை கர்த்தர் உயர்த்துகிறார். ரெண்டு, மரண சக்திகள் கிரியை செய்கிறது. நம்மை அழித்து போடுவதற்கு, நம்மை கொல்லுவதற்கு, நம்முடைய உயிரை பறித்து போடுவதற்கு மரண சக்திகள் கிரியை செய்கிறது. அதில் ஒன்று வியாதி, அதற்கு மேலாக நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னொன்று பில்லி சூன்யம் மந்திரவாதம் போன்ற சக்திகள், அவைகள் மேலாகவும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அவைகளை விட பெரிய சக்தி நமக்குள்ளாக இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாக பில்லி சூன்யமோ மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ எதுவும் பலிக்காது. நாம் காக்கப்படுகிறவர்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அதை அறிந்து அப்படி ஜீவிக்க வேண்டும். மரண சக்திகளை எதிர்த்து நிற்க வேண்டும். பில்லி சூனியம் மந்திரவாதம் வந்து தாக்குதுன்னா நாமளும் அது கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நின்றுட்டு இருந்தா அது பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். நாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். மரண சக்திகளை ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவனை இந்த பூலோகத்திலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அவைகளை எதிர்த்து நின்று தேவனுடைய வசனத்தில் நடந்து நம்முடைய வாழ்க்கையை நீடித்த வாழ்க்கையாய், நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாய்.

இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள். புதிய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், பயப்பட வேண்டியதில்லை. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவித்து சகல சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள். அது ஒன்றும் பலிக்காது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களை காக்கிறவர், மதலை போல உங்களுக்கு சூழ்நிலை நின்று பாதுகாக்கிறவர் அவர். பயப்படாதிருங்கள், இயேசுவின் நாமத்தில் நில்லுங்கள், அந்த மரண சக்திகளை எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா.

0: இந்த ஒலி நாடாவில் ஜெபிக்கும் ரெவரன் டட்லி தங்கை அவர்கள் மதுரை பட்டணத்தில் வளர்ந்து வரும் ஓர் மாபெரும் திருச்சபையின் போதகர். ஊழியர்களையும் ஊழியங்களையும் ஒன்றுபடுத்துவதன் மூலம் பட்டணங்கள் திருச்சபையாக மாறுவது இவர் தரிசனம். கர்த்தர் தாமே இவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எனது தம்பி ரெவரன் பால் தங்கை அவர்களின் இரண்டாவது தமிழ் பாடல்கள் அடங்கிய ஒளி நாடாவில் செபிக்க கத்தர் கொடுத்த தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். ரெவரன் பால் தங்கை அவர்கள் இந்தியாவின் கடைசி கால அசைவுக்காய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலர். இந்தியாவில் உள்ள ஊழியர்கள் இவ்வசைவில் பங்கு பெற தேவன் ரெவரன் பால் தங்கை அவர்களை பயன்படுத்துகிறார். ஏறத்தாழ 60,000 ஊழியர்கள் இவருடைய போதனைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளனர். உங்கள் பகுதியில் இக்கடைசி கால அசைவு ஊழியர் கருத்தரங்கு நடத்த வாஞ்சித்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளவும். கத்தர்தாமே இவருடைய ஊழியங்களில் தொடர்ந்து மகிமைப்படுவாராக. தூயாவியானவரே, நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சேஷமாய் ஒளி நாடாவுக்காய் சுபிக்கிறோம். ஆராதனை அபிஷேகத்தையும் எழுப்புதலுக்கான தாகத்தையும் ஜனங்களுக்குள்ளாய் இப்பாடல்கள் கொடுக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். சேஷமாய் எழுப்புதலின் தாகத்தை ஜனங்களுக்குள்ளாய் ஒளிநாடா உருவாக்குவதாக. சத்துருடைய அரண்களை நிர்மூலமாக்கும்படியாய் தேவனுடைய அபிஷேகம் இந்த ஒளிநாடா மூலமாய் கடந்து வருவதாக. ஆவியானுடைய வல்லமையை ஜனங்கள் அனுபவிக்க தேவனுடைய ஆவியானவர் இப்பாடல்களை எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: யோசுவா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 8:18 26
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு,
0: ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அதில் அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். 26 வாசிங்க.
1: ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீருமட்டும்,
0: ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீருமட்டும்,
1: யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை.
0: யோசுவா ஈட்டி நீட்டி கொண்டே இருந்தான், கையை மடக்கவில்லை.
1: கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள்.
0: இதனுடைய மூல முக்கியமான பகுதி என்னென்றால், ஆயிட் பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனார்கள். கவுனிங்க, மோசே மரித்ததற்கு பிறகு அந்த பொறுப்பை யோசுவா கிட்ட தேவன் கொடுத்தார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். மோசைக்கு கொடுத்த அந்த கிருபைகளை, வரங்களை, அபிஷேகங்களை, வெற்றியை உனக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? ஆகையினாலே இந்த வார்த்தையினாலே இந்த யோசுவா ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றார். கைகளை உயர்த்தி தோற்று போனதே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம், ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கொடுத்தது என்னென்றால், யோசுவாவின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், யோர்தான் நதியில் காலைத்தான் வச்சாங்க. காலை வைக்கும் பொழுது மேலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதியின் தண்ணீர் ஓடாம அப்படி கல்லான் நின்றது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யோர்தானை கடந்து வந்தார். மோசே காலத்தில் செங்கடலை கடந்தாங்க, மோசே இறந்துட்டார். பாருங்க, கர்த்தர் என்ன அபிஷேகம் கொடுக்கிறார், ஜனங்கள் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். என் ஜனங்கள் யோர்தான் நதியில் அழிஞ்சிடக்கூடாது, என் ஜனங்கள் மூழ்கிடக்கூடாது. யோசுவாவுடைய முதல் வெற்றியே யோர்தானை பிளந்தது தான் வெற்றி. ரெண்டாவது ஒரு வெற்றி என்ன, எரிகோ என்ற ஒரு மாபெரும் பட்டணம். யோர்தானை ஜெயிச்சிட்டாங்க, இப்போ எரிகோவையும் சீக்கிரமா ஜெயிச்சிட்டாங்க. இந்த எரிகோ பட்டணம் ஒரு, அது எரிகோ ராஜா உள்ள இருக்கிறான். அந்த பட்டணம் 20 சுவர் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மதில், ஒரு தனி பட்டணம் போல அங்க இருக்கிறது. எரிகோ என்கிற அந்த பட்டணம் கானானுக்கு போற வழியில இருக்கிறது. இந்த பட்டணத்தை கடந்தாதான் கானானுக்குள்ள போக முடியும். இந்த பட்டணத்துல ஈட்டி இல்லாம, ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தது இல்லாம, கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி துதித்து 7 சுற்றி பட்டணத்தை கீழே தள்ளி விட்டாங்க. என்ன, தலைக்கு மேல கை தட்டி. இதுல பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியை கொடுத்த உடனே அசால்ட் ஆயிட்டு, யோசுவாவுக்கு அசால்ட் ஆயிட்டு. எரிகோவை வீழ்த்தி பக்கத்தில் இருக்கிறது, 7 இருக்கிறது இன்னொரு பட்டணம், ஆயி பட்டணம். இந்த பட்டணத்தில் ரொம்ப அசால்ட். வேவு பார்க்க போன ஆட்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, யோர்தானையே ஜெயிச்சிட்டோம், எரிகோவை கீழே விழுந்து எரிகோவினுடைய எல்லாம் சுட்டரிச்சிட்டோம். இது சின்ன பட்டணம், இதை ஈஸியாக போய் பிடிச்சிடலாம். சும்மா ஒரு 2000 நம்ம 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறோம், ஒரு 2000 அனுப்புங்க. 7 3 வாசிக்க கேட்போம்.
1: யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவான் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை.
0: ஐயோ, ஜனங்கள் எப்போ நம்ம மாதிரி போக வேண்டியதில்லை.
1: ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை.
0: இவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேவு பார்த்தவங்க ரொம்ப கிண்டல் சொல்றாங்க. ஆகா, ரொம்ப சின்ன பட்டணம், ரெண்டாயிரம் பேர் நம்ம போனா போதும் அந்த பட்டணத்தை பிடிச்சிடலாம், அந்த பட்டணத்தை அழிச்சிடலாம். பாருங்க, தோல்விக்கு காரணம் என் மகனே மகளே அசால்ட்டு மெத்தனம். குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன், அதுல ஜெயிச்சிட்டோம் இதுல ஜெயிச்சிட்டோம். மார்பு தட்டினமா யோசுவா ஒரு சின்ன பட்டணத்துல தோத்து போனா. நாலாவது அஞ்சாவது வசனம் வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்துல கரி பூசப்பட்டது, 36 பேரை வெட்டி வீழ்த்திட்டான்.
2: அப்படியே ஜனங்களின் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள்.
0: கவுனிங்க, இது ஒரு சின்ன பட்டணம், அசால்ட்டா நினைக்கிறாங்க, சின்ன பட்டணம். போய் எரிகோவையே வீழ்த்திட்டோம், யோர்தானையே ஜெயிச்சிட்டோம். யோசுவாவே, சும்மா ஒரு 2000 பேர் எங்க பின்னால அனுப்பு. வேவுக்காரங்க பேச்சு, மனுஷன் பேச்ச கேட்க கூடாது. இவன் ஒரு தலைவன், தலைவர்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன். ஆமா, எல்லா முன்னணியில யோசுவா நின்றவர், இதுல யோசுவா இல்ல. ஒரு 2000 பேர் போனா போதும் ஆயி பட்டணத்தை அழிச்சிடலான்னு சொன்னா, ஆயி பட்டணத்து ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டினாங்க. 36 பேரை வெட்டி வீழ்த்தினாங்க. வாசிங்க கீழே,
2: ஆயின் மனுஷர் அவர்களின் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள்.
0: 36 பேரை வெட்டி கொண்டாங்க.
2: பட்டண வாசலின் வெளித்து வங்கி செபாவியும் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று.
0: இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதுவரைக்கும் தோல்விய பார்க்கலையே, இதுவரைக்கும் மரணத்தை பார்க்கலையே. 36 பேரை வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனாங்க. அவருடைய இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போயிட்டு. இப்பதான் யோசுவாவுக்கு அறிவு வருது. கவனிக்கிறீங்களா? இப்போ யோசுவா முகங்குப்புற விழுந்துட்டார். ஐயோ, தோத்து போனமே, ஐயோ என் ஜனங்களை வெட்டிட்டாங்களே. 6வது வசனம் வாசிங்க.
2: அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள்.
0: ஐயோ, இந்த தோல்வி எங்களால் சகிக்க முடியல. என்னை பின்பற்றின 36 பேர் வீரர்கள் ஆயிப்பட்டன வெட்டி விட்டதே, அவங்க செத்து போனாங்களே. என் தெய்வமே, எங்களை நீ தோத்து போகவா கொண்டு வந்தீர்? ஏன் எங்களுக்கு இந்த கதி? அழுகிறான், கதறுகிறான். காணான் ஏறிப்ப எங்களை ஓட ஓட துரத்துவாங்களே. 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், மற்ற ஜனங்கள் எல்லாம் எங்களை இழ்பொருள் ஆக்கிடுவாங்களே. நாங்க தோத்து போனமே ஆண்டவர் தோன்றினார். 10வது வசனம் நீங்க வாஸ்தா, யோசுவாவே ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்க? தோல்விக்கு காரணம் நான் சொல்றேன் கவுனி அப்படின்னார். வாசிங்க.
2: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி
0: எழுந்திரு,
2: நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள்.
0: இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க.
2: நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள்.
0: மீறினாங்கப்பா.
2: சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும்,
0: சாபத்தீடானதை அவங்க எடுத்துக்கொண்டாங்க.
2: களவு செய்ததும்,
0: ஆமா,
2: வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகள் உள்ள வைத்ததும்,
0: களவு செஞ்சாங்க, வஞ்சித்தாங்க, ஒளிச்சு வச்சாங்க. சாபத்தீடான நான் சொன்னல, எரிகோவை உங்க கையில தருவேன். அந்த பட்டணம் சாபத்தீடானது, அந்த பொருளை ஒருதரும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னல. நீங்க எரிகோவை வீழ்த்தின உடனே அதை எடுத்துக்கிட்டீங்களே, அதனாலதான் தோல்வி. நீங்க 13வது வசனம் வாசித்தீங்கன்னா இப்பொழுது சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துப்பா. வாசிங்க.
2: நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்.
0: ஐயோ, கவுனிங்க, விழுந்து கிடக்கிறான், தோல்வியை கர்த்தர் காட்டுகிறார். இந்த விஷயத்துலதான் நீங்க தோத்து போனீங்க. இப்ப 3 உங்களுக்கு சொல்றேன், இந்த செய்தியினுடைய மூல காரணம் என்ன? தோத்து போன அந்த இடத்துல ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. விழுந்து போன அங்கே ஆண்டவர் நிற்க வைத்தார். எழுச்சி ஒரு தொங்கு முகம் அங்கு ஆண்டவர் வீழ்ச்சி, அதிலிருந்து கர்த்தர் ஒரு எழுச்சியை கொடுத்தார், ஒரு எழுப்புதலை கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பரிசுத்தப்படுத்தின உடனே கர்த்தர் ஆமான ஆகான காட்டுறார். அப்பா, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மனுஷன் கோத்திரம் கோத்திரமா பிரி, பேர் பேரா சொல்லு, அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் காட்டுறார்.
2: அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி,
0: அப்பொழுது பாருங்க ஆகானை நோக்கி,
2: மகனே
0: மகனே,
2: நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும்,
0: நீங்க எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு சொல்கிறார். அப்பா, அங்கே யாரும் ஈட்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் யோசுவா பெரிய யுத்த வீரன், உன் ஈட்டியெல்லாம் நீ போக வேண்டாம், ஈட்டி எடுத்து போக வேண்டாம், பட்டை எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு ரதங்களும் குதிரைகளும் வேண்டாம். துதி ஏழு நாள் சுற்று நான் அந்த பட்டணத்தை வீழ்த்துவேன். இதுதான் கர்த்தர் முகமுகமாய் பேச அப்படியே ஜெயித்தார். வீழ்த்தும் போது உங்கள் காலுக்கடியில் அந்த பட்டணத்தில் வெள்ளியும் பொன்னும் குப்பம் மாறி கிடக்கும், விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் குப்பம் மாறி கிடக்கும். அதை நீ எடுக்கவே கூடாது, அதுக்கு பேர் சாபத்தீடானது. ஆனால் அந்த பட்டணம் கீழே விழுந்த உடனே ஆகான்னு ஒரு மனுஷன் கடகட கடகடன்னு போய் அங்கே இருக்கிற வெள்ளி உடைமைகளை, தங்க உடைமைகளை, வஸ்திரங்களை எடுத்து அந்த பாளையத்தில் புதைச்சி வச்சுட்டு ஆளப்போல இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இது யோசுவா 6:18 இருக்கு. அப்போ இவன் மறைச்சி ஆளப்போல யோசுவா கிட்ட ஒட்டி இருக்கிற பொழுதுதான், இப்போ ஆயி பட்டணத்தில் போனால் அது ஒரு சின்ன பட்டணம், 2000 பேர் போய் ஜெயிக்கலாம். ஆனால் அந்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டின பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் 36 வேற யுத்த வீரர்களை அந்த ஆயி பட்டணத்துக்கார் வெட்டி போட்டாங்க. இந்த பாரம், இந்த கவலை, இந்த அழுத்தம் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கண்டுபிடித்தார், இனி ஆகானை சும்மா விட்டுறாத, அவனை ஜனங்களின் நடுவே நிறுத்தி கல்லெறியணும், அவனை சுட்டரிக்கணும்னார். அது மாத்திரம் அல்ல, ஆயி பட்டணத்தில் அவனுக்கு ஜெயம் தருவேன், அந்த ஆயின் பட்டணத்தை ராஜாவை எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவனை தூக்கு போட்டுருன்னு. அவனை எப்படி அழகாக பேசுகிறார் பாருங்க, எப்படி அதே மாதிரி அவனை சுட்டெரிச்சாங்க. வாசிக்கிறீங்களா? 25வது வசனம் வாசிங்க.
1: அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து,
0: அவன் மேல் அந்த ஆகான் மேல கல்லெறிஞ்சி
1: அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து.
0: பாருங்க, ஒரு தோத்து போன ஒன்னாலதான் தோல்வி வந்தது, சொல்லி சொல்லி சாபத்திடாத ஒழிச்சு வச்சிய. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களை ஆராய்ந்து பாருங்கள், தோல்வி ஏன் வந்தது, வியாதி ஏன் வந்தது, துக்கம் ஏன் வந்தது, இழப்பு ஏன் வந்தது, ஏன் நம்ம தோத்து போனோம், ஏன் முகங்குப்புற விழுகிற. தோத்து போனதுக்கு காரணம் ஆகான்னு ஒரு மனுஷன் பக்கத்தில் நின்றவன் சாபத்திடானதை ஒழிச்சு வச்சிட்டான்ப்பா, இப்போ அங்கே ஜெயம் இல்லை, தோத்து போனான். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. அது சாபத்தீடானது, செத்த மனுஷனுடைய போட்டாவை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அது சாபத்தீடானது, ஒரு விக்கிரக கிரியைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவி உங்களை அப்படியே உங்களை அலக்கழித்து விடும். ஆமாம், அதுக்கு பின்னால் ஒரு ஆவிகள் இருக்கிறது என்று அழகா சொல்றார் அப்போஸ்தலர் நடபடியில. அல்லேலூயா. சத்துருக்களை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆமா, விழுந்து கிடங்க, கர்த்தர் பேசுவார். ஏன் விழுந்து கிடக்க, ஏன் முகங்குப்புற கிடக்க? இப்போ கர்த்தர் சொல்றாரு, சரி, அவன் செத்துட்டான், கர்த்தருடைய பிள்ளைகளை ஓட ஓட விரட்டுன ஆயிப்பட்டினத்து ராஜாவை நீ என்ன செய்யணும், பிடிச்சிட்டல்ல ஜெயிச்சிட்டல்ல, இப்போ அவனை தூக்குல போடு அப்படிங்கிறார். 8:29
1: ராஜாவை,
0: ஆயின் ராஜாவை
1: ஒரு மரத்தில தூக்கி போடுவித்து,
0: ஆயின் ராஜாவை கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்டினவனை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்தவனை இப்போ பழி வாங்குறது எனக்குரியதுன்ட்டார். கவனிக்கிறீங்களா? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளையே நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் அவர் பொறுத்துக்கிட்டு தான் அப்படியே இருப்பார். ஆனால் இப்போ ஆயின் ராஜாவை பிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா, இவனை வித்தியாசமாக பண்ணு, தோத்து போனவனை சுட்டறிங்கிறாரு, எல்லாருடைய கையிலையும் கல்லை வச்சு விபச்சார பாவத்தை விட இது மேலான பாவம், சாபத்தீடானதை எடுத்ததுனால என்னுடைய யுத்த வீரர்கள் 36 பேர் ஆயிராஜா வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஆயின் பட்டணத்துக்கு முன்பதாக தோத்து போனாங்க, இப்போ ஜெயிக்கிறதற்கு அதுக்கு வழியாகியிருந்த அந்த ராஜாவை நீ மரத்திலே தூக்கி போடு. பாருங்க, அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு பிசாசு. ஆகான் ஒரு சத்துரு, நம்ம கூட்டத்துக்குள்ள சத்துரு இருக்கக்கூடாது. பிசாசுடைய காரியங்களை கர்த்தர் தலையை நசுக்கிடுவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. பிசாசுனால சோதிக்கப்படுறீங்களா? ஒரு பிள்ளி சுண்ணி ஆவினால சோதிக்கப்படுறீங்களா? ஐயா, எனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த ஆயின் ராஜாவை சங்கரித்தார், சொல்லிட்டார், அப்பா இவனை வந்து வேற ஒன்றும் செய்யக்கூடாது, இவனை எல்லாரும் கண்கள் காண இவனை தூக்கு போடணுன்ட்டார். பாருங்க, இப்படித்தான் கர்த்தர் செய்வார். அலேலூயா! எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா! எஸ்தர் புஸ்தகத்தில் கூட ஆமான் முருதைக்காய்க்கு விரோதமாக எழும்புறவனை அங்கே அவன் பண்ணின தூக்குலேயே அவனை தொங்க வச்சிட்டார். அலேலூயா! நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளையே நீ எப்பொழுது விழுந்து கிடக்கணும், கர்த்தருடைய பிள்ளையே உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும், நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக ஆகான உனக்கு வெளிப்படுத்துவார். கைகளை உயர்த்தி சாபத்து சாபத் காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். அதை நீ முதல்ல அதை சுட்டரிச்சிடணும். இப்போ இந்த வெற்றிக்கு காரணம் கவனிக்கிறீங்களா? முதல்ல எடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஆயிப்பட்டினம் இப்படி தோற்று போச்சே, ஆயிப்பட்டினத்தில் இப்படி நாங்கள் கலக்க பண்ணிட்டோமே, இப்படி நாங்கள் எங்களுடைய முகம் வெக்கமாகி போச்சே, அப்பா ஆயிப்பட்டினத்தில் நாங்கள் முதுக காட்டி ஓடிட்டோமே, இது என்ன செய்ய பாண்டர் சொல்கிறாரு, யோசுவாவே யோசுவாவே நீ வந்து அசால்ட்டாக விட்டுட்ட, யோர்தானை ஜெயிச்சது போல் இதை ஜெயிச்சிடலாம், எரிகோவை ஜெயிச்சது போல் அவங்க சொன்ன வேவுக்காரங்க பேச்சை கேட்டுட்டேன், ஆகையினால் இரத்தத்துக்கு ஆளாயிட்டேன், மரணத்துக்கு ஆளாயிட்டேன், தோல்விக்கு ஆளாயிட்ட, இப்போ ஒன்று செய், உன் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண வேண்டாம், ஆய்க்கு நேராக நீட்டு. பாருங்க எப்படின்னு நீட்டத்தான் சொல்ற வாசிங்க.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு,
0: ஆய்க்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அது உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
1: அப்படியே யோசுவா,
0: அப்படியே யோசுவா
1: தன் கையில் இருந்த ஈட்டியை,
0: தன் கையில் இருந்த ஈட்டியை
1: பட்டணத்துக்கு நேராக நீட்டினான்.
0: வேற ஒண்ணுமே பண்ணல. பாருங்க, விசுவாசத்துல தான் ஜெயம் வரும், விசுவாசம் தான் உலகத்தை ஜெயம். அப்படி போய் நெல்லுப்பா, இங்க பாருங்களேன், நாயிப்பட்டணம் இப்பொழுது எரிகோ பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கிறது, தோத்து போன அதுல அவர் சொல்றாரு, இங்க பாரு யோசுவாவே, நீ பட்டயத்தை வச்சு ஜனங்களை வெட்ட வேண்டியதே கிடையாது, ஒரு ஜெயம் உனக்கு தார், அந்த பட்டணத்துக்கு நேராக நீட்டு, உன் பட்டயத்தை உன் ஈட்டி அதுக்கு நேராக. 26 வாசிங்க.
2: ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும்,
0: சங்கரித்து தீரு மட்டும்,
2: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த,
0: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்து
2: தன் கையை மடக்கவில்லை,
0: கையை உயர்த்தி. ஹல்லேலூயா! இப்போ அந்த தோல்விக்கு வெற்றிக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார், ஈட்டிய அந்த ஆயிப்பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அப்படி நீட்ட நீட்ட ஆயிப்பட்டணம் சங்கரித்து தீரும் வர யோசுவா கையை மடக்கவே இல்லை, கர்த்தர் வெற்றியை தருகிறார். பதிவிருந்த தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி ஓடி ஓடி போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் வீழ்த்துறார்கள், கைகளை உயர்த்தி அந்த ராஜாவை உயிரோடு பிடிக்கிறாங்க, தூக்குக்கு கொண்டு போகிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன், இன்றைக்கி தோற்றுப்போன அதே இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த அதே இடத்துல கர்த்தர் எழுச்சி எழுப்புதலை கொடுக்கிறார். மரணத்தை பார்த்த அதே பட்டணத்துல ஆண்டவர் ஜீவநதியை ஓட வைக்கிறார்.
2: ஆமென்.
0: பயந்து நடுங்கின அதே பட்டணத்துல ஆண்டவர் ஒரு நடி பொழுது தைரியத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. துக்கத்தை கண்ட, கண்ணீரை கண்ட, தோல்வியை கண்ட அதே பட்டணத்துல அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கண்ணீரை கண்ட அவர்களுக்கு அந்த பட்டணத்துல ஜெயம் கிடைச்ச உடனே ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார். அதெல்லாம் உங்களை தான் அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகான் என்ற ஒரு இஸ்ரவேலுக்குள்ளேயே ஒரு எதிரி இருந்தான், அவனை கண்டுபிடிச்சு சுட்டரித்து கர்த்தர் போட சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆயின் பட்டணத்து ராஜாவ ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒன்னும் பண்ணாத தூக்குமடையில தூக்கி போட்டுருங்கிறாரு. அவன் தான் பிசாசு, அவனை இயேசு தலையை நசுக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாக்கு, வெற்றி மேல வெற்றி தருவேங்கிறாரு. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. முகங்குப்புற விழுந்து கிடக்க எலும்பு, உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி. ஆகான காட்டுறாரு, ஆயின் பட்டணத்தை ஜெயிக்க சொல்றாரு, ஆயின் பட்டணத்தை ராஜாவை தூக்கில போடுங்கிறாரு. இன்றைக்கு உள்ள செய்தி, சத்துரு தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்க சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வருகிற சத்துரு, வியாதியை கொண்டு வருகிற சத்துரு, இன்றைக்கு அவன் தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க.

0: கர்த்தர் சொன்னபடி பட்டணத்துக்கு நேராக ஈட்டிய நீட்டத்தான் செஞ்சான். இங்கே ஜனங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயு பட்டணம் முறியடிக்கும் வர அவன் கை நீட்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்ன அமைதியாக இருக்கீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தர் ஜெயம் கிடைக்கும் வர நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாங்கன் எயிறான், அக்னி எஸ்திரங்களை எல்லாம் கவிழ்த்து போட விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம கையில் பிடிச்சுக்கிடணும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 6:17 நீங்கள் வாசித்தா, 11 சத்துருவோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கோங்க. வாசிங்க,
1: நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள்.
0: கவுனிங்க, பிசாசு நம்மளை தோத்து போக பண்றான். பிசாசு நமக்கு துக்கத்தை, கண்ணீரை, வெக்கத்தை கொடுக்கறான். அவனை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்றார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. 17 விசுவாசம் என்றும் கேடயம், அதுதான் சர்வாங்க வசனம்.
1: பொல்லாங்குகள் எய்யும்,
0: பொல்லாங்கன் எய்யும்
1: அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய்.
0: பக்கத்துல பக்கத்துல ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க. பொல்லாங்கனை வீழ்த்தணுமா? தோல்வி கண்ட இடத்துல ஜெயம் பெறணுமா? ஆமாம், முதுகு காட்டின இடத்துல நீங்கள் தலை நிமிரணுமா? உங்களுடைய வெக்கம் சந்தோஷமாய் மாறணுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா? உங்கள் வியாதி நீங்கள் ஆரோக்கியம் அடையணுமா? மரணம் நீங்கள் ஜீவன் வரணுமா? பொல்லாங்க நெய்யும் அக்னியஸ்திரங்கள் எல்லாம் கவிழ்த்து போட, அழிச்சு போட விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க. கையை உயர்த்தி இன்னையில் இருந்து கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும். விசுவாசம்தான் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 3 விசுவாசம் வெற்றியை கொண்டு வந்தது. பாருங்க, ஆயி பட்டணம் தோற்று போச்சு, அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டாங்க. கையை உயர்த்தி, ஆமாம், இன்னைக்கு உங்கள் தோல்வியெல்லாம் கர்த்தர் ஜெயமாக்க போகிறார். யோசுவா, என்னாண்டவரே நாங்கள் தோத்து போனோம், நான் யுத்தம் பண்ணுற ஆயுன்றிய ஜனங்களை வெட்டுறதற்கு அப்போ நான் போல ஜனங்களை மட்டும் அனுப்புனேன், இப்போ நான் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் போய் அந்த பட்டணத்தை ஜெயிக்கான்னு சொல்ல, நீ போக வேண்டாம், நீ பட்டயத்தை மட்டும் நீட்டு. அதான் விசுவாச கேடகம். கையை உயர்த்தி அல்லேலூயா. அவன் நீட்ட நீட்ட அங்கே ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆயு பட்டணம் விழுந்து போகுது. ஆயின் பட்டணத்தின் ராஜாவை உயிரோடு பிடிச்சி தூக்கு மரத்தில் தூக்கு போடுறாங்க. அவன் தான் சத்துரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க உங்களுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயம், வெற்றி மேலே வெற்றி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்றார், ஜனக்கூட்டம் எல்லாம் இருக்கிறாங்க, உன் கைய, ஆமாங்க வா, சூம்பின கையோடு இருக்கிறிய, உன் கையை நீட்டு பாருங்க. என் கையை நீட்ட முடியாமத்தானா ஆண்டவரே, எப்படி ஒட்டி கிடை, இதுல ரத்தம் இல்லை, இதுல உணர்வு இல்லை, இதுல உணர்ச்சி இல்லை. அப்படி அவன் புலம்பல. நீட்டுனா நீட்டுனா அடுத்த நிமிஷம் முருகையை போல ஆயிருச்சு. வாசிங்க, மத்தேயு எழுதின புஸ்தகம் 12:13 வாசிக்க கேட்போம்.
2: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
0: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
2: உன் கையை நீட்டு என்றார்.
0: அங்கே அந்த பட்டணத்தில் சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். உடனே ஆண்டவர் சொல்றார், சூம்பின கையுடைய மனுஷனை கர்ந்த பாருங்க, பாருங்க எல்லாம் என்னை பாருங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பட்டணத்துக்குள்ள அப்படி போறாரு. எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கை அப்படியே கீழே விழுந்து கிடச்சி ஆண்டவர் அந்த பட்டயத்தை ஆய்க்கு நேராக நீட்டுன்னு சொன்னது போல இயேசு கிறிஸ்து இந்த சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்றார், உன் கையை நீட்டுனாரு. ஒண்ணுமே சொல்லலை. அவர் சொல்றாரே, சிருஷ்டிகர் சொல்றாரே, எம்மளை படைத்தவர் சொல்றாருன்னு அப்படியே கையை நீட்டுனா அப்படி சுகமாயிட்டு. என்ன அமைதியா இருக்கீங்க? கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் விசுவாசத்தில் நீங்கள் கையை நீட்டுங்க. ஆமாம், விசுவாசத்தில் அந்த வியாதியை தூக்கி எறிங்க. விசுவாசத்தில் தோத்து போன இடத்துல ஜெயிப்பேன்னு சொல்லுங்க.

0: விசுவாசத்தில் வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சி வரும் என்று அறிக்கை பண்ணுங்க. அவர் தான் பலன் கொடுக்க, கையை நீட்டுறது நம்ம வேலை, சுகம் பார்க்கறது அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்துணும், கேள்வி கேட்காதீங்க, நீட்டுங்க, அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் கையை நீட்ட போறீங்க? பலவீன கையை நீட்டுங்க, கர்த்தருக்கு கொடுக்கறத நீட்டுங்க. எனக்கு அதுதான் கர்த்தரை கூட பேசினார், திரும்பி பார்த்தா சுகம் கிடைக்குது. இதை பிடிக்கிறதுக்குள்ள இயேசுவை பிடிச்சு கொலசியலான்னு வரும் பொழுது இயேசு அடுத்த வசனம் மறைந்து போனார், கையை உயர்த்தி சுகம் கொடுப்பார், மறைஞ்சு போயிடுவார். என்ன நல்ல இயேசு! விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க, சத்துரு வீழ்ச்சி அடைவான். ரெண்டாவது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 9:6-7 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா கவனிங்க, கவனிங்க. திமிர்வாதக்காரன் இவனை 4 பேர் சுமந்துட்டு வர்றாங்க. மார்க்கு அவர் வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், மேர் தட்டோடைகளெல்லாம் இறக்குறாங்க. கவனிக்கிறீங்களா? இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க, சரசரன்னு சத்தம் கேட்கு, என்னென்னா ஓட்டெல்லாம் இறக்குறாங்க. அந்த கட்டில் அப்படியே வந்து வருது. ஆண்டர் உடனே சொல்லிட்டார், உன் பாட்டுக்கை எடுத்துக்கொண்டு நட. கவனிங்க, சூம்பின கையுடையவன், எந்திரிக்க முடியலை, தோத்திரம் படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியலை, கை நீட்ட முடியலை. இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேளு, வாசிங்க, வாசிங்க.
1: பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து,
0: உடனே கவுனிங்க, இத வசனம் இனி ரொம்ப தொட்டது. இவன் கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவர், நானே இனி 4 பேர் சுமக்காங்க, இனி நானும் எந்திரிக்க முடியலையே, எழும்ப முடியலையே, இந்த கட்டளை விட்டு என்னால் எழும்ப முடியலையே, எப்படி வீட்டுக்கு போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை நீங்கள் வந்து எழுப்பி விடுங்கன்னு அப்படி கேட்கல. அந்த வசனத்தை கப்புன்னு கொண்டு வந்தான் பாரு. அந்த வசனம் எனக்குத்தான், அந்த விசுவாச வார்த்தை எனக்குத்தான், இப்பொழுதே நான் எழும்புவேன். அவன் எழும்புனான், வீட்டுக்கு போயிட்டான். கையை தட்டி கீழே உள்ள வசனம் வாசிமா, உடனே
1: உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான்.
0: கையை தட்டுங்க பாப்போம், ஒரு கேள்வி கேட்கல, கை தூக்க முடியலையே, எந்திரிக்க முடியலையே. ஆமா, நான் திமிர்வாத எதுவுமே பேசக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்க நீங்க யாரு? களிமண், செல்லா காசு, விலப்பு, ஒருத்தர் நம்மளை விலைக்கு வாங்க மாட்டான். நாம கேள்வி கேட்க நம்ம யார்? அவர் சொல்றார், உன் படுக்கையை எழுந்து உன் படுக்கை எடுத்து வீட்டுக்கு போ. அப்படியே பார்க்க பார்க்க போனான் பாருங்க, இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க போகிறது. இதான் விசுவாசம். விசுவாசம் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க, வல்லமை இறங்கும், வல்லமை இறங்கும். 3வது ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யோவான் எழுதுகிற புஸ்தகம் 2:7-8 வசனத்துல சீசர்களுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க.
2: இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார்.
0: சீசர்களுக்கு கவனிங்க, இந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அது குறைஞ்சிட்டுனா அதை போல கேவலம், வெக்கம், அவமானம் இனிமே கிடையாது. அப்படி இந்த கல்யாண வீடு கேவலத்துக்குள்ளே, வெக்கத்துக்குள்ளே, தலகுனிவுக்குள்ளே போனது. இயேசுவுக்கு தெரிந்தது. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? சீசர்களை கூப்பிட்டு கற்சாடி வெளியே வச்சிருக்கிற கற்சாடியை கொண்டுட்டு வாப்பா, அங்கே தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியை ஊற்றுனவங்களே கொண்டு பந்தியில் கொடுங்க. பாருங்க, ஒரு சீசனும் கேட்கல, ஏயா ஏயா எங்களை தண்ணியை ஊற்ற சொன்னீர், அந்த தண்ணியை கொண்டு கொடுக்க சொல்லுகிறீர். அப்படி கொடுக்குறாங்க, குடிச்சு பார்த்தவங்களுக்கு ரசம், ஹல்லேலூயா, கலர், மனம், சுவை. இந்த ரசம் எங்கே இருந்து பார்ப்போம். நான் இதை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது, இந்த சீசர்களைப் போல என்னையும் மாற்றும். ஒரு கேள்வி கேட்கல, கையை உயர்த்தி தண்ணியை ஊற்ற சொல்லி, தண்ணியை ஊற்றுனவங்களையே கொடுக்க சொல்கிறார். பந்து விசாரிக்காரங்கிட்ட போய் கொடுப்பா. அவங்க பார்க்க பார்க்க தண்ணியாக தான் இருந்தது, ஆனால் ஊற்றும் போது ரசமாய் மாறிட்டு. திராட்சை ரசத்துக்கு என்ன கலர், மனம், சுவை இருந்ததோ அதே சுவை, மனம். அடுத்து கேட்குறாங்க பாருங்கள், கேட்குறது சொல்லுமா? மனவாளன்ட்ட கேட்டாங்களே, கேளுங்க, எந்த மனுஷனும்
2: முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து
0: முந்தி நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான்.
2: ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்.
0: நீரோ
2: நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார்.
0: நீரோ நல்ல ரசத்தை கைகளை உயர்த்தி, ஆமா நான் சொல்றேன் கவனிங்க, உங்க சுபாவம் கெட்ட சுபாவம் எல்லாம் மாறி உடைய சுபாவத்துக்குள்ள ஒரு எழுச்சியை கொடுப்பார், இரக்கத்தை கொடுப்பார். நீங்க இந்த பூமியில நல்லவர்களாய் வாழும்படி கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை தருவார். மகன் குடிகாரன் கஞ்சாடிக்காரன் வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க நினைக்கிறீங்களா? அந்த மகனை வச்சு தான் சபையை கட்ட போகிறார். ஐயோ உப்புக்கு சப்பா வெறும் தண்ணீரை போல இருக்கிறான் நினைக்கிறீங்களா? அவனைத்தான் ருசியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். வீழ்ச்சியடைந்த இடத்துல எழுச்சியை கொடுத்தார், தொத்து போன ஆயின் பட்டணத்தில் ஜெயத்தை கொடுத்தார். அப்படி செஞ்சவர் உங்கள் எல்லாருக்கும் அப்படி செய்ய போகிறார். ஒன்றே ஒன்று எனக்கு தெரியுது, எந்த வசனத்தில் செஞ்சார் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தில் இந்த உலகத்தினுடைய சகல விபரீதங்களை சிலுவையில் இயேசு சகித்து கொண்டார். ஆகையினால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயம் மேலே ஜெயம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12:3 நீங்க வாசித்தா, அங்க வாசிமா,
2: ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட,
0: நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான
2: விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
0: அந்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு தோல்வியை கொடுத்த உன் குடும்பத்துக்கு இடையூறு பண்ணி அதெல்லாம் இயேசு சகித்தாரே, உன் பாவத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் தோல்வி எடுத்துக்கொண்டாரே, உன் மரணத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் வியாதியை எடுத்துக்கொண்டாரே, உன் கடற்பிரச்சனை எடுத்துக்கொண்டாரே, அதெல்லாம் சகித்த அந்த, அதுக்கு பேர் தான் விபரீதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமாம், இவரே என்னப்பா நீ எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவனாக இருக்கிற, என்னம்மா நீ பிரச்சனைக்குரியவனாக இருக்கீங்க, அந்த பிரச்சனைக்கு பேர் தான் விபரீதம். சகல விபரீதங்களையும் இயேசு சிலுவையிலே சகித்து விட்டார். எந்திரிங்க பார்ப்போம், எந்திரிங்க. இன்றைக்குள்ள செய்தி, தோல்வியை கண்ட ஆயு பட்டணத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடந்தது. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த ஆயு பட்டணத்தில் ஒரு எழுச்சி வந்தது. ஓ துக்கத்தை கண்ட ஆயு பட்டணத்தில் ஒரு சந்தோஷம் ஆனந்த கழிப்பு வந்தது. தலையில் கை வைங்க. அவர் தான் இயேசு, நமக்கு ஜெயம் தருகிற இயேசு. கல்வாரியிலே நம்முடைய, ஆமாம், தன்னுடைய இரத்தத்தெல்லாம் ஊற்றினார். பாவிகள் செய்கிற சகல விரதங்களையும் விபரீதங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹலலூயா. ஓ உனக்கு வருகிற தோல்வியை இயேசு ஏற்றுக்கொண்டார். உனக்கு வந்த பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். உனக்கு வந்த மரணத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். உனக்கு வந்த சுகர் பிரஷரை இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது விசுவாச கையை நீட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்டயத்தை ஆயின் பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அந்த பட்டணம் கடைசி ஜெயிக்கும் வர அவன் கை மடங்களை நீட்டிக்கொண்டே இருந்தான். நானும் சொல்றேன், உங்க கையை கர்த்தருக்காக நீட்டுங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க. கைகளை உயர்த்தி அந்த சிலுவைக்கு நேராக நீட்டுங்க. உங்களை பகைத்த உங்களை விரோதித்த எல்லாரும் வருவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, 3 வருஷமா கல்யாணம் முடிஞ்சு போனவன் தான், வரவே இல்லை, வரவே இல்லாம குழந்தை பெற்றிருக்கா, அதை கூட எனக்கு காட்டல. என்ன அற்புதம்! என் கையை நீட்டி கர்த்தருக்கு கொடுத்ததுனால ஓ என்னை விட்டு தூரம் போனேன். என் மருமக என் மக வந்தாங்க, என் பிள்ளைய பேத்திய கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கு ஆச்சரியம். கைகளை உயர்த்தி நீட்ட நீட்ட, ஓ விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்ட நீட்ட, அதிசயத்துக்கு மேல அதிசயம், ஆசீர்வாதம், உன்னுடைய வரன், உனக்கு வருகிற நன்மை, ஓ யாரும் இடை பண்ண முடியாது, சரியாய் வரும். ரெண்டாவது, ஆமா, ஓ நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழும்புங்க. அடிக்கடி நீங்க எழும்பணும், தூசியை உதறிவிட்டு எழும்பணும். பிசாசு சோர்வு கொடுப்பான், பாரு உனக்கு இடுப்பு வலி, பாரு உனக்கு எலும்பு வலி, பாரு உனக்கு நெஞ்சு வலி, பாரு உனக்கு அப்படிமா முழங்கால் வலிமா, எந்திரிக்கணும் இயேசுவி நாமத்தினால. அவர் ஒண்ணுமே சொல்லல, எந்திரிக்க முடியாம தானே நான் படுத்து கிடக்க, ஐயோ எனக்கு இந்த 4 பேர் உதவி செய்யறாங்களே, அது அப்படி சொல்லல. ஆண்டருடைய வார்த்தை எனக்கு நேராக வருது, அவன் எந்திரிச்சான். ஆண்டர் உடனே அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, அவன் வீட்டுக்கே போயிட்டான் கையை உயர்த்தி. ரெண்டாவது, சீசர்களுக்கே சொல்றாரு, கூட இருந்த சீசர்களை தண்ணி ஊத்த சொல்றாரு. அந்த சீசர்கிட்டே கொண்டு பந்தி கொடுங்கிறாரு. அதே தண்ணீர் இயேசுவின் மகிமையினால், இயேசுவின் வல்லமையினால், அது இயேசு கிறிஸ்துவால திராட்சரசமாய் மாறியது. தலையில் கை வைங்க. அதுதான் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம். ஓ, உன்னை புதுப்பிக்கிற இரத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிற இரத்தம், உனக்கு பேர் புகழை கொடுக்கிற இரத்தம், உனக்கு பிரஸ்தாபத்தை கொடுக்கிற இரத்தம், உன்னை கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைக்கிற இரத்தம். அல்லேலூயா! உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த மனவாளனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். வெக்கம், கண்ணீர், தலைக்குனிவை எல்லாம் எடுத்துட்டார். சிலுவையிலே விபரீதங்களை சகித்தார். கையை உயர்த்துங்க.
3: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
4: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
3: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
4: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
3: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
4: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
3: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 6421 09. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செபித்துக் கொள்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

எங்களுடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க.

நாம் நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

மதுபானம் குடிப்பார், அவர் மேல சாமி வரும். உன இயேசு இப்ப நீ வர சொல்லு, நான் பெட்ரோல் ஊத்தின எரிச்சதார். அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலந்துற மாதிரி முட்டைகளோட தோல் எல்லாம் கலந்து அப்படின்னு

0: கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் இந்த பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படப் போகிறோம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், இந்த நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏதோ உலகம் அறியப்படாத வெளியே தெரியாத ஊழியக்காரர்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது என்னுடைய நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. இதன் மூலமாக உங்களுடைய ஊழியங்கள் வளர்ச்சி அடையும். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஜெபிப்பாங்க. உங்கள் ஊழியத்திலையும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும், உலகம் உங்களை அறிந்து கொள்ளும். ஆண்டவர் ரட்சித்தது நோக்கம், உலகம் ஆண்டவர் சொன்னால் உலகத்துக்கு சாட்சியாக இருப்பீர்கள். இப்போ நம்ம எல்லாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது, இந்த மீடியா மூலமாக உலகத்துக்கு முழுசு நம்ம என்ன செய்கிறோம், அறிவிக்கும். சரியா? இப்போ நம்ம முதலாவது உங்களுடைய பிறப்பு, அதாவது எந்த இடத்துல பிறந்தீங்க, எப்படி உங்கள் பெற்றோர் எப்படி, அவங்க சூழ்நிலை அந்த டைமில் எப்படி இருந்தது, ஷார்ட்டாக சின்ன பருவத்தில் இருக்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்க. படிப்படியாக மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம
1: கர்த்துடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேலைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த உலகம் அறியட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு பாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். என்னுடைய பேர் டி கிருஷ்ணன். நான் அறியப்படுகிறது பாஸ்டர் டி மோசஸ் என்கிற அடிப்படையிலே இந்த இடையில நான் அறியப்பட்டிருக்கிறேன். எனக்கு அம்மா இருக்கிறார்கள், அப்பா உண்டு, மூத்தவன் அண்ணன், ரெண்டாவது அக்கா, மூன்றாவது நான், நான்காவதாக தங்கச்சி, ஐந்தாவது தம்பி. ஆக எல்லாரும் திருமணமாகிவிட்டது. எனக்கும் திருமணமானது. இரண்டு பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். மூத்தவள் 9வது படித்து கொண்டிருக்கிறாள். ரெண்டாவது பையன் 7ஆம் கிளாஸ்

0: படித்து கொண்டிருக்கிறான். நாங்கள் இப்போது கொல்லங்கோடு பகுதியிலே பாலவெளி என்கிற பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இன்னொரு சபை புதுக்கடலில் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் என்னுடைய குடும்ப பேக்ரவுண்டு இவ்வளவாக இருக்கிறது.
1: அந்த சிறு பருவத்தில் உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது? அவங்களுடைய ஆன்மீக மார்க்கங்களில் எப்படி அவங்க வளர்த்தாங்க? உங்களுடைய படிப்பு, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், இதை கொஞ்சம் லைட்டாக
0: சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். நான் பிறக்கும்போதே இந்து குடும்பம் கொல்லங்கோடு பகுதியிலே சிறுவைபுரம் பகுதியிலே அந்த இடத்துல எங்களுக்கு சொந்த ஒரு கோவில் உண்டு. எங்கள் அப்பா பூஜாரி, நான் இரண்டாவது பூஜாரியாக வளர்ந்தேன். எங்களுக்கு சொந்த கோவில், பெரிய கோவில் இருந்தது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பயங்கர விதமான பூஜைகள் நடக்கிறதான ஒரு குடும்பம். நாங்கள் வருஷந்தோறும் சபரிமலைக்கு போகிற வழக்கங்கள் எங்களுக்கு உண்டு. நாங்கள் எல்லா நேரங்களிலேயும் பூஜையில், ஏன்னா எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் கண்டு ஆகாது, அந்த வைராக்கியத்திலே, அந்த இந்து வைராக்கியத்திலே எங்கள் தாயும் தகப்பனும் வளர்க்கப்பட்டார்கள். எங்கள் அப்பா தான் பூஜை பண்ணுவார், அடுத்து எனக்கு தான் அந்த பொறுப்பு. இரண்டு பேருமாக அந்த கோவிலே நாங்கள் தான் பூஜை பண்ணி கொண்டிருந்தோம்.
1: உங்கள் அப்பா பூஜை பண்ணும்போது சிறு பிள்ளையாக இருந்திருப்பீங்க, அப்போ எப்படி உங்களை அதில் ஈடுபடுத்தினாங்க? அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது?
0: ஏன்னா அந்த சிறுபர் அவங்க சொல்லுபடி தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த அறிவு இல்லை. அவங்க எதை செய்தார்களோ அது எனக்கு கற்றுத்தந்து இனி இப்படி தான் செய்யணும், இதுதான் உண்மையான தெய்வம், உண்மையான கடவுள் என்று சொல்லி எனக்கு அதை கற்றுத்து கொடுத்தார்கள். நாங்கள் அப்படியே பணிந்து கொண்டு இருந்தோம், அப்படியே நாங்கள் அதை கும்பிட்டு பணிந்து கொண்டு இருந்தோம். எங்கள் ஐந்து சகோதரர்கள் கூடி பிறந்தவர்கள். எங்களுக்கு எல்லா வசதிகள் உண்டு. நான் சொல்லுவேன், மாளிகையிலே பிறந்தேன், ஓலைக்கொட்டாயிலே வாழ்ந்தேன், அதனுடைய சுருக்கமான சாட்சி. எங்களுக்கு பெரிய கோவில், பெரிய மாளிகை இருந்தது. மாளிகை போன்ற பழைய பங்களா வீடுன்னு சொல்லுவார்கள், அந்த வீடு இருந்தது. எங்கள் எல்லா வசதிகளும் இருந்தது. எந்த ஒரு குறைவுகளோ, எந்த குறைவுகளோ என்றும் இல்லை. எல்லாம் சம்பீரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அந்த பூஜை அடிப்படையிலே வாழ்ந்து வருஷந்தோறும் சபரிமலைக்கு போய் கொண்டிருந்தோம். ஐந்து பிள்ளைகள், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா கூட ஏழு பேர். எங்கள் குடும்பம் நிறைய உறவினர்கள்லாம் உண்டு. அப்போ எல்லா விதங்களிலும் நாங்கள் வசதியாக இருந்தபடினால எங்களுக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு செல்வ செழிப்பாக நாங்கள் இருந்தோம். அப்படியாக பெரிய கோவில் நாங்கள் வழிபட்டு அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்தோம். நாங்கள் வருஷந்தோறும் 101 பொங்கால போடுவோம். நாங்கள் எங்கள் அண்ணனை, மூத்த அண்ணனை மொட்டை அடித்து, அந்த மொட்டை அடிக்கும்போது 101 பொங்கால போட்டு அப்படி அந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட்டு கொண்டிருந்தோம். எங்கள் அப்பா நல்ல குறி சொல்லுவார், நல்ல குறி சொல்லுவாருன்னு சொன்னால், இப்போ நம்ம திருக்குதரிசன் சொல்லுவ மாதிரி அவர் நல்ல கணக்கு சொல்லுவார். அந்த நாட்களிலே அந்த பைத்தியம் பிடித்தவர்கள், நான் சின்ன பருவம் இருந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, அந்த பைத்தியம் பிடித்தவர்கள் எங்களுடைய கோவில் ஒரு குத்துக்கல் போல நிறைய கல்லுகள் நாட்டி வைத்திருப்பார்கள். அந்த பைத்தியம் பிடித்தவர்களை கொண்டு சங்கிலியிலே காலில் மாட்டி வைத்திருப்பார்கள். அதை மாட்டி இந்த கல்லை அவர்கள் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து வரும்போது எங்கள் அப்பா நல்ல அப்படியே அவர் மேலே அந்த சாமி வரும். சாமி வந்து அந்த ரெண்டு பெருவரில் இருக்கு, பெருவரில் நின்று அப்படி ஆடுவார். பயங்கர ஆக்ரோஷமாக ஆடி பெரிய பெரம்பு இருக்கும், பெரிய பெரம்பு, நீளமான பெரம்பு இருக்கும். பெரம்பெடுத்து அந்த சாமி வரும்போது பயங்கரமாக இறங்குவர், பயங்கர ஆடி வந்து அந்த பெரம்பெடுத்து இந்த சங்கிலினால் போடப்பட்ட பைத்தலை அப்படி ஓங்கி அடிப்பார். ஓங்கி அடிக்கும்போது சிலர் சுருண்டு விழுவார்கள், சிலர் அதில் அவங்களுக்கு பைத்தியம் தெளிந்துவிடும். அப்படி பிரபலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
1: அப்படி செய்யும்போது உங்களுக்கு அவங்க அடிக்கும்போது அந்த மனுஷர் மேலே உங்களுக்கு இறக்கம் வந்ததா? இதை உங்களுக்கு அது சரி மாதிரி தோணுச்சா, தப்பா தோணுச்சா?
0: எனக்கு சின்ன வயசா இருந்தாலும் எனக்கு ஒரு இறக்கம் இருந்தது, எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா சுருண்டு விழுகிறார், ஒருவேளை மறித்து விடுவார்களோ என்கிற அச்சம் எனக்கு உண்டாயிற்று. ஆனால் விழும்போது சிலர் சுகமடைந்திருக்கிறார்கள், சார் அப்படி விழுந்து அப்படி அந்த நிலைமையில் இருந்திருக்கிறார்கள்.
1: அப்போ அந்த தெய்வம் தான் சுகமாக்கிட்டு விசுவாசிப்பீங்களா, அல்லது இப்படி விழுந்தா?
0: ஆமா, கண்டிப்பா. நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிறபடினால் எங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வங்கள் என்று சொல்லி நாங்கள் அதை தான் வைராக்கியமாக கொண்டிருந்தோம். அப்போ அந்த ஏரியாவில் எந்த கிறிஸ்தவர்களும் நாங்கள் அலோடு பண்ண மாட்டோம், அவ்வளோ வைராக்கியமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
1: இப்போ இந்த பூஜை செய்கிறது நன்மைக்கான காரியங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்களா அல்லது தீமையான காரியங்களுக்கு செய்வாங்களா?
0: ஏன்னா எங்க அப்பா பூஜை பண்ணுவார், இரண்டாவது நல்ல ஒரு மந்திரவாதியும் கூட. ஏன்னா வைராக்கியம் ஒன்று வந்துன்னு சொன்னால் போலீஸுக்கு போக மாட்டார்கள், மந்திரத்திலே தீர்த்து கொள்வார்கள். அப்படி நிறைய சம்பவங்கள் அவங்க செய்திருக்கிறார்கள். அப்படி நாங்கள் நல்ல செல்வ செழிப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல வசதியாக. ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் அவ்வளவு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க, லைனில் நிற்பாங்க. அப்படி அந்த சாமி ஆடி அந்த பெரம்பினால் அடிப்பார். அடுத்து எங்களுக்கு பெரிய வார்ப்பு சொல்லுவாங்க, பெரிய அண்டாவில் வார்ப்பு பாயசம் காய்ச்சிடுவாங்க. இன்னொரு அண்டாவில் எண்ணெய் கொதிச்சிட்டே இருக்கும். நம்ம தெரியும் இந்த கமுகு மரம் இருக்குது, பாக்கு மரம் இருக்குது, அதில் அந்த பூ எடுப்பார்கள். அந்த பூவை அந்த எண்ணெயில் முக்கி, அந்த அந்த கொதிக்கிற எண்ணெயில் முக்கி அதை அப்படியே அந்த எண்ணெய் தலையில் அப்படி அடிப்பார் மேலே. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே பட்டால் என்ன செய்யாது, சைடு ஒன்றும் ஆகாது. அவ்வளவு ஒரு ஒரு அந்த சக்தி, அபார சக்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இரண்டாவதாக கியூவில் ஜனங்கள் நிற்பாங்க. ஏன்னா கணக்கு கேட்க வர சொல்லுவாங்க, கணக்கு கேட்க வருவாங்க, நம்ம சொல்லும் குறி கேட்க வருவார்கள். அப்போ கணக்கு கேட்க குறி லைன் அப்படி வந்து நிற்பார்கள். இவர் என்ன செய்வார், இதில் வந்து உட்கார்ந்துட்டு கணக்கெல்லாம் சொல்லி வருங்கால எல்லா காரணத்தையும் சொல்லிவிட்டு சூடு பாயசம் இருக்கும். அந்த வாரத்தில் சூடு பாயசம் இருக்கும். இதை கையில் அப்படி அள்ளி ஜனங்களுக்கு கொடுப்பார். கை இன்னும் வேகவே வேகாது, ஒன்றுமே செய்யாது. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே போடுவார், ஒன்றும் செய்யாது. சூடு பாயசத்தை கையில் எடுப்பார், ஒன்றும் செய்யாது. அவ்வளவு சக்தி அபாரமாக வாழ்ந்து கொண்டது எங்கள் வாழ்க்கையிலே. பல ஆண்டுகள் நன்றாக செல்ப நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்தோம், சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருந்தோம். எல்லா வசதிகளும் இருந்தது, பணத்துக்கு பணம் எல்லாம். ஏதாவது சண்டை வழக்கோ யாரோ வைராக்கியம் வந்ததுன்னா மந்திரத்திலே தீர்த்து விடுவார். அவ்வளவு படித்தவர், அவ்வளவு நல்ல ஒரு அந்த அந்த கடல் அந்த ஆவியுடைய ஒரு பலசாமடுக்குள்ள அவருக்கு இருந்தது, யாருக்கும் அஞ்ச மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அது மட்டுமல்ல நல்ல ஒரு தற்காப்பு கலையை படித்த மனிதர். மூன்று விதத்தில் அவர் யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது பல நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு எங்கள் அப்பா மதுபானத்துக்கு அடிமையானார், பயங்கர மதுபானத்துக்கு அடிமையாகி குடும்பம் 36 செண்டுக்குள்ள பெரிய மங்களா வீடு, இன்னும் சொத்துக்கள் இருந்தது. இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த போது மதுபானத்துக்கு அடிமையான உடனே சொத்துகள் இழக்க ஆரம்பித்து விட்டோம்.
1: இப்ப இந்த மதுபானம் குடிக்கும் போதும் அவர் வந்து பூஜை வேலையை செய்து கொண்டுதான் இருந்தார்.
0: ஆவி வரும்
1: எல்லாம் வந்து வேலையில் செய்துட்டு, ஆனா இந்த ஒரு பழக்கமும் கூட இருந்தது
0: ஏன்னா மதுபானம் குடிப்பார், அவர் மேல சாமி வரும். அப்ப நாங்கள் இயேசு அறிந்த போது நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று அறிந்து கொண்டேன். ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல, எந்த பாவம் செய்தாலும் அந்த சாமி வரும், கணக்கு சொல்லுவார், எண்ணெய் ஊற்றுவார், பாயசத்தை குறைத்து விடுவார், ஒன்றுமே செய்யாது. வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், வருஷந்தோறும் வருஷம் வருஷம் சபரிமலைக்கு போவோம். பின்ன எல்லா நாட்களும் சில நேரங்களில் நல்ல மொட்டை அடித்து 101 பொங்காலை போட்டு ஜனங்களுக்கு கொடுப்போம். அப்படி செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டது எங்கள். இந்த மதுபானம் இன்றைக்கு அவர் வாழ்விலே வந்ததோ இந்த குடும்பம் சின்ன பின்னமாக அசைய ஆரம்பித்தது. எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த ஊரில் ஐயா சாமின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவு மகிமையாக நாங்கள் இருந்தோம். ஆனால் இந்த மதுபானத்தில் அடிமையாகி பின்ன மந்திரவாதங்கள், ஒருவருக்கு ஒரு மந்திரவாதம் செய்து குடும்பம் சின்ன பின்னமாய் மாறி போனது. கடைசி எல்லா சொத்துகளும் இழந்து போனோம். கடைசி 36 செண்டு அந்த மங்களா வீடு தான் இருந்தது.
1: சரி, இப்போ உங்களுக்கு அந்த டைம்ல சின்ன பிள்ளையில ஒன்றும் தெரியாது, வித்தியாசம்
0: தெரியும்.
1: அப்போ உங்கள் மேல கரிசனையா இருந்தாரா, உங்களை படிக்க வச்சாரா, நீங்க வாழ வைக்கணும்னு நினைச்சாரா, அல்லது தன்னுடைய காரியங்களை மட்டும் பார்த்துக்கொண்டாரா?
0: ஏன்னென்று சொன்னாங்க, 5 வரையும் சின்ன பிள்ளைகள், மதுபானம் குடிச்சா எங்களை பற்றி அக்கறே இல்லை. ஏன்னா கோவில் நடும்போது அவர் பயபக்தியாக இருப்பார், நல்லா குளிச்சு எல்லா காரியம் அவர் செய்ய வேண்டும், நான் செய்வேன். இப்படி எங்களை வாழ்க்கை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ போக போக மதுபானம் ரொம்ப அடிமையாகி எங்கள் அம்மாவை தூக்கி போட்டு அடிப்பார். அப்போ நாங்கள் சின்ன நாங்கள் 5 பேரும் அங்கே அப்பாவோட கை இப்படி பிடிப்போம். 3 பிள்ளைகள் ஒரு கையில் தூங்குவாங்க, நாங்கள் 2 பேரும் இன்னொரு கையில் தூங்குவோம். அப்படி எங்களை 5 பேரை தூக்கி எங்களை வீசி போடுவார். நாங்கள் அழுவோம், சோறு எல்லாம் வேக வச்சுருப்போம், இல்லை சோறு வேக வச்சுருப்போம். அப்படியே மண்பானை அன்னைக்கு மண்பானை அப்படியே தூக்கி உடைப்பார். உடைச்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பசியும் பட்டினி ஒரு பக்கம், ஒரு பக்கம் அந்த ஆவி இறங்கி வரும். அப்போ இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்த போது அப்போ இதே இந்த பிரச்சனை, இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி அவர்கள் கணக்கு பார்த்தபோது, இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை என்று சொன்னார்கள். உடனே என்ன செய்தோம், எல்லா காரியங்களும் செய்தோம். அந்த வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், என்னெல்லாம் உண்டு அத்தனை பரிகாரங்களும் நாங்கள் அந்த தெய்வத்துக்கு கொடுத்தோம். அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. கடைசி குடித்து குடித்து குடித்து எங்கள் அம்மாவை ஒரு ரப்பர் பந்த மாதிரி தூக்கி போட்டு அடிப்பார். அது என்று சொல்லும்போது கண்ணீர் வரும். அப்படி அடிப்பார், எங்களை தாங்க முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவர் எல்லாரும் சொன்ன, இந்த வீடு உங்களுக்கு ஐதீகம் கிடையாது, இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை, ஆகவே இந்த வீடு என்ன செய்யணும், விற்று வேற வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு 36 செண்டு வீடை 36,000 விற்று இன்னொரு வீடை நாங்கள் வாங்கினோம். இப்போ ஆக 6 வீடு வாங்கினோம், 6 வீடை கட்டினோம். இப்போ மாளிகையில் பிறந்தோம், ஓலை குட்டையில் வந்தோம். ஆனாலும் நாங்கள் எந்த வீடை கட்டினாலும் முதல் முதலாக அந்த எங்கள் தெய்வத்துக்கு ஒரு பூஜை அறை என்று நாங்கள் நியமித்துக் கொள்வோம். முதல் முதல் அதுதான் நாங்கள் ஸ்தாபித்து பண்ணுவோம், ஏன்னா தான் ஒழுங்கு. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது வறுமை மேல் வறுமை, தரித்திரத்தை மேல் தரித்திரம், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. எல்லா தெய்வத்தையும் நாங்கள் கும்பிட்டு பார்த்தோம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அடி ஒரு பக்கம் இப்படி 6 வீடுகளை விற்றோம், 6 இடத்தை வாங்கினோம். கடைசியாக 7வது வீடை நாங்கள் வாங்கினோம். 7வது வீடை வாங்கும் போது கையில் காசு இல்லை, எல்லா சொத்தும் பணமும் இழந்து ஓலை குட்டாயில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 பிள்ளைகளும் அப்பா அம்மை ஓலை குட்டாயில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் தீருமா என்று அந்த எங்கள் தெய்வத்தையெல்லாம் கும்பிட்டு பார்த்தோம். வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், என்ன நானும் போயிருக்கிறேன், எங்கள் அப்பாவை இணைந்து நான் செய்திருக்கிறேன், எல்லா பூஜை கர்மங்களும் செய்து பார்த்தோம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. கடைசியாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஓலை குட்டையில் இருக்கிறோம். வாழ்க்கையில் இருந்தாலும் எங்களை குடி, அந்த அப்பாவுடைய குடி அதிகமாகி கொண்டிருக்கிறது. காலையில் வேலைக்கு போவார், சாயங்காலம் வரும்போது பயங்கர, அன்றைக்கு 50 ரூபா கூலி, பகுதியும் குடிப்பார். விழுறும்போது உள்ள சோறையெல்லாம் அடித்து பொங்கி கீழே தான் விடுவார். நாங்கள் 5 பிள்ளைகளும் பட்டினியோடு இருப்போம். எங்கள் அப்பா வரும்போது பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இவ்வளவு தெய்வத்தை கும்பிட்ட பிற்பாடுங்கிற வாழ்க்கைகளே நிம்மதி இல்லை என்கிறதான ஒரு பயம் எங்களுக்குள்ளே, ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ளே வந்து விட்டது. ஐயோ, நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமே, கணக்கு சொல்லுகிறோம், பூஜை பண்ணுகிறோம், எல்லாவற்றையும் வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோமே, ஆனால் இந்த மனுஷன் குடிப்பழக்கம் அடிமையாகி இவரை விடுவிக்க யாரும் இல்லை என்று சொல்லி அப்படி எங்களை வாழ்க்கையில் நொறுங்கி போனோம். வாழ்க்கையில் சுக்கு நூறா வாழ்க்கையில் உடங்கி போனது. உடனே எங்கள் அம்மா கேரளா, அவங்க நல்ல சமையல் பண்ணுவார்கள். அப்படி இருக்கும்போது இடையில் எனக்கு அடி கொண்டு சாகவும் முடியலை. அதனால் எங்கள் அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், தற்கொலை பண்ணி சாகணும், வேற வழி இல்லை, எல்லாம் இழந்து போனோம். அந்த ஊர், நாங்கள் எப்படி இருந்த குடும்பம், மாளிகையில் பிறந்தோம், ஓலை கொட்டாயில் இருக்கிறோம், எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்ப்பாங்கள், எப்படி இருந்த குடும்பங்கள், மகிமையாக இருந்த குடும்பங்கள், இப்படி ஓலை கொட்டாயில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களை கேவலம் பண்ணுவார்கள். எந்த காரியத்தை எங்களை அழைக்க மாட்டார்கள், எங்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஏன்னா அவ்வளவு வறுமை, அவ்வளவு தரித்திரம், ஆகாரத்துக்காக அலைந்த நாட்கள் உண்டு. கடைசியாக எங்கள் அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், டெய்லி அடி கொண்டு சாகிறதை பார்க்கலும் இந்த 5 பிள்ளைகளையும் விஷத்தை கொடுத்து தானும் சாக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். ஓலை கொட்டை தான் வீடு. அப்போது எனக்கு இந்த பிள்ளைகளை சித்த நான் மட்டும் மறித்து போவேனானால் என் பிள்ளைகள் அனாதை ஆகிவிடும் என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுத்து எங்கள் அம்மாவும் விஷத்தை குடித்து நாங்கள் 6 பேரும் ஒரே நாளில் சாக வேண்டும் என்று எங்கள் அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுத்தார்கள். அப்போது ஊரம்புக்கு தான் அந்த வள்ளவளை, ஊரம் பக்கம் வள்ளவளை கடை உண்டு, மீன் கடை. அப்போ எங்கள் அம்மா நல்ல சமையல் பண்ணுகிறபடினால அப்போது எங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷ பாட்டில் வாங்கி ஓலை கொட்டாய்களை ஒழித்து வைத்தார்கள். இது எங்களுக்கு தெரியாது, ரகசியமாக ஒழித்து வைத்தார்கள். ஆனாலும் நாங்கள் இந்த தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு கொண்டு வருகிறோம், எந்த ஒரு மாற்றமில்லை. என்னாலும் அதோடைய கடமைகளை நான் செய்கிறேன். நான் காலையில் குளித்து மாலையில் குளித்து நல்ல தவல் உடுத்து அது எல்லா காரியங்களையும் அதை கும்பிட்டு வழிபட்டு நான் வருகிறேன் இந்த சூழலை மத்தியிலையும். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, அப்பாவுக்கு ஒரு மாற்றம் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாற்றம் இல்லை, எல்லாம் இழந்து போனோம்.
1: அப்போ உங்களுக்கு இந்த தெய்வத்தை எவ்வளோ தூரத்தை நம்ம சின்சியராக வழிபடுறோமே, பூஜை செய்கிறோமே, கணக்கு சொல்கிறோமே, ஏன் இந்த தெய்வத்தால் எங்களுக்கு உதவி செய்ய முடியலைங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா?
0: நிச்சயமா வந்திருக்குது, நிச்சயம் வந்திருக்கு. ஆனால் வந்திருந்தால் எங்களுக்கு அந்த வழியில சொல்லி தருவதற்கு யாழ் இல்லை. ரெண்டாவது அதை ஏற்றுக்கொள்வதான மனப்பான்மை, ஏன்னா வைராக்கியம் கிறிஸ்தவளை கண்டா ஆகாது, குறிப்பாக பெந்திகோஸ் கண்டால் எங்களுக்கு ஆகாது, அவ்வளவு வைராக்கியத்தில் வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு பக்கம் எல்லாம் வழிபட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம், எல்லா பூஜை புரஸ்கார் இருந்தாலும் அதுக்கு செய்ய வேண்டிய, ஏன்னா பயத்தினால செய்கிறோம். ஒரு பக்கம் பயம், வந்து செய்ய விட்டல் வந்து ஏதாவது செய்து விடுமோ என்கிற பயம் எங்களுக்குள்ள இருந்தது. அப்படி அவர்கள் ரகசியமாக விஷத்தை வாங்கி ஓலை கொட்டாயில் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். இது எனக்கு தெரியாது, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த நாளில் சாக வேண்டும் என்று சொல்லி நல்ல அம்மா கடைக்கு சென்று நல்ல மீனெல்லாம் வாங்கி நல்ல சமைத்து அப்படியே ஆயத்தம். இன்றைக்கு ஐந்து பிள்ளைகளும் விஷத்தை கொடுக்கணும், தானும் சாணும். ஒரே நாள் ஆறு பேரும் சாக வேண்டும் என்று ரகசியமா தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே நாளில் எங்க ஊர் பக்கம் பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அப்ப எங்களுக்கு குடும்ப எங்களை குடும்பத்தை கேட்டு எல்லாருக்கும் தெரியும், இப்படி ஐயாச்சாமி குடும்பமா, இப்படி மகிமையான குடும்பம், இப்படி ஆனது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் படுற வேதனைகள், ஆனால் எங்களுக்கு யாருக்குமே உதவி செய்ய யாருமே இல்லை. நாங்கள் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் கைவிடுத்தனை, எங்கள் எல்லா தெய்வங்களும் கைவிடு, எங்களை பூஜை எல்லா எல்லாம் எங்களை கைவிட்டு கொடுத்தன. யாருமே சொந்தம் பெந்தம் யாருமே எங்களுக்கு கை கொடுக்க இல்லை. கடைசி ஒரு நாள் இன்றைக்கு எங்கள் அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுக்கிறார்கள், இன்னைக்கு ஐந்து பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுக்கணும், நானும் விஷத்தை சாப்பிடணும், ஆறு பேரும் சாகணும் என்று சொல்லி அந்த தீர்மானம் எடுக்கிறாங்க. அதே நாளில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது. அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிறது, நடந்தப்போ எனக்கு நல்ல ஒரு நினைவு இருக்கிறது, நல்ல கொஞ்சம் வளர்ந்து நல்ல ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நடக்கும்போது எங்கள் அந்த ஒரு கேரளாவில் ஒரு பாஸ்டர், பாஸ்டர் பேர் எனக்கு மறந்து போய் பல ஆண்டுகளாகிவிட்டது, மறந்து போய்விட்டது. அந்த பாஸ்டர் அந்த ராத்திரிகளே செய்திக்காக கடந்து வருகிறார். அப்போ எங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். அப்போ என் ஊர் பக்கத்தில் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் போகிறார்கள் அச்செய்தி கூட்டத்துக்காக. அப்போ நாங்கள் போக முடியாது, ஏன்னா நாங்கள் இந்துவில் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம். நாங்கள் பூஜை செய்கிறவர்கள், எங்களை கோயில் வைத்து நாங்கள் அவ்வளோ வழிபட்டவர்கள். அப்ப இந்த தெய்வத்தெல்லாம் விட்டு நான் அந்த தெய்வத்தின் போனோமா என்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவை வலுக்கட்டமாக அந்த கூட இன்றைக்கு வாணி கூட்டது, இன்றைக்கு தான் விஷம் கொடுத்து சாக வேண்டும் நினைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு மாலை பொழுது எங்க அம்மா வலுக்கட்டாயமாக அழைத்து அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை கொண்டு போகிறார்கள். அப்ப நான் வர மாதிரி அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நான் வரவே வர மாட்டேன், நாங்க எங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம், முக்குத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, எங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம் சொல்றாங்க. இவ்வளவு நீ கஷ்டப்படுகிறாயே, இவ்வளவு வறுமைக்குள் இருக்கிறாயே, இவ்வளவு தரித்திரம் அடைகிறாயே, உங்க கும்பிட்ட தெய்வம் எல்லாம் கைவிட்டதே, ஒரு நாள் இந்த கூட்டத்தை வந்து பார் என்று எங்க அம்மா வலுக்கட்டாயம் இழுத்து அந்த கன்வென்ஷன் முன்னால போகல, பேக்கில் பின்னால உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்ப நாங்களும் விளையாட்டு பருவமா, நாங்களும் பின்னால் விளையாடி கொண்டு செய்தி வேலை வந்து கொண்டு இருக்கிறது. எங்க அம்மா பின்னால் அழுது கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவித்த நாட்களும் இல்லை. என்றைக்கு அவர் குடிக்க ஆரம்பித்த அன்று முதல் பல ஆண்டுகள் நாங்கள் சித்திரவேதைக்குள் ஆகி வாழ்க்கையை கசந்து போய் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நாளில் தான் ஆண்டவர் சந்திப்பின் ஒரு நாள் அங்கே வந்தது.
1: சரி, தொடரலாம். இப்போ நீங்கள் வந்து பூஜை செய்திங்கெல்லாம் சொன்னீங்க, அந்த பூஜைக்குள்ள நீங்கள் எப்படி பிரவேசிங்க, அதாவது ஒரு வழிகாட்டல் இருக்கும் நல்ல முதல்ல எப்படி தொடங்குனீங்க, எப்படி அதை கண்டினியூ பண்ணீங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்க, தவறான காரியங்களை செய்துட்டு செய்தீங்களா, அந்த அனுபவங்களும் கொஞ்சம் அப்படி.
0: இப்போ நாங்கள் குளிக்கும் போது எங்கள் அப்பா செய்யாத இருக்கும்போது நான் செய்வேன் சொன்னால், நல்லா குளித்து டவல் வெள்ளை டவல் எடுத்து எங்களை பூஜாரை இருக்கும் எல்லா தெய்வத்தை எங்களுக்கு அந்த தந்த நாங்கள் ஐயாபலி ஆனபடினால அதுக்கு ஒரு ஒழுங்குகள் உண்டு, சுத்தமாக இருந்தால் அந்த தெய்வத்தை கும்பிட்டு வழிபட்டு வருவோம். பின்ன எங்களுக்கு என்ன அந்த சின்ன பருவம் அவர் என்ன செய்யறாரு அதை தான் எங்களுக்கு செய்ய முடியும். அப்படி அந்த அறிவில் தான் அதை செய்ய முடியும்.
1: நீங்க கணக்கு சொல்றதெல்லாம்
0: இல்லை இல்லை இல்லை, எங்கள் அப்பா தான். ஆனால் அந்த சின்ன பருவம் எங்கள் அப்பா தானே கணக்கு நல்லா சொல்லுவார்.
1: இப்போ கொஞ்சம் வளர்ந்தோடனே நீங்கள் மாறிட்டீங்க?
0: மாறிட்டேன். அப்புறம் எனக்கு 17 வயசுல தான் என் ஆரம்பம், சந்திப்பின் ஆரம்பம்.
1: ஆ சரி, 17 வயசு வரைக்கும் அப்பா சொல்றது அப்படி
0: அப்படி கேட்டுட்டு வந்தேன். அந்த அறிவு எங்களுக்கு இல்லையே.
1: ஓ சரி,
0: ஆமாம், அவர் தான் கணக்கு சொல்றார். ஏன்னா அந்த ஏன்னா சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது அடுத்த தலைமுறை என்னதான் அவர் நியமிக்கிறாரு.
1: ஓ சரி,
0: என்னுடைய காலத்து பிறகு தான் இந்த பூஜை அவர் செய்யணும், அதான் ஒழுங்கு. அந்த அப்படி கணக்கு சொல்றதெல்லாம் எனக்கு எல்லாருக்கும் உரியது. பின்ன பூஜ புரஸ்காரம் மற்ற காரியம் செய்ய வேண்டிய என்னுடைய கடமை.
1: எல்லாம் நீங்க அவர்கிட்ட கற்றுக்கொண்டு
0: கற்றுக்கொண்டோம்.
1: தெளிவா நீங்களே செய்வீங்க?
0: நான் தான் செய்வேன்.
1: அப்படி
0: சந்திக்கிற ஒரு அனுபவத்தை சொல்லி வரேன், வாழ்க்கை சொல்றேன். அப்போ இந்த கன்வென்ஷன் கடைசியில் அவன் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு தான் சாகணும், 5 பேர் விஷத்து பிள்ளைகள் கொடுக்கணும், தானும் சாகணும் என்று தீர்மானம். அந்த நாள் தான் எங்கள் அம்மா வலுக்கட்டாமல் இழுத்து அந்த கன்வென்ஷன் மேடையில் பின்னால் அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்போ செய்தி வேலை கொடுத்து கொண்டு பகுதி நேரம் வரும்போது அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், இங்கே ஒரு சகோதரி இருக்கிறாள், பின்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். எனக்கு இன்றைக்கு அந்த ஞாபகம் வார்த்தைகள் எனக்குள்ளே வருகிறது. மலையாளத்தில் அவர் பேசினார், நான் அதை தமிழில் சொல்லுகிறேன். இங்கு பின்னாடி ஒரு சகோதரி இருக்கிறார், வாழ்க்கையில் வெறுக்கப்பட்டவளாய் உடைந்தவளாய் அவள் இன்றைக்கு சாக வேண்டும், தான் மட்டுமல்ல 5 பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து சாக வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுத்து அந்த விஷத்தை ஓலை அவர் அழகா சொன்னார், ஓலை அந்த ஓலை குடிசைக்குள்ள ஒழித்து வைத்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிறாள் என்று சொன்னார். அந்த ஊழியக்காரர் தெளிவாக சொன்னார், எங்கள் அம்மா மிகவும் பயந்து போனார், பயந்து போய் எங்களுக்கு தெரியாமல். ஆனால் இந்த வார்த்தையில் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, அப்படியே நான் இன்றைக்கி அந்த வார்த்தை துணித்து கொண்டு இருக்கிறது. அப்படியே இருக்கும்போது எங்கள் அம்மா பயந்து போய் அந்த விஷபாடு எங்களுக்கு தெரியாமல் எல்லாம் கீழே ஊற்றி அந்த தற்கொலை எண்ணத்தை ஆண்டவர் எங்களை விட்டு மாற்றினார். ஆனால் இந்த ஏழு தெய்வத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சந்திப்பில் கத்தர் எங்கள் அம்மாவை சந்தித்து அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு இந்த சூழ்நிலையை சொல்லி எப்படி அறிந்து கொண்டாலும் தெரியல. அப்போ மெய்யான ஒரு தெய்வன் இயேசு என்பதை எங்கள் அம்மா அறிந்து கொண்டான், நான் அறியலை, நான் வருகிறேன் பிரபு. அப்போ எங்கள் அம்மா அறிந்து உண்மையான இயேசுதான் தெய்வம் என்பதை எங்கள் அம்மா அறிந்தாங்க. அந்த ராத்திரியில் அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் மாற்றினார். இல்லை என்றால் அந்த நாளிலே அன்றைக்கு சுமார் 23 வருடங்கள் ஆகிவிட்டது. அன்றைக்கு மெய்யான இயேசு எங்கள் அம்மாவை சந்திக்காவிட்டால் இந்த இடத்துல என்னால் சாட்சி சொல்ல முடியாது. நாங்கள் மறித்து இருந்திருக்க முடியாது. நாங்கள் 5 பிணங்கள் 6 பிணங்கள் மறித்து எத்தனையோ தென்னை மரம் காய்த்து தேங்காய் பறித்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு எங்கள் அம்மாவை சந்தித்தார். அந்த சந்திப்பின் காரணமாக எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தங்கச்சியும் எங்கள் தம்பியும் எங்கே போவாங்க, ஒரு ஏஜி சபைக்கு போவாங்க. நான் ரட்சிக்கப்படலை, என்னுடைய சாட்சி நான் வரேன், ரட்சிக்கப்படலை. அப்போ நான் கொடூரமாக வாழ்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வைராக்கியம், இயேசு தெய்வன் அல்ல, இயேசு வெள்ளக்கார கடவுள், நமக்கு நாம் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் அப்படி எனக்குள்ள ஒரு இருந்தது. அப்போ என்னுடைய நான் படித்து 10ஆம் வகுப்பு படித்து கொண்டு வருகிறேன். வரும்போது எங்கள் அம்மா சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது, ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. நான் 9ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கும்போதே பல பீடிக்கு அடிமையானேன், பின்ன அன்சு போடுவேன், கடைசியில் கஞ்சாவுக்கு அடிமையானேன். அன்சனை பான்புரா போடுவாங்க, பின்ன நல்ல ஸ்மோக்கிங் பண்ணுவேன், நல்ல ட்ரிங்ஸ் அடிப்பேன். நல்ல 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதுக்கு எல்லாம் நான் அடிமையானேன், வாழ்க்கையில் எல்லாம் அடிமையாகி ஒரு நாள். அப்போ என் நண்பர்கள் கிறிஸ்தவர்கள், நான் இந்து, நான் இப்படி தான் நெடுங்குறி வச்சு தான் போவேன். அப்போ ஸ்கூலில் போனாலும் என்ன பரியாசம் நெடுங்குறின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க எல்லாம் பேர் கிறிஸ்தவங்க, ஆனால் அந்த அளவுக்கு வரலை. அப்போ இருக்கும் பொழுது இல்லை, எல்லாம் வெறுத்து போச்சு, எல்லாம் டோட்டல் என்ன வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அப்படி என்ன ஓலை குடிசை வந்தாச்சு, ஓலை குடிசை வந்தபோது ஒரே இதுதான் ரூம் உண்டு. ஏன்னா இங்கே புதிய வீடுன்னு அப்படி பெரிய இதே மாதிரி பெரிய கோவில் எங்களுக்கு அவ்வளோ நீளம் வச்சு எல்லாம்.
1: இந்த டைம்ல உங்க அப்பா
0: பழைய நிலைமையில இருக்கார், இந்துவா தான் இருக்கிறார், பூஜை செய்வார், சின்ன அளவில் பூஜை அங்க பண்ணிட்டு இருப்பார். ஆனா பெரிய அளவு அந்த ஆலயங்கள் அளவுகள் எல்லாம் குறைஞ்சு
1: போயிருக்கு,
0: மீறி எல்லாம் குறைஞ்சு போச்சு. எங்க அம்மா ஆலயத்துக்கு போறாங்க, எங்க அக்கா போறாங்க, அண்ணன் போக மாட்டான், தங்கச்சி தம்பி இவங்க எல்லாம் சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன். அப்ப நாங்க இந்துவாகவே இருக்கிறோம், அடுத்து அண்ணன் அந்த வழியிலேயே இருக்கிறான், இப்படி நாங்க இப்படி இருக்கிறது கொண்டு இருக்கிறோம். அப்ப எங்களுக்குள்ளே அந்த அந்த பருவத்தில் நடந்தவங்க எல்லா பாவத்துக்கும் அடிமை, அடிமை. நான் எல்லாம் என்ன ஒரிஜினல் பீர் தான் அடிப்பேன், நல்ல ஸ்மோக்கிங் பண்ணுவேன், நல்ல அன்ஸ் போடுவேன். ஒன்பதாம் வகுப்பு முதல் என் வாழ்க்கையில ஆரம்பிச்சது.
1: இந்த பாவத்தின் நேரம் உங்களை நடத்தினது யாரு?
0: என்னுடைய நண்பர்கள்.
1: என்னுடைய
0: நண்பர்கள் எல்லாம் நண்பர்கள், எல்லாம் கிறிஸ்தவர்கள். நான் மட்டும் தான் இந்து
1: இல்ல, அவங்க எல்லாம் இந்த பழக்கத்துல
0: இருந்தா இருந்தாங்க. நாங்க எல்லாம் கூடி சேர்ந்துதான் செய்வோம்.
1: உங்களை படிப்படி?
0: ஆமா, நாங்க என்ன ஸ்கூலுக்கு போகும்போதே அடிச்சுட்டு போவோம். காலையில ஸ்கூலுக்கு போவோம், நல்ல ஒரு ஒரு பாட்டில் எடுப்போம். ஆமா, எல்லாம் அடிச்சுட்டு தான் உள்ள யாரும். அவ்வளவு கொடூரமான வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது. கடைசியாக அப்போ அது நேரத்தில் என்னுடைய நண்பர்கள், நீ எல்லாம் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற, நீ இயேசுவை நம்பு என்று சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு வைராக்கியம், உனக்கு ஒரு தெய்வம் தான் உண்டு, எங்களுக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்க. நீ உன இயேசு இங்கே வர சொல்லு, நான் இப்போ பெட்ரோல் ஊற்றி எரிச்சுதாரன்னு சொன்னேன். என்ன அறியாமல் சொன்னேன், அந்த வைராக்கியத்தில் சொன்னேன். அதை பின்விளைவு எனக்கு தெரியாது, அவ்வளவு வைராக்கியம் எனக்கு. என்ன உனக்கு உனக்கு ஒரு தெய்வம் இயேசு, எனக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள் ஒன்னு இல்லை, ஒன்று வரிசை நிற்பாங்க. சொல்றான் உன் குடும்ப நிலையை பார்த்த யாயா, குடும்ப நிலை அது எனக்கு ரெண்டாவது விஷயம். நாங்கள் இந்து வைராக்கியம், உங்களை உனக்கு இயேசு தான் தெய்வம், எனக்கு இல்லை, பல தெய்வங்கள் இருக்கிறது. ஆனால் எனக்கு இவ்வளவு உடை வந்தால் எனக்கு இந்த வைராக்கியம் என்ன செய்யலை, மாறலை. அப்படி வாழ்ந்து நான் சொன்னேன், உன இயேசு இப்போ நீ வர சொல்லு, நான் அதை பெட்ரோல் ஊற்றி நான் எரிச்சுதாரேன், தெய்வம் உண்மையான தெய்வமா பாப்பான்னு சொல்லி சவால் விட்டேன். அப்படி சொல்லி சில நாட்கள் கழிந்த உடனே எனக்கு உடம்புல சின்ன ஒரு பலவீனம், அப்படியே நடந்து போவேன், மயங்கி வந்து விழுவேன், நினைவு இருக்காது. அப்போ பத்தாம் வகுப்பு கால் வைக்கிறேன், 9 மணி 10 ஏன்னா பாவத்தின் பழக்கம் அடிமை, பாவத்திலேயே வாழ்ந்தேன். எல்லா பழக்கம் என்னெல்லாம் பழக்கம் இருந்த அத்தனை பழக்கத்துக்கும் அடிமையானேன். கடைசியில் வாழ்க்கையில் இந்த இதுவும் இயேசுவை நான் இப்படி கொடூரமாக சொன்னேன்னா வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்தது. அப்போ இன்னொரு சபை, இன்னொரு ஒரு காரியுடைய பக்கத்துடைய ஒரு பெந்துக்கு சபை இருக்கிறது. அவர் இன்றைக்கு அவர் மறித்து நித்திர அடைந்த இழைப்பாறை கொண்டு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு 5 பிள்ளைகள். இந்த சந்திப்பின் காரணம், இவர் இவருடைய மனைவி 5 பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல வெண்பஸ்திரம் தரித்து என்னுடைய வீட்டு அருகாமையிலே நடந்து போவார்கள். பால வளைத்து ஊரம்பர் நடந்து போவாங்க, வெள்ள வஸ்திரம் தான் தரிப்பாங்க. அப்போ நான் மரத்தில் யார் என்ன செய்வேன், இவங்களை பரியாசம் பண்ணுவேன், நான் இவ்வளோ கேடு கட்டு கிடக்கிறேன், அவ்வளோ இவ்வளோ மகிமையார், என்னால் உணர்வு வரலை. இப்போ லைனாக வெண்பஸ்திரம் தரித்து ஞாயிற்றுக்கிழமை 5 பிள்ளைகளும் இந்த பாஸ்டர் மனைவியும் லைனாக போகும்போது நான் மரத்தில் யார் இவ்வளோ பரியாசம், வெந்திகோசி ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு பழைய பாட்டு பாடுவோம், அப்படி பயங்கரம் பரியாசம் பண்ணி ரொம்ப கைத்தடிச்சிருப்பேன். சந்தோஷமா எந்த ரியாக்ஷன் பண்ணாம கேட்டுக்கொண்டு சந்தோஷமா போவாங்க. ஆனா எனக்கு வியாதி அகோரம் வந்தது. நான் கும்பிட்ட தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தேன், பூஜை பண்ணி பார்த்தேன், சபரிமலைக்கு போய் பார்த்தேன், எந்த ஒரு மாற்றம் இல்லை. நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த வியாதிக்காக பொருத்தனை பண்ணி மொட்டை அடித்து இந்த வியாதி மாறுமா என்று சொல்லி நாங்கள் 2 பேரும் போனோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக ஸ்கூலு போக முடியாது, போனேன்னு சொன்னால் மயக்கம் போல் வந்து விழுவேன். அப்போது எனக்கு எந்த சுய நினைவு இருக்காது. அப்போது மருத்துவமனைக்கு எல்லாம் கொண்டு போனார்கள், அது பிபி கூடுதலுன்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தார்கள். அப்போது அவர் சொன்னார்கள், இவன் 38 வயது வரை குளத்தில் குளிக்க போகக்கூடாது, ஆற்றில் குளிக்க போகக்கூடாது, கடலில் போகக்கூடாது, நான் நல்லா நீச்சல் அடிப்பேன், எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லி டாக்டர் சில மாத்திரைகளை தந்து இது நம்ம இந்த வியாதி மாறாதுன்னு சொல்லி அவங்க என்னை முத்திரை போட்டாங்க. ஆண்ட தொடுகிற ஒரு ஆரம்பம் என்ன, நான் பாவத்தில் வாழ்கிறேன், நான் வியாதிக்குள் அடிமையாகிறேன், பெந்து அந்த இயேசுவை நான் எரிச்சு போடுன்னு சொல்லியிருக்கிறேன். அவள் பெந்திக்கோசுகாரில் கண்டஞ்சன்னா அவ்வளோ பரியாசம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அப்போ எங்கள் அம்மாவும் சர்ச்சை போகிறாங்க, அவங்க சொல்லுவாங்க நீ வா சர்ச்சைக்கு, நான் போகவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா சந்தித்தா தான் என் வீட்டுக்கு ஒரு மாற்றம் வரும். அப்போ எங்கள் அப்பா அந்த நேரத்தில் அந்த கூலி வேலை விட்டு எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இருக்குது, டிடிஎஸ் காலேஜ், பிஎட் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் சமையல் வேலைக்கு கிடச்சிது. அவர் சமையல் வேலைக்கு போகும்போது எங்க சந்திக்கிற ஆரம்பம், என்னை சந்திக்கிற எங்க அப்பாவை சந்திக்கிற ஆரம்பம். அப்போ சமையல் வேலைக்கு போகும்போது ஏன்னா அவருக்கு பெந்திகோசுக்காரலன்னா அவருக்கு எள்ளளவேன்னு பிடிக்காது, அதுவும் கிறிஸ்தவில் கண்டா அவருக்கு பின்ன போச்சு, வீட்டில் இருக்கிற ஓலை செட்டும் காணாது, அவ்வளோ வைராக்கியம். கடைசியாக அவர் சமையல் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த ஒரே ஒரு அண்டா பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது. அந்த தண்ணி எப்படியோ கவிழ்ந்து இந்த முட்டு கீழே அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலடுற மாதிரி முட்டுகளோட தோல் எல்லாம் கலந்து அப்படியே போச்சு. எல்லா மருத்துவரும் கைவிட்டாங்க. காலெல்லாம் பார்த்தோன்னா செப செபன்னு இருக்கும் முட்டுகள். நட கால் உண்ண முடியாது. எங்கள் அம்மா ஏந்தனும் இல்லை எங்கள் அண்ணன் ஏந்தனும் அப்படிப்பட்ட சுன ஆண்டு சந்திக்கிற விதம். ஏன்னா அவர் தான் மெயின் சுவிட்ச் எங்கள் வீட்டில். அப்போது அந்த தோலெல்லாம் இளவி காலை பொக்கலம் கட்டி இருக்குது. பார்க்க முடியாது, செப செவன் இருக்குது, கால் உண்ண முடியாது. ரெண்டு பேரும் கையாந்துட்டு தான் போக முடியும். அப்போ மருத்துவமனையில் இப்போ போய் பார்த்தார், சுகம் கிடைக்காது. ராத்திரி பார்த்த புழு துடிக்கிற மாதிரி துடிப்பார், வலி தாங்க ஐயோன்னு வலி விழுப்பார். 12:01 ஆகும்போது அந்த வலியில் தாங்க முடியும். எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எந்த பதிலும் வராது. அப்போ ஒரு நாள் இவட வலி பொறுக்காமல் இந்த சத்தத்தை கேட்டு ரோடு வரும் இந்த சானலு கரையா எங்கள் வீடு. அப்போ சானல் கரையை ஒரு ஊழியக்காரர் கேட்டுகிட்டே போகிறாரு. அப்போ ஒரு அந்த ஒரு ஈசிசி ஒரு சபையை தான் அந்த ஒரு தெய்வ மனிதர். அப்போது ஏன்னா இந்துக்கார் வரமா அந்த கிறிஸ்தவங்க வரமாட்டேன், ஏன்னா வீடு பயங்கர தீவிரவாதியாகும், நாங்கள் அதோட தீவிரவாதி வரமாட்டேன். அப்போ இந்த ஒரு கூக்குல சத்தத்தை கேட்டு இவரால் எப்படியோ ஆண்டோட கொண்டு வந்தேன்னு சொல்ல முடியும். அப்போ அவர் கொண்டு அந்த ஊழியக்காரர் வரார். வந்து ஐயா இயேசுவை பற்றி சொல்லி உங்களோட ஜெபிக்கட்டுமா என்று கேட்குறார். அப்போ எனக்கா ஜோம் அண்ணங்கஞ்சலி ஒரு வார்த்தை சொல்கிறார். எப்படியோ மனசு ஒரு வார்த்தை, எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்து விழிச்சு விழிச்சு பாருங்க, க்ரீம் போட்டு பார்க்குறேன், எல்லா மருத்துவம் மாத்திரை விழுங்கி சாப்பிட்றேன், எந்த வலியும் மாறலை, ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க. அந்த மனுஷன் அந்த சாயங்கால வேளையில் அவர் ஜோம் பண்ணார். அவர் ஜோம் பண்ணிட்டு அவர் கடந்தவர், ஐயா நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஐயா, இதுவரையும் கும்பிட்ட தெய்வம் உங்களை காத்து கொள்ளலை, உங்களை வலி மாற்றலை, இன்றைக்கு நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னார். அப்போ அந்த அவர் ஜோம் பண்ணிட்டு போனார். கடைசியாக அன்று ராத்திரியில் இவட தூங்க முடியாது, ஏன்னா காலெல்லாம் தோலே இல்லை, பார்க்க அகோரமாக இருக்கு, எங்களால் பார்க்க முடியாது, பார்த்தா சாப்பிட முடியாது, எங்களை அவ்வளோ அகோரமான நிலைமை. காலில் தோல் ஒன்றும் இல்லை, எல்லாமே கீழே கால் ஊன முடியாது, ரெண்டு தூக்கி தான் கொண்டு போனோம் எல்லாத்துக்கும். அப்போ ராத்திரி அப்படியே இருந்து அவர் 12:01 புழு மாறி துடிக்கிறார். இந்த வழியில் தாங்க முடியும். எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்தார். இயேசுவை ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்ப்போமே. அன்று ராத்திரியில் ஒரு 12:01 இருக்கும், அவர் இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பித்தார். கூப்பிட்டும் போது எங்களுக்கு ஓலை குடிசையாக்கும், ஓலை குடிசை. அப்போது அவர் அப்படி கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு மயக்கம், அப்படி கூப்பிட்டுட்டு அப்படியே அவர் படுத்து கிடக்கிறார். அந்த ஓலை செட்டெல்லாம் மாறி போகுது, மாறி போய் ஒரு ஒளி வந்து அவருடைய காலை படுது. ஒரு சூரிய ஒளியை பார்க்கணும், மகிமையான ஒளி அவருடைய காலில் வந்து படுது. அந்த காலில் பட்டு மறைஞ்சு போன உடனே அந்த தோல் இல்லாத அந்த முட்டு கீழே அன்று ராத்திரியிலே காலெல்லாம் கரிஞ்சு நிற்குது, கரிஞ்சு நிற்குது. அப்படி பயங்கர ஒரு அற்புதம். அதற்கு பிற்பாடு இயேசு மேல் ஒரு இறக்கம் அவர் வந்தது. இயேசுதான் உண்மையான தெய்வம் என்கிற ஒரு வாஞ்சு அவருக்குள்ள வந்தது. அப்போது இதெல்லாம் காலெல்லாம் குணவாய்ச்சு. நான் யாரையும் பரியாசம் பண்ணினோ, அந்த சேனலுக்காரர் சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்டர் மனைவி 5 பிள்ளைகள், அவர் சபையில போகிறார். எனக்கு வெக்கம், நான் ஒரு பக்கம் வியாதினால் வாதிக்கப்படுகிறேன், ஐயோ மயங்கி மயங்கி விழுகிறேன், எங்கே போனாலும் நம்பிக்கையில் குளிக்க போக முடியாது, நான் ரொம்ப நீச்சல் அடிப்பேன், கடலில் நீச்சல் அடிப்பேன், ஆற்றில் நீச்சல் அடிப்பேன், குளத்துலலாம் நீச்சல், என்னால் குளிக்க போக முடியாது, ஒருவேளை அங்கே மயக்கம் வந்து விழுந்தால் நான் சத்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தது. டாக்டர்ஸ் எல்லாம் எச்சரித்து இருக்கிறார்கள். எங்கள் அப்பா அந்த சபையில் போனார். நான் எங்கள் அப்பா மனம் திரும்பணும், நான் அவரை பரியாசம் பண்ணுகிறேன். உமக்கு வேற வேலை தொழில் இல்லை, போய் போய் போய் மூளை இடிக்கிற கோவிலுக்காக போனீர், பிந்துகோசு சபைக்காக போனீர், நான் எங்கள் அப்பா அவரையை பரியாசம் பண்ணுகிறேன். இந்த வியாதியை வைத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார், உண்மையான தெய்வம் இயேசுதான் என்று சொல்லி அவர் அந்த சபையோடு சேர்ந்து விட்டார். நான் போகலை. அப்படியே நான் காலை தள்ளி தள்ளி இருக்கும்போது என் வியாதி அகோரமாகிவிட்டது. ஸ்கூலு போக முடியாது, ஸ்கூலுக்கு போனால் என்னை பணத்தை பல தூக்கி கொண்டு வருவாங்க, மயக்கம் மயங்கி அப்படியே ஓரம் நினைவு இருக்காது, சுயநினைவு இருக்காது, மறுத்த பணத்தை போல தூக்கி கொண்டு வருவாங்க.
1: ஆனாலும் இயேசுவை நம்பணும், கூப்பிடணும் வரல,
0: அந்த வைராக்கியம் நான் சொல்லி விட்டேனே, இயேசுவை கொண்டு வா, பெட்ரோல் தூக்கி எரிச்சு தாரேன்னு சொல்லி. ஆனால் எந்த இயேசுவை பற்றி அப்படி சொன்னேனோ அதை இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணும்படி கத்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அது கத்தருக்கு மகிமை.
1: எப்படி உங்களை நீங்கள் தொடர்பு
0: வர? அப்போ அப்படி அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அங்கே போகிறார். அப்போ எனக்கு இந்த வியாதி எல்லா மருத்துவத்தையும் பார்த்து இந்த வியாதி சுகமாகவில்லை. உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டு ஒரு நாள் சபைக்கு வந்து பார், நான் போகிற சார் ஒரு நாள் சபைக்கு வந்துப்பார். அப்ப சபைக்கு எனக்கு ஒரு நாள் என்ன கூச்ச, ஏன்னா அவ்வளவு நான் அவ்வளவு கெட்ட வார்த்தை வெளியே சொல்ல முடியாது, அவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறேன். ஆனா அவன் ஒரு வார்த்தை என்ன திட்டுனது கிடையாது. நீ அவங்க சபைக்கு நான் போகணுமா, நான் அவங்க மொத்த முடிக்கணுமா, அவங்க கையினை வைக்கணுமா என்கிற ஒரு வைராக் எனக்குள்ள இருக்குது. அவன் மொத்த பார்க்க முடியும் கூச்ச பாரு ஒரு பக்கம் எனக்கு. என்றாலும் சரி, எனக்கு வியாதி மாறணுமே என்கிறதற்காக நான் அந்த சபைக்கு எங்க அப்பா கூட ஒரு நாள் போனேன். போன உடனே அந்த ஊழியக்காரர் எந்த ஒரு ரியாக்ஷன் எடுக்காம சந்தோஷமா என் தலையில கை வைத்து அன்று ஜெபம் பண்ணினார். அன்றைக்கு போன வியாதி இன்று வரை அந்த வியாதி வந்தது கிடையாது. அந்த வியாதியிலிருந்து இயேசு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். பயங்கர எதிர்ப்பு, நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள் ஒன்பதாம் படிக்கும் போதே பல கேசுகள் வழக்குகள் எனக்கு இருந்தது. அது ஒரு பக்கம் நண்பர்கள் பழக்கங்கள் எல்லாம் இது இருந்தது, எல்லாம் விட வேண்டிய சூழ்நிலை. இது விடும்போது நிறைய பரியாசங்கள் வந்தது. நான் பைபிள் எடுத்துன்னு சொன்னால் இல்லை நீ போய் போய் அங்கேயா போனேன், ஏன்னா குடிச்சு வரைக்கும் போது ஆர்வம்னு சொல்ல மாட்டாங்க, பாபத்தில் வாழும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பாபத்தை விட்டு வெளியே பரிசுத்தமாக வாழும்போது நீ போய் போய் அங்கே கேவலமான இடத்துல என்ன போனேன் என்று என்ன பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நான் ஆண்டவராக இயேசு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1997 பிப்ரவரி மாதம் 2nd தேதியில் அன்றைக்கு ஞானஸ்தான் எடுக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தா ஞானஸ்தான் எடுக்கும்படி கர்த்தர் எனக்கு இறக்கம் பாராட்டினார். அது பிற்பாடு அதை முடித்து அந்த 10th முடித்து நான் கிளாஸ் முடித்து நான் பைபிள் காலேஜ் போனேன். ஐபிசி 2 வேதம் கல்லூரி படித்தேன். படித்து முடித்த உடனே முதலாக இந்த ஊழியத்தர் எப்படி வந்து கேட்குறீங்க, நான் பைபிள் காலேஜுக்கு போனேன். போய் 2 முடித்து நாமக்கல் ஊழியத்துக்கு போனேன். இப்போ நான் நாமக்கல் ஊழியத்துக்கு போகும்போது 6 ஊழியம் சரியாக இருந்தது. 6 என்னுடைய ஊழியத்துடைய தடுமாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அப்போ எல்லோரும் ஊழியத்துக்கு அழைத்து தானே வந்திருக்கிறா என்று கேட்பாங்க. என்னுடைய உள்ளத்திலே ஒரு சோர்வு எனக்குள்ளே வந்தது. நான் ஊழியத்துக்கு அழைத்து தானே வந்திருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அப்போது நான் நாமக்கல் ஊழியத்தை முடித்து என் சொந்த இடத்துல நான் வந்தேன். என்னை தலைமை போதரை பார்த்தீங்கன்னா பாஸ்டர் நான் எனக்கு 1 லீவு வேணும் என்று சொல்லி நான் வந்தேன். வந்த பிற்பாடு அப்போ நான் என் சபை போதகரை பார்த்து நான் யாரே பரியாசம் பண்ண அவர்களை நான் ஞானசாமி எடுத்தேன், அவரை சபைக்கு தான் போகிறேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்போது அந்த நான் என் சபை போதகரை பார்த்து சொன்னேன், பாஸ்டர் நான் இனி பிரசங்கம் பண்ணவே மாட்டேன், நான் ஊழியமே செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன் அல்ல வெளிநாட்டுக்கு போகிறேன். வெளிநாட்டுக்கு சென்று நான் சம்பாதித்து தசம பாகத்தினால் ஒரு மிஷினரி நான் தாங்கலாம், நான் செய்ய வேண்டிய வேலை அவ்வளோ நான் செய்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஊழியம் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடுகள், எனக்குள்ள சோர்ந்து போனேன். அப்போது அவர் நல்லா ஊழியம் தான் செய்யணும். அப்போ வருகிற ஊழியக்காரங்க எல்லாம் சபை ஆற நடக்கும், எல்லாம் கேரளா பார்டர் ஆனபடினால நிறைய தீர்க்க தரிசிகள் வருவார்கள், வாரம் அத்தனை பேர் ஒன்று ஊழியத்துக்கு அழைப்பு என்று சொல்லுவார்கள். அப்போது நான் ஒரு இடவே தலைமை பாஸ்டருடைய கையில் இருக்கும்போது நான் இங்கே சும்மா இருக்க மாட்டேன். ப்ரொஜெக்ட் ஊழியம் ஒவ்வொரு காலேஜ் கல்லூரியில் சென்று திரைப்பட ஊழியம் அப்படின்னா கருணாமூர்த்தி அந்த திரைப்படத்தை ஒவ்வொரு காலேஜாக கொண்டு போடுவோம், அதனுடைய ஊழியத்தை செய்து நல்ல வாஞ்சியோடு செய்து கொண்டு. ஆனால் பிரசங்கம் பண்ண போக மாட்டேன், மற்ற ஊழியம் போக நான் போக மாட்டேன். ஆனால் இந்த ஊழியத்தை ரொம்ப வாஞ்சியாக செய்துட்டு இருந்தேன். அப்போது அந்த பாஸ்டருடைய மனைவி கேட்டாங்க, மோசஸ் நீ ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறாய், கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் அழைத்து ஒழித்து வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். என் உள்ள அப்படியே ஒரு ஈட்டி வந்து பாய்ந்து மறுபக்கத்தில் போன மாதிரி, கர்த்தர் அழைத்து ஒழித்து வந்தேன் சொன்ன மோசஸ் உடைய சோர்வை நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அந்த சோதனை சகித்து ஊழியத்தை செய்ய உங்களுக்கு பலம் தருவார் என்று அவர் சொன்னாங்க. அந்த வார்த்தை நான் பிடிச்சு கொண்டேன், அந்த வார்த்தை நான் பிடிச்சு அப்படியே கேட்ச் பண்ணி நான் வீட்டில் வந்து சொன்னேன், ஆண்டவரே நீ எனக்கு தீர்க்க தரிசனம் என்னோடு பேசக்கூடாது, ஊழியக்காரர் என்னோடு பேசக்கூடாது, நான் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீர் என்னோடு பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் நின்று அதிகாலை 2 முதல் விடியற்கால 5 வரை முழங்காலில் நின்றே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் என்னோடு நேரடியாய் பேச வேண்டும், இல்லை என்றால் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இதான் என்னுடைய குறிக்கோள். அப்படி 1.5 ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒன்றரை மாதம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு அதிகாலை வேளை அப்படியே 2 மணியில் முழங்கால் நிற்கிற பிரத்யட்சமான ஒரு தரிசனம், கனவு அல்ல, சொப்பனவும் அல்ல, பிரத்யட்சமான ஒரு தரிசனம் பார்க்குறேன். முழங்கால் நிற்கிறேன், வானம் ரெண்டாய் திறக்கப்படுகிறது. அதுலேருந்து சூரியன், ஒரு சூரிய கதை என்னால் வர்ணிக்கிறது என்ன தெரியல, எனக்கு வர்ணிக்க தெரியாது என்ன ஒன்று. அப்போ சூரிய பிரகாசம், அதிகாலை சூரிய பிரகாசம் என் முகத்தில் அப்படியே வந்து அடிக்குது, பயங்கரமாக வந்து அடிக்குது. அடித்து கொண்டு இருக்குது சூரியனுக்கு பின்னால் ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அவர் தெளிவாக பேசுகிற மட்டுமல்ல, அந்த வார்த்தை நேரடியாய் பேசினார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை ரத்தாம்பரத்து ஸ்க்ரீன், அந்த அந்த எப்படி அந்த ஸ்க்ரீனில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே என் முன்னாடி வந்து நிற்கிறது. ஒரு கரம் வந்து என்னை தொட்டது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த பேசின நாள் முதற்கொண்டு 21 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே நடத்தி வருகிறார். அது மட்டும், அந்த பேசின பிற்பாடு தான் இந்த பைபிளை தைரியமாக பிடிக்க ஆரம்பித்தேன்.
1: இதுவரையும் தைரியமாக ஊழியம் செய்து
0: தைரியமாக ஊழியம் செய்ய நிறைய சிறிய கன்வென்ஷன் மீட்டிங்கள், எழுப்புதல் கூடுகைகள், பல நிறைய மீட்டிங்களை கத்தர் பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுத்தார்.
1: இப்போ மற்றபடி சபை ஊழியமும் செய்துட்டு இருக்கிறீங்க அந்த பகுதியில்?
0: ஆமாம், கொல்லங்கோடு பகுதியில்
1: சபை ஊழியம்,
0: ஆமாம், பால விளைங்கிற இடத்துல சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். புதுக்கடை பகுதியிலும் சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மட்டும் இல்லாமல் எங்கே என்ன கூப்பிட்டாலும் கண் சின்ன கன்வென்ஷன் மீட்டிங்களோ எழுப்பது கூடுகளை கத்திர என்னை பயன்படுத்தி வருகிறார்,
1: இன்னும் பயன்படுத்துவார். ரொம்ப நன்றி. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். தேவன், உண்மையான தேவனை அறியாதபடிக்கு அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்து அவர்களுடைய அவர்களை பிரியப்படுத்தி உலக பிரகாரம் என கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு எல்லாம் ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து இனி வாழ்வு உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வியோடு இருந்த மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு அவருடைய பாதையில் நடத்தி வருகிறார். எவரையும் ஆண்டவர் சந்திக்க முடியும். சவுலை சந்தித்து பவுலாக மாற்றின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர்கள் வைராக்கியமாக இருந்திருக்கலாம். இயேசுவே சொன்னதை பார்த்தீங்க, இயேசுவை கூட்டிட்டு நான் எரித்து போடுகிறேன் என்று சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு வைராக்கியமாக இருந்த இந்த சவுலை போன்ற இந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்து இன்றைக்கு பவுலாக மாற்றி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த சாட்சியை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்களும் அப்படித்தான், ஒருவேளை உண்மையான தேவனை அறியாதபடிக்கு ஒருவேளை உங்களுடைய பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள் இந்த சாட்சியின் மூலமாக, இயேசுதான் உண்மையான தேவன், இந்த இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும் என்று தீர்மானியுங்கள். அது வெறுமையாக ரட்சித்து அப்படி கொண்டு வருவதல்ல, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதன் நோக்கமே அவருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம பயந்து அவருக்காக என்ன செய்ய, அவருக்காக எப்படி பயன்பட என்கிற சூழ்நிலையில் இவர்களைப் போல ஓ என்னை அழைத்திருக்கிறாரா அப்படியெல்லாம் எனக்கு சோர்வு இருக்கிறதே இப்படியெல்லாம் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவருடைய கரம் உங்கள் மேல் அமரும், உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார், அவருடைய ஊழிய பாதையில் உங்களை பயன்படுத்துவார். இப்போது என்னென்னா, ஜனங்கள் உங்களை பார்க்குறாங்க, உங்களுடைய சாட்சிகளெல்லாம் கேட்டாங்க. இப்போ உங்கள் சாட்சி மூலமாக ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம் சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லலாம்.
0: கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நான் சொன்னேன், மாளிகையில் பிறந்தேன், ஓலக்குட்டாயில் வளர்ந்தேன், கர்த்தங்களை சந்தித்தார், ஒரு முடிவு எல்லாம் கிடைத்ததா ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை பார்த்து நான் சொல்லுவேன், என்னுடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம், நான் எதெல்லாம் இழந்தேனோ, எங்கெல்லாம் நான் பரியாசம் பண்ணப்பட்டேனோ, எல்லாம் எங்கெல்லாம் தலை குனிந்தேனோ அது இடத்துல தான் கர்த்தரின் ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்வீரனானால் இந்த வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அது மட்டுமல்ல, பரலோராஜ்யம் நமக்கு வைத்திருக்கிறார். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று சொன்ன என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் நஷ்டப்பட்ட அனைத்தையும் ஆண்டவர் தந்தார். ஊழியத்தில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அதை உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
1: ஓகே, இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் கடந்து வந்து உங்களுடைய சாட்சியில் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு சிலர் உங்களை ஃபோன் பண்ணுவாங்க, உங்களை பயன்படுத்துவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு நாள் பார்க்குற ஜனங்கள்லாம் ஒரு நாள் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பார்ப்போம். இதுதான் நமக்கு சந்தோஷம். ஓகே, நன்றி. காட் பிளஸ் யூ.

எந்த சூழ்நிலையிலும் யாரும் உன்னை புரிந்து கொள்ளலானோ, மனுஷன் பார்க்கும் வண்ணமாக உன்னை பார்க்காமல் உன் உள்ளத்தை பார்த்து உன்னை யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க முன்பாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் தானே. அவர் என் மெய்ப்பர் என்று சொல்றவங்க இருந்தா கையை தட்டும் போது சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் சாட்சி அறையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தெய்வம், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஒரே ஒரு பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். நல்லா சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னையும் கைவிட மாட்டார், உன்னையும் கைவிட மாட்டார். கையை தட்டி ஒராமேன்னு சொல்லிடுங்க.

சகோதரி அருந்தா சகோதரி சகோதரனா சகோதரன் உடைந்த உள்ளங்கள் எல்லாம் இப்ப தேற்றப்படுகிறது. Put your hand on somebody's shoulder. யாரா ஒரு தோல் மேல பாசத்தோடு கையை போட்டு சொல்லுங்க, நீ கலங்காத திகையாத, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏ எவ்வளவு பேர் உன்னை என்னென்னமோ பண்ணாங்கல்ல, இன்னைக்கு நீ நிக்கிறல, இன்னைக்கு ஜெயிக்கிறல, கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும்னு சொல்றவங்க கையை தட்டும் போது சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லிடுங்க பாக்கலாம். One last time.

பழைய பாடல் நம்ம நிறைய பாடியிருக்கிறோம். சாரா நவரோஜி அம்மா அவர்கள் பாடின பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி நான் யார பாடுவேன், இயேசையா உந்த அன்பு என் உள்ளம் பொங்குது, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி செய்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறீர். சேர்ந்து நம்ம உற்சாகமா இதயபூர்வமாய் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோமா. தேங்க்யூ.

வலது கை எல்லாரும் மேல உயர்த்தணும். பழைய ஒரு பாடல் உங்களை பார்த்து சொல்லும் போது இந்த வார்த்தையே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். Let this song encourage you to take you to the destiny. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை அவர் கைவிட மாட்டார். அந்த சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் வானத்தில் ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் கடையாந்திரங்களுக்கு போனா நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் நரகத்திலேயே படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் என்னை தேடி வருகிறீர், உமக்கு மறைவாக நான் எங்க செல்வேன். இயேசு சொன்னார், நீயும் போக மனமாயிருந்தால் போ என்று சொன்ன போது பேதுரு சொன்னார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் மட்டும்தானே உண்டு, உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன், உமோடு கூட இருப்பேன். வலது கை மேல உயர்த்தும் போது உங்களை பார்த்து பழைய

ஜீவனை உனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். உன் தாயின் கருவில் நீ உருவாக்கப்படும் போதே என் ஆண்டவர் உன்னை கண்டார், உன்னை தெரிந்து கொண்டார். இனி உன்னை விடமாட்டார். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சத்தம் கேட்கும், மகனேன்னு உன்னை கூப்பிடுவார். உன்னை கொண்டு போய் நிற்க வேண்டிய கரையில் உன்னை நிற்க செய்து அழகு பார்க்கிற வரைக்கும் உலகம் மாமிசம் பிசாசி எதுவும் அவர் அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை தேடி வந்து உன்னை சந்திப்பார். கரங்களை தட்டி அந்த பழைய பாடல் ஒரு அடியை பாடுவோமா? ஆமென்.

கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோமா? இயேசுவே, மூன்று முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, say it loud, Jesus, hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும் என் வேதம் என் இயேசுவை மிக அழகாய் வர்ணிக்கிறது. அவரை போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிகப்புமானவர், அவர் அழகும் சௌந்தர்யம் உள்ளவர், அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில் சொல்ல முடியும், நான் யாரை விட்டு கொடுத்தாலும் என் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி சொல்றாங்களா? கையை தட்டி பலத்தாமே சொல்லுங்க, இயேசுவே.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அதிலே உறுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறபடியினால சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் ஒருத்தர் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான வஞ்சக ஆவிகளை அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் போவதற்கு காரணம் ஆண்டவர் விட்டு கொஞ்ச தூரம் வந்து பிறகு ஆண்டவர் விட்டு போய்விடுவதற்கு ஊழியத்தினுடைய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் குன்றி காணப்படுகிறபடியினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் சற்று நேரம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சாத்தான் இன்றைக்கு அதிகமாக ஊழிய சுவாசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பின்மாற்றத்தையும் கொண்டுவதற்கு அவன் உபயோகப்படுத்துகிறதான ஆயுதம் என்னவென்றால் பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சத்தியத்தை குறித்ததான இடரல்கள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படும். அதற்கேற்றா போல் அநேகரை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகரை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா, அது உண்மைதானா, அப்படி என்றால் என்ன அதற்கு ஆதாரம் இருக்கிறது, இப்படி கேட்பார்கள். அநேகருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாதபடினாலே அது குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களை இன்னும் அநேகர் என்ன சொல்வார்கள், இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் ஒரு இகழ்ச்சியாக பேசுவார்கள், ஒரு கட்டுக்கதை என்று சொல்வார்கள். அதை கேட்டு அநேகர் அந்த சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த உறுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். இன்னும் அநேகர் இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாமல் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குழப்பமும் சந்தேகமும் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே நான் மிகவும் உறுதியாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பரான்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலே வைத்து அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்களாம். சுவற்றோரமாய் வைத்து அவரை இயேசுவை போல நிற்க வைத்து ஆணி அடிக்கிறதும் அவரை சித்திரவதை பண்ணதும் பல விதங்களிலே சித்திரவதை பண்ணி இயேசு உயிர்த்தெழல நான் அதை நம்பலன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுறோம் என்றெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்களாம். அப்போ அவர் தேம்பி தேம்பி அழுவாராம். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளோ நீ வலின்னு கஷ்டப்படுறிய, அப்போ சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம், நான் வலிக்காகவும் வேதனைக்காகவும் கஷ்டப்படவில்லை, நான் ஒருவேளை ஆண்டவரை மறுதளித்து விடுவேனோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்வாராம், மறுபடியும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சு விடுவாராம். அந்த வலியிலும் அந்த வேதனையிலும் நிற்கக்கூட முடியாது. அதன் மத்தியில் அவர் ஜெபிப்பாராம், சத்தம் போட்டு ஜெபிப்பாராம், ஆண்டவரே என்னை அணு அணுவாக சித்திரை செய்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் போராடுவாராம். எவ்வளோக்கு எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தும பண்ணி பார்த்தார்கள்.
ஆனால் கடைசியிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே இப்பொழுதெல்லாம் பலவிதமான தவறான செய்திகளை பரப்புவது, பொய்யான செய்திகளை பரப்புவது, அதையெல்லாம் சிலர் படித்துவிட்டு அதை அநேகர் நம்புவது, இது சிலர் செய்கிறதான பிசாசுடைய தந்திரமான செயல்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பல மதத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் வேதம் வாசிக்கிறது விருதா? இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி நாட்களிலே பெரிய பெரிய ராஜாக்கள் எகிப்து தேசத்திலே அங்கே அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பிரமிடுகள் இருக்கிறது. அந்த பிரமிடுகளினுடைய அளவெல்லாம் பார்க்கும் பொழுது பல விஸ்தீரமான மைல் கணக்கான விஸ்தீரணங்கள் கொண்ட பிரமிடுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், அதற்குள்ளே போய் பார்த்தீர்களானால் அந்த சவத்தை அவர்கள் கந்தவர்க்கமிட்டு அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். என்றாவது ஒரு நாள் உயிர் வந்துடும், எழுந்து வர வேண்டும். வரும் பொழுது அவள் சாப்பாடு, அங்கே தேன் போன்ற பல காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதைக்க மாட்டார்கள், அதற்கு பேர் தான் பிரமிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதை பார்க்கிறதற்கு போகிற அங்கே சுற்றுலா பயணிகள் மிக மிக சொற்பமான பேர் தான். அதை பார்க்கறதுல யாருக்குமே ஒரு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு செத்துப்போன பணம் தான் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது, சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான பேர் போகிற ஒரே ஒரு இடம் எருசலேமில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டடம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கட்டடம் தான், ஒன்றும் கிடையாது. அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன குகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குகையை போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதில் வேற ஒன்றும் இருக்காது. ஹீஸ் ரிசன், ஹீஸ் நாட் ஹியர். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லேலூயா. ஆம், இயேசு கல்லறையில் இல்லை என்கிற அந்த கல்லறை, அதாவது உலகத்திலே இருக்கிற எல்லா பெரிய பெரிய மெரினா பீச்சுக்கு போங்க, எல்லா கல்லறையும் மூடி தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இதுபோல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் போய் பாருங்கள், எல்லாம் மூடி மூடி டைட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு இல்லை. அல்லேலூயா. அவரை கல்லறை அடைத்து வைக்க முடியாது, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே அடைந்த பாடுகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும்பொழுது அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிதான் அவர் காணப்பட்டார். சங்கீத புஸ்தகத்தில் 22வது சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் படித்து பாருங்கள்.
ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இயேசுவை ஒரு மனிதனாகவே நீங்கள் பார்க்க முடியும், வெறும் எலும்பு கூடு தான் பார்க்க முடியும். அதில் ஒரு வசனம் இருக்கு, என் எலும்புகளை எண்ணலாம் என்று போடப்பட்டு, என் எலும்புகளை என்ன செய்யலாம் அப்படி பார்த்தா எண்ணலாம், அவ்வளோ எலும்புங்க இருக்கும், எலும்பு தான் தெரியும். அந்த எலும்பு கூட எப்படி இருக்குமா, அந்த சங்கீத 22 அதை அவர்கள் பித்து போட்டிருப்பார்கள், உடைந்து போயிருக்கும், முகமெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிருக்கும், நம்மால் பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே 1000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அழகில் சிறந்தவர். ஆனால் இப்பொழுது அந்த முகம் வாடி போய் உடைந்து போய் நொறுங்கி போய் காணப்படுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரினால் அடிக்கப்பட்டு அந்த தலையிலே வைத்த அந்த முள் முடி, ஒரு அந்த ஆழமான சாதாரண முள் இல்லை, அந்த முள்ளை வைத்து அவர்கள் அடிக்கும் பொழுது அது மூளையெல்லாம் பாய்ந்து சென்று கீழே போகும், அப்படிப்பட்டதான முட்கள் அதெல்லாம் வைத்து அடித்து பலவிதமான காயங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி யார்கிட்டையும் காமிக்கலை. அவர் முழுவதுமாக ஒரு சாதாரண மனுஷனை துன்புறுத்தும் பொழுது எப்படி அவன் விட்டு கொடுப்பானோ, மனுஷனை போல கூட இல்லை, ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஒரு ஆட்டு குட்டி. அல்லேலூயா, ஆட்டுக்குட்டி. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, முதல்லிருந்தே அவருக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கேடு அறைந்தார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது விஞ்ஞானத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்து இது நடக்கவே நடக்க, எப்படி ஒரு மனுஷன் உயிர் போன பிறகு மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தார் என்று விஞ்ஞானம் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காத காரியம், விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த தேதியில், இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, ஹாலேலூயா, அவர் சிலுவையில் மரித்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதை யாரும் மறைக்க முடியாது, அது சரித்திரம், சரித்திரம். இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரம், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அது எவ்வளோ மாற்றி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து, அந்த எபிரேய கேலண்டர், நிசான் மாதம், அந்த மாதம், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மாதம், எல்லாத்தையும் சொல்லி எப்படியா இந்த இதை ஒழிச்சு கட்டணும்னு எவ்வளோ உலகமே பிரயாசப்பட்டா கூட யாராலும் மாற்ற முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதை யாராலும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவராக இயேசு நமக்காக அடைந்த அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் அந்த கேடு அடைந்து தொங்கி அந்த 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்த பின்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவரை பார்ப்பதற்கு அவர்கள் ஸ்திரீகள் அங்கே கல்லறைக்கு போகிறார்கள், சீஷர்கள் போகிறார்கள், யாருக்குமே ஒரு சரியான தெளிவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்கிற நிச்சயம் அநேகருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆம், உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் அதிகமாக வருத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால்
இந்த சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறார்களே என்றுதான் ஆண்டவர் வருத்தப்பட்டார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த ரெண்டு சீஷர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். 24வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆம் பிரியமார்களை, சிலுவை பார்த்து உடையாத நெஞ்சங்கள், உருகாத கல்லான இருதயம் எதுவுமே இருக்க முடியாது, எல்லாம் உருகி போய்விடும். ஆம், இவர்கள் துக்கமுகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அறியாத ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு மரித்தார். அது உண்மைதான். அல்லேலூயா. ஒரு சில மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க, இயேசு மரிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான தந்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், நான் மரிக்காமல் இல்லை, மரித்தேன். அல்லேலூயா. ஆனால் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணமாக இருந்தாலும் சரி, பாதாளமாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் அவர் அதிபதி. என்ன அதிபதி? ஜீவாதிபதி. அல்லேலூயா. அவர் யாரு? ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆமென். ஆனால் தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு லாசருடைய வீட்டிற்கு போகும் பொழுது, அங்கே அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 11வது அதிகாரத்தில், ஆம், உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர் தெழுவான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்ற, ஆம் ஆண்டவரே, எனக்கு தெரியும், கடைசி நாளில் உயிர் தெழுதலின் நாளில் அவன் உயிர் தெழுவான், எனக்கு அது தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் இல்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் ஜீவ ஊற்றுக்கு அதிபதி, ஜீவ தண்ணீருக்கு அதிபதி, ஜீவ வழிக்கு அதிபதி, ஜீவ மார்க்கத்துக்கு அதிபதி, ஜீவ அப்பத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுக்கு அதிபதி,
அல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி. ஆமென். எல்லாத்தையும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஜீவாதிபதி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாருங்க, மனுஷன் அவரை ஒரு ஆட்டை அடிக்கிறது போல அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து, அவரை வேதனைப்படுத்தி எவ்வளவோ செய்தாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன, என்ன புஸ்தகம், வெளிப்படுத்த விசேஷம் 21 கடைசி வசனத்தை பாருங்க. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரின் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அல்லேலூயா. ஆதார் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. அல்லேலூயா. ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. எல்லாத்துலேயும் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அது எல்லாம் கல்லறைக்கு போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறமா உங்கள் பேர் எதுலக்கு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நிச்சயப்படுத்தி வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் என் பேர் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா, எத்தனை பேருக்கு அது நிச்சயம் இருக்குது? என்ன புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஜீவாதிபதி கையில் ஜீவ புஸ்தகம் இருக்கு. அல்லேலூயா. ரெண்டு வழி, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நீ மரண வழியில் போறியா, ஜீவ வழியில் போறியா? ஜீவ வழியில் போனால் ஜீவ புஸ்தகம் ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். பரலோகத்துக்கு போகும்பொழுது உன் பேரை படிப்பாங்க. அல்லேலூயா. பேர் இல்லைன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அந்த காலத்தில் இந்த பரீட்சை, ஸ்கூல் எக்ஸாம் ஃபைனல் நடக்கும். நடக்கும்பொழுது எல்லாரும் போய் அங்கே, இப்போ இந்த காலம் மாதிரி இல்லை, போய் அங்கே நோட்டீஸ் போர்டில் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை போய் பார்க்கணும். அதில் ஒரு பையன் சொன்னான், என் ஃப்ரெண்டு தானே, அங்கே போய் உன் பேரை பாரு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என் பேர் இருக்குதான்னு பாரு, இருக்குதா இல்லையான்னு மாத்திரம் சொல்லு அப்படின்னா. ஏன்பா நீயே வந்து பார்க்கலாமே அப்படின்ன. இல்லை இல்லை, நீ அங்கே பார்த்து இருக்குதா இல்லையான்னு நீ சொன்னினா சத்தமாக சொல்லு, எனக்கு அது கேட்கணும்னா. அப்போ எங்கே இருப்பேன் நீன்னு கேட்டேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், அங்கே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த ஸ்கூல் அந்த ஏரி பக்கத்தில் இருந்துச்சு. அவன் சொன்னான், நீ அங்கேருந்து சத்தமாக உன் பேர் இல்லைன்னு சொன்னினா நான் உடனே என்ன செய்திருவேன், அந்த ஏரியில் குதிச்சிருவேன். பேர் இல்லைன்னா எதில் குதிச்சுவாரா? நிறைய பேர் தற்கொலை பண்ணிடலாம் சாகுறாங்க. அல்லேலூயா. எங்கே போய் எப்படி தற்கொலை பண்ணி செத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும், இல்லைனா வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போகணும். நல்ல கவனிங்க. அப்போது என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஜீவ மார்க்கத்தில் நான் நடக்கணும். ஜீவாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகு, அவர் நொறுக்கப்பட்ட பிறகு, அவர் உடைக்கப்பட்ட பிறகு, அவரை பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது தான், பிரியமானவர்களே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த பின்பு மரியாள் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியம்! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஆண்டவர் நிற்கும் பொழுது கூட என்ன ஆச்சரியம்! அவங்க நினைக்கவே இல்லை ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறாருன்னு. இங்கே அந்த லூக்கா எழுதி இப்போ வாஸ்தவம், அதில் நம்ம என்ன வாஸ்தவம் கேட்டி, இந்த சீஷர்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களோடு உட்கார்ந்து அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். எல்லாம் ஆண்டவரை அவர்களை கண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய் இந்த சங்கதிகளை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 37 வசனத்தை படிங்க. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. தொட்டு பாருங்க, அந்த விலாவை தொட்டு பார், காயத்தை தொட்டு பார். இது ஒரு ஆவி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷர்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. காயங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்பட்டார்னு கேட்டீங்கன்னா, மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெறும் ஒரு ஆவியாக அல்ல, அந்த உருவத்தை நல்லா பார்க்கலாம், தொடலாம். அதனால தான் அவங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக என்ன செய்ய, அவங்களோட உட்கார்ந்து மீனை சாப்பிட்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, யோவானுக்கு இந்த தரிசனத்தை எப்பொழுது கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோவான் ஸ்தோத்திரம் இரத்த சாட்சியாய் அவரை கொல்லுவதற்காக அவரை கொண்டு போயிருக்கிறார்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 18 வசனத்தில் நம்ம வாசித்தோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். இதை அவர் சொல்லும் பொழுது அதுக்கு மேல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, நான் அவரை கண்டபோது, அல்லேலூயா, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா. அப்போ தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன் செத்தவனை போல விழுந்தார்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு இந்த காட்சியை இவனுக்கு கொடுக்கும் பொழுது முகத்தை பார்க்குறான், சரீரத்தை பார்க்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாசிங்க, அதாவது மேலேருந்து வாசிங்க, பதிமூணாவது வசனத்தில் படிங்க. அப்
நல்லா கவனிங்க, நிறுத்தி வாசிங்க. 13வது வசனம் என்ன வாசிக்கிறீங்க? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். என்ன குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன். அல்லேலூயா. இவர் மனுஷகுமாரனா தேவகுமாரனா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மனுஷனாக தான் வெளிப்பட்டார், அவர் மனுஷகுமாரன் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரு? தேவகுமாரன். அல்லேலூயா, ஆமேன். ஆனால் பிசாசுக்கு எரிச்சல் என்னன்னா, நீ தேவகுமாரனா, நீ தேவகுமாரனே ஆனால், நீ தேவகுமாரனே ஆனால் என்று சவால் விட்டு கொண்டே இருந்தான். இல்லை இல்லை, நான் தான் தேவகுமாரன், ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் அவரை அடிக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அவரை காயப்படுத்தும் பொழுது, அவர் முகத்தில் துப்பும் பொழுது, முள்முடி வச்சு அடிக்கும் பொழுது, எல்லாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடும் பொழுது பரியாசத்தோடு காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி, ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்தான். சிலுவையில் அறைந்த பிறகு அவரை துன்புறுத்தினார்கள். கடைசியாக ஒரு போர் சேவகன் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விழாவில் என்ன செய்தானா? குத்தினான். அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லலை, நான் தேவகுமாரன் தான் சொல்லலை. இதை நல்லா கவனிங்க. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நான், தேவனுடைய பிள்ளைகளே? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசு உடனே உடனே தண்டிக்கிறது இல்லை. அவர் அன்பானவர், பாவத்தை மன்னிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆகவே இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன ஒன்றாலும் நம்ம தூஷிக்கலாம், என்ன ஒன்றாலும் பேசலாம், ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த யோவான் காண்கிற இந்த காட்சியை கவனிங்க இப்பொழுது, படிங்க இப்பொழுது. எப்படி இருந்தது? வெண் பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு? அக்னி ஜுவாலை போல இருந்தது. அல்லேலூயா. இதே காட்சியை ஒருவேளை கல்வார் சிலுவையில் காண்பித்து இருந்திருப்பானால் எவனா கிட்ட வந்திருப்பானா? இல்ல. உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்திருக்கலாம்? அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போய் பார்த்தீங்களா யாருன்னு பார்த்தீங்களான்னு சொல்லி சவால் விட்டுருக்கலாம். அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. அவரை குத்தினவர்களையோ, அவரை பரியாசம் பண்ணினவர்களையோ யாரையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அவருடைய சீஷர்கள் தான். அல்லேலூயா. அவருடைய சீஷர்களோடு தான் அவர் இருந்தார். அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னென்றால், இந்த மூன்று கேள்வி தான். ஏன் இவர் மனுஷனாக வந்தார்? ஒன்று. ஏன் இவர் மரித்தார்? ரெண்டு. சரி, ஏன் இவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார்? அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு வச்சு தானே இந்த உலகத்துக்கு வந்தார். அப்புறம் பரலோகத்துக்கு போனார். இங்கே இருந்துடலாமே, நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சுருந்தா நம்ம கூட இருந்திருக்கலாமே இங்கே உலகத்தில். இதுதான் அநேகருடைய கேள்வி. ஏன் வந்தார்? ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆமென். ஏன் அவர் உயிரோடு எழுந்தார்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதான பதில், ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட மரணத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம்
சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மரணம் தேவனுடைய ஜனம் நமக்கு தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். பவுலப்பத்தன் சொல்றாரு, இந்த மரணத்தை தினமும் நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். மரணம், இயேசுவின் மரணம், அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கொலோசியர் நிருபம் 18:18 எடுத்து வாசித்து பாருங்க. முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அவர் மரித்ததுனாலே என்ன நடந்தது? அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு நிருபம் 9:14 பாருங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்வதற்கு அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் பயந்து நடக்கக்கூடிய ஒன்று இருக்குமானா, அது மரணம் தான். அல்லேலூயா. ஆனால் அந்த மரணத்தை யாருமே ஜெயிச்சது கிடையாது. அல்லேலூயா. சில பேர் செத்த பிறகு திடீர்னு உயிர் வந்திருக்கிறதா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிர் வந்துடும், அப்புறம் சில காலம் வாழ்வாங்க, மறுபடியும் செத்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், இனி அவருக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. இனி மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயாவின் புஸ்தகத்திலே 25:8 வாசிக்கும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார்? விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மரணத்தை அவர் என்ன செய்யறாரா? ஜெயமாக விழுங்குகிறார். எபிரேயருக்கு நிருபத்தில் 2 வாசிக்கும் பொழுது காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலேயே சாத்தானை என்ன செய்தாராம்? வாசிங்க எபிரேயருக்கு நிருபம். யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமே. இன்னும் அதுக்கு மேல், இன்னும் அதுக்கு மேல் வசனத்தை படிங்க. உடையவரானார். மரணத்துக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்ல கவனிங்க எல்லாரும், மரணத்துக்கு அதிபதி அதிகாரி யாரு? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மரணம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக மரிச்சிங்களேன்னு சொல்லி நம்ம அழறதில்லை. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு வெற்றி, அது ஒரு ஜெயம். அல்லேலூயா. அது ஏன் தெரியுமா? அந்த சாத்தானை அவர் அழித்தார், சாத்தானை அவர் தோற்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே அவர் தோல்வி அடையலை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எப்படி அவர் வெற்றி சிறந்தார் அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மறுபடி படிங்க பொழுது கொலோசியருக்கு நிருபத்தில் 2 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2 படிங்க.
13 படிங்க. கொலோசே 2:11. பெற்றீர்கள். கவனிங்க எல்லாரும், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல். என்ன செயல்? தேவனுடைய செயல், அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். மரித்தவர்களாயிருந்த உங்களையும் நல்ல கவனிங்க, அவரோட கூட உயிர்ப்பித்து, நல்ல கவனிங்க, உயிர்ப்பித்து மன்னித்து குலைத்து ஆணி அடித்து உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இவ்வளவு நாள் அடிமை பண்ணி வைத்திருந்த அந்த சாத்தானை தோற்கடித்து அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி அதிகாரத்தெல்லாம் தான் கையில் எடுத்துட்டார். அல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பூமியில் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிச்சிட்டா என்னன்னு போடுறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ். இங்கே இவர் இளைப்பாறுகிறார், எல்லாரும் என்ன செய்கிறாரு, இளைப்பாறுகிறார்னு போடுவாங்க. உலகத்தார் என்ன போடுவாங்க, இங்கே இவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு போடுவாங்க, ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு தூங்கவும் இல்லை, இளைப்பாறவும் இல்லை, அவர் இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. பூமிக்குரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு உண்டான சாக்கியம் ஒன்று, பிறகு அவர் உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற சாக்கியம் அதை விட பெருசு. அல்லேலூயா. அதுதான் இப்பொழுது வாஸ்தவம். அந்த ரெண்டு, அதாவது எபிரேயர் 2 வாசிங்க இப்பொழுது மறுபடியும் அந்த 14 வசனத்தில். குலைத்து, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. கர்த்தர் சுத்திரம். எபிரேயர் 1 சாத்தானை அவர் அழித்து, அந்த வசனத்தை படிங்க. மரணத்துக்கு அதிகாரியான ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். அப்புறம் அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, நல்ல கவனிங்க எல்லாரும், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு வருகிற சோதனை
வேதனையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரி 12 மணிக்கு ஐயோ என்னால் வலி தாள முடியல அம்மா ஜோம்

அவர் தான் கர்த்தராகிய இயேசு. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வல்லவர், வல்லவர், மரணத்தை ஜெயித்த வல்லவர், சாத்தானை ஜெயித்த வல்லவர். ஓ ஹல்லேலூயா, அவர் வல்லவர், உனக்கு உதவி செய்ய வல்லவர். என்ன சோதனையில கஷ்டப்படுற இப்போ பயப்படாதீங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய தைரியம். என்ன வேணாலும் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். என்ன வேணாலும் வரட்டும், நான் கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஊராபா சந்தர போலியில பாக்கார. அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் ஒரு இரட்சகர், இந்த உலகத்திலே அவர் ஒரு மீட்பர், இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாடு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு நல்ல மேய்ப்பனாக தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, ஜீவனை கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் இரட்சகர், மீட்பர் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை, அவர் யாரா மாறிட்டாரு? அவர் பெரிய பிரதான ஆசாரியனாக போயிட்டார். அல்லேலூயா. எதுக்கு? இதுக்காக தான். நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நீங்கள் உயிர் தெழுந்துட்டு எங்களோடையே இருந்து உலகத்திலே இருந்து எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாமே, எங்களை ஆசை வச்சிருக்கலாமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ தைரியமாக இருந்திருப்போமே, நீங்கள் கூட இருந்திருந்தா சவால் விட்டுருப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் சார், இல்லை மகனே, நான் கூட தான் இருக்கிறேன், உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் நான் உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. ஒன்று, எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. அவர் எப்பயுமே உங்க கூடவே இருப்பார், வேறொரு தேற்றரவாளன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் எங்கேயோ போயிட்டேன், இல்லை. வேறு உலகம் காணாது, உலகம் அவங்கள பார்க்காது, ஆனால் உங்களுக்கு தெரியணும், உன் கூட அந்த தேற்றர் வாழ நிறுத்து கொண்டே இருக்கு. ஏன்னா நான் போகிறபடியினால் அடுத்தது நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், அதை பார்க்கலும். பெரிய பெரிய கிரியைகளை செய்யறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தைரியமா செய்யுங்க. இல்லை ஆண்டவரே, பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்றாங்களே அப்படின்னு பொழுது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்க கையில ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன் உங்க கையில, அதை காமிங்க. அது என்ன சர்டிபிகேட்டு? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10:18 அதை வாக்கு தத்த வசனத்தை பார்த்தீங்களா? எப்போதும் என் தலைமையிலே நான் உட்கார்ற இடத்துல, என்னுடைய ஆஃபீஸில் படுக்கிற இடத்துல, என் தலைமை எல்லா இடத்துலையும் அது இருக்கும், அந்த வாக்கு தத்த வசனம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தவில்லை, சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? சர்பம் மாதிரி வராங்களா, தேள் வடிவத்தில் வராங்களா, வரட்டும். அவங்களெல்லாம் நீ மேற்கொள்வே ஒழிய அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். பரலோகத்திலே அவர் உனக்காக எனக்காக அவர் நுழைஞ்சிட்டார். அவர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வழின்னு கேட்டீங்களா? எபிரேயர் நிருபம் 10 நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா,

புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். படிங்க அந்த வசனத்தை. இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாக புதிதும். அல்லேலூயா. என்னங்க மாம்சத்தின் மாம்சமாகிய திரை திரை. அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்குது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியை தவிர யாரும் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. யாரும் அங்க போக முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சரியா அந்த பஸ்கா பண்டிகையில எப்படி அந்த பஸ்கா பண்டிகை, அடுத்தது அசைவாட்டும் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை வரிசையா வரும். அந்த ஒவ்வொரு பண்டிகையின் படி பிரதான ஆசாரியை வந்து இங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறார், சாக போறாரு, ஜீவனை கொடுக்க போறாரு. அதே நேரத்தில் அங்கே ஆசாரி என்ன செய்கிறான், ஒரு ஆட்டை பலியிடுறான். எந்த நேரத்தில் அந்த ஆட்டை அவன் வெட்டானோ அதே நேரத்தில் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் பிரிந்தது. அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவாலயத்தின் சிறைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது. கீழிருந்து மேல இல்ல, மேலிருந்து கீழே. கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள், பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று, சந்திரன் ரத்தமாய் மாறிற்று. இப்ப கூட இன்னைக்கு கூட நியூஸ் வந்திருக்கு, 17ஆம் தேதி சந்திரன் ரத்தமாய் மாறுமா. அல்லேலூயா. வருஷத்தில் 3 முறை 4 முறை சந்திரன் ரத்தமாய் மாறுது. அது என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சந்திரனையே ரத்தமாய் மாற்றி விட்டது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதுக்காக, இனிமேல் நீ பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷன் செத்து போயிட்டான். உனக்கு இப்பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, புது ஜீவன் கொடுத்துட்டாரு. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று வாசிக்கிறோம். படிங்க யாராவது. ரோமருக்கு நிருபம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அல்லேலூயா. அருமையான கர்த்தரை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய சாக்கியம், கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, உன் பிரச்சனை என்ன, ஐயோ யாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாமா, இவங்கள கூப்பிடலாமா, எங்க சொல்லலாம், கலங்காதே, தைரியமா இரு. ஏன் தெரியுமா, ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த மார்க்கத்தை இப்பொழுது படிங்க, எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரத்தில் சீக்கிரமா படிங்க. புதிதும் ஜீவனுமான, புதிதும் எல்லாம் சொல்லுங்க, புதிதும் ஜீவனுமான எல்லாம் சொல்லுங்க, புதிதும். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அல்லேலூயா. என்ன எங்கேயாவது பைபிளில் மதம் போட்டுக்கிதோ பார்த்தீங்களா, கிறிஸ்தவ மதம் போட்டிருக்கா,
எங்கேயுமே போட்டிருக்காது. மதம் கிடையாது, நம்மெல்லாம் மதம் பிடிச்சவங்க இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம் என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜீவ மார்க்கம் எதுக்காக? இப்ப படிங்க அடுத்த வசனம். ரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்குது? அல்லேலூயா. நீ பயப்படாத, தைரியமாயிருங்க. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் உயிர் தெழுந்துட்டு பூமியில அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப பரலோகத்தில் அவருடைய ஊழியத்தை தொடர்கிறார். பரலோகத்தில் அவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உனக்காக எனக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயா எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கல்ல, நான் ஒருவேளை ஜோம் பண்ணாம தூங்கிடலாம். உனக்காக ஜோம் பண்ணுறேன்னு சொல்லவங்க கூட தூங்கிடுவாங்க. ஆனா ரோமர்கள் நிருபம் 8:34 வசனத்தை பாருங்க. ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க. ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை தூக்கி எடுத்து அவனை அவரோடு கூட உட்கார வைத்து உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்த பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் வருகையில் நாம் காணப்படும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நாம் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க இப்பொழுது எபிரேயர்கள் நிருபம் 4:14 வசனத்திலிருந்து படிங்க. எப்படி போனார்? அல்லே பாருங்க, உட்காருங்க. இந்த பெரிய பெரிய மண்டகர்வம் பிடிச்சவனுங்க சொல்கிறாங்க இல்லையா, இயேசு உண்மையாகவே உயிர் தெழுந்தாரா, உண்மையாகவே பண்ணாங்களா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. அதுக்காக தான் பைபிளில் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் தெளிவாக போட்டிருக்கோம். எங்கேயோ கொண்டு போய் வைக்கல ஆண்டவர். ஏன்னா ஆண்டவராக இயேசு மரித்த உடனே அவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரான யோசேப்பு போய் கேட்டு வாங்கி தனக்காக ஒரு அழகான கல்லறை, புது கல்லறை வச்சுருந்தார் அவர். இனிமேல் எனக்கு எதுக்கே அந்த கல்லறை, என் ஆண்டவருக்கு இந்த கல்லறைன்னு சொல்லி அந்த கல்லறையில் கொடுவை. அல்லேலூயா. அது கூட சாட்சி யார் தெரியுமா? அந்த மெல்லிய வஸ்திரங்களை சுற்றினது கந்தவர்க்கம் இடுவதற்கு கூட இருந்தது நிக்கோதேமு. ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சாங்க. அவங்க ரெண்டு பேருடைய பேரும் சரித்திரத்தில் இருக்குது, யாரும் மறைக்க முடியாது. ஏதோ ஒளிச்சு செய்யல எதுவுமே, எல்லாருடைய பார்வையில். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் போய் ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடும்பொழுது கூட கரெக்டா அந்த கல்லறைக்கு போறாங்க. வந்து பாருங்க, இதான் ஆண்டவர் வச்ச கல்லறை தான், வந்து பாருங்க. பார்த்தாங்க ஆண்டவர் இல்லை, சிலைகள் சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போய் நான் ப்ரூவ் பண்றாரு, எங்க விழாவில் கை போட்டு பாருங்க, என்னுடைய காயங்களை தொட்டு பாருங்க என்று. இப்பொழுது அந்த எம்மாவூர் சீஷரோடு பேசின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்.
அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலையோ இங்கேயோ அங்கேயோ ஆண்டவர் போய் எங்கேயும் ஒளியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார், பாதாளத்தை போய் பிரசங்கம் பண்ணிட்டு மறுபடியுமாய் பூமிக்கு வந்தார், எல்லாருக்குத்தான் தரிசனத்தை கொடுத்தாரு. பிறகு மறுபடியுமாக அவர் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகிறார். எதுக்காக? எதுக்காக? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக ஆண்டவர் அந்த நித்திய மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். ஆனால் உனக்காக எனக்காக அவர் செய்கிற ஒரு ஊழியம், பரிந்து பேச வேண்டிய ஒரு ஊழியம். அல்லேலூயா, ஆமென். அதை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று யோவானில் நீங்கள் வாசிக்கலாம், 2:1 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் படிக்கலாம். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, எபிரேயருக்கு நிருபம் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசா நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற, அல்லேலூயா. ஏயா, எப்ப பாரு இயேசு இயேசு இயேசுன்னு ரோடெல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, ஏன் இப்படி? ஏன் வேற எதுவும் இல்லையா? இயேசு மாத்திரம்தான் ஆண்டவர் உங்களுக்கு அப்படின்னு சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. நான் எல்லார்கிட்டையும், என் கூட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன், இல்லைப்பா வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஏன் இவர் இல்லையா அவர் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு எல்லாம் சொல்லுவாங்க, வருஷம் சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன வாஸ்தவம்? பாவம் இல்லாத ஒரு ஆள் இல்லையா? பாவம் இல்லாத ஒரு ஆள் காமியா பார்க்கலாம்? பாவிகளுக்காக வந்தார், பாவத்தை சுமந்தார், ஆனால் அவரோ பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா, பாவம் இல்லாதவர். இப்படிப்பட்ட ஆசாரி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து காப்பி அடிச்சு நானும் பாவம் செய்யற மாதிரி நீ எப்படி பாவம் செய்யறியோ அது மாதிரி நான் செய்யணுமா? என் இயேசு பாவம் இல்லாதவர். ஆமென். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:16 படிங்க. 16, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வேலை இதுதாங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்றால், அவர் செய்கிற ஒரு ஊழியம் ஒரு மத்தியஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏன் அவசர அவசரமா போனார்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, அவர் பிரதான ஆசாரியராக இருப்பதற்காக, ரெண்டு, அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்காக. எபிரேயருக்கு நிருபம் 8:2 பாருங்க. பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. இப்போ இல்லை, இப்போ வந்து அடுத்த வசனம் இதை படிங்க. இவரோ, அல்லேலூயா, இவரோ 6 விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா.
இவர் எப்படி ஆசாரியர் ஆனாரு? எபிரேயர் 7:17 சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 7:17. ஆமென். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசா, அல்லேலூயா, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னாரே, அந்த ஜீவன் அழியாத ஜீவன், அந்த ஜீவன் நித்திய ஜீவன், அந்த ஜீவன் இயேசுனுடைய ஜீவன், அல்லேலூயா. இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் உடம்புல பலம் இல்லை, என் உடம்புல சக்தி இல்லை, என் உடம்புல ஒன்றும் இல்லை, நான் ஒன்று மேன்மை பாராட்ட வேண்டுமானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அவருடைய ஜீவன். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் மோதிரம், இந்த பேஸ்லெட்டு, இது அதெல்லாம் போடுறதில்ல. அது ஜனங்க வந்து அந்த நகையை தான் பார்ப்பாங்களே ஒழிய, இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், என்கிட்ட என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத, உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, அது அழியாத ஜீவன். தேவனுடைய பிள்ளையே, இந்த அழியாத ஜீவன் உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சிலாக்கி என்ன கவனிங்க, இது ஒரு கதை அல்ல, நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம். உடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து செல்கிறதானே போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நமக்காக ஜீவன் தந்த இயேசு இன்றைக்கு பரலோகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஊழியம். எபிரேயர் 7:24 இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். வேண்டுதல் செய்யும்படிக்கு, அல்லேலூயா, வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை, அல்லேலூயா. என்னங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு மாதம் பொறுத்து போய் பார்த்தா அந்த அட்ரஸ் கொடுத்த இடத்துல அட்ரஸே இருக்காது. நாங்கள் சீட்டு கட்டினோம்யா, அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை, இப்படி ஃபோன் பண்ணாங்க அங்கே போனால் யாரும் இல்லை, இப்படி மனுஷர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், மாறிடுறாங்க, பொய் சொல்கிறாங்க. இவரோ மாறி போகாதவர், பர்மனன்ட். உனக்காக எப்பொழுதும், எப்பொழுதும் குறிப்பிட்ட டைம் கிடையாது, எனி டைம் உயிரோடு இருக்கிறவராகையால், எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எங்களை எப்படி ரட்சிக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, முற்றுமுடிய சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி ரட்சிப்பாரு? முற்றுமுடிய, முற்றுமுடிய. அல்லேலூயா. ஏனென்றால் 26 படிங்க, பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர், இவ்விதமான பிரதாசார ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக பிரதான ஆசாரியராக மாத்திரமல்ல, அவர் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். 12:24 வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்றார் பாருங்க. ஆபேல் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுடைய ரத்தம் என் சகோதரனை கொண்டுட்டான், கொண்டுட்டான், கொண்டுட்டான்னு அது பழிவாங்கு, பழிவாங்குன்னு கேக்குது அந்த ரத்தம். ஆனா இயேசுவின் ரத்தம் என்ன சொல்றான் பாருங்க, புது உடன்படிக்கையின் மத்தியராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய, அல்லேலூயா,
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக எனக்காக முன்னாலே போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. எதற்காக என்றால் இந்த மத்தியஸ்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் ஒரு ஜீவாதிபதியாக உனக்காக எனக்காக அந்த மாம்சத்தின் வழியாக திரையின் வழியாக அவருடைய இரத்தத்தை உனக்காக எனக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்தம் செய்கிற இரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஜீவ வசனம், அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிதானே இப்படிப்பட்டதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டானது மாத்திரமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நன்மை செய்கிறார். இப்ப இங்க வாசம் என்ன வாசம்? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு இங்க இருக்கணுமா பரலோகத்தில் இருக்கணுமா? பரலோகத்தில் இருந்தாதான் உனக்கும் எனக்கும் நிறைய நன்மை வரப்போகிறது. அதுக்காக தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு போறது மாத்திரமல்லாமல் அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறபடியினாலே, ஹல்லேலூயா, அவர் அந்த ஆவி நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிறபடியினாலே, அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் ஆவியாய் நமக்குள்ளே இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8:11 தேரா படிங்க. ஆவி இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய எல்லாம் சொல்லுங்க, மூணு முறை சொல்லுங்க. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. இது ஒரு மந்திரம் அல்ல, மந்திரத்தை விட பெருசு. உங்கள் வாழ்க்கையில் இதை மூணு முறை எந்த இடத்துலையாவது நீங்கள் சொல்லி பாருங்க. அங்கே அற்புதம் நடக்கலை, அங்கே உங்களுக்கு நன்மை நடக்கலனா உடனே வாங்க என்கிட்ட வந்து கேளுங்க. பாஸ்டர் சொன்னீங்களே ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க, சொல்லு நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. உனக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ளே உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்கிறது. அது கல்லறையை பிளந்தது, பாதாளத்தை ஜெயித்தது, சாத்தானை நசுக்கியது. அந்த ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட எழுந்தோம், அவரோடு கூட நாம் இப்பொழுது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியாயிருக்கிறார் அவர், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஒரு செத்து போன ஆண்டவரை அல்ல, உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கிற தேவனை நாம் தொழுது கொள்கிறபடினால். எவ்வளவு ஆபிரகாம குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம பார்த்து உன் மகனை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரே வேண்டாங்க ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அழுது அழலை. சொன்ன உடனே போனாரு, கட்டையை அடுக்கினாரு, புள்ள கேட்குறான், அப்பா எங்க ஆட்டுக்குட்டி? அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார்ப்பா, நீ படுன்னு போட்டு அவரை போட்டு கட்டுறாரு, கையில் கத்தி எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம்தான் வெட்டிட்டு இருப்பாரு, போடாத நிறுத்து. எனக்கு ஒரு கேள்வி, எங்க இருந்த இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளவு தைரியம் வந்து சொந்த பிள்ளைய கூட பலியிற அளவுக்கு எப்படி எங்க இருந்த தைரியம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அவருக்கு ஏன் அந்த தைரியம் வந்துச்சுன்னா,
எபிரேயர்கள் நிருபம் ரோமர்கள் நிருபம் 4 அதிகாரம்